இனிய காலை வணக்கம் நேயர்களே, இன்று சகாண்டு 1948 வைசாக மாதம் 31 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 7 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 21 தேதி வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.3 MHz இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6 மணி. நிகழ்ச்சியில் முதலாவதாக
1: குரலோசை வாய்மை 30 அதிகாரம் 10 குறட்பா.

யாம் மெய்ப்பொருளாக அறிந்தவற்றுளெல்லாம் வாய்மையினும் எத்தன்மையாலும் சிறப்பான பொருள் இந்த உலகத்திலே வேறெதுவும் இல்லை.

0: இசை கேட்டீர்கள்.
1: நிலையத்தில் நேரம் காலை 6:01. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இனி உலாவரும் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று காலை 6:10 இணைத்தானும் நலவேட் கேட்க வழங்குகிறார் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 கால்நடை நமக்கு தோழனமா, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி மழலையாக நம்மோடு ஜி வைஷ்ணவி. 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையில் நான் மலர், அதனைத் தொடர்ந்து தருமபுரி பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரமும் தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரமும் கேட்கலாம். 7:10 தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. 7:15 தமிழில் செய்திகள். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே. 7:30 சந்தோஷ சாரல். 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள்.

8:45 சருமரோக நிவாரணை சைப்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லும்போது 9:05 வானழகில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்பிக்கை நட்சத்திரம் நகை விற்பனையாளர் பி வெங்கடேசன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை கேட்கலாம். 10:00 மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றியை கேட்போம். இன்றைய கேட்போம். 10:05 சர்வதேச தேயிலை தினத்தை ஒட்டி குன்னூர் இந்திய தேயிலை வாரியத்தின் செயல் இயக்குநர் எம் பரணிகுமார் அவர்களின் உரை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை 10:45 வானொலிக்கு 90. 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 அமைதியின் தூதர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து பூவே பின் பூவே. 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 மருத்துவ மலர். இன்றைய நிகழ்ச்சியில் அழுத்தம் வேண்டாம் இருதய நல சிறப்பு நிபுணர் டாக்டர் சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 திரையிசை சூழல் கப்பும் மெல்லிசை ஆகியன கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 2:00 விவசாய அரங்கம். இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியில் உயிர் உரங்கள் பங்கு. திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 2:30 பன்மொழி பாடல்கள். 3:00 கட்சிவியல் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 திரையிசை. 5:05 மாலை தின்றல். 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லர் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 பாட்டுதான். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திற்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் உலா. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ். தருமபுரி ஜெயஹின் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியல் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரையிசை. 7:10 மாவட்ட செய்தி மலர். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் மழைக்கால கால்நடை பராமரிப்புக்கு தயாராகவும் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் மற்றும் மூத்த விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் கண்ணதாசன் அவர்களின் உரை கேட்கலாம். 8:00 இளந்தன்றல் இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக சினிமா சினிமா. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் பங்கேற்கும் சுகமான ரகங்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இவையாவும் இனி நம் பண்பலையில் உலாவரும் நிகழ்ச்சி குறிப்புகள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: Mahendra Pradhan held a meeting with representatives of major social media platforms, including Meta, Google and Telegram yesterday, raising serious concerns over the growing spread of misinformation related to competitive examinations, particularly through Telegram channels and anonymous online groups. The meeting was crucial ahead of the re-examination of NEET UG 2026 on 21st of June. In West Bengal, re-poll will be held in Falta Assembly constituency in South 24 Parganas district today. Voting will start at 7 a.m. and conclude at 6 p.m. A total of six candidates are in the fray, including two independents. Trinamool Congress candidate Jahangir Khan has announced that he would not contest the election. However, his name remains on the ballot formally as the deadline for withdrawal of candidature has already passed. The BJP's candidate is Devanshu Panda. The Congress has fielded Abdul Razak Mullah, while the CPIM has fielded Sambhunath Kurmi. West Bengal government has begun handing over land to Border Security Force for barbed wire fencing along the Indo-Bangladesh border. At Nabanna yesterday, Chief Minister Suvendu Adhikari formally initiated the process in the presence of Border Security Force officials. The Chief Minister accused the previous government of obstructing border security through non-cooperation. He stressed that fencing the border is vital for national and state safety, citing issues such as infiltration, smuggling, counterfeit currency, forced religious conversions and crimes linked to illegal Bangladeshi entrance. President of Cyprus, Nikos Christodoulidis, along with a high-level delegation, arrived in Mumbai last evening on a four-day official visit to India. President Christodoulidis was received by Maharashtra Governor Jishnu Dev Verma and Chief Minister Devendra Fadnavis at the Mumbai airport. He was also accorded a ceremonial welcome. In a social media post, spokesperson of the Ministry of External Affairs, Randhir Jaiswal, said President Christodoulidis' visit highlights the growing momentum of India-Cyprus partnership. U.S. Secretary of State Marco Rubio has said that he is looking forward to celebrating America's 250th birthday with partners in India. In a video message shared ahead of his visit, Mr. Rubio said that India is the world's largest democracy and U.S. is world's oldest, so the U.S. look forward to celebrating it together. In IPL cricket, Kolkata Knight Riders defeated Mumbai Indians by 4 wickets at their home ground Eden Gardens last night to keep playoff hopes alive. In today's fixture, Gujarat Titans will take on Chennai Super Kings at Narendra Modi Stadium in Ahmedabad at 7:30 p.m. Gujarat Titans have already qualified for the playoffs, while the Chennai Super Kings are eyeing for the fourth spot in the points table. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
3: மே 21 அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு நாள் பயங்கரவாதத்திற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அமைதியை வலியுறுத்தவும் தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அன்பு, அகிம்சை, கருணை, இரக்கம் போன்றவை பள்ளிப்பருவத்திலேயே நன்னெறி பாடங்களாக போதிக்கப்பட்டால் வன்முறை எண்ணங்கள் மாணவர்கள் மனதில் மறையும். அன்பும் அடையாளமும் அங்கீகாரமும் பெற்றோர்களின் அரவணைப்பும் ஆசிரியர்களின் கவனமும் கிடைக்கப்பெறாத மாணவர்களே போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையாகும் அபாயங்கள் உள்ளன. பள்ளி பருவத்தில், கல்லூரி பருவத்தில் சண்டை, அடிதடி குற்றங்கள் செய்து கூர்நோக்கு இல்லங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் வருபவர்கள் தீவிரவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகளால் பயன்படுத்தப்படும் அபாயங்கள் அதிகம் உள்ளன. எனவே தொடர் கண்காணிப்பும் அன்பும் ஆதரவும் அவர்களுக்கு தரப்பட்டு மடை மாற்றம் செய்யப்பட வேண்டும். சமுதாயத்தால் ஒதுக்கப்படுபவர்கள்தான் சமுதாயத்திற்கு எதிராக மாறுகின்றனர். ஒருவரும் ஒதுக்கப்பட்டு விடாமல் அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்லும் வகையில் சமுதாய திட்டங்களும் நிகழ்ச்சிகளும் அமைய வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை மே 20

0: 21 நாளை சர்வதேச தேயிலை தினமாக அறிவித்துள்ளது. தண்ணீருக்கு அடுத்தபடியாக உலகில் அதிகமாக பருகும் நீர் தேநீர் ஆகும். தேயிலை உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நிலை, நீடித்த விவசாயம் மற்றும் தேயிலை வர்த்தகத்தின் முக்கியத்துவத்தை உலகளவில் வலியுறுத்துவதே இந்த சர்வதேச தேயிலை தினத்தின் நோக்கமாகும். ஒரு கப் தேநீர் என்பது மனிதர்களுக்குள் இருக்கும் அன்பை, காதலை, நேசத்தை, நட்பை, சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய மேஜிக் பானமாகும். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல தான் தேநீர் பரவலானது. தேநீர் குடித்து பழக்கமில்லாத இந்தியர்களுக்கு பிரிட்டிஷார் முதன் முதல இலவசமா கொடுத்து அடிமையாக்கியிருக்காங்க. பின்பு தேநீர் மெல்ல மெல்ல இந்தியர்களிடமிருந்து பிரிக்க முடியாத பானமாகிவிட்டது. தேநீர் தமக்கு தேவை என்பதாலும் சிறந்த வணிக பயிர் என்பதாலும் பிரிட்டிஷார் மெல்ல மெல்ல மலைவாசஸ்தலங்களை தேயிலை தோட்டங்களாக மாற்றினர். தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில் தேயிலை பயன்பாடு அதிகம். அறிமுகப்படுத்திய பிரிட்டிஷார் கூட அறியாத புதிய புதிய தேநீர் வகைகளை இன்று நாம் குடித்து வருகிறோம். ஜப்பான், கொரியா, தைவான் நாடுகளில் டீ செரிமனி, தேநீர் சடங்கு ஒரு மரபாக உள்ளது. இது தவிர ஒவ்வொரு ஆண்டும் மே 21 உரையாடல் மற்றும் வளர்ச்சிக்கான, கலாச்சார பன்முகத்தன்மைக்கான சர்வதேச நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த உலகில் பல்வேறு கலாச்சாரங்கள் உள்ளன. அந்த கலாச்சாரங்களின் செழுமையை அங்கீகரிக்க வேண்டும். உலக அமைதி மற்றும் நிலையான வளர்ச்சியை அடைவதில் கலாச்சாரங்களுக்கு இடையிலான உரையாடல்களின் பங்கினை வலியுறுத்துவது இந்த தினத்தின் நோக்கமாகும். சரியான உரையாடலே சரியான தீர்வினை கொண்டு வரும். எனவே உரையாடல்களை மேம்படுத்துவது இந்த நாளின் நோக்கமாகும். இந்திய அளவில் தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினம், உலக அளவில் தேயிலை தினம், பன்முக கலாச்சாரத்தை செழுமைப்படுத்து தினம் என மே 21 பல்வேறு வகைகளில் முக்கியத்துவம் பெறுகிறது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6:15. ஓ கடவுளே நீ எங்கிருக்கிறாய், ஓ கடவுளே நீ எங்கிருக்கிறாய், இதோ உன்னை பரவசம் முட்ட வருகிறது பக்தி மாலை. பக்தி மாலையில் முதல் பாடலாக ஒழிக்க வருகிறது அம்மா ஜனனி என தொடங்கும் பாடல், இளையராஜாவின் குரலில்.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம். செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: 6:21 நாம் அடைந்திருக்கின்றோம். இது பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது. வாங்க எல்லோரும் என தொடங்கும் பாடல் நாகூர் EM அனிஃபாவின் குரலில்.

அங்கு பல கோடி மனிதர்கள் உண்டாகவே தொழுவார் நன்றாகவே அதில் நாம் சேரவே வாழ்வில் உன்னத லட்சியமே ஓற்றி பேணுதல்

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை, கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
2: 6:25 நிமிடத்தில் அசத்திக் கொண்டிருக்கிறது இது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது கர்த்தாவே என தொடங்கும் பாடல், சத்யாவின் குரலில்.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: ஆறு மணி 30 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது. ஆதாரம் என தொடங்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

ஒளித்த இந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள்.

0: இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: கால்நடை நமக்கு தோழனம்மா. இன்று நாய்களில் உண்ணிகளை கட்டுப்படுத்தலில் மீனுண் தொழில்நுட்பத்தின் பங்கு தகவல்களை வழங்குகிறார் சேலம் கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஒட்டுண்ணியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் அனிஷ் அவர்கள்.
2: வணக்கம். முதலில் உண்ணிகள் என்றால் என்ன? நாய்களின் தோலில் ஒட்டிக்கொண்டு அவற்றின் இரத்தத்தை உறிஞ்சி வாழும் சிறிய உயிரினமே உண்ணிகள். இவை நாய்களுக்கு சிரமம் அளிப்பதோடு பல்வேறு நோய்களையும் பரப்புகின்றன. உதாரணமாக தோல் ஒவ்வாமை, இரத்த சோகை மற்றும் சில வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய்களும் ஏற்படலாம். பழமையான முறைகளில் இந்த உண்ணிகளை கட்டுப்படுத்த சாமானிய மருந்துகள், குளியல் திரவங்கள் மற்றும் தூள் போன்றவை பயன்படுத்தப்பட்டன. ஆனால் இவை சில நேரங்களில் குறுகிய காலத்திற்கு மட்டுமே செயல்படும். மேலும் சில மருந்துகள் நாய்களுக்கு பக்க விளைவுகளையும் உண்டாக்கலாம். இந்த சூழலில்தான் மீநுண் தொழில்நுட்பம் என்ற புதிய அறிவியல் அணுகுமுறை முக்கிய பங்கு வகிக்கிறது. மீநுண் தொழில்நுட்பம் என்பது மிகச்சிறிய அளவிலான துகள்கள் அல்லது அமைப்புகளை பயன்படுத்தி மருந்துகளை உருவாக்கும் நவீன அறிவியல் துறையாகும். இப்போது இந்த மீநுண் தொழில்நுட்பம் நாய்களில் உண்ணிகளை கட்டுப்படுத்த எப்படி உதவுகிறது என்பதை பார்ப்போம். முதல் முக்கிய அம்சம், குறிவைத்து செயல்படும் திறன். மீநுண் அளவிலான மருந்து துகள்கள் நேரடியாக உண்ணிகள் இருக்கும் இடத்தையே தாக்கும். இதனால் மருந்து வீணாகாமல் அதிக விளைவு கிடைக்கும். இரண்டாவது முக்கிய அம்சம், நீண்ட நாள் செயல்பாடு. பழைய மருந்துகளை அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருந்தது. ஆனால் மீநுண் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட மருந்துகள் மெதுவாக வெளியேறி நீண்ட நாள் பாதுகாப்பை அளிக்கின்றன. இதனால் நாய்களுக்கு குறைந்த அளவு சிகிச்சையே போதும். மூன்றாவது முக்கிய அம்சம், அதிகமான பாதுகாப்பு. மருந்து துகள்கள் கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் வெளியேறும் என்பதால் நாய்களின் உடலுக்கு ஏற்படும் தீமைகள் மிகவும் குறைகின்றன. இது மிகவும் முக்கியமான நன்மையாகும். நான்காவது முக்கிய அம்சம், சுற்றுச்சூழலுக்கு நட்பு. பழைய பூச்சிக்கொல்லி மருந்துகள் சுற்றுச்சூழலை மிகவும் பாதிக்கக்கூடும். ஆனால் மீநுண் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்படும் மருந்துகள் குறைந்த அளவில் பயன்படுத்தப்படுவதால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிகவும் குறைகின்றன. இப்போது நாம் சில உதாரணங்களை பார்க்கலாம். மீநுண் தொழில்நுட்பம் பயன்படுத்தி தயாரிக்கப்படும் மீநுண் குழம்பு, மீநுண் தெளிப்பான், மீநுண் மாத்திரை போன்ற மருந்துகள் நாய்களின் தோலில் எளிதாக ஊடுருவி உண்ணிகளை திறம்பட கட்டுப்படுத்துகின்றன. மேலும் இந்த தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் இன்னும் மேம்பட்டு தடுப்பூசிகள் மற்றும் மருந்து வழங்கும் முறைகளை உருவாக்கும் வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் இவற்றில் சில சவால்களும் உள்ளன. முதல் சவால், இந்த தொழில்நுட்பம் இன்னும் வளர்ச்சி நிலையில்தான் உள்ளது. அதனால் அதன் செலவு சில நேரங்களில் அதிகமாக இருக்கலாம். இரண்டாவது சவால், எல்லா இடங்களிலும் இந்த நவீன மருந்துகள் கிடைப்பது சாத்தியமல்ல. மூன்றாவது சவால், நீண்டகால விளைவுகள் குறித்து மேலும் ஆய்வுகள் தேவைப்படுகின்றன. இதை தவிர நாய் வளர்ப்பவர்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களும் உள்ளன. நாய்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல், அவற்றின் வாழும் சூழலை சுத்தமாக பராமரித்தல் மற்றும் காலத்திற்கு காலம் மருத்துவரை அணுகுதல் போன்றவை மிகவும் அவசியமானவை. முடிவாக, நாய்களில் உண்ணிகளை கட்டுப்படுத்துவதில் மீநுண் தொழில்நுட்பம் ஒரு பெரிய முன்னேற்றமாக உள்ளது. இது குறைந்த பக்க விளைவுகளுடன் அதிக திறன் கொண்ட நீண்ட நாள் பாதுகாப்பை வழங்கும் ஒரு நவீனமான தீர்வாகும். அன்புடைய வானொலி கேட்போரே, நம் செல்ல பிராணிகளின் ஆரோக்கியம் நம் பொறுப்பு. நவீன அறிவியல் முன்னேற்றங்களை பயன்படுத்தி அவற்றை பாதுகாப்பதே நம் தலையாய கடமை. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது கால்நடை நமக்கு தோழனம்மா நிகழ்ச்சியில். நாய்களில் உண்ணிகளை கட்டுப்படுத்தலில் மீநுண் தொழில்நுட்பத்தின் பங்கு தகவல்களை வழங்கினார் சேலம் கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஒட்டுண்ணியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் அனிஷ் அவர்கள். நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இன்று இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில மழைக்கால கால்நடை பராமரிப்புக்கு தயாராவோம்.

0: கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் மற்றும் மூத்த விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் கண்ணதாசன் அவர்களின் உரையினை கேட்கலாம். மறந்துடாதீங்க, இன்று இரவு 7:25 வயல்வெளி.
1: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Tல வர்க் பண்றேன்.
1: நீங்க எங்க படிச்சீங்க?
3: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
4: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders, ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
5: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: நேர்களை, உங்களின் நினைவிற்கு நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல். பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்கலாம். பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்றொரு எண் 043-42-24-40-31. நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப்பில் கூட உங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றிருப்பம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 043-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் வளம் வரும். இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்பிக்கை நட்சத்திரம் நகை விற்பனையாளர் பி வெங்கடேசன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை கேட்கலாம். இன்று காலை 10:05 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்களது குரலில் பதிவு செய்து 043-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காட்சலையில் வளம் வரும்.

இன்று காலை 11:05 அமைதியின் தூதர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை கேட்கலாம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக்கா.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. இத்தாலியின் ரோம் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்ரிகோலா என்ற விருதை உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் தலைமை இயக்குநர் ஹியூ டோங் யூ அவருக்கு வழங்கினார். இந்த விருதை பெற்றுக்கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமக்கு கிடைத்த இந்த கௌரவத்தை லட்சக்கணக்கான இந்திய விவசாயிகள், கால்நடை மற்றும் மீன் வளர்ப்போர், வேளாண் விஞ்ஞானிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு அர்ப்பணிப்பதாக கூறினார். உணவு பாதுகாப்பு, நீடித்த வளர்ச்சி மற்றும் மனித நலனில் இந்தியாவின் பெரும் அர்ப்பணிப்பை இந்த விருது பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு என்பது கொள்கை சார்ந்த அம்சமாக மட்டுமின்றி அது மனித சமூகத்தின் மீதான பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியா ஒரு நீடித்த பருவநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய மற்றும் எதிர்காலத்திற்கு தயாரான வேளாண் சூழலை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். அதேவேளையில் அறிவியல் சார் வேளாண்மை நாடு முழுவதும் ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக திரு மோடி தெரிவித்தார். இந்திய வேளாண்மையில் தொழில்நுட்பம் முக்கிய

0: வலிமையை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். அதிக அளவில் உற்பத்தி செய்வது மட்டும் வேளாண்மையின் எதிர்காலமாக அமையாது என்று குறிப்பிட்ட பிரதமர், அது சிறப்பாக உற்பத்தி செய்வதில்தான் அமையும் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே தமது 5 நாட்கள் பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் புதுதில்லி வந்தடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பெற்ற பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன், திரு பியூஷ் கோயல் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு அமித்ஷா, இந்த கௌரவம் விவசாயிகள் மற்றும் வேளாண் துறையுடன் தொடர்புடைய லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு பெருமை என்று கூறியுள்ளார். வேளாண் சீர்திருத்தங்கள், உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகள் நலனில் பிரதமரின் அர்ப்பணிப்புக்கு கிடைத்த உலகளாவிய அங்கீகாரம் இது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள செய்தியில், பயிர் காப்பீட்டு திட்டம், விவசாயிகள் கடன் அட்டை திட்டம் உட்பட இந்திய வேளாண் வளர்ச்சிக்கு திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உணவு பாதுகாப்பு, மக்கள் நல்வாழ்வு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான நாட்டின் உறுதிப்பாட்டை இவ்விருது அங்கீகரிப்பதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட அவர், மின்சார பேருந்துகள் மற்றும் மின்சார லாரிகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்து ஆலோசனை நடத்தினார். நாட்டில் மின்சார போக்குவரத்திற்கான மாற்றம் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் வர்த்தக ரீதியாக நீடித்திருப்பதையும் உறுதி செய்வதற்காக அத்துறையைச் சார்ந்தவர்களுடன் இணைந்து செயல்பட அரசு உறுதிபூண்டுள்ளதாக திரு எச் டி குமாரசாமி தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கவுள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராஜேஷ்குமார், திரு விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்று அக்கட்சி ஏற்கனவே அறிவித்துள்ளது. அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அக்கட்சியின் தமிழக மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஜோடங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கு எந்த துறை ஒதுக்கப்பட்டாலும் அதை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக கூறினார். அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு ப. சிதம்பரமும் திரு மாணிக்கம் தாக்கூரும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்துள்ளது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தாங்கள் தாவேக் அமைச்சரவையில் இடம்பெறுவது தொடர்பாக இன்று நடைபெறும் அரசியல் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் 3 நாட்களுக்கு அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. சைப்ரஸ் நாட்டு அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோ டவுலிடஸ் 3 நாள் இந்திய பயணமாக நேற்று மாலை மும்பை வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது.

ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. மூளைச்சாவு அடைந்த தருமபுரி மாவட்டம் அரூர் கிளப்பாறையைச் சேர்ந்த இளைஞரின் உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்தது. 148 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 18.5 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை அடைந்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல்கள் போட்டன. இந்திய அணியின் சார்பில் கேப்டன் கேத்தன் புஷ்வாகா, கரண் கௌதம், பென் சித்தார்த் ஆகியோர் கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றன. 2 ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்து இணையை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆதில் கபூர், சசிகுமார் முகுந்த் இணையும் கலியந்தா புனாச்சா, சாகேத் மைனேனி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6:55. பண்பலையில் நேயர்கள் இணை தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
1: சேலம் மணிப்பால் மருத்துவமனை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி.
3: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிட்டோம். மழலை மொழி நிகழ்ச்சி இன்றைய மழலை மொழி நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திப்பம்பட்டி பள்ளி குழந்தை ஜி வைஷ்ணவி. வணக்கம் வைஷ்ணவி.
4: வணக்கம் சார்.
3: வைஷ்ணவி எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க
3: நல்லா இருக்குமா? சரி, எத்தனை படிக்கீங்க வைஷ்ணவி?
4: செகண்ட் ஸ்டாண்டர்ட் சார்.
3: சரி, வெயில் காலம் எப்படி போகுது
4: சார்? ரொம்ப வெயில் அடிக்குது.
3: ரொம்ப வெயில் அடிக்குதா? சார், என்ன சாப்பிட்றீங்க இந்த வெயில் காலத்தில்?
4: சார், ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அடிக்கடி.
3: ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா?
4: சார், என்னைக்கோ நாள் சாப்பிட்டேன்.
3: அப்படியா? எத்தனை ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க?
4: என்னைக்கோ நாள் ஒன்றே ஒன்று சாப்பிட்டேன்.
3: சார், நல்லா சாப்பிடுங்க. வைஷ்ணவி என்ன சொல்ல போறீங்க?
4: சார், கத்திரிக்காய்க்கு கூட பிடிக்க கற்றுக்கிறேன்.
3: சொல்லுங்க சத்தமாக.
4: கத்திரிக்காய்க்கு கூட பிடிக்க கற்றுக் கொடுத்தது யார்? அந்த கடலை கட்டைக்கு மெத்திச்சு பிப்பாலம் ஒழி வச்சது யார்? அந்த பருத்தி செடி

0: கெடுத்தது யார்? அந்த வாசனையெல்லாம் காய்த பூவுக்கு வண்ணம் அடிச்சது யார்? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சல் ஆட கொடுத்தது யார்? அந்த தட்டாஞ்சுங்கி பட்ட முடிய கட்டளை போட்டது யார்? யார் யாருக்கு இயற்கையனை பாரு
1: என்ன பாருன்ட்டு அழகா சொல்லிட்டீங்க. அடுத்த பாட்டு
0: சார் அன்னையும் பிதாவும்
1: பாருங்க.
0: அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் கம்முடமையாக்கத்துக்கு அழகு என்னும் எழுத்தும் கண்ணக தரும் கைபோ

0: தமிழில் கல்வி நீராய் கோபம் போராய் மிடியும் நல்லிணக்கல் அழுதை அல்லல் படுத்த நன்னிய கருமம் எண்ணிய தனி பழாங்க என்பவர் எல்லாம் தரி மருந்தே ஆயுதம் விருதுவழு விருந்தொழுவோம் முப்பல் செய்யும் பிற்பல் விளையும்.
1: முடிஞ்சதா?
0: எஸ் சார்.
1: அழகா சொல்றீங்க. எத்தனை நாள் மாபம் பண்ணீங்க இந்த பாட்டெல்லாம்?
0: சார், டெய்லியுமே படிப்போம் சார்.
1: டெய்லியுமே படிப்பீங்க, அதனால எப்போ கேட்டால் சொல்லுவீங்க நினைக்க?
0: எஸ் சார்.
1: சொல்லி கொடுத்த டீச்சர் பேர் என்ன
0: சார்? வனிதா.
1: சார், நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்க வைஷ்ணவி, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணுறதப்ப நீங்க என்ன ஆசைப்படுறீங்க
0: சார்? டீச்சர்.
1: டீச்சரா என்ன பண்ண
0: போறீங்க? சார், எல்லாத்துக்கும் சொல்லி கொடுப்போம்.
1: சரிங்க வைஷ்ணவி, நீங்க படிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த ஆசிரியக மாற தருமபுரி பொம்மலை நூற்றி நடப்புல ஐந்து உங்களை வார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம். இன்றைய மலையாள மொழியை சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திப்பம்பட்டி பள்ளி குழந்தை ஜி வைஷ்ணவி.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில். மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில். மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 7 மணி. நேர்களை நாம் இணைக்கின்றோம். இது காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம்
6: தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று மே 21.
2: பாடகர், எழுத்தாளர், அறிஞர் என்ற அறிமுகம் கொண்டவர்.
9: தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் 1936 இந்திய குடிமைப்பணி தேர்வில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றார்.
2: ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் செயலாளராக தொடர்ந்து 22 ஆண்டுகள் பணியாற்றியவர்.
9: பத்ம விபூஷன் விருது பெற்றவர்.
2: சி வி நரசிம்மன் என்று பரவலாக அறியப்பட்ட சக்கரவர்த்தி விஜயராகவ நரசிம்மன் பிறந்த தினம் இன்று.
9: ஆண்டு 1915.
2: நடிகர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர்.
9: மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் இந்தி ஆகிய மொழிகளில் 300+ திரைப்படங்களில் நடித்துள்ளார்.
2: பத்மஸ்ரீ, பத்மபூஷன், தேசிய விருதுகள், தாதா சாஹேப் பால்கே விருது, கேரள மாநில அரசு விருதுகள் உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்.
9: இந்திய திரைப்படை இவருக்கு லெப்டினன்ட் பதவி வழங்கியது.
2: கேரளத்தை பூர்வீகமாக கொண்ட இந்திய திரைப்பட நடிகர் மோகன்லால் பிறந்த தினம் இன்று.
9: ஆண்டு 1960.
2: உலக அமைதிக்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டவர்.
9: தொழில்நுட்ப புரட்சிக்கு வித்திட்டவர்.
2: உள்ளாட்சி அமைப்புகள் தங்களது தேவையை தாங்களே திட்டமிட்டு நிறைவேற்றிக் கொள்ளும் வகையில் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை நிறைவேற்றியவர்.
9: இவரது மறைவிற்கு பிறகு பாரத ரத்னா விருது மற்றும் நவீன இந்தியாவின் புரட்சி தலைவர் விருது வழங்கப்பட்டுள்ளது.
2: இளம் வயதிலேயே இந்திய பிரதமர் என்ற பெருமைக்குரிய மேனாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினம் இன்று.
9: ஆண்டு 1991.
2: இவருடைய நினைவு தினம் தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது.
9: இன்று தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினம்.
2: பல்வகைமை இயற்கைக்கு எவ்வளவு அவசியமோ அதே அளவிற்கு கலாச்சார பன்முகத்தன்மையும் மனித குலத்திற்கு அவசியம்.
9: கலாச்சார பன்முகத்தன்மை என்பது ஒரே மாதிரியான புவியியல் இடத்தில் ஒன்றிணைந்து வாழும் பல்வேறு கலாச்சாரங்களை குறிக்கிறது.

0: அதன்படி இன்று உரையாடல் மற்றும் வளர்ச்சிக்கான கலாச்சார பன்முகத்தன்மைக்கான உலக தினம்.
1: அனைவரும் இயல்பான நாளை துவங்குவதற்கு உற்சாகத்தையும், அன்றாட வாழ்வில் உழைக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு உணவாக இருக்கக்கூடிய ஒரே பானம் தேநீர்.
0: உலக நாடுகளில் தேயிலையின் நீண்ட வரலாறு, ஆழமான கலாச்சார பொருளாதார முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்நாள்.
1: தேயிலையின் முக்கியத்துவத்தை அடையாளம் காண ஐக்கிய நாடுகள் சபை இந்நாளை அறிவித்தது.
2: வாழ்க்கையில் இந்த மாதிரி டீ எல்லாம் நீ எப்ப குடிக்க போற?
0: இன்று சர்வதேச தேநீர் தினம்.
2: இன்னைக்கு டீ குடிச்சா மாதிரி தாண்டா.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட், ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: ஏழு மணி நான்கு நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் தர்மபுரி பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம். வெண்பட்டுக்கூடு அதிகபட்ச விலையாக 753 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 335 ரூபாய்க்கும், சராசரி விலையாக 561 ரூபாய்க்கும் விற்கப்பட்டுள்ளது.
6: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
7: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
8: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, சிகே சீனி வசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
9: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: கலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் தர்மபுரி உழவு சந்தையின் காய்கனி விலை நிலவரம். தக்காளி 36 ரூபாய், கத்தரிக்காய் 26 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 68 ரூபாய், கொத்தவரை 30 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 12 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 70 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 30 ரூபாய், சர்க்கரை பூசணி 25 ரூபாய், சின்ன வெங்காயம் 40 ரூபாய், பெரிய வெங்காயம் 24 ரூபாய், கேரட் 60 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், முட்டைக்கோஸ் 38 ரூபாய், பூண்டு 180 ரூபாய், இஞ்சி 148 ரூபாய், மொச்சை 50 ரூபாய், பாகற்காய் 46 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃப்ளவர் 30 ரூபாய், குடை மிளகாய் 58 ரூபாய், எலுமிச்சை பழம் 220 ரூபாய். இவையாவும் தர்மபுரி உழவர் சந்தையின் கிலோ ஒன்றிற்கான காய்கனி விலை நிலவரம்.
10: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லேப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
11: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
12: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
13: செட்டிநாடு வித்யா மந்திர், சிபிஎஸ்இ கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
14: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி.

0: நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டின் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
3: நேயர்களின் கவனத்திற்கு, கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தோட்டக்கலை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தில் 2026-27 ஆண்டிற்கான தோட்டக்கலை பட்டய படிப்பிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான மொத்த காலியிடங்கள் 50. இதற்கு கல்வி தகுதியாக கணிதம், அறிவியல், ஒகேஷனல் பாடப்பிரிவுகளில் பிளஸ் டூ முடித்த மாணவ மாணவியர் June 8 வரை https://tnau.ukanapply.com என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7358-78-58-72 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
4: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
5: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும், கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ், தர்மபுரி.
4: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் JS லீல வினோதன்.
6: அன்பிற்கினே நேர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். சரபங்க முனிவரை சந்தித்து ஆசி பெற்ற பின் வனத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் ராமபிரான். அப்போது அங்கு வாழக்கூடிய முனிவர்கள் எல்லாம் வந்து அரக்கர்களால் தங்களுக்கு பெரும் துன்பம் ஏற்படுகிறது, நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று விண்ணப்பமைத்தார்கள். கருணாமூர்த்தி ராமரும் சரி என்று ஒத்துக்கொண்டார். அவர்கள் சென்ற பிறகு, அந்த முனிவர்கள் சென்ற பிறகு சீதா பிராட்டி ராமரை பார்த்து சொன்னார், மனிதர்களாக பிறந்தவர்கள் 3 பாவங்களை மட்டும் செய்யவே கூடாது என்றார். என்ன அந்த 3 பாவம் என்று கேட்டார் ராமபிரான். 1, போலியாக சத்தமில்லாமல் பேசுவது. 2, பிறன் மனைவியை விரும்புவது. 3, குற்றமற்றவர்களிடம் இரக்கமில்லாமல் நடந்து கொள்வது. இந்த 3 பெரும்பாவம் என்றார் சீதா பிராட்டி. ராமருக்கு புரிந்தது. ஆனால் அதே நேரத்தில் சீதை ஏன் இப்படி நம்மிடத்தில் சொல்ல வேண்டும், என்ன விரிவாக சொல் என்று கேட்டார் ராமபிரான். அரக்கர்களை கொள்வதற்காக மட்டும்தான் அம்புகளை எடுக்க வேண்டும், மற்ற நேரங்களில் அம்புகளை நீங்கள் எடுத்து பயன்படுத்தக்கூடாது என்றார். அதோடு நிற்காமல் சீதா பிராட்டி ராமபிரானிடத்திலே ஒரு கதையை சொன்னார். முன்பொரு காலத்தில் தவ வலிமை மிக்க முனிவர் ஒருவர் இருந்தார். அவருடைய தவத்தின் மகிமையால் அவருக்கு இந்திர பதவி கிடைக்கலாம் என்று அஞ்சினான் இந்திரன். அன்றைய காலகட்டத்திலே நாற்காலியின் மீது பயம் இருந்திருக்கிறது. எனவே இந்திரன் அந்த முனிவருடைய மகிமையை குறைக்க எண்ணினான். அவர் முன் ஒரு வீரன் உருவில் வந்து அவரிடம் ஒரு பெரிய வாளை கொடுத்தான். தான் திரும்பி வரும் வரை அந்த வாளை ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வாளை அந்த துறவியிடம் கொடுத்து விட்டு போனான் வீரன் வடிவில் வந்த இந்திரன். அந்த வீரன் மறைந்த பிறகு அந்த துறவி அந்த வாளை ஜாக்கிரதையாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஏற்பட்டது. எப்போதும் தன் கையிலே வைத்திருப்பார். எங்கு சென்றாலும் அதை தன் கையிலே எடுத்து சென்றார். முதலில் அதை மரத்திலிருந்து பழங்களை பறிக்கவும் காய்களை வெட்டி எடுக்கவும் பயன்படுத்தினார். அவர் மனதில் சிறிது சிறிதாக கொடூர எண்ணம் உருவானது. மிருகங்களை வேட்டையாட ஆரம்பித்தார். இப்படியே செய்து வந்த அவர் சில நாட்களில் வன்முறையில் ஈடுபடவும் ஆரம்பித்தார். அவருடைய தவ பலன்கள் குறைந்து குறைந்து பாவ பலன்கள் பெருகின. அந்த துறவி மூர்கனாக மாறி ஒரு நாள் இறந்து போனார். இறந்த பிறகு நரகத்தை அடைந்தார் என்று கதையை நிறுத்தினார் சீதா பிராட்டி. ராமருக்கு கதை புரிந்துவிட்டது. எப்போதும் அம்புகளை எய்து கொண்டே இருந்தால் அந்த கருணை மனத்திலே

0: வன்மம் வந்து குடிபுகுந்து விடும். எனவே தேவை ஏற்படும் போது மட்டும் அம்புகளை பயன்படுத்துங்கள். உங்கள் குணம் மாறிவிடக் கூடாது என்கின்ற கருத்தை சீதா விராட்டி கதை வாயிலாக சொன்னதை ராமரும் புரிந்து கொண்டார். இந்த கதை தருகிற மற்றொரு செய்தியும் உண்டு. அந்த துறவியிடத்தில் சென்ற வாள் எப்படி அந்த துறவியின் குணத்தையே மாற்றியதோ, அதுபோல நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள், கூடா பழக்க வழக்கங்கள் நம்முடைய இயல்பையே மாற்றிவிடும், நம் நற்பண்புகளை மாற்றிவிடும். அது என்னென்ன பழக்க வழக்கங்கள் என்பதை கேட்டு கொண்டிருக்கிறவர்களுடைய மனசான்றுக்கே விட்டு விடுகிறேன். மீண்டும் கற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் JS லீலா வினோதன்.
2: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம்.
3: நேர்களை, உங்களின் நினைவிற்கு இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புற நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்கலாம். பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30 மற்றொரு எண் 0 43 42 24 40 31. வாட்ஸ்அப்பில் கூட உங்களது விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றிருப்பிடம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் பெறும். நேர்களை, இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து தாயகம் வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலத்தின் பால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் மறு வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து புதுதில்லி வந்தடைந்தார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், நெதர்லாந்து, நார்வே, ஸ்வீடன் மற்றும் இத்தாலி நாடுகளில் அவர் மேற்கொண்ட பயணத்தின் மூலம் அந்நாடுகளுடன் வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதற்கிடையே தமது இத்தாலி பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் பல்வேறு துறைகள் குறித்து தாம் ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவு மேம்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இது எதிர்காலத்தில் 2 நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள பால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் மறுவாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 2 சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் 6 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திரு ஜஹாங்கீர் கான் இத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்துள்ளார். எனினும் வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான காலக்கெடு நிறைவடைந்ததால் அவரது பெயரும் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. பிஜேபி சார்பில் திரு திபாங்ஷு பாண்டாவும், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு அப்துல் ரசாக் முல்லாவும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு சம்புநாத் குர்மியும் போட்டியிடுகின்றனர். வாக்குப்பதிவு நடைபெறும் 285 வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா மூலம்

0: கண்காணிக்கப்படும் என்றும், தேர்தலை நேர்மையாகவும் அமைதியாகவும் நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுடன் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேச்சு நடத்தினார். இதுகுறித்து மத்திய நிதியமைச்சகம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மத்திய நிதியமைச்சரும் அமெரிக்க தூதரும் இருநாட்டு பொருளாதாரம் மற்றும் நிதி கூட்டாண்மை, முதலீட்டு வாய்ப்புகள், இருதரப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மெட்டா, கூகுள், டெலிகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஆலோசனை நடத்தினார். போட்டித் தேர்வுகள் தொடர்பான தவறான தகவல்கள் இத்தளங்களில் இடம்பெறுவது கவலை அளிப்பதாக கூறிய அவர், அதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். முக்கிய தேர்வுகளுக்கு முன்னதாக பல சமூக ஊடகங்கள் போலி வினாத்தாள் கசிவு தொடர்பான தகவல்களை சரிபார்க்காமல் வெளியிடுவதாக அவர் கூறியுள்ளார். இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும், இதை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தினார். அடுத்த மாதம் நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள நிலையில் அமைச்சரின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட அவர், மின்சார பேருந்துகள் மற்றும் மின்சார லாரிகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். நாட்டில் மின்சார போக்குவரத்திற்கான மாற்றம் நடைமுறைக்கு ஏற்றதாகவும், வர்த்தக ரீதியாக நீடித்திருப்பதையும் உறுதி செய்வதற்காக அத்துறையை சார்ந்தவர்களுடன் இணைந்து செயல்பட அரசு உறுதி பூண்டுள்ளதாக திரு எச் டி குமாரசாமி தெரிவித்தார். சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடஸ் தலைமையிலான உயர்நிலை குழு இன்று முதல் 3 நாள் இந்தியாவில் பயணம் மேற்கொள்கின்றனர். சைப்ரஸ் அதிபர் நாளை பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு இடைக்கால பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். 30 உறுப்பினர்களில் 29 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான திரு என் ஆர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 1991 இதே நாளில் தீவிரவாத செயல்களால் அவர் கொல்லப்பட்டதையடுத்து தீவிரவாத எதிர்ப்பு தினமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தீவிரவாத ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும், அது இன்னும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே எபோலா வைரஸால் காங்கோவில் 139 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், 600 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டாக்டர் டெட்ரோஸ் அதானம் கூறியுள்ளார். ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கோவில் 51 பேருக்கும் உகாண்டாவில் 2 பேருக்கும் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த வைரஸ் பாதிப்பால் பொது சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்ட நிலையில் அது பெருந்தொற்றாக மாறவில்லை என்றும் டெட்ரோஸ் அதானம் தெரிவித்துள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அஸ்ஸாம் சட்டப்பேரவையின் 1வது அமர்வு இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்தொடர் 4 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவையின் 1 நாள் நடவடிக்கைகள் பேரவையின் இடைக்கால தலைவரின் அறிவிப்புடன் தொடங்குகிறது. பேரவையின் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள பிஜேபியின் மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சந்திரமோகன் பட்டோவாரி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். அதைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் தேர்தல்

நடைபெறவுள்ளது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதர் அப்துல் நாசர் அல் ஷாலி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளுக்கு இடையே விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் மூலம் இது சாத்தியமானதாக கூறினார். இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் அடுத்த 6 ஆண்டுகளுக்குள் 200 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு இருதரப்பு வர்த்தகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் கடந்த 2022 முதல் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளை வலுவடைய செய்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதர் குறிப்பிட்டார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல்கள் போட்டன. இந்திய அணியின் சார்பில் கேப்டன் கேத்தன் குஷ்வாகா, கரண் கௌதம், பென் சித்தார்த் ஆகியோர் கோலடித்தனர். 4 போட்டிகளைக் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றன. 2 ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்தது. 148 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 18.5 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை அடைந்தது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து தாயகம் வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலத்தின் பால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் மறு வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தின் நேரம் காலை 7:25.
1: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அப்பா, அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
2: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
3: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
4: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், புளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
7: அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
8: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
9: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
10: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
11: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி.
12: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
11: 30 கால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி.

0: மற்றும் பாரதிபுரம்.
1: மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: தாய்ப்பால் சுரக்கும் போது, சோ அந்த மாதிரி அதிகமா தாய்ப்பால் சுரக்கும் போது, இல்ல சில சமயம் குழந்தை வந்து பால் எடுத்துக்காம இருந்ததுன்னா அந்த பால் கட்டுறதுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பால் கட்டுறதுனால மார்போட சைஸ் ஜாஸ்தி ஆகலாம், வலி வரலாம். இதோட ரிஸ்க் என்னன்னா, இதை நம்ம சால்வ் பண்ணலைன்னா அதுல வந்து சி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிரஸ்ட் ஆப்சஸ்ங்கிற ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில சமயம் நிறைய தாய்ப்பால் இருக்கும்போது குழந்தைகள் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பால் எடுத்துக்கல அப்படிங்கும் போது நாங்க மதர்ஸ் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி மார் வீக்கம் வருது, பிரஸ்ட் எங்கார்ஜ்மெண்ட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஆச்சுன்னா பிரஸ்ட் மில்கை எக்ஸ்பிரஸ் பண்ணி வைக்கலாம், தூக்கி போட வேண்டிய தேவையில்லை. ஸ்டெரைலா நம்ம கலெக்ட் பண்ணினோம்னா ஏர் கண்டிஷன் ரூமில் ஒரு 2 hours to 3 hours வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், வச்சுட்டு அந்த தணிப்பு போகிற வரைக்கும் வெந்நீர்ப்பில் வச்சுட்டு பேபிஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மார் வீக்கம் இருக்கும்போது அதை எங்கார்ஜ்மெண்ட்டை குறைக்கிறதுக்கு பம்பிங் இஸ் அ சொல்யூஷன். பட் வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ரெட்னஸ் இருக்குது அப்படின்னா சி வச்சிருக்காங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி மாஸ்டைசிஸ்ன்னு சொல்லுவோம், சி வைக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, அந்த சிச்சுவேஷனில் ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படும். பிரஸ்ட் ஆப்சஸ் தட் இஸ் மார்ல சி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா தென் அந்த அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவை. பட் இந்த மாதிரி ஒரு பிரஸ்ட், யூஸ்வலி ஏதாவது ஒரு பிரஸ்ட்ல தான் இந்த என்கார்ஜ்மெண்ட் அண்ட் பிரஸ்ட் ஆப்சஸ் ஃபார்ம் ஆகிறது உண்டு. ஒரு பிரஸ்ட்ல இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஆப்போசிட் பிரஸ்ட்ல டெஃபினட்டா ஃபீட் பண்ணலாம். நிறைய மதர்ஸ் வந்து அந்த பெயின் இருக்கிறதுனால ஃபீடிங்கை அந்த டைம் நிறுத்திடுவாங்க, அப்போ என்னாகும், இன்னும் என்கார்ஜ் ஆகும், இன்னும் அந்த மார்பு கட்டுறது ஆகும். அதனால ஆப்சஸ் இருந்தாலும் அந்த சிஎ நீடில் போட்டு எடுத்தோ இல்லை ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி எடுக்கும்போது அது வந்து அந்த காம்புக்கு அருகே இல்லை அப்படின்னா அந்த சைட்லேயும் ஃபீட் பண்ணலாம். அந்த சிங்கிறது வந்து இல்லை இன்ஃபெக்ஷனுங்கிறது வந்து தாய்ப்பால் வழியாக பேபிக்கு போகாது.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
4: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைய பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984. தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப், ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervet.in.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
6: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043-533-367.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
10: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் இணைகின்றோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேர்களை, இன்றைய சந்தோஷ் சாரலின் புது அறிவினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் காலத்தைச் சேர்ந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள்

நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு திருப்பி வழங்கப்பட்டது? இதற்கான பதில நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். சந்தோஷ் சாரலில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது ஆடுகளம் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை ஜி வி பிரகாஷ்குமார், பாடலாசிரியர் சினேகன், பாடலை பாடியோர் எஸ் பி பி சரண், பிரசாந்தினி.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: நேயர்களின் கவனத்திற்கு, இந்தியன் ரயில்வே RRB அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு ITI, டிப்ளமோ, BE, BTEC முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு 18 முதல் 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். சில பிரிவினர்களுக்கு தளர்வுகள் உண்டு. இதற்கு விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 400 ரூபாயும் SC ST பிரிவினருக்கு 250 ரூபாயும் ஆகும். இதற்கு May 15 முதல் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு www.rrbchennai.gov.in என்ற இணையதள முகவரியில் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்.
9: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
10: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் FK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
11: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, 28 வருடம் மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்று தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
12: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
8: ஏழு மணி 41 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது சந்தோஷ சாரல். சந்தோஷ் சாரலில் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது ஸ்டூடெண்ட் No. 1 என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை மரகதமணி, பாடலாசிரியர் நா. முத்துக்குமார், பாடலை பாடியோர் SBB சரண், KH சித்ரா.

0: வாரியார் மேல்நிலைப்பள்ளி பெண்ணகரம் மெயின் ரோடு தருமபுரி.
1: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
0: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
1: நீட் JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
0: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
1: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
0: வாரியார் மேல்நிலைப்பள்ளி தருமபுரி.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கோமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025450159.
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
5: எல்என் காலேஜ்

0: பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. ஏழு மணி 48 நிமிடத்தில் நாம் கிட்டரசு கொண்டிருக்கிறோம். இது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒடிக்க வருகிறது. விண்ணை தாண்டி வருவாயா என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை ஏ ஆர் ரகுமான், பாடலாசிரியர் தாமரை, பாடலை பாடியோர் பென்னி தயல், கன்னியாளி மேனன்.

0: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை, லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்கு ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: நேயர்களின் கவனத்திற்கு ஒகேனக்கல் காவிரி நீர்வரத்து பற்றிய ஓர் அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 1500 கனஅடியாக தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது. சந்தோஷ் சாரலின் நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது காதல் சொல்ல வந்தேன் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு இசையமைச்சு பாடலை பாடியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா, பாடல் ஆசிரியர் சாரதி.

0: இலவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: நேர்களின் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றையோட சந்தோஷாரலின் பொது அறிவு வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் காலத்தைச் சேர்ந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் எந்த நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு திருப்பி வழங்கப்பட்டது? எந்த நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய லைடன் பல்கலைக்கழகத்திலிருந்து நமக்கு திருப்பி வழங்கப்பட்டிருக்கிறாங்க. நேர்களை நாம் இதுவரை இணைந்திருந்தோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிலையத்தில் நேரம் காலை 8 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
3: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: தருமபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான இரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தருமபுரி அரோவா இரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
3: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
5: இன்று மே 21 கோடை விடுமுறைக்கு சொந்த ஊருக்கு செல்கிற வாய்ப்பு கிடைத்தது. இன்றைக்கு பிரான்மலை என்று அறிய பெறுகின்ற அந்த ஊர் பண்டை காலத்து பரம்பு மலையாக பெயர் பெற்று விளங்கியது. தலைநகருக்குரிய தனி மாண்புகள் எல்லாம் இப்பொழுது குறைந்து ஒரு சிற்றூராக மாறியிருக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும், ராஜகோபுரம் போல் தோன்றுகின்ற அதன் கம்பீர தோற்றம் இன்றும் நம் மனக்கண் முன்னால் இருப்பது போலவே முகக்கண் கொண்டு காணுகிற போது கபிலர் மீண்டும் எனக்குள்ளே உயிர் தழுகிற அனுபவத்தை பெற முடிகிறது. ஈண்டு நின்றோர்க்கும் தோன்றும் சிறுவரை, சென்று நின்றோர்க்கும் தோன்றும் என்று அவர் எந்த திசையில் இருந்து இந்த மலையை கண்டு மகிழ்ந்தோ வியந்தோ பாடினாரோ அதை இப்பொழுதும் அனுபவிக்க முடிகிறது. அந்த மலையின் அழகு கம்பீரமாக தோன்றினாலும் கூட அந்த மாண்பு மூவேந்தர் காலத்திற்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இப்பொழுது நெடும் தீன் குன்றமாக குன்றமாக பாறையாகவே நின்று விடுகிறதோ என்கிற சோகம் மனதை கவ்வத் தொடங்கியது. அந்த மலையினுடைய தோற்றத்தை 2 அடிகளில் ஈண்டு நின்று கண்டும் சென்று நின்று பார்த்தும் வியந்திருக்கக்கூடிய கபிலர் 3வது அடியில் வைத்திருக்கக்கூடிய ஊமைதான் என்னை முற்றிலும் புரட்டி போடுகிறது. களிறு மென்று இட்ட கவளம் போல என்கிற ஒரு ஊமை சொல்லுகிறார். களிராகிய யானை மென்று துப்பிய கவளத்தை போல, தேனை பிழிந்தபின் எரியப்படுகிற தேனடை சக்கையிலிருந்து வழிந்தோடுகிற தேனா

0: ஏற்படக்கூடிய தேன் சோறு ஒழுகுவது அந்த நெடியோனின் உற்றம் என்று சொல்லுகிறார். அந்த காலத்தில் தேனடைகளும் யானைகளும் நிரம்பி இருக்கக்கூடிய குன்றமாக இது திகழ்ந்திருக்கிறது. வார் அசும்பு ஒழுகும் முன்றில் தேர் வீசு இருக்கை நெடியோன் குன்றே என்று வியந்து பாடுகிறது கவிழரின் பெருந்தமிழ். வள்ளல் பாரி வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த மலையில் வந்து பாடியவர்களுக்கெல்லாம் தேர்களை பரிசாக தந்திருக்கிறவனாக பாரி திகழ்ந்திருக்கிறான் என்கிற நுட்பத்தை இந்த பாடல் உணர்த்துகிறது. எல்லோருக்கும் தேர் கொடுத்த வள்ளல் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய முல்லை கொடிக்கும் கூட தேர் கொடுத்த வரலாறுதான் கொடையின் உன்னத முத்திரையாக திகழ்ந்து கொண்டிருப்பதை தமிழ் தனக்குள்ளே தாங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மலையின் ஈரம் அந்த மன்னனின் மனத்து ஈரமாக முகிழ்த்திருப்பதன் காரணமாகத்தான் தன்னுயிர் போல மண்ணுயிர் அனைத்தையும் தாங்குகிற வள்ளல் தன்மையை இது பெற்றிருக்கிறது என்கிற உண்மையும் உணர்ந்து கொள்ள முடிகிறது. வாடிய உயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று உள்ளம் தடுமாறிய வள்ளல் பெருமானுக்கு முன்னோடியாக திகழ்ந்த வள்ளல் பாரி தன் நாட்டின் மக்கள் குறித்து மட்டும் கவலைப்பட்டவனாக இல்லை, ஓர் அறிவு உடைய உயிரினத்தின் துயரத்தை கூட தான் பெற்ற மக்கள் படும் துயரத்திற்கு மேலாக எண்ணி அவற்றை போக்க கருதியதுதான் நாம் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மலையில் இந்த மண்ணும் வள்ளல் பெருந்தகையின் மாண்பை சொல்லுகிற அதே நேரத்தில் அழுக்காறு என்கிற பொறாமையின் காரணமாக முற்றுகையிட்டு இந்த மன்னனை முற்றாக அழித்து விட்டிருக்கக்கூடிய பண்டை தமிழ் வேந்தரின் பண்பாடில்லாத செயலை என்ன சொல்லி நொந்து கொள்வது? இந்த மலையை பார்க்கிற பொழுதெல்லாம் நண்பர்களே, நமக்குள் வள்ளல் பெருந்தகையின் பேரிறக்க உணர்ச்சி தெரிகிற அதே அளவிற்கு தமிழர்களின் அடிமனதில் ஆழ்ந்திருக்கக்கூடிய அழுக்காறு என்கிற பகைமை உணர்வு முற்றிலும் நீங்க வேண்டுமே என்கிற பரிவுதான் எனக்கு தோன்றுகிறது. எனவே இன்று நன்று ஒன்று என்று சொல்லுகிற நிலையில் வள்ளல்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய காலத்தின் மலைகளில் பகைவர்கள் முற்றுகையிட்டார்கள், மன்னர்களைத்தான் அழித்தார்கள், மனிதர்களைத்தான் அழித்தார்கள், ஆனால் மலைகளை சிதைக்கவில்லை, மலையின் மாண்புகளை குலைக்கவில்லை. ஆனால் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இத்தகு மலைகளையேனும் காக்க வேண்டும் என்கிற மனிதாபிமானமும் மலை அபிமானமும் நம் மனங்களில் நிலை கொள்ளக்கூடாதா என்கிற இயக்கம்தான் வழியில் காணுகிற மலைகளை காணுகிற பொழுதெல்லாம் எனக்குள்ளே எழுகிறது. எனவே இயற்கையை பேணுதல் தான் இன்றைக்கு நாம் நெஞ்சத்தில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய அடிப்படை உணர்வு என்பதை இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு உணர்த்துவது என்னுடைய இலக்கிய கடமை என்பதாகவே உணர்கிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 8:05. நேர்களை நாம் இணைகின்றோம் ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: நேர்களை பொன்னியின் புதுப்படல் நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்கலாம். பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்றும் 043-42-24-40-31. வாட்ஸ்அப்பில் கூட உங்களது விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல்

இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காட்சலையில் வலம் வரும். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சேலத்திலிருந்து சுதீஷ் சச்சின் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
3: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: நேயர்களின் கவனத்திற்கு, கிருஷ்ணகிரி அரசு இசைப்பள்ளியில் மாணவ சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இங்கு குரல் இசை, நாதஸ்வரம், தவில், தேவாரம், வயலின், பரதநாட்டியம், மிருதகம் போன்ற கலைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இதற்கு 13 முதல் 25 வயதிற்குட்பட்ட 7ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் கல்வி உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். எனவே விருப்பமுள்ள மாணவர்கள் கிருஷ்ணகிரி அரசு இசைப்பள்ளிக்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 0 43 43 23 40 01 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
5: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்பியல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
6: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
8: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கோமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254 00159.

0: மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜினை
1: எட்டு திசை எங்கும் ஒழித்துக் கொண்டிருக்கும் 8:18 நிமிடத்தெல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் ஆர்கேஜி நெய். நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.

0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: நான் பெண்ணாகரத்துல இருந்து அச்சிமரத்தூர் கிராமத்துல இருந்து மகி பேசுறேங்க.
0: மகி, சரிங்க. லீவ்ல எப்படி போயிட்டு இருக்கு?
1: ரொம்ப ஜாலியா போயிட்டு
0: ஜாலியா போயிட்டு இருக்கா? சரி, ஓகே. எங்கெங்கெல்லாம் போய் விளையாடுவீங்க?
1: எங்க ஊர் கோயில வந்து போய் விளையாடுவோம்.
0: என்ன விளையாட்டுல விளையாடுவீங்க? அப்ப ஜாலியா இருக்கீங்க. சரி, ஓகே. என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு இந்த யூடியூப் படத்தில் இருந்து.
0: சரிங்க, உங்களுக்கான ஒரு அழகிய பாடல் கொடுத்துடலாம். என்பது நன்றி.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஆஹா, செம்ம வாசனை.
2: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
0: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
0: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
4: நேயர்களின் கவனத்திற்கு பெண்ணாகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கு மாணவ சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இங்கு பிஏ தமிழ், பிஏ ஆங்கிலம், பிகாம் வணிகவியல், பிஎஸ்சி கணிதவியல், பிஎஸ்சி கணினி அறிவியல் போன்ற பாடப்பிரிவுகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. எனவே விருப்பமுள்ள மாணவர்கள் tngaSA.in என்ற இணையதள முகவரியில் பெண்ணாகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குறியீட்டு எண் 10-31-01-6 பயன்படுத்தி இம்மாதம் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். மேலும் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க முடியாதவர்கள் இக்கல்லூரியில் செயல்படும் உதவி மையம் மூலம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நேரில் வந்து விண்ணப்பிக்கலாம்.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

உத்தம மனம் நலம் பெறும் தினம் பார்க்கேஜி நெய். நெய்யர்களின் கவனத்திற்கு ஈரோடு மஞ்சள் ஒழுங்குமுறை விற்பனை

0: கூடத்தில் விரலி மஞ்சள் குவிண்டாலுக்கு 11,169 ரூபாய் முதல் 14,865 ரூபாய் வரை விலை போனது. நேர்களை நாம் இதுவரை இணைந்திருந்தோம். ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுக்குகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தர்மபுரி.
1: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியருக்கும் ஞான சம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். இப்ப சோழமன்னனுக்கும் பாண்டிய இளவரசிக்கும் இடையில ஊழல் வந்துருச்சு. அவன் கோபத்துல போய் என்ன பண்ணிட்டான், படம் கதவு போட்டி தாப்பா போட்டுட்டான். உண்மை கதவை தட்டி பார்த்தான். அப்புறம் கொஞ்சம் ஈகோ, நம்ம ராஜா நம்ம போய் கதவை தட்டுறதா அப்படின்ட்டு ஒட்டக்குத்தரை கூப்பிட்டு, ஐயா தமிழ் புலவரே, நீங்கள் ஒரு பாட்டு பாடி அந்த கதவை திறக்க வைங்க அப்படின்னு. அவர் உடனே ரொம்ப பெருமிதமாக போய் நம்ம பாட்டில் அவங்க வந்து அப்படியே மயங்கி கதவை திறந்து வந்து மன்னன் காலடியில் விழுகிற மாதிரி பாடணும் அப்படின்ட்டு போய் பாட்ட ஆரம்பிக்கிறார். அந்த பாட்டு இதுதான். நானே இனி உனை வேண்டுவதில்லை, நளினமலர் தேனே கபாடம் திறந்திடுவாய், திறவாவிடிலோ வானேரணைய இரவிகுலாதிபன் வாயில் வந்தால் தானே திறக்கும் நின் கையிதழாகிய தாமரையே. நானே இனி உனை வேண்டுவதில்லை, நளின மலர் தேனே. இந்த முதல் வரிய உள்ள இருக்க பாண்டிய அரசிக்கு கடுப்பு வருது, கோவம் வருது. என்ன தெரியுமா, நான் வந்து உன்னை வேண்ட வேண்டிய அவசியம் இல்லையே. எப்பவுமே கோபத்தை தணிக்கிறப்ப கொஞ்சம் சாஃப்டான குரல்ல பேசணும், மென்மையா சொல்லணும். நானே வந்து உன்னே பார்க்கணுமா அப்படின்னு அவசியம் இல்லை. நளிலமலர் தேனே, தேன் போன்ற பெண்ணே, கபாடமாகிய கதவை நீயே திறந்துடணும், அப்படி திறக்கலன்னு வச்சுக்கயே, திருவாவடியிலோ வானேரணைய இரவி குலாதிபன் வாயில் வந்தால் தானே திறக்கும் நின் கையிதழாகிய தாமரையே. ஏமா தேன் போன்ற பெண்ணே, நான் வந்து கதவை தட்டி திறக்கணும்னு அவசியம் இல்லை, அதாவது மன்னன் சொல்ற மாதிரி நீயே திறந்துடுவ, அப்படி இல்லை நான் வந்தேன்னு வச்சுக்கிடுவோம். நான் யாரு, சூரிய குலத்தை சேர்ந்தவன், உன் கையை தாமரை. சூரியனை பார்த்தா தாமரை என்ன செய்யும், மலரும் திறக்கும். நீ தானா வந்து கதவை திறப்பையா இல்லையா, நானே வந்து கதவை தட்டணும்னு அவசியம் இல்லை, நீ தானே திறப்பாய் பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடிருக்கார். அந்த அம்மா கோபத்து உச்சிக்கே போயிட்டாங்க. யாரு, பாண்டிய அரசி. பட்டாருன்னு இன்னொரு தாப்பா போட்டாங்களாம், வெளியில் சதகேட்டுருக்கு. ஒட்டக்கூத்தம் பாட்டுக்கு ரெட்டை தாப்பான ஆகிப்போச்சு. இப்போ மன்னனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒட்டக்கூத்துற போப்போ அப்படின்ட்டார். நீங்கள் அப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டு புகழேந்தியை கூப்பிட்டுவாங்கண்ணா. புகழேந்தி வந்தார். அவர் வந்தவொடனே என்ன பண்ணார், இந்த செய்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பெண்கள் எப்போதுமே புகழான வார்த்தைகளை கேட்குற போது மகிழ்வார்கள். பெண்கள்னு இல்லை, யாராக இருந்தாலுமே புகழ்ச்சியாக சொல்கிறப்ப மகிழ்வாங்க. இப்போ இவர் ஒரு பாட்டு பாடுறார், அந்த பாட்டு இதுதான். இளை ஒன்றிரண்டு வகிர் செய்த நுண்ணடை ஏந்து வள்ளை, குளை ஒன்றிரண்டு வெளியணங்கே கொண்ட கோபம் தனி, மழை ஒன்றிரண்டு கை மானாபரணன் வாயில் வந்தால் பிழை ஒன்றிரண்டு பொறாரோ குடியிற் பிறந்தவரே. அதாவது பெண்களுக்கு இடை ரொம்ப சின்னதாக இருக்கணுமா. பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் கம்பராமாயணம். இடையோ இல்லை வாலி, இருந்தால் முல்லை கொடி போல் மெல்ல அசையும். இப்படிலாம் பாடுறாங்கல்ல திருவள்ளுவர், இதுக்கெல்லாம் மேலே ஒரு வரி போவார். எப்படின்னா, அனிச்ச பூ எடுத்து தலையில் காம்ப பிக்காமல் வச்சுப்பிட்டா அவன் இடுப்பொழிஞ்சு சாக போகிறான்னு சொல்லுவார். அது ரொம்ப ஓவர். இவர் என்ன பண்ணுறாரு, நூல் இருக்குது பார்த்திங்களா, நூலே சின்னது, அந்த நூலை ரெண்டாக்குனா என்னாகும், பிரிச்சா அது மாதிரி இடையை உடைய அரசியே, இலை ஒன்று இரண்டாக பிரித்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற நுண்ணடை கொண்ட பேரரசியே, குளை ஒன்றிரண்டு வெளி

0: எனங்கே கொண்ட கோவந்தனி. இதுக்கு என்னன்னா, காதில் நம்ம குழை, குழைங்கிறது அந்த காலத்து தோடு. இந்த காது அளவுக்கு அந்த அம்மா கண் இருக்கான். எப்படி பாருங்க, இடையோ சிறியது, கண்ணோ பெரியது. பெரிய கயல் மீன், ஏன்னா பாண்டி நாட்டு அரசி இல்லையா, மீன் போன்ற கண்ணுடையவள். நீ கோபத்தை தணித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீயோ பாரம்பரியமிக்க பெருங்குடியில் பிறந்தவள் அல்லவா. பிழை ஒன்றிரண்டு பொறாரோ குடியில் பிறந்தவரே. இதன் முழு பொருள் என்ன? உன் கணவனாகிய சோழமன்னன் வந்து நிற்கின்றான். அவன் கைகள் மழையை ஒத்த கரங்களை உடையதாக இருக்கிறது. அவன் மானத்தை ஆடையாக உடையவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவன் வருகிற போது ஒன்றிரண்டு பிழை செய்திருந்தால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவனுடைய பிழையை பொறுப்பேற்றுவது உன்னுடைய கடமை அல்லவா. நீ பாரம்பரியமிக்க குடியிலே பிறந்தவள் அல்லவா என்று சொன்னவுடன் ரெண்டு தாப்பாளியும் திறந்து கொண்டு மன்னனை உள்ளே அழைத்தாளாம் அரசி. இவையெல்லாம் கதையாக கூட இருந்து விட்டு போகட்டும். கணவன் மனைவிக்கிடையில் ஊடல் வருவதும், ஊடல் தணிவிக்க உறவினர்களும் குழந்தைகளும் ஏன் புலவர் பெருமக்களும் வருவதும், தூதாக யாரையும் அனுப்புவதும் நம்முடைய பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தின்படி இங்கே ஒட்டக்கூத்தர் பாட, அதற்கு ரெட்டத்தாப்பால் போட, பின்னர் புகழேந்தி பாட, கதவு திறக்க மன்னனும் அரசியும் சந்தித்ததாக நாம் பார்க்கின்றோம். தடிப்பாடு திரட்டில் இவை போன்ற அரிய செய்திகள் இருக்கின்றன. தொடர்ந்து படியுங்கள். நானும் தொடர்ந்து கூறுகிறேன். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், உம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: நிலையத்தில் நேரம் காலை 8:35. நேர்களை நாம் இணைக்கின்றோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வாழ்க்கையின் பன்யன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: நேயர்களே, உங்களின் அனைவருக்கு இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியாக நம்பிக்கை நட்சத்திரம் நேரலையில் பங்கேற்கிறார் நகை விற்பனையாளர் பி வெங்கடேசன் அவர்கள். நேர்களை நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம், இது பொன்னியின் புதுப்புணல். நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு

8 0 43 40 22 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காட்சலையில் வளம் வரும். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கரூர் இருந்து பெரியசாமி, சில்லுன்னு ஒரு காதல் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது அந்த நேரக்கிட்ட பாடல்.

0: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.

0: வாழ்க்கின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல் எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல் எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: 8:45 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் புன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ்.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடி

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
1: சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: முகத்தில்
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: ஒரு வெளி தேசத்திலிருந்து ஒருத்தர் நம்ம நாட்டுக்கு வந்தார். இங்க ஒருத்தர் அவரை அன்பா கூப்பிட்டு உபசரிச்சார். ஒரு ஆரஞ்சு பழத்தை அவர்கிட்ட கொடுத்தார். கொடுத்து சாப்பிட சொன்னார். அவர் அதை வாங்கினார். அதை அப்படியும் அப்படியும் புரட்டி பார்த்தார். அவருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அவர் தேசத்தில் அது இல்லை போல இருக்கு. இது என்ன செய்யறதுன்னு அவருக்கு ஒன்றும் புரியல. அப்படியே கடிச்சு பார்த்தார். கசப்பாக இருந்தது. தூக்கி எறிஞ்சுட்டார். அதை ஏன் தூக்கி எறிஞ்சிட்டீங்கன்னு கேட்டார் இவர். கசக்குது, அதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னாரு அவர்.

0: அது அப்படி சாப்பிடக்கூடாது. மேலே உள்ள தோலை எடுத்து எரிஞ்சுடணும், இனிப்பான பகுதி உள்ளே இருக்குது அப்படின்னு விவரம் சொன்னார் இவர். இப்படி சொன்னவர் ஒரு யோகி. வாழ்வின் வெளிப்பக்கத்திலேயே இருந்துகிட்டு இருந்தால் கசப்பான பிரச்சனைகளையே சந்திக்க வேண்டியிருக்கும். உள்பக்கத்துக்கு போகணும், அப்போ தான் அங்கே இருக்கிற இனிப்பை வந்து உணர முடியும் அப்படிங்கிறார் அந்த யோகி. நாமெல்லாம் ரெண்டு வகையான வாழ்க்கை வாழறோமா, மேலோட்டமான வெளிப்படையாக உள்ள வாழ்வுங்கிறது ஒன்று, உள்ளார்ந்த வாழ்வுங்கிறது ஒன்று. வாழ்வின் வெளிப்புறம் பிரச்சனைகளும் சவால்களும் நிறைஞ்சது, உள்புறம் அமைதியாக இருக்கிறது. இந்த உள்பக்கத்தில் தான் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு தேவையான புதையல் இருக்குதான். யார் கண்டா அந்த புதையலை? ஆழ்நிலை தியானம்லாம் பண்ணுறாங்கல்ல, அது எதுக்காக? அந்த புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். நாம் அந்த உள்பக்கத்துக்கு போய் அங்கே உள்ள ஊக்க சக்தியையும் புத்திசாலித்தனத்தையும் பொறுக்கி எடுத்துக்கிட்டு அன்றாட வாழ்க்கையில் அதையெல்லாம் உபயோகப்படுத்தணும். மனசு ஒரு குரங்கு மாதிரி அலையுதுங்கிறோம், அதை கட்டுப்படுத்த முடியலங்கிறோம். மனசு அலையிறது உண்மை தான். தேனி எதுக்காக அலையுது? தேனுக்காக அலையுது. அது மாதிரி தான் மனசும் அலையுது, மகிழ்ச்சி சாந்தி இதுகளை தேடி அலையுது. மனசை உள்பக்கமாக அலைய விடணும். மகிழ்ச்சியான வாழ்வுக்கு என்னென்ன தேவைங்கிறதே அந்த யோகி சொல்கிறார். ஊக்கம், புத்திசாலித்தனம், அமைதி, சாந்தம், இதெல்லாம் நம்மக்கிட்ட நமக்குள்ளேயே இருக்குது. அதனால தான் சொர்க்கம் நமக்குள்ளேயே இருக்குதுன்னு சொல்கிறது. புதையில நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை தேடி புலம்பிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப வேடிக்கைங்கிறார் அவர். இதெல்லாம் கேட்குறப்போ உங்களில் பல பேருக்கு கோபம் கூட வரலாம். என்ன சார் இது, இன்று ஒரு தகவலில் ஏதாவது உபயோகமாக சொல்லுவீங்கன்னு பார்த்தா இன்னமும் தத்துவமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு நினைக்கலாம் நீங்கள். இதுவும் உபயோகமான விஷயந்தான். நாம் தியானம் அது இதுன்னு எதுவும் பண்ணலன்னா கூட மனசில் அழுத்தமோ இறுக்கமோ இல்லாமல் எப்பவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பழகிட்டா அதுவே போதும். ஏன்னா மன இறுக்கத்தினாலேயே ஏகப்பட்ட நோய்கள் வருதான். பெருவாரியான உடம்பு கோளாறுகளுக்கு வாழ்க்கையின் விரக்தியாலேயும் தோல்விகளாலேயும் ஏற்படுற மன இறுக்கம்தான் காரணம்ங்கிறது மருத்துவ ஆராய்ச்சி முடிவு. நான் இறுக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் பிரியப்படுறேன், இந்த சமூகம் அதுக்கு இடம் கொடுக்கலையே, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது சில பேரோட கேள்வி. இந்த சமூகத்தை சரி செய்ய வேண்டியது நாம தான், நம்மளை சரி பண்ணிக்க வேண்டியது நாம தான். நான் சரியாக இருக்கிறேன், சமூகம் சரியில்லைன்னு அதை ஒதுக்கி பிரயோஜனம் இல்லை. ஒரு குடும்பஸ்தர், அவர் மனசில் எப்பவும் டென்ஷன், அவர் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு பழகிக்கிட்டார். அதுக்கப்புறமா அவர் சொல்லுவார், நான் ஒன்றும் ஆழ்நிலை தியானம்லாம் பண்ணலை, இருந்தாலும் என் மனசு எப்பவும் அமைதியாக தான் இருக்குது. இவ்வளவுக்கும் எங்கள் வீட்டில் தினமும் என் சம்சாரத்துக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிம்பார். அது சரிங்க, உங்கள் அம்மா ஒரு பக்கம், உங்கள் மனைவி ஒரு பக்கம், அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறப்போ நீங்கள் எந்த பக்கம் இருப்பீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். அந்த சமயம் நான் வீட்டுக்கு வெளிப்பக்கம் இருப்பேன் அப்படின்னார் அவர்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்,
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒளிக்களஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

Viking Bunions and Briefs. 8:53 நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம் இது பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலுக்கு வாட்ஸ்அப்ல விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து நேகன், இது கதிர்வேலன் காதல் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
2: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
1: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா குடுக்கறாங்க.
2: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
1: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
3: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

0: ஜான்சன் பிரீஃப்ஸ்
1: நேர்களை நாம் இதுவரை இணைந்திருந்தோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய பொன்னியின் புதுப்புணல். நிலையத்தில் நேரம் காலை 9 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்சி இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் தொடர்புக்கு 7598216149. தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்லமது வழங்குகிறார் பவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
4: எல்லாவற்றையும் துறந்த பட்டினத்து அடிகள், காடு மேடுகளில் கால்கெடுக்க திரிந்த பட்டினத்து அடிகள், தன் தாயை துறக்கவில்லை. பெற்றெடுத்த தாய் கண்மூடிய செய்தி வந்தவுடன் மயானம் நோக்கி ஓடினார். தன் தாயை வாழை மட்டையில் கிடத்தி ஞான நெருப்பால் எரித்தார். அவரும் பாசத்தால் தன் அன்னையை எண்ணி எண்ணி உருகிய பாடல்கள் எல்லாவற்றையும் மிஞ்சி நிற்கிற பாடல்களாக அமைந்து விட்டது. இப்படித்தான் அன்னையின் அன்பை எல்லோரும் ஏற்றிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? ஒரு பெற்றோர் கலங்கி கண்ணீர் வடிக்கிறார்கள். மகனுக்கு எழுதுகிற கண்ணீர் கடிதம். மகனே, நீ பிறந்த அன்று தோட்டத்தில் வைத்தோம் ஒரு தென்னங்கன்று. நாங்கள் வார்த்த தண்ணீரில் அந்த தென்னை வளர்ந்தது. அது எங்கள் இருவருக்கும் சுகநிலும் சுவை நீரும் தந்துதவுகிறது. எங்கள் வேர்வையில்தான் நீ வளர்ந்தாய். நீ ஈட்டுகிற செல்வம் உனக்கு மட்டும்தான் இன்பம் தருகிறது. ஒரு நாள் நீ ஈமெயிலில் மூழ்கி இருக்கிற போது எங்களை ஈமொய்த்த செய்தியும் அந்த ஈமெயிலில் இருக்கும். அப்போது கூட நீ வாராது போனாலும் இந்த தென்னை ஓலையே எங்கள் கடைசி மஞ்சமாகும். எண்ணி பாருங்கள், எவ்வளவு துன்பமான நிலை, எவ்வளவு அவலமான நிலை. இன்னொரு தாய் புலம்புகிறாள், மகனே, உன்னை சுமக்க இந்த வயிறு இடம் தந்தது. நான் குடியிருக்க ஒரு அறைகூடவா இல்லை உன் வீட்டில் என்று கேட்கிற அம்மாவின் புலம்பல்கள். இப்படி எத்தனையோ பெற்றோர்களின் புலம்பல்கள் காற்றில் கரைந்து காணாமல் போய்விடுகிறது. ஒரு தாய்க்கு எப்போது மகிழ்ச்சி, எப்போது பெருமை? தன் மகனை மகளை பெற்றதை விட, அவர்கள் பெற்ற நாளை விட, அவர்கள் உலகத்தில் பாராட்டு பெறுகிற நாளைத்தான் தங்கள் வாழ்நாளின் திருநாளாக தாய் நினைப்பாள். ஈன்ற பொழுதின்

0: பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்டதாய். தன் மகனை பெற்ற போது கூட வழியோடு சுமந்து உலகத்திற்கு தந்தபோது கூட கிடைக்காத பெரு மகிழ்ச்சி, ஒப்பில்லாத மகிழ்ச்சி எப்போது கிடைக்கிறது? தன் மகனை ஊரும் உலகமும் பாராட்டுகிற போது, மாபெரும் சபைதனிலே அவன் மாலைகளை சுமந்து வருகிற காட்சியை பார்க்கிற போது ஒரு அன்னையின் கண்ணில் ஆனந்த கண்ணீர்தான் வரும். அந்த தாய்மையை நாம் போற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். தியாகத்தின் திருவிளக்காய் ஒளி வீசுகிற தாய்மையை போற்றுவோம். அதுவே இறைமை என்ற நிலையில் போற்றுவோம்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: இனிய காலை வணக்கம் நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேலா.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025450159.
3: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானலையில் வசந்தம் இன்னைக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக. எந்த ஒரு தொழிலும் சிறு துளியில் தான் தொடங்குகிறதுன்னு சொல்லணும். அந்த வகையில் விடாமுயற்சி அதை பெருங்கடலாக மாற்றும். அந்த வகையில் நம்மோட இன்னைக்கு நம்பிக்கை நட்சத்திரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு நகை விற்பனையாளர் பி வெங்கடேசன் அவர்கள். நேயர்களும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். புதிய நேயர்கள் 0343-42-24-40-30 என்ற எண்ணிலோ 94-86-81 10-25 இந்த 2 எண்கள் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 0343-42-24-40-31 என்ற எண்ணிலும் 94-86-65-20-25 இந்த 2 எண்கள் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். சார் வணக்கம். சார்
5: வணக்கம்.
4: இப்போ அந்த நகை விற்பனையாளர் நம்மளோட இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கீங்க. முக்கியமாக எத்தனை வருஷமாக இந்த தொழிலில் இருக்கீங்க சார்?
5: ஒரு 24 வருஷம். அந்த
4: 24 வருஷம் அப்படிங்கும்போது 24 வருஷம்னு பார்த்தீங்கன்னா எல்லா இதில் இருக்கக்கூடிய எல்லா நுணுக்கமும் தெரிஞ்சிருக்கும். எல்லா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. முக்கியமாக அப்போ வந்து இப்போ இந்த 916 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நகை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு 916 கேடிஎம் ஹால்மார்க் அப்படிலாம் சொல்கிறாங்க, இதை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன சார் இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம்? இந்த 916 கேடிஎம் ஹால்மார்க்லாம் சொல்றாங்களே, இதை பத்தி சொல்லுங்க சார்.
5: இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கல இந்த சாதா நகைன்னு சொல்லி 18 கேரட்ல சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கல 916 ஹால்மார்க்கிங்னு சொல்லுவாங்க. இப்ப அதுக்கு மேல வந்து HUDன்றது ஒரு நம்பர், 6 டிஜிட்டல் நம்பர் வந்து இது பண்ணிருக்காங்க, லான்ச் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட்.
4: சரிங்க சார். சரிங்க சார். முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும்

0: தெரிஞ்சது. முக்கியமா எவ்வளவோ சேவிங்ஸ் மெத்தட்ஸ் இருக்கு, நிறைய இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட் வந்திருக்கு, எவ்வளவோ இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட கோல்டுல சேவ் பண்றது அப்படிங்கிறது இப்பவும் அப்போ இருந்து இப்ப வர முக்கியமா நம்ம பெண்கள்கிட்ட பார்க்க முடியும். ஏதாச்சும் ஒரு பணம் சேருது அப்படின்னா இது எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா ஒரு பொருளா வாங்கி போட்டுருவோம், தங்கமா வாங்கி போட்டுருவோம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா அது சேவிங்ஸுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுலயும் அந்த சேதாரம் செய்குலி அப்படிலாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு சிலர் யோசிச்சு பண்ணுவாங்க. இப்படி இந்த சேவிங்ஸா நம்ம யோசிக்கும் போது பெருசா நான் பொருள் நான் வாங்கி போட போறது இல்ல, நகைய ஜஸ்ட் ஒரு சேவிங்ஸ். நான் எனக்கு ஃபியூச்சர்ல ஏதோ வீடு கட்டுறதுக்கோ லேண்ட் வாங்குறதுக்கோ ஜஸ்ட் ஒரு சேவிங்கா இருக்கணும், பணமா இருந்தா செலவாயிரும்னு போகும்போது கோல்டுல எந்த மாதிரி எல்லாம் முதலீடு பண்ணலாம், இந்த செய்குலி சேதாரத்தெல்லாம் எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு குறைக்கலாம்.
1: இப்போ வந்து ஒரு கோல்டு காயினா நம்ம வாங்குறப்ப இதை வந்து நமக்கு செய்குலி சேதாரம் எதுவும் இல்லாம ஜிஎஸ்டி மட்டும் ஒரு 3% வரும், அதை மட்டும் நம்ம சேர்ந்து வாங்கி வச்சுக்கலாம்.
0: சரிங்க சார். இந்த முக்கியமாக வந்து அதிகமாக அந்த சேதாரத்தை குறைக்கணும், செய்குலியை குறைக்கணும்னாலே சிட்டு போவோம் அப்படிம்பாங்க, அதை எப்படி எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்?
1: இப்போ சிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் என்ன பணம் இருக்கோ அதை வச்சு நம்ம சேமித்து வைப்போம். அப்போ தேவைன்றப்ப டிசைன் வேணால் டிசைன் எடுத்துக்கலாம், இல்லை அப்படிங்கனாக்கில் காயின் கோல்டு காயினை கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து ஒரு சேவிங்ஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
0: சரிங்க சார். அது நம்ம எத்தனை வருஷம் கழிச்சு போட்டாலும் அன்னைக்கு ரேட் என்னவோ அதுக்கு எடுத்துப்பீங்களா?
1: அன்னைக்கு ரேட் என்னவோ அதை எடுத்துக்கோ.
0: சரிங்க. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாட்டி அவங்க என்னோட பாட்டி அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கல் வச்சு நகை அதிகமாக விரும்புவாங்க. ஒரு தோடு போட்டிருந்தாலும் அதில் ஃபுல்லாக கல் தான் இருக்கும், மூக்குத்தி போட்டாலும் கல் இருக்கும், அட்டிகை போட்டாலும் கல், எல்லாமே கல் பதிச்சிருக்கும். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு இல்லைங்களா? ஸோ அந்த கல் வச்சு நகைக்கு எந்த அளவுக்கு இப்போ வரவேற்பு இருக்கு, அது வாங்கலாமா இப்போவும், எதனால அதை வந்து இப்போ விரும்புறதுல அதிகமாக?
1: இப்போ என்னென்னா அன்னைக்கு காலகட்டத்துக்கு அது நல்லா இருந்தது, கல் நகை தான் நல்லா இருந்தது. இன்றைக்கி வந்து ரேட்டு வேல்யூவேஷன் கூடுதல் ஆகுறதுனால அந்த கல்லுடைய வேல்யூவேஷன் குறைவாக, இப்போ அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு பவுன் 300 வந்திருக்கும், 400 வந்திருக்கும், இன்றைக்கி ஒரு பவுன் 120,000 இருக்கிறப்போ அதனுடைய கல்லுடைய மதிப்பு குறையுதுங்க.
0: சரிங்க சார். நம்மளோட நேயர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வாழ்க வளத்துடன். கே வி ஜெயசீலன், குளமாட பத்திமா.
0: சரி சொல்லுங்க ஐயா.
2: ஐயா வணக்கம். ஐயா
1: சொல்லுங்க.
2: ஐயா நீ கல் நகைன்னு போது, ஐயா கல் நகை நாங்க வாங்கும் போது அந்த கல்லோட சேர்த்து எடை போட்டு காசு வாங்குறீங்க, நாங்க விற்கு போட்ட கல்ல பறிச்சுட்டு அந்த கல் இல்லாத வாங்குறீங்க, இது எப்படிங்க? என்ன
1: உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ்ல குறைவா வாங்கிக்க, கல் நகையை கம்மியா வாங்கிக்க, ஏன்னா நாளைக்கு விக்கிறப்ப இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் பாதிப்பு இல்லாம இருக்குன்னு சொல்ல வரும்.
0: சரிங்க சார். முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா இந்த நகை அப்படின்னாலே வந்துட்டு அந்த செய்குலி சேதாரம், இதை தான் வந்து எல்லா மக்களுமே, நகையே வந்து இவ்வளோ ரேட்டு விற்கிது, இது இதுக்கு மேலே இந்த பர்சன்டேஜ் இது எப்படிங்க, இவ்வளோ போட்டால் எப்படிங்க அப்படிலாம் வந்து நிறைய பார்க்கிங்லாம் பண்ணுவாங்க, பர்சன்டேஜ் குறைங்க அப்படின்வாங்க. அது என்ன முக்கியமாக, அது எதுக்காக போடுறீங்க, அது என்ன, மக்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க.
1: இப்போ பார்த்தீங்கன்னாக்கில் மொதல் வந்து ரேட்டு கம்மியாக இருந்ததுனால செய்குலி சேதாரம்னு அவங்களுக்கு யாருக்கு தெரியாது. இப்போ தான் வந்து பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆச்சுனாக்கில் நாங்களும் வந்து இது விளக்கமாக கொடுக்கும். ரேட் அதிகமாக இருக்கிறதுனால இவ்வளோ கம்மியாக வாங்கி இந்த பொருள் தரமான இந்த டிசைனுக்கு இந்த மாதிரி இருக்கும், இது வந்து 8%, 20%, 30% எப்படின்னு சொல்ல வரதுனால நம்ம பார்த்து வாங்கிக்கணும்னு சொல்ல வரோம்.
0: சரிங்க சார். இப்போ வளையல்னா அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வைக்கிறீங்க, ஒரு நெக்லஸ்னா அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வைக்கிறீங்க, எதனால அது டிஃபர் ஆகுது, என்ன காரணம்?
1: இப்போ இதுக்கு வந்து வளையலுக்கு கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கும், அதனால அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். இப்போ செயினுங்கிறப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆன்டிக் டிசைனுங்கிறப்போ கொஞ்சம் டிசைன் வந்து அதிகமாக இருக்கிறதா பர்சன்டேஜ் அதிகமாக வாங்குவோம்.
0: சரிங்க சார். நம்மளோட நேருக்கார் பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. சொல்லுங்க நவீன்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: அதாவது இது வந்து ஒரு பொதுவான கேள்விதான், அதாவது நகை வந்து இருக்கிறப்போ சில சமயத்துல வந்து இந்த 9.96% அந்த மாதிரி ஹால்மார்க் எல்லாம் வச்சு கொடுக்குற நகைல சில டைம்ல வந்து அந்த நகையோட தரத்தை வந்து விக்கிறப்ப கொஞ்சம் குறைக்கிறாங்க, அதாவது 60% தான் தங்க இருக்குங்கிற மாதிரி எல்லாம் கேள்விப்படுறது. அது வந்து பேங்க்ல போய் லோன் வைக்கிறப்ப அந்த நகை மதிப்பீடை வச்சு கண்டுபிடிக்கிற போலிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொன்னு வந்து நகை பிசினஸ்ல ஆஃபர்ங்கிறது கொடுக்க முடியுமா? ஏன்னா லண்டன்லதான் தினமும் வந்து நகை தங்கத்தோட விலையை நிர்மாணம் தீர்மானிக்கிறேன். இதுல ஆஃபர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு

0: இல்லை, ஆஃபருங்கிறது வந்து இன்னைக்கு விற்கிற ரேட்டுக்கு நம்ம ஆஃபர் எதுவும் கொடுக்க முடியாதுங்க. அன்னைக்கு அவங்க கஸ்டமர்ஸ் வேணுன்றது தான் ஆஃபர் கொடுத்துட்டு இருந்தாங்க, இன்றைக்கி வந்து அதை வச்சு கொடுக்க முடியாது. தங்கம் தரேன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கில் இன்றைக்கி ஆல்மார்க் அந்த முக்கோண சிம்பிள் இருக்கிறத வச்சு நம்ம இன்றைக்கி தரம் கண்டுபிடிச்சிக்கலாம். வில்லேஜில் இருக்கிறவங்க தெரியாதவங்க கூட கண்டுபிடிச்சிக்கலாம்.
1: சரிங்க சார். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தோன்னா ஒரு தாலி செயினே 5 பவுன் அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ வந்து நமக்கு தேவையான இதில் இருக்குது, கஸ்டமர் என்ன கேட்குறோமோ அந்த வகையில் கொடுக்குறோம். அந்த மாதிரி கம்மி கிராமில் இருந்து கூட என்ன மாதிரியான நகைகள்லாம் இருக்குது
0: இன்றைக்கி தாலி கொடின்னு பார்க்குறப்ப 2 பவுன், 3 பவுன், 5 பவுன், இந்த மாதிரி வசதிக்கு ஏற்றாப்புல போல் இருக்குது. இன்றைக்கி எல்லா மாடல்ஸும் இருக்குது, எல்லாமே வந்திருக்கு. 5 பவுன், 2 பவுன்லேருந்து இன்றைக்கி இருக்குங்க.
1: சரிங்க. குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி வச்சுருக்கு?
0: குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 பவுன், 1/2 பவுன், 3/4 பவுன், எல்லா மாடல் 1 பவுன்லேருந்து எல்லா மாடலும் இருக்கு, நிறைய டிசைன்ஸ் இருக்கு.
1: நம்ம நேருக்காங்க பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: என்ன நிலைய பத்தி பேசுறீங்க மேடம்?
1: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் தாசம்பல்ல இருந்து பண்பலை சித்தன்.
1: சொல்லுங்க சித்தன், கேளுங்க, உங்களுக்கு என்ன கேள்வியோ கேளுங்க.
2: இந்த கல் வச்ச நிலங்கள்லாம் கொஞ்சம் மதிப்பு அதிகம்ன்றாங்க. சில இடத்துல கல் வைக்காத நிலங்கள மதிப்பு அதிகம்ன்றாங்க.
1: ஒரு சில கல்லுக்கெல்லாம் நம்ம வேல்யூ இருக்கும், அதை வந்து திரும்ப ரிட்டர்ன் எடுத்துப்போம். நீங்க வந்து கொடுக்கும் போது அதையும் இவ்வளவு பெர்சன்டேஜ்க்கு நாங்க திரும்ப எடுத்துப்போம் அப்படின்னு ஒரு சில கல்லுங்களா இருக்குங்களா சார்? அது எந்த மாதிரி?
0: அது வந்து நம்ம ஒரு ஜாதிக்கல், பச்சைக்கல், ஒரு மரகத பச்சை, இந்த மாதிரி ஒரு வைரம், இந்த மாதிரி உள்ள கல்லுகள் வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம். மற்ற கல்லு சாதா கல்லு வந்து நம்ம எடுத்துக்க முடியாது.
1: சரிங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
4: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க?
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
6: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
7: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
8: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
9: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043-533-367.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
10: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையின் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.

0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: லட்சுமிநாராயண பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமிநாராயண பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க
2: மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை.

0: 103.7 இலக்கிய வானிலையில் வசந்தம் நம்பிக்கை நட்சத்திரம் என்ற பொருள் தான். நிரலில் நம்மோடு இணைந்து நகை சம்பந்தமான பல்வேறு தகவல்களுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நகை விற்பனையாளர் பி வெங்கடேசன் அவர்கள். நிகழும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய கேள்விகளை கேட்டு பயனடையலாம். புதிய நேயர்கள் 043-42-24-40-30 இந்த எண்ணிலோ 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்களில் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 043-42-24-40-31 94-86-65-20-25 இந்த இரண்டு எண்கள் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். சார், இப்போ இந்த பழைய நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க, ரிட்டர்ன் பண்ணிட்டு மறுபடியும் புது நகை அதை போட்டுட்டு எடுப்பாங்க, அதெல்லாம் எப்படி மதிப்பீடு பண்ணி எடுக்கிறீங்க? இப்போ அன்னைக்கு ரேட்டுக்கு அந்த நகையை வந்து நம்ம உங்ககிட்ட வாங்கியிருந்தாலும் அந்த 916 இருந்தாலும் அன்னைக்கு ரேட்டுக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்றீங்க, இல்லை அதுக்கு முன்னாடி இருக்க அந்த நகையெல்லாம் இருக்கும் இல்லையா பழைய நகைகள், அதை எப்படி இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு எப்படி எடுத்துக்கிறீங்க?
1: அது நாங்கள் தரம் என்ன தரம் இருக்குன்னு நாங்கள் பெர்சன்டேஜ் பார்ப்போம். அது பார்த்த பின்னாடி வந்து எங்களுக்கு இன்னைக்கு ரேட்டு வந்து கால்குலேஷன், பியூரிட்டி என்ன ரேட்டு வருதோ அதை வச்சு நாங்கள் கால்குலேஷன் பண்ணி நாங்கள் எடுத்துக்குவோம்.
0: சரிங்க சார், நேர் இருக்காங்க பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க சார், இப்போ வந்து 25 வருஷமா இருக்கீங்க அப்படிங்கும்போது அது அந்த டைம்ல நீங்க ஒரு பீக்ல இருந்திருப்பீங்க, உங்ககிட்ட நிறைய கஸ்டமர் வந்திருப்பாங்க, அந்த ஒரு பீக்கான டைமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லயே நிறைய பெரிய பெரிய கம்பெனிங்க கடைங்க வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கப்போ கஸ்டமர்ஸ் வந்து அங்கேயும் போவாங்க, ஏன்னா வந்து நம்ம மக்களுக்கு எப்படின்னா கலெக்ஷன்ஸ் நிறைய வேணும், எங்க நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கோ அங்க வாங்குவோம், எல்லா இடத்துலயும் ஒரே ரேட் தானே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு. எப்படி அந்த கஸ்டமர்ஸை தக்க வச்சுக்க என்ன
1: அவங்களுக்கு தேவை
0: சரிங்க சார். இப்போ வந்து ஒரு சாதாரண மக்கள் கொஞ்சம் படிச்சவங்க அப்படின்னா அதுக்கு நகையை பத்தின ஒரு விவரம் தெரிஞ்சிருக்கும். ஒரு சாதாரணமான ஒரு மக்கள் போய் ஒரு நகை வாங்குறாங்க அப்படின்னா முக்கியமா நகை வாங்கும் போது கவனிக்கக்கூடிய விஷயம்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க?
1: இதுல பாத்தீங்கன்னாக்கல 916 ஹால்மார்க்ன்றது இருக்கான்றது முத பாக்கணும். இப்போ லான்ச் பண்ணிருக்கிறது வந்து இந்த 6 டிஜிட்டல் நம்பர் வந்து HOD நகை, அது இருக்கான்றது அதையும் பாத்துக்கணும். இதை பார்த்தீங்கன்னாக்கல இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ்
0: அந்த நகையிலே இருக்கும்,
1: இருக்கும் தங்கத்தில் இருக்கும்.
0: சரிங்க சார், நீ இருக்காங்க பேசிடலாம். வணக்கம்.
3: அம்மா வணக்கம்.
0: வணக்கம்.
3: நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர்.
0: கேளுங்க சந்திரசேகர்.
3: சார், எனக்கு என்ன கேள்வினா, இந்த தங்கம் சில சமயம் அந்த நிறம் மாறுது இல்லையா, கொஞ்ச நாளாக அது லைட்டா கருப்பா மாதிரி, ஸோ அந்த தங்கம் வந்து பல பலன்னு வாங்கினா மாதிரி புதுசா இருக்கணும் அப்படின்னா எப்படி மெயின்டைன் பண்ணறது? அந்த சைகோலி சேதாரம் அப்படின்னு சொல்றாங்க, அது பெர்சன்டேஜ் வைஸ் ஜாஸ்தியா சில கடைகள் நிர்ணயம் பண்றாங்க, அதற்கு என்ன காரணம் அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: இப்போ நீங்க பொருளை ஒரு புது கடையில ஒரு வாங்குறீங்க அப்படின்னாக்கல அது ஒரு நல்ல ஒரு பாக்ஸ்ல வச்சு நீங்க வெளியில எங்கேயாவது ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து ஒரு பாக்ஸ் வச்சு நீங்க நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும். அதே போல நம்ம நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வைக்க கூடாது. சைக்குலி சேதாரன்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனுக்கு ஏத்தவள் கூட இருக்கும்.
0: சரிங்க சார், அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்மா, நான் ஈரோடு மாவட்டம் ராசாம்பாளத்துல இருந்து கோவிந்தசாமிமா.
0: சரிங்க, கேளுங்க.
4: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்ங்க.
1: வணக்கம்.
4: அந்த காலத்துல நகைக்குல வந்து இப்ப வந்து அந்த ஹால்மார்க் அந்த பார்த்தோம்னா அந்த மதிப்பீடு வந்து இன்னும் அப்படியே இருக்குதுங்களா, அதுல வந்து ஏதாச்சும் குறைபாடு இருக்குதுங்களாங்க சார், அதை சொல்லுங்க. இப்ப வந்து இன்னொரு கேள்விங்க, அதாவது இந்த தங்க விலை அதிகமாக சேதார செய்கூலி ஒரு பவுனுடைய ரேட்டு அதிகமா போகுதுங்களா, அந்த செய்கூலி அந்த அதிகமா போகுதுங்களா அப்படிங்கறது என்னுடைய கேள்விங்க சார்.
1: சரி, அது வந்து அது வந்து பாத்தீங்கன்னாக்கல அன்னைக்கும் வந்து இன்னைக்கும் வந்து பாத்தீங்கிற ஒரே ரேட்டு தான் அதிகமாகதே தவிர சைக்குலி சேதாரம்லாம் ஒன்றே தான்.
0: சரிங்க சார், இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த 18 கேரட்லையும் நம்ம நகை வாங்க முடியும், 22

0: கேரட் இருக்கு. மோஸ்ட்லி நமக்கு எல்லாம் தெரிஞ்சது 22 கேரட், அதை தாண்டி 24 கேரட்னு ஒன்று இருக்கு. மூணுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டைமண்ட் போறோம் அப்படின்னா, டைமண்ட் எடுக்கிறோம்னா மோஸ்ட்லி 18 கேரட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அதை 18 கேரட்ல பண்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: அந்த வைர டிசைன் வந்து பாத்தீங்கன்னா 18 கேரட்ல செஞ்சீங்கன்னா அந்த வைரத்தினுடைய கல் பிடிப்பு வந்து நல்லா இருக்கும். இப்ப 916 அப்படிங்கறது வந்து செஞ்சீங்கன்னா கொஞ்சம் தங்கத்தினுடைய மதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் இதாக பிடிப்பு கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து 18 கேரட்ல அதை நாங்கள் செய்ய சொல்கிறோம்.
0: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd-னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
6: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
7: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லேப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
8: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
9: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
10: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின், ஜில்லுன்னு ஒரு AC மேலா.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இன்றைக்கே வானில் வசந்தம் நம்பிக்கை நட்சத்திரமாக நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நகை விற்பனையாளர் பி வெங்கடேசன் அவர்கள். சார், இப்போ முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த டைமண்ட், அதை பற்றி பேசிட்டோம், டைமண்ட் நகைகளை பற்றி பேசணும். இதில் ஒரு சிலர் இந்த கடைங்களுக்கெல்லாம் போனோன்னா இந்த கேஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க, கேஸ்டிங் நகைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு அது என்னன்னு தெரியாது, சாதாரண மக்களுக்கு அது என்னன்னே புரியாது. பொதுவாக அவங்க ஒரு ஃபேன்சியான வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன சார் அது, அதை பற்றி சொல்லுங்க.
5: கேஸ்டிங் நகைன்றது பார்த்தீங்கன்னாக்கில் அந்த ரொம்ப மெல்லிசாக இருக்கிறது வந்து நார்மலான ஒரு டிசைனு, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கில் அது கேஸ்டினுடைய தன்மைன்னு கேட்டாக்கில் அது ரொம்ப டேமேஜ் வராது, நல்லாயிருக்கும். டிசைன்ஸும் நல்லா நாங்கள் வேலைப்பாடு செஞ்சு கொடுக்குறது நல்லாயிருக்கும், டிசைனும் நல்லா எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்குங்க.
4: அதான் இப்போது இந்த டைமண்ட் ஸ்டோன்லேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிலே ஒரு 3 டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரோஸ் கோல்டுன்னு சொல்கிறாங்க, நார்மலாக ஒயிட் ஸ்டோன் வச்சதுன்னு சொல்கிறாங்க. என்ன இது, இது இதுக்கு என்ன வித்தியாசம், எது பெஸ்ட்டு?
5: இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கில் ஒயிட் ஸ்டோன் வந்து ஒவ்வொருத்தருடைய இதை பொறுத்து தாங்க. இப்போ நம்ம வைரம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஒயிட் ஸ்டோன் இருக்கும், ஒருத்தருக்கு எல்லோ சைடு வரும், ஒருத்தருக்கு வந்து ரோஸில் வரும். அதுலேயே வந்து அந்த கல்லுனுடைய தரமை நல்லா இருக்கிறத பார்த்து வாங்கி போட்டிங்கன்னா நல்லா
4: இருக்கும். சரி, நம்மளோட நேயர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
6: காலை வணக்கம்மா.
4: வணக்கம், சொல்லுங்க, யாருக்கு இருந்து?
6: நான் ஈரோடு சூரம்பட்டியோட சேர்ந்து இளங்க பேசுறேம்மா.
4: சரிங்க, கேளுங்க உங்களோட கேள்வி.
6: ஐயா சிறப்பந்த ஐயாவுக்கு வணக்கம்.
5: ஐயா வணக்கம்.
6: இப்ப எனக்கு என்னன்னா ஒரு டவுட், என்னென்ன சந்தேகம், இப்ப தங்கத்தில் முதலீடு செய்யறதுக்காக ஒரு சிலர் இருக்கிறாங்க, பணத்தை வச்சுட்டு இடம் வாங்குறதுக்கு தங்கத்தை முதலீடு, அவங்க காயின்ஸ் ஆகணும் பரவாயில்லையா, இல்ல வந்து காயின்ஸ் பதிலாக எவ்வளவு எடையோ அது ஒரு கெட்டி கெட்டி தங்கமா வாங்குறாங்கல்ல, அது முக்கியமா? அதே மாதிரி நமக்கு லாபம் தரக்கூடிய அளவு தங்கத்தில் முதலீடு செய்யலாம், என்ன பண்ணலாம்? இப்ப இதுல

0: பெண்கள்லாம் வந்து ஆசைப்பட்டு நெக்லஸ் வாங்குறாங்க, அது குடிக்கலன்னு உடனே வந்து எக்ஸ்சேஞ்ச் போடுறாங்க, எக்ஸ்சேஞ்ச் போட்டா ஏகப்பட்ட லாஸ் ஆகுது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் தங்கத்தில் முதலீடு பண்றதுக்கு?
1: அதுக்கு வந்து நீங்க கோல்டு காயினாவே வாங்கி வைக்கலாம்.
2: வணக்கம்.
3: இது
1: வந்து நம்ம சேவிங்ஸ்க்காக தான் நம்ம காயினா வாங்குறோம், அதை கொண்டு போய் நம்ம பேங்க்ல வைக்கணும்னு போறப்போ அது வந்து அவங்க என்ன ரூல்ஸ் வச்சிருக்காங்க நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா பேங்க்ல?
2: சரிங்க சார். இப்போ முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு விலை உயர்ந்த ஒரு பட்டுப்புடவை அப்படின்னாலே வந்து அதை இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும், வாங்குறது முக்கியம் இல்லை அதை மெயின்டைன் பண்ணுறது தான் இது அப்படின்னு முக்கியமான விஷயம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி நகை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பணம், ஒரு மதிப்பு கொடுத்து நம்ம வாங்கக்கூடிய ஒரு பொருள், எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும்? இப்ப கழட்டி வச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டு போயிடறோம், இல்ல வந்து அப்படியே பீரோக்குள்ள வச்சு போட்டு போயிடறோம், அடுத்து எடுக்கும் போது இப்படி மடங்கி இருக்கு, ஒடுங்கி இருக்கு, ஒரு சிலர் அதை திருப்புறேன்னு சொல்லி அதை உடைச்சிருவாங்க. எப்படி மெயின்டைன் பண்ணும்?
1: அது ஒரு கடையில வாங்குறப்போ பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாக்ஸ போட்டு கொடுப்போம் நாங்க, அந்த பாக்ஸுக்குள்ளே நீங்க எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து நீங்க அதே போல மறுபடியும் கழட்டி அதே போல மாட்டி வச்சிருந்தீங்கன்னாக்கல நல்லா இருக்கும். இல்ல நீங்க அந்த மணிக்கு நாம போடணும் அப்படின்னு போட்டீங்கன்னாக்கல டேமேஜ் வருங்க.
2: சரிங்க, நேருக்கு அங்க பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம்
1: சார், அது வந்து புதுசு வந்து பொருளா இருந்ததுன்னா பொருளை பார்க்கணுங்க, பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும்.
2: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
5: வாரியார் மேல்நிலைப்பள்ளி பெண்ணகர் மெயின் ரோடு தருமபுரி.
6: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
6: நீட் JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
5: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
6: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
5: வாரியார் மேல்நிலைப்பள்ளி தருமபுரி.
7: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
8: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
9: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இணை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
10: IMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி ஓசூர். அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமா கோர்ஸ்கள், வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.

0: அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஸோ இப்போ நகை சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். முக்கியமாக வந்து நம்ம நகைக்கு அடுத்து, நம்ம தங்கத்துக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெள்ளி. இந்த வெள்ளி பொருட்களை வந்து நீங்கள் எப்படி ஹோல்சேலாக பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: இப்போ ஹோல்சேல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கல் கால் கொலுசுகள், மெட்டி, ஃபேன்சி பொருள்கள், குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு, ஆன்டிக் டிசைன் காமாட்சி விளக்கு, லோட்டஸ் விளக்கு, அதை போல் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நிறைய இருக்குதுங்க.
0: சரிங்க, இப்போது வந்து இப்போ நம்ம மக்கள்கிட்ட வந்து இந்த வெள்ளி பொருட்களுக்கான அந்த ஒரு இது எப்படி இருக்குது, வரவேற்பு எப்படி இருக்குது, இதுக்கான டிமாண்ட் எப்படி இருக்குது, எப்படி பார்க்குறீங்க?
1: இப்போ ஒரு வருஷமாக வந்து வெள்ளி வந்து அதிகமாக இருக்குங்க, காயின் எடுக்கிறாங்க. முதலாம் வந்து வெள்ளி காயினே எடுக்க மாட்டாங்க, இப்போ காயின்களாம் நிறைய எடுத்துகிட்ருக்குறாங்க. வெள்ளி நிறைய கொஞ்சம் அலிமானம் நிறைய தான் இருக்குது இந்த ஒரு இது.
0: சரிங்க சரிங்க சார். மக்கள் அதிகமாக விரும்பி வாங்கக்கூடியது வெள்ளியில் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தோன்னா ஒரு மெட்டி எடுப்பாங்க, அதிகமாக பெண்கள் பார்த்தோன்னா கால் கொலுசு இதுதான் எடுப்பாங்க. அதை தாண்டி இப்போ அதிகமாக இந்த காப்பு எல்லாம் வாங்குறது அதிகமாக பழக்கம் வந்துருச்சு. வெள்ளியிலேயே வந்து அந்த பசங்களும் வந்து செயின் போடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. இந்த மாதிரி இன்னும் எந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அது என்ன மாதிரிலாம் இன்னும் அதிகமாக இருக்குது?
1: வெள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கல மொதல் வந்து தங்கத்தை மாதிரி நிறைய டிசைன்ஸுகள் வந்து எங்ககிட்ட வெள்ளியிலையும் அதே போல் இருக்குது. லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு எல்லாமே இருக்குது, கை காப்பு இருக்குது, அதே போல் ஆன்டிக் டிசைன்ஸுன்னு சொல்லி இப்போ வந்து இப்போ ஃபெண்டன் நிறைய இருக்குது, அதிலே வந்து பேப்பர் கேஸ்டிங்னு சொல்லி சில்வர்லேயே வந்து நிறைய கோல்டு பாலிஷோடு நிறைய இருக்குது, ஒட்டியானம் இருக்குது, பேங்கிள் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் வந்து நீங்கள் லைக் பண்ணுற மாதிரி தங்கத்தை விட என்ன டிசைன் வேணுமோ அது எத்தனை டிசைன் நம்மக்கிட்ட வெளியிலேயே கிடைக்கும்.
0: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: ஒரே ஒரு ஜுவல்லரி ஷாப்பு. இது வந்து நம்மளுடைய ஓனுடைய இது தாங்க,
1: உங்களோட முயற்சி தான்.
0: முயற்சி தான். இது வந்து அப்பா அம்மா வந்து இந்த தொழில், அவங்களாம் விவசாயம் தான். இதை
1: சரி
0: பார்த்தீங்கன்னாக்கல நம்மளுடைய ஓன் இதாக பண்ணிட்டு இருக்கோம்.
1: சரிங்க. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு தொழிலுக்குமே வந்து முதலீடு அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுன்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ முதலீட்டில் ஆரம்பிச்சிங்க?
0: நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நோ ஸ்பின்னுக்குன்னு ஆரம்பிக்கிறப்போ ஒரு 70,000 தாங்க. அதுக்கு அடுத்துக்காண்டியும் பார்த்தீங்கனாக்கா சில்வர் ஸ்டார்ட் பண்ணுறப்பவும் எனக்கு ஒரு 70,000 தாங்க. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதையும் 70,000 ஸ்டார்ட் பண்ண, இதுலையும் 70,000 தான் ஸ்டார்ட் பண்ணுங்க நாங்கள்.
1: சரிங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ டெவலப் பண்ணி
0: டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கேன்.
1: சரிங்க சார். இப்போ வந்து உங்க கடையில எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, எப்படி அவங்களுக்கு இந்த தொழிலை கத்துக்கணும்னு வரவங்களுக்கு எந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை?
0: இப்போ என் கடையில் வர கஸ்டமர், இது கடையில் ஸ்டாஃபுங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க அந்த 4 பேருக்குமே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் தெளிவாக ஒரு வேலையை கற்றுக்குங்க, கஸ்டமரை நல்லா தெளிவாக பில் போடுங்க, பிஸ்னஸை வந்து அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க, இப்போது டிசைன்ஸ் காட்டுங்க, இப்போ வந்து நீங்களும் நாளைக்கு ஒரு கடை வைக்கிறப்போ இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது நான் அவங்ககிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேங்க.
1: சரிங்க. ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளியோட விலையாக இருக்கட்டும் தங்கத்தோட விலையாக இருக்கட்டும் கம்மியாக இருந்தது. இப்போ வந்து தங்க விலையும் ஏறிடுச்சு, வெள்ளி விலையும் ஏறிடுச்சு. ஒரு சாதாரணமாக ஒரு இனிஷியலாக ஒரு அமௌண்ட் போடணும், இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா துறையமாக எவ்வளோ அமௌண்ட் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும்?
0: இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட்டு நம்ம எதுவும் விலையாக போட முடியாது, ஏன்னா ரேட் அந்த அளவுக்கு ஏறி இருக்கிறதுனால. இன்றைக்கி ஒரு 10 கிலோ வெள்ளி வாங்கினா கூட இன்றைக்கி ஒரு 30 லட்சரூபா வந்துடுதுங்க. அதனால் மினிமம் வந்து 10 கிலோவில் டிசைன் எதுவும் கொடுக்க முடியாது. இன்றைக்கி ஒரு 50 கிலோ இருந்தால் தான் எந்த டிசைனும் கொடுக்க முடியும். தங்கமாக இருந்தாலும் அதேமாதிரி 1 கிலோ இருந்தால் தான் இன்றைக்கி நம்ம அந்த டிசைனை கொடுக்க முடியும். இதுக்கெல்லாம் வந்து நம்மகிட்ட சோர்ஸ் இருந்தால் நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ணலாம்.
1: சரிங்க சார். இப்போ வந்து நீங்கள் இந்த வெள்ளி பொருட்களை ஹோல்சேலாக பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னீங்க. இப்போ உங்ககிட்ட இருந்து ஹோல்சேலுங்கும் போது சில்லறை வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ரேட்டு கொடுக்குறீங்க, எந்த மாதிரி அவங்கள எப்படி தக்க வச்சுக்கிறீங்க?
0: இப்போ பார்த்தீங்கன்னாக்கல ஒவ்வொரு கஸ்டமர் கடைக்காரங்களுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கல பர்சன்டேஜ் மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். எங்களுக்கு வந்து பியூரிட்டி இவ்வளோ இருக்குது, இந்த பர்சன்டேஜ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது நாங்கள் கொடுப்போம். அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க ஒரு ரேட்டை வச்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கல பொருள் தரமாக கொடுப்போம். இந்த தரம் இருக்கு, இதை எடுத்துட்டு போய் நீங்க பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம்.
1: சரிங்க சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நகை அப்படியா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், அதிகமா பெண்களை வந்து மையப்படுத்தி தான் இருக்கும், ஃபோக்கஸ் பண்ணி அவங்க தான் அதிகமாக வாங்குவாங்க, நகைனாலே பெண்கள் தான் போடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆண்களும் நிறைய போடுறாங்க, செயின் போடுறாங்க, நிறைய கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆண்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ வந்துட்டு இருக்கு இல்லையா? எந்த மாதிரி நீங்க சில்வர்லையும் சரி கோல்டுலையும் சரி அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க?
0: சில்வரில் பார்த்தீங்கன்னா இப்போ சில்வர் தான் நிறைய லைக் பண்ணுறாங்க. கை காப்பு கொடுங்கன்னு கேட்குறாங்க, கை ரிங்ஸ் கொடுன்னு கேட்குறாங்க, கழுத்து செயின் கொடுன்னு கேட்குறாங்க, பெண்டன் கொடுன்னு கேட்குறாங்க. நிறைய மாடல்ஸ் வந்திருக்குங்க. அவங்களுக்கு தேவைங்கிற மாதிரி நாங்களும் டிசைன்ஸ் செஞ்சு கொடுக்குறோம், என்கிரேவிங் பண்ணி கொடுக்குறோம், நாங்களே என்கிரேவிங் மிஷின் வச்சுருக்கோம். அவங்களுக்கு நேம் என்ன போட்டு கொடுக்குறோம், என்ன மாடல் கேட்குறாங்களோ அத்தனையும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம்.
1: சரிங்க சார். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியோட நிறைவு தருவாயில் இருக்கோம். ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை என்கிட்ட ஒரு இவ்வளோ அமௌண்ட் இருக்கு, ஒரு நல்ல அமௌண்ட் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், இந்த ஒரு இதில் போட்டால் எனக்கு இன்னும் கொஞ்சம் லாபம் வரும், நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, உங்களுடைய ஆலோசனை என்னவா இருக்கும்?
0: என்னுடைய ஆலோசனை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கல பெண்கள் இருக்கிற வீட்டிலேயே இருந்தாக்கல கோல்டு காயினாக நம்ம வாங்கி வைக்கலாம். இப்போ ஒரு நார்மலாக எங்கிட்ட பணம் இருக்குங்க அப்படின்னா சில்வரும் வாங்கி வைக்கலாம், இன்றைக்கி கோல்டு காயினும் வாங்கி வைக்கலாம். இப்போ எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து நாளைக்கு என்றைக்கு விற்றாலும் நமக்கு இது ரெண்டுமே பொருள் ஆகிடுது, அதனால நல்லா பண்ணலாம்.
1: சரிங்க சார். ஒரு மணி நேரம் உங்களுடைய நேரத்தை செலவழித்து நல்ல தகவல்களை, உங்களுடைய தொழில் சம்மந்தமாகவும் சரி மக்களுக்கு இந்த நகை வாங்குறதுல இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்களுடைய தொழில் மென்மேலும் சிறக்க பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி சார்.
0: நன்றி, வணக்கம்.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை, தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
1: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இன்னைக்கு வானல் வசந்தம் நிகழ்ச்சியில நம்பிக்கை நட்சத்திரமாக நகை விற்பனையாளர் பி வெங்கடேசன் அவர்கள் நேரில் இணைந்து நகை சம்பந்தமான பல்வேறு தகவல்களுக்கு விளக்கம் அளித்தார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். மண்மணியினை தொடர்ந்து கேட்கலாம்.
4: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
5: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் தருமபுரி. 24 மணி நேரமும் பிரசவ சேவை, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எக்ஸ்ரே, இசிஜி, கர்ப்பப்பை வாய் பரிசோதனை, கர்ப்பப்பை கட்டிகள் மற்றும் அனைத்து மகளிர் சிறப்பு சேவைகளும் தரமாக குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. உங்கள் நலமே எங்கள் மகிழ்ச்சி. ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை,
4: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள்.
6: அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாமே கேட்டுக்கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்கிறது புகழ்மதி என்றேன் நான். அது என்ன அமிர்தம்? அது உயிர் வளர்க்கும் மருந்து தானே? அதை உண்டால் உயிர் வளரும் தானே? அதை அளவுக்கு மீறி உண்டால் எப்படி நஞ்சாகும்? நண்பர் புகழ்மதியின் கேள்வி சிந்திக்க வைக்கும் கேள்வி. தேவர்கள் வானுலகில் சாகாமல் இருக்க அமிர்தம் உண்பார்கள் என்பது கேள்விப்பட்டிருக்கிற ஒன்று. அப்படியென்றால் உலகில் உள்ள பொருள்களிலேயே உன்னதமான பொருள் அமிர்தம். அதை கூட அளவோடுதான் உண்ண வேண்டும். அளவுக்கு மீறி உண்டால் அது கூட நமக்கு எதிராக நஞ்சாக மாறிவிடுமாம். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், இனிப்பான பொருள்களெல்லாம் மனிதனுக்கு இனிப்பான பொருள்கள் இல்லை. அதேபோல கசப்பான பொருள்களெல்லாம் கசப்பான பொருள்கள் அல்ல. சில இனிப்புக்களே நஞ்சுகளாகலாம். சில வேப்பங்காய்கள் மருந்துகளாகி இனிப்புக்களாகலாம். இனிப்பான பொருள்கள் சர்க்கரை நோயாளிகளுக்கு இனிப்பான எதிரிகள். கசப்பான பொருள்கள் கசப்பான நண்பர்கள். அமிர்தமோ இனிப்போ இவை மட்டுமல்ல, உலகில் உள்ள எல்லாமே அளவுக்கு மீறிவிட்டால் மனிதனுக்கு எதிரான விளைவுகளையே தரக்கூடியவை. ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வேறுபாட்டை உணர்ந்து செயல்பட்டால் துன்பம் கிடையாது. ஆசைக்கு ஓர் குணம் உண்டு, அது வளர வளர பேராசையாக நீளுமே ஒழிய குறையாது. பெரும் பெரும் தவசீலர்கள் தங்களின் தவத்தின் வலிமையால் அசைக்க முடியாத வரங்களை பெற்ற நிகழ்வுகளை புராணங்களில் படித்திருக்கிறோம். ஆனால் வரங்கள் பெற்ற ஆணவத்தால் அவர்களின் ஆசைகள் நீள நீள வரங்களே சாபங்களாகி அவர்கள் அழிந்து போன கதைகளும் அவற்றில் உள்ளன. தேவைகளுக்கேற்ப முயற்சி, முயற்சிக்கேற்ற உழைப்பு, கிடைத்ததை கொண்டு நிறைவு பெறும் மனம், நிறைவு பெற்ற மனத்தின் மூலம் அமைதியான வாழ்க்கை, இவையே துன்பங்களற்ற இன்ப வாழ்விற்கு வழிமுறைகள். அளவுக்கதிகமாக ஆசைப்பட்டால் துன்ப நிகழ்வே முடிவு. ஒரு வைத்தியர் ஓர் அபூர்வ மூலிகை மாத்திரையை கண்டறிந்தார். அந்த மூலிகை மாத்திரையை சாப்பிட்டால் ஒரு மாத்திரைக்கு 1 மாதத்தில் 1 வயது குறைந்து போகும். எப்போதும் இளமையோடு இருப்பதற்கு இந்த மாத்திரைகள் உதவுமென விற்பனை செய்தார். நாள்தோறும் அமோக விற்பனை. ஒரு நாள் 50 வயது பெண்மணி தன்னுடைய இடுப்பில் 2 வயது குழந்தையை தூக்கி கொண்டு வைத்தியரிடம் வந்தார். வைத்தியர் கேட்டார், என்ன வேண்டுமென்று? இந்த குழந்தையை பாருங்கள் என்றார் பெண்மணி. குழந்தைகளுக்கு மாத்திரை தேவையில்லை, நான் விற்பதாகவும் இல்லை என்றார் வைத்தியர். பெண்மணி சொன்னார், வைத்தியரே, என் இடுப்பில் இருப்பது குழந்தை இல்லை, என்னுடைய கணவர். 1 அடியாக வயதை குறைக்க வேண்டுமென்று உங்கள் மாத்திரைகளில் 50 மாத்திரைகளை விழுங்கிவிட்டார்.

0: இப்போது 2 வயது குழந்தையாகிவிட்டார். இவருக்கு ஒரு வழி சொல்லுங்கள். என்ன செய்வார் வைத்தியர்? பேராசைகள் தவிர்ந்த வாழ்க்கையே பேரமைதிக்கான மூல விதை என்பதை எப்போது உணரப்போகிறோம்? நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
2: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய பள்ளி. கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: உற்சகமான காலை வணக்கம் நேயர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் இணைக்கின்றோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டம். முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
7: ஆகாஷ்வாணி. சர்வதேச தேயிலை தினத்தையொட்டி குன்னூர் இந்திய தேயிலை வாரியத்தின் செயல் இயக்குநர் எம் பரணிக்குமார் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெற கேட்கலாம்.
8: அகில இந்திய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இந்திய தேயிலை வாரியத்தின் சார்பாக என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 21/5/2026 சர்வதேச தேயிலை தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது. நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச தேயிலை தின வாழ்த்துக்கள். முதன்முறையாக யுனைடெட் நேஷன்ஸின் கீழ் செயல்படும் FAO என்று சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் கடந்த 2020 May 21 சர்வதேச தேயிலை தினமாக அங்கீகரித்தது. அன்று முதல் வருடந்தோறும் சர்வதேச தேயிலை தினமானது May 21 கொண்டாடப்பட்டு வருகிறது. தேயிலையின் மகத்துவத்தை இவ்வுலகம் முழுவதும் உள்ள மனித சமுதாயம் அறிந்து கொள்ளும் வகையிலும், தேயிலை தொழில் சார்ந்த லட்சோப லட்ச விவசாயிகள், தேயிலை தூள் விற்போர், வாங்குவோர் மற்றும் ஏற்றுமதி செய்வோர் ஆகியோரின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் இந்த தேயிலை தினமானது FAO உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏறக்குறைய கடந்த 70 வருடங்களுக்கு மேலாக இந்திய தேயிலை வாரியமானது தேயிலை தொழில் சார்ந்த அனைத்து பிரிவினருக்கும் ஒரு உயிர் நாடியாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த முறை 7வது ஆண்டாக தேயிலை வாரியம் சர்வதேச தேயிலை தினத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்து வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறது. உண்மையில் தேயிலையானது பல வகையான மருத்துவ குணங்களை உள்ளடக்கிய ஒரு மூலிகையாகும். இதில் உள்ள வைட்டமின்கள், தாதுக்கள், ஃப்ளேவனாய்டுகள் மற்றும் கேட்டகின்கள் நம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு திறனை கொடுத்து பல்வேறு நோய்களிலிருந்து நம் உடலை பாதுகாக்க உதவுகிறது.

0: இத்தகைய மருத்துவ குணம் கொண்ட தேநீரை ஒவ்வொருவரும் தனக்கே உரிதான பானையில் தயாரித்து பருகி வருகின்றனர். தேயிலையில் உள்ள அனைத்து மருத்துவ குணங்களையும் பெறுவதற்கு முறையான வகையில் தேநீரை தயாரிக்க வேண்டும். சிலருடைய சுய லாபத்திற்காக இந்த அற்புத மருத்துவ குணம் கொண்ட தேயிலையில் கலப்படம் செய்து நுகர்வோரின் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கின்றனர். எனவே தேயிலையின் தரத்தை அறிய நாம் பருகும் சாதாரண நீரில் ஒரு சிட்டிகை அளவிற்கு தேயிலை தூளை சேர்க்கும் பொழுது சாயம் பிரிந்தால் அது கலப்படம் செய்யப்பட்ட தூளாகும். தேயிலையின் இயற்கையான சாயம் கொதிக்க வைத்த நீரில் மட்டுமே இறங்க வேண்டும். இத்தகைய அற்புத பானத்தில் மகிமையை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்ல இந்திய தேயிலை வாரியமானது பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருகிறது. இந்த சீர்மிகு தேயிலை தினத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்தேறி வருகிறது. இதன் ஒரு கட்டமாக விவசாயிகளுக்கு தேயிலையின் தரம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கடந்த 18/5/2026 முதல் ஒரு வார காலத்திற்கு கருத்தரங்குகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து வருகிறது. தென்னிந்திய அளவில் நன்றாக செயல்படும் சுய உதவி குழுக்கள் மற்றும் தேயிலை விவசாய உற்பத்தி சங்கங்களை தேர்ந்தெடுத்து இந்த நாளில் அங்கீகாரம் அளித்து இந்திய தேயிலை வாரியம் ஊக்கப்படுத்தி வருகிறது. ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லக்கூடிய தனித்துவம் மிக்க தேயிலையை தயாரிக்கும் சிறு விவசாயிகள் தங்கள் தேயிலை தூளை காட்சிப்படுத்தி பொதுமக்களிடையே அதன் மருத்துவ குணங்களை விளக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பலதரப்பட்ட பொதுமக்களுக்கும் தேயிலையின் நற்குணங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தேயிலை சம்பந்தமான வினாடி வினா, வண்ணம் தீட்டும் போட்டி, ஸ்லோகன் ரைட்டிங் போட்டி, தேநீர் தயாரிக்கும் போட்டி ஆகியவற்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் நுகர்வோருக்கு நல்ல தரமான தேநீர் பருகுவதை ஊக்கப்படுத்தும் வகையில் இன்று இலவச தேநீர் வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், சுய உதவி குழுக்கள் மற்றும் உழவர் உற்பத்தி சங்கங்களை சேர்ந்த சிறு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இலவச மருத்துவ முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்புற நடந்தேறி வருகிறது. மிக முக்கியமாக இத்தகைய நிகழ்ச்சிகளை இந்த நாள் மட்டுமல்லாமல் வருடம் முழுவதும் தேயிலை வாரியமானது வெவ்வேறு காலகட்டங்களில் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக கடந்த வருடத்தில் தேயிலை வாரியத்தின் குன்னூர் மண்டல அலுவலகம் வாயிலாக தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அந்த வகையில் சுமார் 25 லட்சம் அஞ்சலகத்துறை சிறு சேமிப்பு கணக்கு புத்தகங்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அந்தந்த பிராந்திய மொழிகளில் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. இது மட்டுமல்லாமல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்பெறும் வகையில் தென்னிந்தியாவில் உள்ள பிரதான ரயில் நிலையங்கள், பயணிகள் பயணிக்கும் ரயில்கள் மற்றும் விமான நிலையங்களில் விழிப்புணர்வு விளம்பரங்கள் ஒளிபரப்பப்பட்டன. பெருநகரங்களில் விளம்பர பதாகங்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. குறைந்த நேரத்தில் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும் வகையில் செய்தித்தாள், தொலைக்காட்சி மற்றும் வானொலி வாயிலாக தென்னிந்தியா முழுவதும் தேயிலையின் தரம் குறித்து விழிப்புணர்வு செய்யப்பட்டது. இளம் தலைமுறையை சார்ந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தேயிலையின் மருத்துவ குணங்களை விளக்கி பல்வேறு வகையான தேயிலையை காட்சிப்படுத்தி தேயிலை தொழில் சார்ந்த வேலை வாய்ப்புகளையும் எடுத்துரைக்கும் வகையில் தென்னிந்தியா முழுவதும் சுமார் 120 பள்ளி, கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் கருத்தரங்குகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு மாணவ சமுதாயத்திடம் ஏகோபித்த வரவேற்பை பெற்றது. மேலும் தெலங்கானா மாநிலத்தில் மாநில அளவில் நடைபெற்ற சிறந்த தேநீர் தயாரிக்கும் போட்டியையும், கேரள மாநிலத்தில் மாத்ருபூமி நாளிதழ் நடத்திய தேயிலை சார்ந்த கருத்தரங்கையும், ஊட்டி அல்ட்ரா என்று சொல்லக்கூடிய இந்திய மற்றும் வெளிநாட்டு சார்ந்த போட்டியாளர்கள் பங்கு பெற்ற மாரத்தான் ஓட்டத்தையும் இந்திய தேயிலை வாரியம் ஸ்பான்சர் செய்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தென்னிந்தியாவில் நடத்தப்பட்ட பிரத்யேகமான ட்ரேட் ஃபேர் மற்றும் பொருட்காட்சிகளிலும் கலந்து கொண்டு பல்வேறுபட்ட தேயிலையை காட்சிப்படுத்தி அதன் மகத்துவம் எடுத்துரைக்கப்பட்டது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், உலகிலேயே அதிக வாழ்நாளுடன் வாழக்கூடிய மக்களை கொண்ட நாடுகள் சீனா மற்றும் ஜப்பான். இதற்கு முழு முதல் காரணம் அவர்கள் தேநீர் அருந்தும் பழக்கம் உடையவர்கள் என்று கருதப்படுகிறது. இறுதியாக உங்கள் அனைவருக்கும் இந்திய தேயிலை வாரியத்தின் சார்பாக நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச தேயிலை தின வாழ்த்துக்கள். தரமான தேநீரை அருந்தி வாழ்வை வளமாக வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை சர்வதேச தேயிலை தினத்தையொட்டி குன்னூர் இந்திய தேயிலை வாரியத்தின் செயல் இயக்குநர் எம் பரணிகுமார் அவர்கள் வழங்கிய உரை இடம்பெற கேட்டீர்கள்.

0: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி உதகமண்டலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: பத்து மணி 16 நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: अब पापा பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
4: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: 10:18 நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் கேட்டவை, நீங்கள் கட்டவை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்களது குரலில் பதிவு செய்து 0-43-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் வரும். நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
7: வணக்கம், எனக்கு பிடித்த பாடல் வந்து சேரப்பாண்டியன் சம்பா நாட்டு பாட்டு, ப்ளீஸ் சாங்.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: நேயர்களின் கவனத்திற்கு பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வரிடம் இருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. 2026-27 கல்வி ஆண்டிற்கான முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டிற்கான நேரடி மாணவ சேர்க்கை நடைபெறுகிறது. இங்கு அமைப்பியல், இயந்திரவியல், மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை, மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் துறை, இயந்திரவியல் துறை போன்ற பாடப்பிரிவுகள் உள்ளன. மேலும் இந்த கல்வியாண்டு முதல் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்

0: ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன் போன்ற பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே விருப்பமுள்ள மாணவர்கள் இக்கல்லூரிக்கு நேரிலோ அல்லது www.tnpoly.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 94 42 22 21 02 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். 10:26 நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ஒழுக்க வரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம், எட்டிமரத்தப்பட்டியிலிருந்து சத்யா முருகேசன். படம் தர்மதுரை பாடல் ஏதாவது ஒன்று. நன்றி, வணக்கம்.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
3: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
2: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
4: நேர்களை, நாம் இதுவரை இணைந்திருந்தோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோ சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
5: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த

0: sunflower oil.
1: பத்து மணி 34 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது நீங்கள் கட்டவை நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
2: காலை வணக்கம், நேற்றிலிருந்து அம்மா பேசுகிறேன். எனக்கு ஒரு பாடல், படம் கோரிப்பளையம் சாங் என்ன இந்த மாற்றமோ. நன்றி, வணக்கம்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேயர்களின் கவனத்திற்கு, கிருஷ்ணகிரி அரசு இசைப்பள்ளியில் மாணவ சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இங்கு குரல் இசை, நாதஸ்வரம், தவில், தேவாரம், வயலின், பரதநாட்டியம், மிருதகம் போன்ற கலைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இதற்கு 13 முதல் 25 வயதிற்குட்பட்ட 7ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் கல்வி உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். எனவே விருப்பமுள்ள மாணவர்கள் கிருஷ்ணகிரி

0: அரசு இசைப்பள்ளிக்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 043-43-23-40 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
1: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
2: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
3: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043-533-367.
4: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
5: சார், என்ன சாய்ஸ்? ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் 2648. கால் 9500-5099.
6: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
7: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
6: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
7: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
6: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
7: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம்போர்டா?
6: மச்சான், இங்க தான் விளையாட போறோம். நம்ம தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
8: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
7: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
6: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
7: அட்டகாசமா இருக்கே மாமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
6: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
7: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
1: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
9: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, நம்ம ஆகாஷ்வாணி 90 வயதை கடக்கும் இந்த தருணத்துல நினைவுகளும் நவீனமும் என்ற தலைப்புல நேர்முகம் மேற்கொள்ள போறோம். இப்போ நம்மளோட இணைந்திருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா, வினாடி வினா ஆசிரியர் TK பத்மநாபன் அவர்கள். சொல்லுங்க சார், ஆகாஷ்வாணிக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன?
10: வணக்கம். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னுடைய நிகழ்ச்சிகள், வினாடி வினா நிகழ்ச்சிகளை கேட்டிருப்பீங்க. நான் அதாவது என்ன சொல்லணும்னா, நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான நாட்கள் நான் வானொலியோட தொடர்பு கொண்டிருக்கேன். நான் வந்து ஏறக்குறைய 40 வருடங்களுக்கு மேலாக வினாடி வினா நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் குவிஸ், வானொலியினுடைய வரலாற்றை பற்றியே ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி நடத்திருக்கேன். இப்படி பல்வேறு வகையான சிறப்பு வினாடி வினா நிகழ்ச்சிகளை நடத்தி வந்திருக்கேன். இப்போ சமீபமா வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 9-10 மாதங்களாக ஏற்றத்தை நோக்கி அப்படின்ற ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலியமாக பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு நான் வந்து ஒரு புகழ்பெற்ற வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவரா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ தான் ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு உந்து சக்தியா என்னை ஊக்குவிச்சது. ஆரம்பத்திலிருந்து எனக்கு தொடர்ச்சியா நிகழ்ச்சிகள் கொடுத்து எல்லா துறைகளும் வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துவதற்கு எனக்கு வாய்ப்பளித்து நான் இன்னைக்கு ஒரு புகழ்பெற்ற வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவரா இருக்கேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு வானொலி தான் மிக மிக மிக பெரிய ஒரு அடித்தளமிட்டது. ஏன்னா வானொலின்றது வந்து எனக்கு வந்து என்னுடைய மனதுக்கு மிக மிக நெருக்கமான ஒன்று. அந்த வானொலியை கேட்காம என்னால் இருக்கவே முடியாது. எல்லா நிகழ்ச்சிகள், பாடல்கள், அதுக்கப்புறம் நாடகங்கள், செய்திகள், எந்த நிகழ்ச்சியுமே வந்து எனக்கு ரொம்ப மனதுக்கு பிடித்த ஒரு நிகழ்ச்சிகள் தான். அதாவது இந்த ஒரு ஒரு படைப்புகளையும் பார்க்கும்போது நான் பிரமித்து போவேன். ஆல் இண்டியா ரேடியோனுடைய ஒரு ஒரு நிகழ்ச்சிகளையும்

0: பார்க்கும்பொழுது, அதுவும் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா அந்த சினிமா பாடல்கள், அதாவது அப்பெல்லாம் சினிமா பாடல்கள் வர்றதுக்கு முன்னாடி சினிமா பாடல்கள் முடிஞ்ச உடனே அந்த பாடலை இயற்றியது யாரு, பாடலுடைய இசையமைப்பாளர் யாரு, பாடலை பாடியது யாரு, எந்த படத்தில் வந்தது அப்படின்ற வந்து தகவல்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அதெல்லாம் கேட்டு கேட்டு ஆல்மோஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு திரை களஞ்சியமே என்னுடைய மனதில் பதிந்திருக்கு. நான் நிறைய திரைப்படம் பற்றிய வினாடி வினா நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஒரு திரைப்பட பாடல்கள் பற்றி சொல்ற இன்ஃபர்மேஷன்லாம் என்னுடைய மனதில் அப்படியே டோட்டலாக பதிஞ்சு போயிருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு திரைப்படங்கள் பற்றி ஒரு வினாடி வினா, திரைப்பட பாடல்கள் பற்றி ஒரு வினாடி வினாலாம் நடத்த முடிஞ்சதுன்னா அதுக்கெல்லாம் வந்து ஆல் இண்டியா ரேடியோ தான் மிகப்பெரிய ஒரு காரணம். அதை தவிர திரைப்படங்கள் பற்றிய திரைப்பட இயக்குநர்கள், நடிகர்கள், நடிகைகள் இந்த பேட்டிகள்லாம் ரொம்ப சுவையா இருக்கும். அது எந்த பேட்டியுமே விடுறதில்லை. ஏதாவது திரைப்படம் பற்றிய ஒரு பேட்டி வந்ததுன்னா உடனே அதை உட்கார்ந்து பொறுமையா கேட்பேன். அந்த நிகழ்ச்சிகள், அந்த அனுபவங்கள், அவங்க சொல்ற அனுபவங்கள் எல்லாம் அப்படியே மனசுல வந்து பசுமரத்து ஆணி போல பதிஞ்சிருக்கும். எப்பயோ எந்த காலத்திலயோ கேட்ட நிகழ்ச்சி கூட இன்னுமே ஞாபகம் இருக்கும். அதுவும் பர்டிகுலரா பார்த்தா திரைப்படங்கள் பற்றிய நிகழ்ச்சிகள். அதை தவிர கிரிக்கெட், இந்த கிரிக்கெட்டினுடைய கமெண்ட்ரி அப்படின்றது அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஸோ அதெல்லாம் ஒன்றையுமே விடுறதே இல்லை. அதுவும் அந்த 5 நாட்கள் கிரிக்கெட் டெஸ்ட் நடக்கும் பொழுது அது பக்கத்திலேயே இருந்து கேட்போம், அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. ஸோ வானொலின்றது என்னையும் வானொலியும் பிரிச்சே பார்க்க முடியாது. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான். இந்த வானொலி 90 வயது நிரம்பியிருக்கு அப்படின்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது இன்னும் 1000 ஆண்டுகள் மிகவும் செழிப்போடு வாழ்ந்து மக்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்,
2: என் பேர் பிரதீக்ஷா. நான் வந்து நிறைய ரேடியோ கேட்டது கிடையாது. நம்ம பஸ்ல எல்லாம் போகும்போது நிறைய மியூசிக்ஸ் தான் கேட்போம், இல்லை மூவிஸ் பார்ப்போம். ஆனா நானும் மியூசிக் அந்த மூவிஸ் தான் பார்ப்பேன். மியூசிக் பார்க்கும்போது ஒரு ஆட், எஃப்எம் ரேடியோ ஆட் தான் பார்க்கும்போது திடீர்னு ஓகே நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது என்னோட பஸ் டிராவலிங்ல தான். பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஒன்னுன்னா நிறைய நான் பார்க்க ஆரம்பிச்சேன். எங்க வீட்டுல அப்பத்துல இருந்து ரேடியோ ஓடிட்டே தான் இருக்கும். 24 hours எங்க ஒரு வீட்டுல ஓடும்னா எங்க வீட்டுல தாராளமா ஓடும். ரேடியோ மார்னிங் ஆரம்பிச்சு எல்லாத்துல இருந்து ஒரு நியூஸ் சேனல்ல இருந்து பாட்டு முடிகிற வரைக்கும் ஓடும். வேலை செஞ்சா ரேடியோ, நடந்தா ரேடியோ, உட்காந்தா ரேடியோ, எல்லாமே எங்க வீட்டுல ரேடியோ தான். நானும் இத பஸ்ல கேட்டு கேட்டு கேட்டு ஓகே நம்ம திரும்பி பார்ப்போம் அப்படின்ட்டு ஓகே நானும் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் காலேஜ்க்கு வரும்போது டிவி பார்த்துட்டு வர டைம் போய் ரேடியோ பார்த்துட்டு வர டைம் மாறிடுச்சு எங்களுக்கு. அந்த டைம்ல டிவி, மொபைல் போன்ஸ், லேப்டாப்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ரேடியோ மட்டும்தான். ஆனா இப்ப திரும்பி பார்த்தா என்னென்னமோ வந்துருச்சு. டிவில இருந்து மொபைல் போன், லேப்டாப், கம்ப்யூட்டர் அந்த மாதிரி நிறைய டிவைசஸ் வந்துருச்சு. ஆனா இன்னைக்குமே நம்ம அம்மா அப்பா பாட்டி எல்லாருமே கேட்கறது எல்லாமே ரேடியோ மட்டும்தான்.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்,
3: என் பேர் ஹர்ஷா. நான் ஆக்சுவலா ரேடியோலாம் அவ்வளவு கேட்க மாட்டேன், எங்க அப்பா தான் ரொம்ப அதிகமா கேட்பாரு. நான் யோசிப்பேன் ஒரு 30 செகண்ட் ரீல கூட என்னால வந்து கரெக்டா பார்க்க முடியல. ஆனா அவ்வளவு பெரிய கிரிக்கெட் கமெண்ட்ரி, அப்புறமா அவ்வளவு பெரிய டிராமா, இதெல்லாம் வந்து அந்த ஜெனரேஷன்ல எப்படி கேட்டு இவ்வளவு பேர் வந்தாங்கன்னு தெரியல. அவங்க எல்லாம் ரேடியோ பிடிக்கும்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பா இருக்கும், என்ன கேட்கறது மட்டும் தானே அப்படின்ட்டு. ஆனா ரேடியோ கேட்கறது மட்டும் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்கில், அப்புறமா அது எவ்வளவு பெரிய டேலண்ட்னு எனக்கு அப்ப புரியல. இப்ப வந்து ஒருத்தர் டீச்சர் வந்து கிளாஸ்ல எடுக்கிறாங்க நடக்கும். அப்பா சொல்லியிருக்காரு ட்ராமா இந்த மாதிரிலாம் பார்ப்பேன்ட்டு. அவரை கேட்டு வளரும் போது தான் இந்த ஜென்ரேஷனில் நம்ம பிறந்துட்டோமோ அதெல்லாம் பார்க்காம இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. அதெல்லாம் இருக்கும் போது தான் இப்பயும் ரேடியோலாம் இருக்குது, ஆனால் கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லைன்ற மாதிரி இருக்குது. இந்த ரேடியோ ஸ்டார்ட் பண்ணி 90 இயர்ஸ் ஆச்சு, ஆனால் அந்த ஜென்ரேஷனுக்கு அப்புறமா இந்த ஜென்ரேஷன் இன்னும் கேட்காம இருக்காங்க. நம்மலாம் இன்னும் நம்ம ரேடியோவை வந்து நிறைய கேட்க வைக்கணும்.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்,
4: நான் கேரல். நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th year செலிப்ரேட் பண்றாங்க. சோ எனக்கும் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ரேடியோ பத்தி சொல்லணும்னு ஆசையா இருக்கு. நான் வந்து 90s கிட்ஸ் கிடையாது, நான் ஒரு 2K கிட்ஸ் தான். பட் என்னதான் நான் 2K கிட்ஸா இருந்தாலும் எனக்கு வந்து சாங்ஸ் எல்லாமே கேட்க ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து நம்மளோட அந்த காலத்துல வந்து டிவி, போன் எதுவுமே இல்லாம நம்ம வாழ்ந்தோம்ல. அப்ப அந்த டைம்ல நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இதுனா அது வந்து ரேடியோ மட்டும்தான். அது வந்து நம்ம காலையில இருந்து நைட் எவ்வளவு நேரம் வரைக்கும்னாலும் நம்ம நான் ஸ்டாப்பா வந்து ரேடியோல என்ன வேணாலும் நம்ம கேட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரீசெண்ட் டேஸ்ல வந்து ரேடியோஸ் எல்லாமே போயிடுச்சு. சோ அது எங்க போச்சு, எங்க ஏது போச்சுன்னு எதுவுமே நமக்கு தெரியல. ஆனா வந்து இப்போ வந்து நம்ம ரேடியோ கூட இன்னும் நம்ம கனெக்டடா இருக்கும் அப்படின்னு சொல்ல போனா, நம்ம வந்து கார் ஜேர்னி அப்போ இல்ல சம்டைம்ஸ் டிராவல் பண்ணும் போது அந்த கார்ல அப்படின்னா வந்து பஸ்ல எல்லாம் வந்து நம்ம ரேடியோ பேசுறத வந்து நம்ம கேட்போம். சோ

0: கார்ல போகும்போது எனக்கு வந்து ஸ்பெஷலாவே நான் வந்து ரேடியோ மூலமாவே நிறையவே வந்து ஜென்ரல் நாலேஜ் கத்துக்கிட்டேன். சோ அதுல மெயினா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து விளையாட்டு அரங்கம் ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூ, அது வந்து ஒரு 2:40 PM ல இருந்து PM என் சென்னை ஸ்போர்ட்ஸ் வெனஸ்டே மட்டுமே அது வந்து நடக்கும். ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூல இருந்து வந்து நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் விஷயத்த பத்தி கத்துக்கிட்டேன். அந்த ஜேர்னி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அது எல்லாமே வந்து ரேடியோல இருந்தான் கத்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு தெரியாது, பட் நான் எல்லாமே வந்து ரேடியோ மூலமா கேட்டு நான் எல்லாமே வந்து கத்துக்கிட்டேன். மீன்வைல் நான் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது, சோ அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே 11:00 வந்து குவிஸ் ப்ரோக்ராம் போடுவாங்க, அது வந்து எவ்ரி சாட்டர்டே போடுவாங்க. அதுல இருந்தும் நான் ஒரு சில ஜென்ரல் நாலேஜ் வந்து நிறையவே கெயின் பண்ணிட்டேன். அண்ட் பிளஸ் நம்ம மோஸ்டாவே டிராவல் பண்ணும் போது விரும்பி ரேடியோல கேட்கக்கூடியதுன்னா அது வந்து சாங்ஸ் மட்டும்தான். சோ நம்ம மோஸ்டாவே வந்து ஓல்ட் சாங்ஸ் வந்து நான் விரும்பி கேட்பேன். சோ அதனால நான் வந்து வைல் டிராவலிங் நான் ரேடியோல வந்து நிறையவே இந்த மாதிரி மியூசிக் சேனல்ஸ் வச்சு நான் வந்து கேட்பேன். ஆனா வந்து இப்போ வரைக்கும் ஒரு சில வீட்டுலதான் வந்து ரேடியோஸ் வந்து இன்னமும் யூஸ் ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் இந்த அப்கமிங் ஜென்ரேஷன்ல வந்து எல்லாமே டெக்னாலஜி பேஸ்டாவே ஆயிடுச்சு. நம்ம எல்லாருமே அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் டிபெண்ட் பண்ணி இருக்கோம். பட் அந்த ஓல்ட் டிவைஸ்ல எங்க போச்சுனே தெரியல. அது ரொம்பவே ரேர் டு சீ தட். சோ எனிவேஸ் நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th year செலிப்ரேட் பண்ணுது. வி டு செலிப்ரேட்டட் டுகெதர். தேங்க்யூ.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்.
2: வணக்கம், என்னோட பேர் தினேஷ்குமார், நான் மயிலாப்பூர்ல இருக்கேன். நம்ம அகில இந்திய வானொலி, நான் வந்துட்டு ஒரு மளிகை கடை வந்துட்டு சிம்பிளா அந்த கடையில சின்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த கடையில நாங்க மக்கள் எல்லாருமே வந்துட்டு கேட்கறது நம்ம ஏர் எஃப்எம் தான். இதுல வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிக்கெட் கமெண்ட்ரி வந்துட்டு இப்போ அதிகமா சூடு பிடிச்சி போறப்போ வந்துட்டு எல்லாருமே கிரிக்கெட் நம்ம டிவியில பாக்குறத விட அந்த டைம் நாங்க பொருள் எடுத்துட்டு போறப்போ வந்துட்டு இந்த கமெண்ட்ல அந்த ரன்ஸ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு வந்துட்டு விக்கெட் விழுந்திருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு, இந்தியா ஜெயிச்சிருச்சா, நம்ம தோனி வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆர்வமா நம்ம கேட்டு இந்த கிரிக்கெட்டை பத்தி பார்ப்போம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எங்க வீட்டுல எல்லாருமே கேட்கிற நிகழ்ச்சியா மியூசிக். அந்த காலத்து பாட்டுல இருந்து இடைக்காலத்து பாட்டு வரைக்கும் நிறைய பாட்டை வந்துட்டு போடுவாங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு குவிஸ். இந்த குவிஸ் மூலியமா வந்துட்டு நிறைய ஜென்ரல் நாலேஜ், எனக்கு தெரிஞ்ச ஜென்ரல் நாலேஜை விட இப்போ இருக்கிற நம்ம ஏஐ வச்சு படிக்கிற ஜென்ரல் நாலேஜை விட பல ஜென்ரல் நாலேஜ் அந்த காலத்துல ஒரு ஏஐ சோர்ஸா வந்துட்டு நமக்கு இந்த அகில இந்திய வானொலி தான் இருந்துச்சு. நிறைய நாட்டுடைய முக்கிய தகவல்கள், இப்போ GST பத்தி, பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்ஸ் பத்தி, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம இந்த ரேடியோ மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இது மூலமா வந்துட்டு நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது இல்லாம நான் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சோர்ஸ் ஆகவும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மூலதனமாகவும் இருந்ததுனால இந்த 90 years ஆஃப் ஆர்ங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு, நாங்க கேட்கிற எங்களோட பயனாளர்கள் எங்களுக்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்.
3: அனைவருக்கும் வணக்கம், என்னோட பெயர் விவேக், நான் சென்னையிலிருந்து பேசுறேன். நான் வந்து ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளர், சென்னை பல்கலைக்கழகம்ல முனைவர் பட்டம் படித்துக் கொண்டிருக்கேன். வானொலி நிலையம் கடந்த 90 ஆண்டுகால வரலாற்றை சாதனை படைத்து அடுத்த ஆண்டிற்குள் செல்ல இருக்கின்றது. 90 ஆண்டுகால வரலாறு என்பது அவ்வளவு எளிதல்ல. கிராமப்புறங்களில் இன்றுள்ள வசதி அன்று இருந்தனவா என்று கேட்டால் இல்லை தானே சொல்லணும். எந்த வசதியும் இல்லாமல் இருந்த மக்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு அருமையான கருவிதான் நம்ம சொல்லக்கூடிய எஃப்எம் ரேடியோ, AIR அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன், என் தாத்தா பாட்டிக்கெல்லாம் கூட இந்த ரேடியோ கேட்டுதான் நிறைய செய்திகளை எங்களுக்கெல்லாம் சொன்னாங்க. எங்க பாட்டிக்கு அடிக்கடி மூட்டு வலியெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு வைத்தியம் எங்க அப்படின்னு தேடும் போதுதான் AIRல ஹலோ டாக்டர் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி மூலமா நிறைய மருத்துவர்களை கட்டணமின்றி, குறிப்பாக ஒரு மருத்துவரிடம் போன செலவாகும் வீட்டில் இருக்கிற அந்த கை வைத்திய முறையின் இருக்குல்ல, அதெல்லாமே ஹலோ டாக்டர் அப்படின்ற நிகழ்ச்சி மூலமாக இந்த வானொலி நிலையம் வந்து ஒரு பெரிய மருத்துவரை அந்தைய தளத்தில் மிக சிறந்த மருத்துவரை அழைத்து பேசுவாங்க. அப்போ அந்த மருத்துவரின் அறிவுரைகள் படி எனது தாத்தாவும் எனது பாட்டியும் மூட்டு வலி, கை கால் வலி போன்ற உடல் வலிகளுக்கு நிவாரணம் கண்டார்கள். இந்த இளைஞர்கள் சமுதாயம் இன்று 2026 நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் மனிதருக்கு எவ்வளவு ஒரு பிரஷர் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தம் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியும். இதையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அரிய சாதனை கருவிதான் இசை அப்படின்னு சொல்றது. இப்ப எனக்கு தெரிஞ்சே எஃப்எம் ரேடியோ ஆன் பண்ண அப்படின்னா அதுல வரக்கூடிய இசை நமது மன அழுத்தத்தை குறைக்குது, அழுத்தத்தை குறைத்து நம்ம இலகுப்படுத்துகிறது. ஒரு மனிதனுக்கு இசை ரொம்ப மிக முக்கியம் வாழ்க்கையில. எவ்வளவு கடினமான சூழல்கள் இருந்தாலும் அவற்றை இசையால் நாம் வெல்ல முடியும். அப்படி அந்த இசையை தொடர்ந்து மக்களுக்கு வழங்கி கொண்டு வருவது வானொலி நிலையம் தான். கிராமப்புற இசைகளாகட்டும், பக்தி இசைகளாகட்டும், அல்லது ஃபோக் மியூசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுப்புற பாடல்கள் உள்ள இசைகளாகட்டும், இதையெல்லாம் தினமும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறது வானொலி நிலையம். கடந்த 90 ஆண்டுகளாக இவை ஒரு சேவை மனப்பான்மையோடு தொடங்குகிறது. இன்றைய இளைஞர்கள் பெரும்பான்மையாக இவற்றை

பயன்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாக நான் இங்கு வைக்கிறேன். ஏனென்றால் இன்றைய உலகத்தில் வானொலி நிலையம் அமைத்து அதற்கு இத்தனை பேர் அவருடைய உழைப்பை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த உழைப்பை நாம் மதிக்கணும் அல்லவா, அவரின் உழைப்பை நாம் அங்கீகரிக்கணும் அல்லவா. என்னதான் நம்ம மாடர்ன் உலகத்தில் இருந்தாலும் பழைய செய்திகள் பழைய பொருட்கள் என்றும் நம் மனதை நிலைப்படுத்தும். அவற்றில் ஒன்றுதான் இந்த எஃப்எம் ரேடியோன்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள். நிறைய நிகழ்ச்சிகள் அவங்க வெளியிடுறாங்க. மாணவர்களுக்கு அறிவை வளர்க்கக்கூடிய குவிஸ் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்காங்க. இப்படி அறிவு சார்ந்து இயங்குகின்றதாக இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவம் சார்ந்து இயங்கினாலும் சரி, ஏழை எளிய மக்களுக்கு பிரதமருடைய ஸ்கீம் அந்த அறிவிப்புகள்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் கிராமப்புறங்களுக்கும் தினந்தோறும் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறாங்க. பாடல்கள் முக்கியமாக ஒரு பழமொழி ஒன்று உண்டு, உழவன் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் அப்படின்னு. அப்படி உழவர்களுக்கென தனித்த இரண்டு மூன்று நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கி கொண்டு வருவது வானொலி நிலையத்தின் மிகப்பெரிய வெற்றியாக என் பார்வையில் நான் பார்க்கின்றேன். அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு நல்ல பயன் தரக்கூடிய

0: ஒன்றுதான் இந்த எஃப்எம் ரேடியோன்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள். நிறைய நிகழ்ச்சிகள் அவங்க வெளியிடுறாங்க. மாணவர்களுக்கு அறிவை வளர்க்கக்கூடிய குவிஸ் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்காங்க. இப்படி அறிவு சார்ந்து இயங்குகின்றதாக இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவம் சார்ந்து இயங்கினாலும் சரி, ஏழை எளிய மக்களுக்கு பிரதமருடைய ஸ்கீம் அந்த அறிவிப்புகள்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் கிராமப்புறங்களுக்கும் நிரந்தரம் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறாங்க. பாடல்கள் முக்கியமாக ஒரு பழமொழி ஒன்று உண்டு, உழவன் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் அப்படின்னு. அப்படி உழவர்களுக்கென தனித்த இரண்டு மூன்று நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கி கொண்டு வருவது வானொலி நிலையத்தின் மிகப்பெரிய வெற்றியாக என் பார்வையில் நான் பார்க்கின்றேன். அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு நல்ல பயன் தரக்கூடிய தகவல்களை இன்றளவும் தொய்வில்லாமல் தினந்தோறும் வழங்கி வருகின்றன வானொலி நிலையமாகனது. அப்படிப்பட்ட பல சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சிகளை 90 ஆண்டுகளாக வழங்கி வருகின்ற நிறுவனம் இன்னும் பல 100 ஆண்டுகள் அவற்றை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும், மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஒரு செய்திகள் ஒரு நிகழ்ச்சி வெளியிடுது என்றால் எளிதல்ல, அதற்கு பின்னால் பல மனிதர்களின் உழைப்பும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட உழைத்த அனைவருக்கும் இந்த 90 ஆண்டுகள வரலாறை 900 ஆண்டுகள வரலாறாக தினமும் தொடர வேண்டும் என்ற பெரும் ஆசைக்கு நான் இணங்குகின்றேன். அவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்டீர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No. 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி. வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
6: மாட்டிக்கிட்டீங்க.
7: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
8: RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: விவசாயி
10: வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.
11: கடவுள் என்னும் முதல்

0: இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில கத்திரிக்காய் சம்மந்தி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். கேரளால இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ரெசிபிஸ்ல சம்மந்தியும் முக்கியமான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். அதுலயும் இந்த சம்மந்தி கேரளாவை விட நம்ம ஊர்ல ரொம்பவே ஃபேமஸா எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த சம்மந்திய கத்திரிக்காய் வச்சு சமைச்சா எப்படி இருக்கும், வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பாக்கலாம். சுட சுட சாதத்துக்கெல்லாம் மதிய நேரத்துல இந்த கத்திரிக்காய் சம்மந்திய சேர்த்து சாப்பிடும்போது என்ன, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பாருங்க, அப்புறமா வந்து சொல்லுங்க உங்க நாவின் சுவை அரும்புகள் துள்ளி குதிக்குதா இல்லையான்னு. இந்த கத்திரிக்காய் சம்மந்தி செய்யறதுக்கு முதல்ல நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய நார்மல் சைஸ் கத்திரிக்காய் ஒன்னு எடுத்துக்கோங்க, இல்ல உங்களுக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா மிளகாய் தூள், தூள் உப்பு தேவையான அளவு, கடலை எண்ணெய், பூண்டு ஒரு 4 பல்லு, கருவேப்பிலை கொஞ்சமா, வரமிளகாய் ஒரு 6 மிளகாய், புளி ஒரு சின்ன இலை, இது எல்லாம் தாங்க நம்ம கத்திரிக்காய் சம்மந்திக்கு தேவையான பொருட்கள். நம்ம வீட்லயே ஈஸியா இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இப்போ கத்திரிக்காய் சம்மந்தி எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பாத்திரலாம். முதல்ல நம்மளுடைய கத்திரிக்காவை ஸ்லைஸ் ஸ்லைஸா வட்ட வட்டமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்திருக்க கத்திரிக்காவோட கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா பரட்டி வச்சிடுங்க. இந்த பரட்டின கத்திரிக்காவை ஒரு பேன்ல ஒரு 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பரட்டி வச்சிருக்க கத்திரிக்காவை சேர்த்து ஒரு பொன் நிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து தனியா வச்சதுக்கு அப்புறமா அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ண பெரிய வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்து நல்லா அதையும் ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்த அதே பேன்ல ஒரு 6 வரமிளகாய, உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வரமிளகாய் எடுத்து லைட்டா ஃப்ரை பண்ணி அதுவும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு மிக்சி ஜார்ல நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்த வரமிளகாய கொரை கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா வதக்கி வச்சிருக்க வெங்காய பூண்டு சேர்த்து அதோட ஒரு சின்ன இலை புளியையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த அரைச்சு வச்ச மிக்ஸை ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவையும் அது உள்ள சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கடைசியா அதுல கொஞ்சமா ஒரு கொத்தமல்லி இலை, நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டையா பிடிச்சு எடுத்தீங்கன்னா கத்திரிக்காய் சம்மந்தி ரெடி ஆயிடும். இத மதிய நேரத்துல சுட சுட சாதத்துக்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்க, அடடா சொர்க்கம்தான். இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில கத்திரிக்காய் சம்மந்தி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். மீண்டும் இன்னொரு நாள் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஆர்த்தி. நன்றி நேர்களே.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: கேட்டால் சுவைக்கும், இதை கேட்டு சமைத்தால் உங்கள் நாவின் சுவை அரும்புகள் துள்ளி குதிக்கும்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: ஆகாஷ்வாணி

0: அமைதியின் தூதுவர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை. வழங்குபவர் எம் சுமித்ரா அவர்கள்.
1: அரசியல் அதிகாரத்தை ஒரு பொறுப்பாக மட்டுமே பார்த்து இந்தியாவின் எதிர்காலத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு உன்னத மனிதர், நாட்டை நவீனமயமாக்கவும் 21ஆம் நூற்றாண்டுக்கு தயார்படுத்தவும் கணினி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கு அடித்தளம் அமைத்து உள்நாட்டில் அமைதியை நிலைநாட்டிய நல்லிணக்க நாயகர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தினம் இன்று. இன்றைய தினமானது பயங்கரவாத எதிர்ப்பு தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது. பயங்கரவாதம் மற்றும் வன்முறையின் அபாயங்களை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அமைதியை மேம்படுத்துவது மற்றும் தேசிய ஒற்றுமைக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் சக்திகளுக்கு எதிராக ஒன்றுபட்ட நடவடிக்கைகளை ஊக்குவிப்பது ஆகியவற்றை இந்நாள் நோக்கமாக கொண்டுள்ளது. மனிதர்களுக்குள் பாகுபாடற்ற அன்பு பாராட்டுவது, ஜாதி மத மொழி எல்லைகளை கடந்து நாம் அனைவரும் ஒருதாய் மக்கள் என்ற உணர்வோடு வாழ்வதுதான் நல்லிணக்கம். இந்த உன்னத பண்பை தன் வாழ்நாள் முழுவதும் போற்றி வளர்த்தவர் ராஜீவ்காந்தி அவர்கள். 1944ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20 அன்று மும்பையில் பாரம்பரியமிக்க நேரு குடும்பத்தில் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் ஃபெரோஸ் காந்தி ஆகியோரின் மூத்த மகனாக பிறந்தார். தனது ஆரம்ப கல்வியை டெஹ்ராடூனில் உள்ள புகழ்பெற்ற டூன் பள்ளியில் முடித்த அவர் பின்னர் லண்டனில் உள்ள கேம்பிரிட்ஜ் ட்ரினிட்டி கல்லூரி மற்றும் இம்பீரியல் கல்லூரியில் இயந்திர பொறியியல் பயின்றார். அறிவியல் பூர்வமான சிந்தனையும் நவீன உலகை குறித்த தெளிவான பார்வையும் அவருக்கு இக்காலகட்டத்தில்தான் உருவானது. அரசியல் குடும்பத்தில் பிறந்தாலும் அவருக்கு ஆரம்பத்தில் அரசியலில் ஈடுபட விருப்பமில்லை. தனது சொந்த உழைப்பில் வாழ விரும்பிய அவர் வணிக ரீதியான விமானி உரிமம் பெற்று விமான நிறுவனம் ஒன்றில் விமானியாக தன் பணியை தொடங்கினார். எளிய மனிதராக அமைதியான வாழ்க்கையை தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார். அவரது தம்பி சஞ்சய் காந்தியின் எதிர்பாராத மறைவுக்கு பிறகு தாயாருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் 1981ஆம் ஆண்டு அமைதி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு முதலாக நாடாளுமன்ற உறுப்பினரானார். அரசியல் சூழ்நிலைகள் அவரை விரும்பியோ விரும்பாமலோ பொது வாழ்விற்குள் இழுத்து வந்தன. 1984ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி மேனாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் மறைவுக்கு பிறகு தேசத்தை கட்டிக்காக்கும் பொறுப்பு ராஜீவ்காந்தி அவர்களின் தோள்களில் விழுந்தது. தனது 40ஆவது வயதில் இந்தியாவின் மிக இளம் வயது பிரதமராக பொறுப்பேற்றார். இந்தியாவின் இன்றைய தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு அடித்தளமிட்டவர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஆவார்கள். 1980ஆம் ஆண்டுகளிலேயே இந்தியாவின் எதிர்காலம் கணினியிலும் தொலைத்தொடர்பிலும் தான் உள்ளது என்பதை அவர் தீர்க்க தரிசனமாக உணர்ந்திருந்தார். அக்காலத்தில் கணினியை கொண்டு வந்தால் வேலைவாய்ப்புகள் பறிபோகும் என்ற பலர் விமர்சித்த போதிலும் தொழில்நுட்பமே ஏழைகளின் முன்னேற்றத்திற்கான கருவி என்று கூறி ஷாம் பிட்ரோடா போன்ற வல்லுநர்களின் உதவி

கல்வியோடு தொலைத்தொடர்பு மற்றும் கணினி புரட்சியை ஏற்படுத்தினார். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு புதிய உயிர் கொடுக்கும் வகையில் மூன்றடுக்கு பஞ்சாயத்து ராஜ்ய முறையை கொண்டுவர சட்ட வடிவமைப்பு செய்தார். இதன் மூலம் கிராம பஞ்சாயத்துகள், பேரூராட்சிகள், நகராட்சிகள் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகளாக மாற வழிவகை செய்யப்பட்டது. உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை கட்டாயமாக்கினார். இதன் விளைவாக இந்தியாவின் கிராமப்புறங்களில் லட்சக்கணக்கான பெண் தலைவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களாக உருவெடுத்து சமூக மாற்றத்திற்கு வித்திட்டனர். இந்தியாவின் மனிதவளத்தை மேம்படுத்த கல்வியே மிக சிறந்த ஆயுதம் என்பதை உணர்ந்து 1986 தேசிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தினார். கல்வித்துறையை நவீனமயமாக்குவதும் அனைவருக்கும் தரமான கல்வி கிடைப்பதும் இதன் நோக்கமாக இருந்தது. ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற போது பஞ்சாப், அசாம், மிசோரம் போன்ற மாநிலங்களில் உள்நாட்டு கலவரங்களும் தீவிரவாத போக்குகளும் உச்சத்தில் இருந்தன. வன்முறையால் எதையும் சாதிக்க முடியாது, பேச்சுவார்த்தை மூலமே அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று அவர் உறுதியாக நம்பினார். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மோதல்களுக்கு தீர்வு காண அமைதி பேச்சுவார்த்தைகள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தங்களை மேற்கொண்டார். அசாமில் சட்ட விரோத குடியேற்றத்தை காரணமாக கொண்டு 6 ஆண்டுகளாக தொடர் போராட்டம் நடைபெற்று வந்தது. 1985 ஆகஸ்ட் 15 அன்று அனைத்து அசாம் மாணவர் சங்கம் மற்றும் அசாம் கணசங்கிராம் பர்ஷத் அமைப்புகளுடன் மத்திய அரசு சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தி அசாம் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனால் வடகிழக்கு மாநிலங்களில் ஜனநாயகம் மற்றும் அமைதி திரும்பியது. வடகிழக்கு இந்தியாவின் மிக வெற்றிகரமான அமைதி ஒப்பந்தமாக கருதப்படுவது மிசோரம் அமைதி ஒப்பந்தமாகும். இது June 30, 1986 அன்று கையெழுத்தானது. மிசோ தேசிய முன்னணி தலைவர் லால் தெங்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கிளர்ச்சியாளர்கள் தங்கள் ஆயுதங்களை அரசிடம் ஒப்படைத்தனர். 1987 மிசோரமிற்கு முழு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டு அமைதியான முறையில் தேர்தல்கள் நடத்தப்பட்டது. இந்திரா காந்தி அவர்களின் மறைவிற்கு பிறகு பஞ்சாபில் நிலவிய கடுமையான கொந்தளிப்பை தணிக்க தொடர் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு July 24, 1985 அன்று ராஜீவ்காந்தி அவர்களும் சிரோன்மணி அகாலிதளத்தின் தலைவர் ஹர்ஷந்த் சிங் லோங்கோவால் அவர்களும் பஞ்சாப் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். சண்டிகரை பஞ்சாபின் தலைநகராக மாற்றுவது, கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு மற்றும் அண்டை மாநில நதிநீர் பகிர்வு பிரச்சினைகளை தீர்க்க நடுவர் மன்றம் அமைப்பது என பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு பஞ்சாபில் மீண்டும் ஜனநாயகம் மலர வழிவகை செய்யப்பட்டது. தன் அரசியல் லாபங்களை கருதாமல் நாட்டின் ஒருமைப்பாடே முக்கியம் என்று கருதி இந்த வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தங்களை அவர் நிறைவேற்றினார். இந்தியாவின் வளர்ச்சி என்பது அதன் அண்டை நாடுகளின் அமைதியோடும் பிணைக்கப்பட்டுள்ளது என்பதை ராஜீவ்காந்தி அவர்கள் அறிந்திருந்தார். இலங்கையில் நிலவிய இனப்பிரச்சினைக்கு அரசியல் ரீதியான தீர்வு காணவும் அங்குள்ள தமிழ் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் 1987 இலங்கை அதிபர் இணைந்து இந்திய இலங்கை அமைதி ஒப்பந்தத்தை மேற்கொண்டார். உலக அரங்கில் அணு ஆயுத போட்டியை குறைக்கவும் முழுமையான அணு ஆயுத ஒழிப்பை வலியுறுத்தியும் ஐக்கிய நாடுகள் சபையில் அவர் ஆற்றிய உரைகள் அவரை ஒரு உலகளாவிய அமைதி தூதராக நிலைநிறுத்தின. ராஜீவ்காந்தி அவர்கள் எப்போதுமே மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். அச்சுறுத்தல்கள் மற்றும் பாதுகாப்பு எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் எளிய மக்களிடம் நேரடியாக சென்று கை குலுக்குவதையும் அவர்களின் குறைகளை கேட்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். அமைதிக்காக அவர் எடுத்த முயற்சிகளை அவரது இறப்பிற்கு காரணமாக அமைந்தது. தனது 47வது வயதிலேயே இந்திய தேசத்தின் ஒற்றுமைக்காகவும் நல்லிணக்கத்திற்காகவும் தன் இன்னுயிரை தியாகம் செய்தார். அவரது அரும்பெரும் சேவையை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா

விருதை வழங்கி கௌரவித்தது. நல்லிணக்க நாயகர் ராஜீவ்காந்தி அவர்கள் இன்று நம்மிடையே மறைந்திருக்கலாம். ஆனால் அவர் விதைத்த டிஜிட்டல் இந்தியாவின் கனவுகளும் அவர் போற்றிய மதசார்பற்ற நல்லிணக்க சிந்தனைகளும் என்றும் அழியாதவை. ஜாதி மத மொழி பூசல்களால் தேசம் பிரிக்கப்படக்கூடாது. அனைவரும் இந்தியர் என்ற ஒற்றை அடையாளத்தின் கீழ் ஒன்றிணைய வேண்டும் என்பதே நாம் அவருக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலியாகும்.

0: அமைதியின் தூதுவர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் எம் சுமித்ரா அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
3: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
2: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
6: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி. பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
8: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க?
9: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
10: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
11: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
12: அப்பா,
11: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
13: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
14: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
15: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
14: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
15: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
14: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
15: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
14: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
13: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
16: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவை பெண் பூவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
4: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
3: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
7: என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு? உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன்க்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
8: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை

0: மட்டும் குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா குடுக்கறாங்க.
1: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
0: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஈர்க்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே நிகழ்ச்சி இன்னைக்கு விளையாட்டாக தான் வரப்போகுது. தோழிகள் நிகழ்ச்சியில பங்கு பெறலாம் புதிய தோழிகள். 0-43-42-24-40-30 இந்த எண்ணிலோ, 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்களை அழைக்கலாம். மற்ற தோழிகள் 0-43-42-24-40-31, 94-86-65-20-25 இந்த இரண்டு எண்களை அழைத்து நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். இணைப்பில் இணையக்கூடிய தோழி வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
7: நாங்க சாமியார்கோட்டை இருந்து சிவகாமி பேசுறோம் மேடம். தருமபுரி மாவட்டம், காரிமங்கலம் வட்டம்.
6: சரிங்க சிவகாமி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாழை எல்லாம் முடிஞ்சதா? என்ன தொழில் பண்றீங்க?
7: மாடு இருக்குதுங்க மேடம். 6 மாடு போமனல இருந்து எங்க அப்பா அம்மாக்கு.
6: சரிங்க, அப்ப அதுக்கு
7: எருதாட்டம், 12 கிராம் எருதாட்டம்.
6: சரிங்க, நான் அதுக்கே நேரம் சரியா இருக்குமே.
7: ஆமா, நான் போலீங்க மேடம். எங்க வீட்டுக்காரரு எங்க மாமியாங்க போயிருக்கிறாங்க.
6: சரிங்க சரிங்க.
7: என் பொண்ணு மருகம் பேரெல்லாம் போயிருக்கிறாங்க.
6: சரி சரி, நல்ல விஷயம்.
7: வீட்டுல மாடெல்லாம் பாத்துன்னு, வீட்டுல தேங்காய் மச்சல் இருக்கிற மேடம், வீட்டுல மும்பரமா இருக்குது.
6: சரிங்க சரிங்க சரி, உங்களுக்காக ஒரு கேள்வி, ஈஸியா ஒரு கேள்வி கேக்குறேன், சரிங்களா? யோசிச்சு நான் ஒரு பதில் சொல்லுங்க. இப்ப வந்து ஒரு பையில ஒரு 5 ஆப்பிள் வச்சிருக்கீங்க நீங்க, சரிங்களா? அத வந்து 5 பேருக்கு அந்த ஆப்பிள வெட்டாம அப்படியே முழுசா கொடுக்கணும், சரிங்களா? ஆனா பையிலயும் ஒரு ஆப்பிள் இருக்கணும், எப்படி கொடுப்பீங்க? என்னடா இது அப்படின்றீங்களா? என்னப்பா இது, ஒரே குழப்பமா இருக்கேப்பா அப்படின்னு. எப்படி கொடுப்பீங்க? ஆனா கட் பண்ணி கொடுக்க கூடாது. 5 பேருக்கு 5 ஆப்பிள் கொடுத்துறீங்க, ஆனாலும் பையில ஒரு ஆப்பிள் இருக்கு. எப்படி எப்படி இருக்கும்? வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிறீங்களா? சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, பதில தெரிஞ்சுக்கோங்க. நன்றி சிவகாமி, இணைப்புல இருந்ததற்கு நன்றி.
7: நன்றி. ஒரு ராஜநேர படம் போடுங்க மேடம். அந்த கஸ்தூரி மான்புத்தியா.
6: சரிங்க, கொடுக்கலாம்.
7: நிகழ்ச்சி கட்சியா போட்டு போயிருங்க மேடம்.
6: நன்றி நன்றிங்க. வணக்கம்.
8: ஹலோ.
6: வணக்கம்.
8: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
6: சரிங்க சாந்திமா, நிகழ்ச்சியில கேட்டீங்களா? சரி, உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா பாடல், சரியா? அதே சொல்றீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல, எனக்கு வேற எல்லாம் வேணாம், நான் அந்த கேள்விக்குதான் பதில் சொல்லுவேன்னு அடம் பிடிக்கிறீங்களே, சொல்லுங்க.
8: ஒரு பையில இருக்கிறது ஒருத்தருக்கு அப்படியே பையில கொடுத்துட்டா ஒரு பைய அப்படியே இருக்கான்.
6: சரி, அப்ப நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து கேக்குறீங்கன்னு தெரியுது இதுல இருந்து. கண்டிப்பா, நல்ல நல்ல பதில் தான், சரியான பதில். 5 ஆப்பிள் 5 பேருக்கு கொடுக்கறோம். 5வதா கொடுக்கறவருக்கு பையோட கொடுத்துருங்கப்பா, அப்ப பையிலயும் ஒரு ஆப்பிள் இருக்கும் இல்லையா? சரிங்க, நல்ல அழகா சொன்னீங்க. நன்றி நன்றிங்க, வாழ்த்துக்கள். நன்றி
8: நன்றிங்க.

0: 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
1: ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
2: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
3: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவை பெண் பூவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சன்ஃப்ளவர் ஆயில். கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ் ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க. மொத்த வீட்டு

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: ஐஎம்ஏ இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி ஓசூர். அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமா கோர்ஸ்கள் வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443466649.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
5: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
6: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே இன்னைக்கு விளையாட்டாக தான் வந்துட்டு இருக்கு. இணைப்பில் இணையக்கூடிய தோழி வணக்கம். வணக்கம் வணக்கம். யாருங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. கீதா. சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரிங்க, உங்க எஃப்எம் வால்யூம் கம்மி பண்ணிடலாமே. இங்க அடிக்குது எக்கோ, எஃப்எம்கே எக்கோ அடிக்குதுங்க. சரி, உங்களுக்காக வந்து ஒரு பாடல் கேளுங்க, சரியா?
8: பார்க்கும் பார்வை நீ என் வாழ்வு, நீ என் கவிதை.
7: கேட்டீங்களா என்ன பாடம் இந்த பாடல் தெரியுமா? தென்மதுரை வைகை நதியா? இல்லைங்களே. சரி, வேற ஒன்னு கொடுக்கவா? உங்களுக்கு தெரிஞ்சதா? என்னப்பா இது, பாட்டெல்லாம் கேக்குறீங்களா இல்லையா? நிறைய பாடல் நீங்க கேக்குற மாதிரி தெரியுதே நம்ம எஃப்எம்ல. இல்ல அப்ப கரெக்டா நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப நான் ஒரு பாடல் போடுறேன், அந்த பாடல் முடிஞ்சதுல இருந்து அதோட அடுத்த வரி என்னன்னு சரியா சொல்லணும், சரிங்களா?
9: ம்.

0: கேட்டிங்களா? காதல் வந்து சேரும், அதுக்கு அடுத்த வரி அப்படியே. சரியா? கரெக்டா இருக்குமா?
1: கரெக்டா இருக்கும்.
0: சரி, அதுதானான்னு கேட்டுருவோம். சரியா?

0: என்ன இப்படி ஆயிடுச்சுங்க, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இல்ல இது அதுக்கும் அடுத்த வரியா இருக்கும். இல்ல நீங்க பாடினது சரி. என்ன படம் அது தெரியுமா?
1: இது காலமெல்லாம் காதல் வாழ்க அந்த பாட்டு.
0: சரியா தான் சொன்னீங்க, காதல் கோட்டை. இல்ல
1: காதல் கோட்டை.
0: சரி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வணக்கம். சரிங்க ராஜேஷ்மா, நிகழ்ச்சியெல்லாம் கேட்டீங்களா? சரி, உங்களுக்காக ஒரு ஈஸியான ஒரு கேள்வி. சரியா?
1: சரி.
0: ஆமா, நீங்க வந்து ஸ்கூல்ல எல்லாம் ரன்னிங் ரேஸ் எல்லாம் போயிருக்கீங்களா? சரிங்களா? அப்போ அந்த ரன்னிங் ரேஸ்ல நீங்க எத்தனாவது இடத்துல ஓடிட்டு இருப்பீங்க?
1: ரெண்டாவது இடத்துல.
0: ரெண்டாவது இடத்துல? எப்படி, நீங்க தான் ரெண்டாவது இடத்துல இருக்கவங்கள முந்தி ஓடிடுறீங்களே. சரியான பதில் தான் சொல்லியிருக்கீங்க. செகண்ட் பிளேஸ் தான். இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் நினைப்போம், ஆனா செகண்ட்ல இருக்கவங்கள முந்தினா நம்ம தானே செகண்ட் வருவோம். சரி, வாழ்த்துக்கள். கரெக்டா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கங்காவரம் தேன்மொழி.
0: சரிங்க தேன்மொழி. என்ன வேலை எல்லாம் முடிஞ்சதா?
2: முடிஞ்சதுமா, இப்பதான் எல்லாம் மாட்டுக்கெல்லாம் தண்ணி கட்டி வந்து நிழல்ல வந்து உட்காந்துக்கிற ஒரு மரத்தடியில.
0: முடியலப்பா, வீட்டுக்குள்ள உட்கார முடியல. இல்ல உங்களுக்காக நீங்க நிறைய வந்து பயங்கரமா டயலாக் எல்லாம் பேசுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு டயலாக் வருது, அது அப்படியே அதே ஃப்ளோல சொல்றீங்க. சரிங்களா?
3: சரி. அது முக்கியம் இல்ல, நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பாக்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது.
0: சினிமால
4: பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, கூண்டுல கூட பாத்திருப்ப, கம்பீரமா காட்டுல நடந்து பாத்திருக்கியா, வெறித்தரமா தனியார் வேட்டையாடி பாத்திருக்கியா, ஓங்கி அடிச்சா ஒன்றரை வெயிட்ரா.
0: கேட்டீங்களா? சொல்லுங்க பாப்போம். அப்படியா, அந்த ஃபயர் இருக்கணும் இப்ப உங்ககிட்ட.
2: சிங்கத்தை கூண்டுல பாத்திருப்பீங்க, காட்டுல பாத்திருப்பீங்க, ரோட்ல பாத்திருப்பீங்க, அது தனியாலா நின்னு அடிச்சத நீங்க பார்த்ததுலயே.
0: நல்லா இருக்குமா? நல்லா. வீட்டுல எப்படி, உங்க தெருவுலயே நடந்து போகுமா எப்படி?
5: இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
2: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
3: ஸ்ரீனி சார், நீங்களா?
2: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
4: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
2: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
5: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
6: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
7: தர்மபுரி

0: மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
2: நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 11:52. புவை பெண் புவை நிகழ்ச்சியில் இணையக்கூடிய தொழில், வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? என்ன காரணம், லைன் கிடைக்கலையா? சரிங்க, இனிமே தொடர்ந்து வாங்க. உங்களுக்காக வந்து ஒரு ஈஸியான ஒரு கேள்வி வச்சிருக்கேன், சரிங்களா? ஒரு ஒரு வாத்து இருக்கு, சரிங்களா? அந்த ஒரு வாத்து ரெண்டு வாத்துக்கு முன்னால இருக்கு, சரிங்களா? இன்னொரு ஒரு வாத்து இருக்கு, அந்த வாத்து ரெண்டு வாத்துக்கு பின்னால இருக்கு, ஒரு வாத்து நடுவுல இருக்கு. அப்ப மொத்தமா அங்க எத்தனை வாத்துங்க இருக்கு?
3: 5 வாத்து.
2: 5 வாத்து இருக்குமா? எப்படி சொல்றீங்க? ஒரு குத்து மதிப்பா? என்னோட ஃபேவரட் நம்பர் 5ங்க, அதனால சொன்னேன் அப்படிங்கிறீங்களா? இல்லைங்களே, தவறான பதில். ஒரு வாத்துக்கு முன்னால், ஒரு வாத்து ரெண்டு வாத்துக்கு முன்னால இருக்கு, ஒரு வாத்து ரெண்டு வாத்துக்கு பின்னால இருக்கு, ஒரு வாத்து சென்டர்ல இருக்கு. யோசிங்க, இதுக்கு விட நான் வந்து சொல்றேன், சரிங்களா? தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வாங்க. நன்றி. வணக்கம். தீவிர ஃபேன் தெரிஞ்சிருச்சு எனக்கு. சரிங்க, வாழ்த்துக்கள். கரெக்டான பதில் தான் சொல்லிருக்கீங்க. 3 வாத்து தான் இல்ல, ரெண்டு முன்னாடி இருக்கு, ரெண்டு பின்னாடி இருக்கு, சென்ட்ரல் ஒன்னு இருக்கு, மொத்தமாவே 3 தான் இல்லைங்களா? சரி சரி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி
3: நன்றி நன்றி.
2: வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
2: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: தர்மபுரி அஜிபட்டியில இருந்து பேசுறேன் மேம், மாதேஸ்வரி.
2: மாதேஸ்வரி, சரிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: இங்க விவசாயம் தாங்க மேம். இப்ப எதுவும் மழை இல்ல, ஃப்ரீயா தான் இருக்கும்.
2: ஃப்ரீயாதான்ப்பா இருக்கும் அப்படிங்கிறீங்களா? சரி, உங்களுக்காக ஒரு பாடல் அதை கேளுங்க, அதுலதான் கேள்வி இருக்கு, சரிங்களா?
4: சரிங்க மேம்.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேங்க மேம்.
0: இதில் வந்து ஏலே அப்படிங்கிற அந்த வார்த்தை எத்தனை முறை வருது, எத்தனை டைம் ரிப்பீட் ஆச்சு? சே, அதை கவனிக்கலைங்களேங்க. கவனிச்சிருக்கீங்க அப்போ? சரி, சரியாக தான் சொல்லியிருக்கீங்க. நான்கு முறைங்கிறது சரியான பதில். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வாங்க. நன்றி, நன்றி. சரி, தொடர்ந்து வாங்க, பேசலாம். நம்ம நிறைய விளையாட்டுலாம் வச்சிருக்கேன், தொடர்ந்து விளையாடலாம். சரிங்களா? மிஸ் பண்ணிடாம வந்துருங்க. சரிங்களா? நன்றி, நன்றி.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய பூவை பெண் பூவை. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற தொழில்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள்.

உள்ளூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பன்மொழி பாடல்கள், பிற்பகல் 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவி மூலமாக உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். 0043 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயரை அனுப்பி உங்களுடைய பாடலை நிகழ்ச்சியில கேளுங்க. பிற்பகல் 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள். மாலை 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல். மாலை 6 மணிக்கு தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான். 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை கேட்கலாம், 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம், கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தர்மபுரி ஜேஇன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரைசை, 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகளை கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி, மழைக்கால கால்நடை பராமரிப்புக்கு தயாராகும். கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் மற்றும் மூத்த விஞ்ஞானி டாக்டர் MS கண்ணதாசன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 8:00 இளந்தென்றல், இன்று இளந்தென்றல் சினிமா சினிமாவாக. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசை மலை. 10:00 சுகமான ரகங்கள், இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். இன்று நண்பகல் 12:10 மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் அழுத்தம் வேண்டாம் இதய நல சிறப்பு நிபுணர் டாக்டர் சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை சூழல் காப்போம் இடம்பெற கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பகல் 2 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியில் உயிர் உரங்கள்

0: internal to India. The United Nations Assistance Mission in Afghanistan has reported that in the first 3 months of 2026, 750 civilian deaths and injuries were documented in Afghanistan as a result of cross-border armed violence perpetrated by Pakistani military forces, most of which occurred due to airstrikes. It is hypocritical to espouse high principles of international law while targeting innocent civilians in the dark.
1: Defense Minister Rajnath Singh and Minister of Patriots and Veterans Affairs of South Korea Kwon Oh-yul today jointly inaugurated the Indian War Memorial at Imjingak Park in Seoul. Constructed as part of the commemorative events marking the 75th anniversary of the Korean War, the memorial stands as a tribute to the courage, sacrifice and humanitarian service rendered by the 60 Parafield Ambulance of the Indian Army and the Custodian Force of India during the war. Union Health Minister J.P. Nadda has said India has undertaken one of the world's largest screening and early detection efforts to eliminate tuberculosis under the National Tuberculosis Elimination Program. Mr. Nadda said this while addressing an event on ministerial perspectives on lung health screening during the 79th session of the World Health Assembly in Geneva. The Directorate General of Health Services has issued an advisory regarding Ebola disease for passengers arriving from or transiting through affected countries. According to the advisory, travelers who have visited high-risk countries including the Democratic Republic of Congo, Uganda and South Sudan and are experiencing symptoms such as fever, headache, muscle pain, unexplained bleeding and vomiting have been urged to seek immediate medical attention. The government has said no cosmetic product is permitted to be used as an injection by consumers, professionals and aesthetic clinics. The Central Drugs Standard Control Organization, CDSCO, said cosmetics are only intended to be rubbed, poured, sprinkled or sprayed on the human body. It said the manufacture and import of cosmetics for sale and distribution are regulated under the provisions of the Cosmetics Rules 2020. The West Bengal government has announced that Vande Mataram will now be compulsory as the prayer song in all madrasas. The Madrasa Education Department has issued a directive stating that from now on, students in institutions under the Minority Affairs and Madrasa Education Department must sing Vande Mataram before the start of classes, replacing earlier guidelines and practices. Tamil Nadu will have a coalition cabinet from today. The Joseph Vijay-led government had inducted 23 members, including two Congress members in the cabinet. The new cabinet also has four women ministers. The new ministers were sworn in by State Governor Vishwanath Arlekar this morning at Lok Bhavan. And with that, we end this news bulletin.
2: நேரம் நண்பகல் 12:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைய பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், எல்என்டி எஜுடெக், குவி ஹெச்சியல் மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
10: அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: நேர்களினி கேட்கலாம் மருத்துவ மலர். அழுத்தம் வேண்டாம், இதயநல சிறப்பு நிபுணர் சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
1: சார், இப்போ இருக்க வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வந்து டென்ஷன் இல்லாத வாழ்க்கை முறையில் டென்ஷனோட தான் வாழ்க்கையே இருக்குது. நம்ம வந்து என்னென்னவோ சொல்கிறோம், இது பண்ணலாம்.

0: அது பண்ணலாம், டெய்லி வந்து ரொம்ப நிதானமாக இருக்கணும், எல்லா விஷயத்தையும் திட்டமிடணும், யோகா பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்கிறோம். ஆனால் எது பண்ணாலும் அந்த டென்ஷன் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த உலக உயர் ரத்த அழுத்த தினம் அப்படிங்கிறது வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்துறதுக்கான ஒரு தினமாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. உலக அளவில் கடைபிடிச்சா கூட இந்தியாவில் இருக்க ஒரு பெரிய சுகாதார சவால் வந்து இந்த தொற்று நோய்களாக இருக்கக்கூடிய நீரிழிவும் உயர் ரத்த அழுத்தமும் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த உயர் ரத்த அழுத்தம் அப்படின்ற விஷயம் ஒரு மனிதனோட ஆரோக்கியத்தில் என்னென்ன மாதிரியான சிக்கல்களை உண்டாக்கலாம், அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது அது சம்மந்தமாக எந்தளவுக்கு அவசியம்னு நினைக்கிறீங்க சார்?
1: சார், இந்த பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டேன்னு சொல்லுவோம். இதை பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் கொண்டு வரும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டீமே என்னன்னா செக் யுவர் பிளட் ப்ரெஷர் ரெகுலர்லி, உங்கள் பிபியை ரெகுலராக பாருங்க, டிஃபீட் திஸ் சைலண்ட் கில்லர். ஏன்னா ஹைப்பர் டென்ஷன் வந்து மக்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியும்னா சைலண்ட் கில்லர், எல்லாரும் வருவாங்க, வரும்போது சொல்லுவாங்க எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு. அதனால தான் அது பேர் சைலண்ட் கில்லர்னே சொல்லுவோம். பிபி சுகர்ன்றது, பிபி சுகராக இருக்கட்டும் கொலஸ்ட்ரால் இருக்கட்டும், நம்ம செக் பண்ணாமல் தெரியவே தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிபி எவ்வளோ காமன், அதாவது எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா, இப்போ 100 பேர் பஸ் ஸ்டாண்டில் 30 வயசுக்கு மேலே இருந்தால் அந்த 100 பேரில் 30 பேருக்கு பிபி இருக்கும். அதாவது 100ல 30 பேருக்கு பிபி இருக்குது. ஆனால் அதை கண்டுபிடிச்சவங்களே பார்த்தீங்கன்னா 15 பேர் தான், அதாவது 15 பேர் பிபி இல்லைன்னு தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த 15 பேரில் 5 பேர் மட்டும்தான் மாத்திரை ஒழுங்காக சாப்பிட்டு கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. இது ஏன் முக்கியம்னா அந்த 25 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு, பக்கவாதம், கிட்னி ஃபெயிலியர், எல்லாமே டிமென்ஷியா, ஞாபக மருதி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வரும். சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நம்பர் 1 காஸ் ஆஃப் டெத், அதாவது மக்கள் இறக்கிறதுக்கு மெயின் காரணம் ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லுவோம். ஆனால் என்னன்னா அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா பிபி தான் மெயின் காரணம். அதாவது நம்பர் 1 ட்ரீட்டபிள் காஸ் ஆஃப் டெத்துன்னு பார்த்தீங்கன்னா அது பிபி. அதாவது பிபியை கண்ட்ரோல் பண்ணாவே நம்ம உலகத்தில் இருக்கிற பாதி ஹார்ட் அட்டாக், முக்காவாசி பக்கவாதம், கிட்னி ஃபெயிலியர், அது இல்லாமல் டிமென்ஷியா, ஞாபகம் மாதிரி வயசானா, எல்லாத்தையுமே கம்மி பண்ணுறதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது.
0: சரிங்க டாக்டர், இப்போ குறிப்பாக இந்த பிபின்ற உயர் ரத்த அழுத்தம் நமக்கு இருக்குன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறது டாக்டர்? என்ன மாதிரியான அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு பிபி இருக்கலாம்? நீங்கள் சொல்கிறப்பல நம்ம ஒரு ரெகுலரான மெடிக்கல் செக்அப் போனோம்னா சில சமயம் தெரிஞ்சதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் ஒரு சின்ன வயசுலேயே இருக்கு, 30 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கே பிபி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன அறிகுறிகளை வச்சு நமக்கு பிபி இருக்குன்றத ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணலாம், அதை எப்போ போய் நம்ம டாக்டர் பார்க்குறது ரொம்ப அவசியமானது?
1: இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா அறிகுறி வந்து நிறைய பேருக்கு இருக்காது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதுதான், நம்ம செக் பண்ணால் மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி வந்து பிபி எவ்வளோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணோம், மாதம் மாதம் செக் பண்ணோம், அது கிடையாது. இப்போ நார்மல் பிபி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 140-90 சொல்லுவோம். அதாவது மேலக்க லெவல் சிஸ்டாலிக் பிபின்னு சொல்லுவோம், அது 140, டயஸ்டாலிக்ன்றது 90 சொல்லுவோம். ஆனால் இப்போ என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா 120-80 தான் நார்மல்னு சொல்கிறோம். அதாவது 120-80 கீழே இருந்துச்சுன்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிபி பார்த்தா போதும். இதே 120 மேலே இருந்தால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிபி செக் பண்ணிட்டே இருக்கணும். இல்லை ரொம்ப அதிகமான பிபி இருந்தால் மட்டும்தான் சிம்டம்ஸ் வரும். அதாவது 200-120 அந்த ரேஞ்சில் போனால் மட்டும்தான் சிம்டம்ஸ் வரும். சிம்டம்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா தலை சுத்தல் வரலாம், இல்லை நடக்கும் போது மூச்சு வாங்கலாம், கால் வீக்கம் வரலாம், இல்லை நம்மளுக்கு வந்து இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு அதனால யூரின் போகிற பிரச்சனையும் இல்லை, மூஞ்சி வீங்கிறதோ அந்த மாதிரி பிரச்சனை வரலாம். ஆனால் என்ன இதில் நம்ம அறிகுறினா இதெல்லாம் எப்போ வரும்னா கடைசி ஸ்டேஜில் தான் வரும். அதாவது ஆர்கன் டேமேஜ்னு சொல்லுவோம், எண்ட் ஆர்கன் டேமேஜ், அதாவது நம்ம உறுப்புகள் செயல் இருந்ததுக்கு அப்புறம் தான் அறிகுறிகளே வரும். அதனால தான் பிபி பேர சைலண்ட் கில்லர்னே வச்சோம். இது நம்ம செக் பண்ணாமல் தெரியவே தெரியாது. அதே மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க செக் பண்ணுறதுக்கு நான் காஸ்ட்லி செக்அப் பண்ணணுமா, ஃபுல் பேக்கேஜ் இருக்குமா, அதெல்லாம் தேவையே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவமே நம்ம பார்த்தீங்கன்னா தமிழக கவர்மெண்ட் இருக்குது. வீட்லேயே வந்து எல்லாருக்கும் பிபி பார்க்குறாங்க, சுகர் பார்க்குறாங்க, எக்கச்சக்கமான லோக்கல் கிளினிக்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ஃபார்மசி இருக்குது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபார்மசிலையும் பார்த்தீங்கன்னா பிபி சுகர் செக் பண்ணுறாங்க. இது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். ஆக்சுவலாக அமெரிக்காவில் எந்த லெவலுக்கு போகிறாங்கன்னா இப்போ அங்கெல்லாம் எப்படின்னா இப்போ நாமளே ஷேவிங் கட்டிங் போகிறதுனால என்ன பண்ணுவோம், ஒரே கிளினிக் தான் போவோம், ஒரே ஒரு நம்ம வந்து பார்பர் ஷாப்புக்கு தான் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வச்சே பிபி கண்ட்ரோலை வந்து அமெரிக்காவில் பண்ணுறதுக்கு போனாங்க. அதாவது ஃபார்மசியிலேருந்து இனிஷியேட்டிவ்னு சொல்லுவாங்க, ஒரு ஃபார்மசிஸ்டுக்கிலே விட்டு அவங்க அந்த பார்பர் ஷாப்பில் போயிட்டு பிபியை பர்ச்சேஸ் வச்சு பிபி கண்ட்ரோலுக்கு வேலையை பார்த்தா அவங்களே மாத்திரை அட்ஜஸ்ட் பண்ணால் பிபி கண்ட்ரோல் 15%-60% வரைக்கும் மாறுது.
0: சரிங்க டாக்டர், இப்போ இந்த பிபிக்கு காரணிகளாக என்னென்னலாம் அமையுது டாக்டர்? என்னென்ன காரணங்களால் ஒரு மனிதருக்கு வந்து பிபி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது?
1: இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு பிபி இருந்தால் அந்த 80 பேருக்கு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் அந்த காலத்தில் தேவைன்னு நினச்சாங்க, ஆனால் அது தப்பு. எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் டேமேஜ் தான், அதாவது 80 பேருக்கு காரணமே இருக்காது. சொல்லுவாங்க நான் சார் நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் ஜிம்முக்கு போகிறேன், நான் வெயிட்டுக்கு அழுத்தாக இருக்கேன், உப்பு கம்மியாக சாப்பிட்றேன், காய்கறி பழம் நல்லா சாப்பிட்றேன், ஆனாலும் எனக்கு பிபி வந்துச்சு, எனக்கு 35 வயசு தான் அதுன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பேர் எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷனே வச்சோம். அதாவது காரணம் இருக்காது, 100ல 80 பேருக்கு இருக்காது, 5 பேரில் ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் செகண்டரி ஹைப்பர் டென்ஷன்.

0: இருக்கிறோம், வேலை காரணங்களால வரலாம். இப்போ கிட்னி போச்சுன்னா பிபி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து அட்ரினல் கிளாண்டுன்னு சொல்லுவோம், அதுதான் நம்ம ஹார்மோன்ஸை சுரக்கும். அந்த ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் பிபி வரலாம், சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு பிபி வரும். அதாவது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா செகண்டரி காரணங்கள் வந்து அஞ்சில் ஒருத்தங்கள் தான் இருக்கும், நாலு பேருக்கு காரணம் இருக்காது. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸசைஸே பார்த்தீங்கன்னா நம்ம மன அழுத்தத்தை கம்மி பண்ணும். நிறைய பேர் என்னுவாங்க, இல்லை நான் வேலைக்கு போகிறேன், நான் 7 மணிக்கு போகிறேன், நைட்டு வர 7 மணி ஆகுது. நான் சொன்னேன் நைட்டு எக்ஸசைஸ் பண்ண வந்து டைம்னு ஒன்று கிடையவே கிடையாது. நான் காலங்காட்டால் 5 மணிக்கு எந்திச்சு என்னால் எழவே முடியாது. நான் சொன்னால் 5 மணிக்கு எதுக்கு எக்ஸசைஸ் போங்க, சாப்பிட்டு 9:00 வந்து 9 மணிக்கு வாக்கிங் போங்க, நைட் 10 மணிக்கு வாக்கிங் போங்க. ஏன்னா எக்ஸசைஸ் எப்போ பண்ணாலும் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எக்ஸசைஸ் தான். அதே மாதிரி நம்ம எப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும்னு இருக்குது. இப்போ சில பேர் சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆவாங்க, அது வந்து அவங்களோட பர்சனாலிட்டி டிஸார்டர் தான். அதாவது ஒவ்வொருத்தங்க எப்படி எடுத்துக்கிறது அதை நாம்மளாக மாற்றி நாம்மளாக புரிஞ்சு மாற்றிக்கணும். அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட யோகா செஞ்சாலும் நம்மளோட வந்து மன அழுத்தம் குறையும், நம்மளுக்கு மென்டல் பீஸும் வரும். இன்னும் அப்படியே நம்மளுக்கு மன அழுத்தம் அதிகமானா அதோட ஸ்பெஷாலிட்டி டாக்டர் சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் மன அழுத்த டாக்டரை போய் பார்க்கணும்.
1: சரிங்க.

0: இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, இந்த உயர் ரத்த அழுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இதை கண்டுபிடிக்கிறதுல வந்து நமக்கு ரத்த அழுத்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறவங்க இப்போ சதவீதமே கம்மியாக தான் இருக்குது. ஒரு 30 பேருக்கு இருக்குன்னா 15 பேர் தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அதில் வந்து அந்த 15 தெரிஞ்ச 15 பேர்லேயும் ரெகுலராக மருந்து சாப்பிட்றவங்க ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க டாக்டர். அதை ரெகுலராக மருந்து சாப்பிடாமல் இருக்கும்போது அதோட பாதிப்புகள் என்ன? ஒரு சிலர் வந்து திடீர்னு சாப்பிடுவாங்க, சாப்பிடாமல் இருப்பாங்க. எவ்வளோ சில சமயம் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து வருஷ கணக்கில் இருக்கும், அதே மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அதோட பாதிப்புகள் எப்படி இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: இல்லைங்க, இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பிபி இதுக்குன்னு தெரிஞ்சிச்சு, நிறைய பேர் கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறதும் அதே ப்ராப்ளம் தான். என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு டாக்டர் போனாங்க, பிபி இருந்துச்சுன்னு சொன்னாங்க, மாத்திரை கொடுத்தாங்க, மாத்திரை போட்டால் வந்து சரியாயிருன்னு சொல்லுவாங்க. ஆனால் டாக்டர் என்ன சொன்னிமா, ஒரு மாதம் கழிச்சு வாங்கப்பா, திரும்ப பிபி செக் பண்ணிட்டு மாத்திரை அட்ஜஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை சொல்ல மாட்டாங்க. இப்போ பிபி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாத்திரை தேவைப்படும், ஒவ்வொரு டோஸில் தேவைப்படும். இப்போ 140, இப்போ 150, 100 இருந்தால் ஒரே மாத்திரை சரியாயிடும். ஆனால் 160 மேலே போனால் கண்டிப்பாக ரெண்டு மாத்திரை தேவைப்படும், சரிங்களா? 200 மேலே போனால் 3-4 மாத்திரை கூட தேவைப்படலாம். அதே மாதிரி மாத்திரை சாப்பிடும் போது கண்ட்ரோலில் இருக்கிறதா இல்லையான்னு முக்கியம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் டென்ஷன் டேவோட மெயின் டீமே செக் யுவர் பிளட் ப்ரெஷர் ரெகுலர்லி, அதாவது கண்டிப்பாக பிபியை அப்பப்போ பார்க்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மெத்தட் என்னன்னா ஹோம் பிபி மானிட்டரிங் தான் சொல்லுவோம். அதாவது வீட்லேயே, ஏன்னா பிபின்றது இன்னைக்கு நாளைக்கு இருக்க போகிறதில்ல, நம்ம கூட வாழ்க்கை ஃபுல்லாக பயணிக்க போகிறது. ஆனால் வீட்டில் எல்லாருமே பிபி வாங்கிட்டு வீட்லேயே பிபி செக் பண்ணும், காலை ரெண்டு வாட்டி நைட் ரெண்டு வாட்டியும் செக் பண்ணால் தான் அவங்களோட ஆவரேஜ் லெவல் எவ்வளோன்னு தெரியும். அதை பொறுத்து தான் மாத்திரை தோசை மாற்றணும். சப்போஸ் அவங்க சொல்லுவாங்க, இல்லை சார் எனக்கு பிபி 100 நான் நல்லா தான் இருக்கேன்னு, ஆனால் கண்டிப்பாக அவங்க ஒரு நாள் ஹார்ட் அட்டாக்கோ பக்கவாதமோ கிட்னி ஃபெயிலியரோ என்னாச்சும் ஒன்று வருவாங்க. அப்போ வந்து நாங்கள் சொல்லுவோம், அப்போ அவங்க ஹார்ட் அட்டாக் வந்துச்சு கூடக்குவங்க கேட்பாங்க ஏன் வந்துச்சுன்னு. சிம்பிளாக சொல்லுவோம், பிபி இருந்துச்சு நீங்கள் கண்டுக்கவே இல்லை, அதனால ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இப்போ பாதிப்பை அடைஞ்சதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல பயன் கம்மி, பாதிப்பே அடையாம பாக்கணும், அதுதான் வந்து நமக்கு முழு பயனை கொடுக்கும். பாத்தீங்கன்னா ஒபிசிட்டியும் பிபி இருக்கிறதுக்கான ஒரு பாத்தீங்கன்னா காரணங்கள், காரணம் என்னன்னா அவங்களோட ஹார்மோன் லெவலாக இருக்கட்டும், இல்லை இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே மாறும். அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிபி வந்து, அவங்களுக்கும் பிபி பார்த்தீங்கன்னா 120-80 தான் நார்மல். நம்ம 80 இருந்தாலும் சரி, 30 100 கிலோ இருந்தாலும் சரி, 50 கிலோ இருந்தாலும் சரி, நார்மல் பிபினா 120-80 தான். ஆனால் ட்ரீட்மெண்ட் வந்து 140-90 மேலே தான் நம்ம வந்து ஆரம்பிப்போம். அதனால் என்னன்னா, அதே மாதிரி குண்டா இருக்கவங்கன்னா பிபி கஃப் சொல்லுவோம், அதாவது ஒவ்வொரு ஆர்ம் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் கஃப் இருக்கும். குண்டா இருக்கவங்களோட பிபி கஃபே வேறு, சரிங்களா? ஆனால் அந்த கஃபை கரெக்டாக பார்த்து தான் நமக்கு கரெக்டான பிபி தெரியும்.

0: இப்போ 140 இருக்கிறவங்களுக்கு திடீர்னு 90 ஆனால் அதெல்லாம் சுற்றலாம், சரிங்களா? அதனால் உங்களுக்கு வந்து 90-60 தான் இருக்குது பிபி. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு பிபி கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இது வந்து லோ பிபியான இது கிடையாது. மாத்திரை ஓவர் டோஸ் ஆகிட்டு லோ பிபியானால் தலை சுற்றலாம், சரிங்களா? மற்ற காரணங்கள் தலை சுற்றத்தை நம்ம வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தாகணும். உங்களோட ரத்த அளவு எவ்வளோ இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் மருத்துவதனையும் நீங்கள் வந்து செக் பண்ணும். லோ பிபிக்கு மாத்திரை தேவையான கண்டிப்பாக தேவை கிடையாது. பிபி மாத்திரை போடுறவங்களுக்கு ரொம்ப லோவான மட்டும் மாத்திரை தோசை கம்மி பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிபிக்கு நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ரெண்டு மாத்திரைலாம் இல்லாமல் பிபிக்கு பார்த்தீங்கன்னா 100 மாத்திரை மேலே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாத்திரைக்கும் ஒவ்வொரு சைட் எஃபெக்ட் இருக்குது, அதுதான் உண்மை. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபெட்டிக்னு சொல்லுவோம், நீங்கள் சொல்கிற சிம்டம்லாம் பார்த்தீங்கன்னா சோர்வாக இருக்கிறது எல்லாம் ஃபெட்டிக்னு சொல்லுவோம். ஃபெட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரையோட சைட் எஃபெக்ட். பிபிக்கு எப்படின்னா பீட்டா பிளாக்கர்ஸ்னு சொல்லுவோம், ஜிஹெச்ல நிறையா கொடுப்பாங்க, நாங்களும் நிறையா கொடுப்போம். அதனால் அது வந்து மாத்திரையோட சைட் எஃபெக்ட் இல்லையான்னு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற காரணங்களை பார்க்கணும். மற்ற காரணங்கள் எதுவுமே இல்லை, உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் கிடையாது, ரத்தம் நார்மலாக இருக்குது, கிட்னி நார்மலாக இருக்குது, எல்லாம் நார்மலாக இருக்குன்னா அந்த பிபி மாத்திரையை மாற்றிட்டு இன்னொரு மாத்திரையை கொடுப்போம். அதனால நீங்க வந்து மருத்துவர்
1: கன்சல்ட் பண்ணும்
0: பிபி கண்ட்ரோல் இருக்கிறது நல்ல விஷயம். அதனால சோர்வு கிடையாது. ஆனா மாத்திரை சைட் எஃபெக்ட் இல்லையான்னு பார்க்க வந்து மருத்துவர் அணுகி எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குன்னா மாத்திரைனால இருக்குதா இல்லையான்னு கேட்டு அந்த மாத்திரைக்கு போல இன்னொரு மாத்திரை கொடுப்போம். யாராவது பி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம்ல, அது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்றதுல பயன் இருக்குன்னு சொன்னால் பெருசாக பயன் இல்லை. அதாவது அது சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக போகிறதுக்கு பயன் இருக்குன்னா பெருசாக பயன் இல்லை. அதே மாதிரி வந்து இந்த விட்டமின்ஸ் எல்லாம் கொடுத்தா ஹார்ட் அட்டாக் கம்மியாகுமான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ட்ரையல்ஸ் பண்ணோம். அதுபடி என்னென்னா நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அது வந்து அது பெருசாக ஹார்ட் அட்டாக் எல்லாம் கம்மி பண்ணலை, பிபியும் குறைக்காது, சுகரும் குறைக்காது. ஆனால் என்ன குறைபாடு உள்ளவங்களுக்கு சாப்பிட்ணும்னா சாப்பிட்ணும், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு கரெக்டானு கேட்டால் அது தேவையில்லாத ஒரு இது தான். ஆனால் குறைபாடு இருந்தால் மட்டும் சாப்பிடும். எப்பயுமே நம்ம எல்லாரும் பண்ணுற தப்பு இது தான், நான் சொன்ன மாதிரி உங்கள் பிபி வீட்டில் 130-80 கீழே இருக்கணும், சரிங்களா? அப்படி ஹாஸ்பிட்டலில் வந்தால் 130 கீழே, அதாவது 120 தான் இப்போ கட் ஆஃப் ஆக்சுவலாக. ஆனால் ஹாஸ்பிட்டலில் 10 அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம், ஏன்னா ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். ஹாஸ்பிட்டலில் வந்தாவே பயம் வரும், அந்த பயத்தினால ஒரு 10 அதிகமாகும், சரிங்களா? ஆனால் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்லீஸ்ட் 130 கீழே இருக்கணும். அதனால உங்கள் பிபி இன்னும் அதிகமாக தான் ஏன் இருக்குது, அந்த பிபி நம்ம இன்னும் கண்ட்ரோல் பண்ணணும். அதனால் நீங்கள் மருத்துவம் அணுகணும், மறக்காமல் உப்பை கம்மியாக சாப்பிடுங்க. எப்படி நம்மளோட பிரதமர் வந்து எண்ணெயை கம்மி பண்ணும், பெட்ரோல் கம்மி பண்ணணும்னு சொல்கிறாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கோல் ஆக்சுவலாக உப்பு ஓவராலாக இந்தியாவில் வந்து 2025 நம்ம 25-30% கம்மி பண்ணணும்னு சொன்னோம். ஆனால் அது இன்னும் நம்மளால் கம்மி பண்ண முடியல. ஆனால் 2030 30% உப்பை கம்மி பண்ணணும்.
1: சரிங்க டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்தாலே ஒய்க்கல ஒரு பிபி டாக்டரை பார்த்தோன்னு, அதே மாதிரி ஒரு பிபி எடுக்கிறதா இருந்தால் என்ன முறையில் எடுக்கிறதுன்றது சரியான ஒரு அளவுகோலை காட்டும். ஏன்னா இப்போ நீங்கள் வீட்லேயே ரெண்டு பேரும் எடுத்து பார்க்கணும்னு சொல்கிறீங்க, அப்போ அவங்க மாதிரிலாம் எடுத்து பார்க்கும்பொழுது என்னென்ன கண்டிஷன்ஸ் அதில் இருந்ததுன்னா அவங்களுக்கு கரெக்டான ஒரு அளவுக்கு அவங்களுக்கு அந்த பிபி அளவு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு டாக்டர்?
0: அதுதான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹோம் பிபி மானிட்டரிங் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வர பிபி மிஷின்லேயே நிறையா இதில் கியூஆர் கோடில் வீடியோ இருக்குது, இல்லைன்னா யூடியூப்பில் வீடியோ. மெயினாக என்னன்னா 5 நிம்மதியாக உட்காரணும். அதே மாதிரி டீ காஃபி 1/2 hour குடிக்கூடாது, ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது, அதெல்லாமே அந்த சுகரி ட்ரிங்க்ஸும் எதுவும் நம்ம வந்து நம்ம குடிக்கூடாது. மெயினாக கெஃபினேட்டர் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம், அது எதுவுமே வந்து நம்ம குடிக்காமல் உட்காந்து கை வந்து இந்த மாதிரி ஒரு சேரில் வச்சு கை சப்போர்ட் வச்சு நம்ம கை பிபி பார்க்குற அளவும் இதயம் லெவலும் சேம் லெவலில் இருக்கணும். அந்த கையும் இதயமும் சேம் லெவலில் வைக்கணும். சேம் லெவலில் வச்சு பிபி அழுத்தினா ஃபஸ்ட்டு ஒரு ரீடிங் இருக்கணும், 1-2 கழிச்சு இன்னொரு ரீடிங் இருக்கணும். அந்த ரெண்டு ரீடிங்கும் சும்மா நம்ம தோராயமாக சொல்லக்கூடாது, ஐடியாவில் ஒரு பேப்பர்லேயோ ஒரு டைரியிலோ எழுதி வைக்கணும். டாக்டர் போகும்போது அது 120-78 நீங்கள் தோராயமாக 140 அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா எனக்கு 148 வேலை, 138 வேலை. ஏன்னா 148 கண்ட்ரோல் இல்லை, 138 அதுவும் வீட்டில் பார்க்குற பிபி 138 அதிகம். வீட்டில் வந்து எனக்கு 130 தான் வேணும். ஹாஸ்பிட்டலில் வரமா நான் சொன்ன மாதிரி 140 கூட சம்டைம்ஸ் ஓகேன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ ஹாஸ்பிட்டல் கட்டாஃபே 130 தான்.
1: சார், இப்போ நீங்கள் சொன்னப்பில் இதில் உணவோட பங்கு அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்குது, அதுவும் குறிப்பாக இந்த உப்பு அப்படிங்கிறது இந்த ரத்த அழுத்தத்தில் ரொம்ப முக்கியமான நேரடியான ஒரு தாக்கத்தை உண்டாக்குது. அப்படின்றப்ப நம்ம ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்களும் நம்ம கவனத்தில் எடுத்துட்டோம்னா இந்த ரத்த அழுத்தம் மட்டும் இல்லை, ஏன்னா ரத்த அழுத்தம் வந்து உங்களுக்கு நீங்கள் சொன்னப்பில் அது வந்து சரியாக கவனிக்காமல் போகும்போது அடுத்தது ஸ்ட்ரோக்காக மாறுது, இல்லை ஹார்ட் அட்டாக் மாறுது, அப்படிலாம் இருக்கும்பொழுது நம்ம வந்து சரியான முறையில் எல்லாத்தையும் வச்சுக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, ரத்த அழுத்தம் சரியாக இருக்கிறதுக்கு நம்ம உணவில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தணும் சார்? உணவு பழக்கங்களை எதெல்லாம் நம்ம கொஞ்சம் சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ குறிப்பாக நம்ம இந்த துரித உணவுகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்மளோட வாழ்க்கையில் இருக்குது, சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்றாங்க, அப்படிலாம் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் எந்த அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது, முழு

0: ஒதுக்கி வைக்கல அப்படின்னா கூட தவிர்த்தாங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னா நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லுவீங்க?
1: இல்ல மெயினா பாத்தீங்கன்னா உப்பு தாங்க. இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு வீட்லயும் சராசரியா அந்த மாதிரி அதிகமா உப்பு யூஸ் பண்றோம். இப்ப WHO என்ன சொல்றாங்கன்னா 5 கிராம் உப்பு தான் போதும், நாம 11 12 கிராம் உப்பு போடுறோம் சரிங்களா. அப்படி என்ன உப்பு அதிகமாது, உப்பு அதிகமானா ஆப்வியஸா பிபி வரதான் போகுது. அதனால என்னன்னா அதே மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு வந்து சுவையா இருக்கணும்னு, அதுதான் ஃபர்ஸ்ட் தப்பு. நாக்கு வந்து நீங்க உப்பு ரொம்ப அதிகமா போட்டீங்கன்னா நாக்கு எவ்வளவு உப்பு கொடுக்குங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகும், புரியுதுங்களா. அப்ப உப்பு கம்மியா சாப்பிட்டா 1 மாசம் 2 மாசம் மட்டும்தான் டேஸ்ட் நம்மளுக்கு கம்மியா தெரியும், 1 மாசம் கழிச்சு நாக்கே மாறிக்கும். மெயினாக இருந்தால் எக்ஸ்ட்ரா சால்ட் போடுறத நம்ம கம்மி பண்ணலாம். ஆக்சுவலாக என்னென்னா இப்போ ஃபாரினில் பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் இருக்குதுன்னா அவங்களுக்கு ப்ராசஸ்டு ஃபுட்லேருந்து வருது, ஆனால் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிற சாப்பாட்டிலே 80% உப்பு வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் யாரெல்லாம் அரிசியில் உப்பு போடுவோம், சப்பாத்தி வந்து மாவு பேசும் போது உப்பு போடுவோம், ஃபஸ்ட்டு அதை தவிர்க்கணும். அது தவிர்க்கும்போது சிம்பிள், இப்போ தயிர் எடுத்துக்கிறோம் சாப்பாடு எடுத்துக்கிறோம், அதில் உப்பு தேவையே கிடையாது. தயிருக்கு உப்பு போடுறது, ஊறுகாய் சாப்பிட்றது, அப்பளம் சாப்பிட்றது, கருவாடை சாப்பிட்றது, இல்லை சிம்பிளாக பொதி, அதாவது உப்புனால என்னென்ன ஐட்டம் எல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா சால்ட் ஃபர்ஸ்ட் நம்ம அதை தவிர்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த 30% உப்பு நான் கம்மி பண்ண சொன்னேன், அது எப்படி கம்மி பண்ணலாம்னா இப்போ 1 மாசத்துக்கு இப்போ 3 மாசத்துக்கு நம்ம 3 பேக்கெட் உப்பு வாங்குறோம்னா வீட்டில் அம்மா கிட்ட சொந்து சொன்னிருந்தோம் 3 மாசத்துக்கு 2 பேக்கெட் உப்பு தான், இதை வச்சு ஒவ்வொன்றிலையும் கம்மி பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணாதான் சார் உப்பை நம்ம கம்மி பண்ண முடியும். அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க இல்ல சார் நான் பியூர் சால்ட் யூஸ் பண்றேன், நான் ஹிமாலயன் சால்ட் யூஸ் பண்றேன், அப்படி கிடையாது. எந்த உப்பானாலும் அது சோடியம் குளோரைட் தான், சோடியம்னா உப்பு காரணம். ராக் சால்ட் யூஸ் பண்றேன் அதெல்லாம் இல்ல, உப்புனா சோடியம் குளோரைட் தான். அதனால எல்லா உப்புலயும் சோடியம் தான் இருக்குது, எல்லா உப்புனாலும் பிபி வரும். அதே மாதிரி காய்கறி பழங்களும் அதிகமா சாப்பிடணும் நம்ம.
0: சரிங்க டாக்டர், குறிப்பாக ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த உயர் ரத்த அழுத்தம் வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்குது. இந்த நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது இந்திய பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கிய சவாலாக இருக்குது. அதில் வந்து அது முக்கியமாக இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து சுகர்லாம் கூட ஏதோ ஒரு அறிகுறியை வச்சு நம்ம தெரிஞ்சிக்க முடியுது, பட் ஆனால் பிபி வந்து நம்மளால் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்றப்போ அதை வந்து நம்ம கரெக்டாக சரியான முறையில் மேலாண்மை செய்கிறதுன்றது ரொம்ப அவசியம், சரியான நேரத்தில் கண்டுபிடிக்கிறதுன்றது அவசியம். நீங்கள் சொன்னப்பில் 30 வயசுக்கு மேலே இருக்கவங்களே அதுக்கான விஷயங்களில் கவனம் செலுத்தி அவங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி உணவில் மாற்றங்கள் கொண்டு வந்து வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து இருந்தாலும் பரிசோதனைகள் பண்ணி இருந்துச்சுன்னா அதுக்கான சரியான சிகிச்சை முறைகளும் எடுக்கணும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு மிக்க நன்றி டாக்டர்.
1: நன்றி.
2: நிறைவுக்கு வருகிறது இன்றைய மருத்துவ மலர். இன்றைய மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் இதய நல சிறப்பு நிபுணர் டாக்டர் சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
3: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அப்பா, அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரியை பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
4: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவர் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர்கள் மற்றும் இணையமைச்சர்கள் அனைவரும் இதில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நடப்பாண்டில் முதல் முறையாக பிரதமர் அனைத்து அமைச்சர்களுடனும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். அரசு திட்டங்களின் செயலாக்கம் மற்றும் புதிய திட்டங்களை வகுப்பது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக தென்கொரியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அமைச்சர் திரு குவான் ஓ எல்லுடன் இணைந்து சியோலில் உள்ள இம்ஜின்காக் பூங்காவில் இந்திய போர் நினைவு சின்னத்தை திறந்து வைத்து பேசினார். கொரியாவின் அமைதிக்கான இந்தியாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்றும் அமைச்சர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு குவான் ஓ எல், கொரிய போரின்போது இந்தியா அளித்த பங்களிப்பு பாராட்டுதலுக்குரியது என்று குறிப்பிட்டார். நெடுஞ்சாலைகள் முறையாக பராமரிக்கப்படுவது மற்றும் திட்டங்களை குறித்த

0: காலத்திற்குள் நிறைவேற்றுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தியுள்ளார். திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிமில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகள் குறித்து புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த காலத்திற்குள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். காசநோய் ஒழிப்புக்கான உலகின் மிகப்பெரிய பரிசோதனை இயக்கம் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஜெனீவா சென்றுள்ள அவர் உலக சுகாதார அமைப்பில் நடைபெற்ற இது தொடர்பான அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த இயக்கத்தின் கீழ் வீடு வீடாக சென்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். இதற்காக அதிநவீன பரிசோதனை கருவிகள் பயன்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்ட காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடானில் பயணம் மேற்கொண்டு நாடு திரும்பியவர்கள் காய்ச்சல், தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவர்களை அணுகுமாறு மத்திய அரசின் பொது சுகாதார சேவைகள் துறை அறிவுறுத்தியுள்ளது. பயணம் மேற்கொண்ட 21 நாட்களுக்குள் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவர்களை அணுகி உரிய சிகிச்சை மேற்கொள்ளுமாறும் அந்த துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதுதொடர்பாக விமான நிலையங்களில் மருத்துவத்துறை அதிகாரிகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அழகு சாதன பொருட்களை ஊசி வாயிலாக செலுத்திக் கொள்ள மத்திய மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் தடை விதித்துள்ளது. தனிநபர்களோ, அழகு கலை நிபுணர்களோ, அழகு கலை மருத்துவமனைகளோ ஊசி வாயிலாக அழகு சாதன பொருட்களை செலுத்தக்கூடாது என்று மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற பயன்பாடு கண்டறியப்பட்டால் அதுகுறித்த புகார்களை cosmetic@cdsco.nic.in என்ற மின்னஞ்சலில் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயணிகளின் நலனுக்கு ரயில்வே உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ரவ்னிசிங் பிட்டு கூறியுள்ளார். சண்டிகர் அருகே நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பயணிகளின் பாதுகாப்பிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ரயில் விபத்துகளை தடுப்பதற்காக நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ரவ்னிசிங் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடமான வீர்பூமியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தமிழகத்தின் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள நினைவிடத்திலும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு ராஜேஷ்குமார் உள்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தவிகாவைச் சேர்ந்த தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திரு ஸ்ரீநாத், அவிநாசி தொகுதியின் திருமதி கமலி, குமாரபாளையம் தொகுதியின் திருமதி விஜயலட்சுமி, காஞ்சிபுரம் தொகுதியின் திரு ரஞ்சித்குமார், கும்பகோணம் தொகுதியின் திரு வினோத், திருவாடானை தொகுதியின் திரு ராஜீவ், கடலூர் தொகுதியின் திரு ராஜ்குமார், அரக்கோணம் தொகுதியின் திரு காந்திராஜ், ஒட்டப்பிடாரம் தொகுதியின் திரு மதன் ராஜா, ராஜபாளையம் தொகுதியின் திருமதி ஜெகதீஸ்வரி, ஈரோடு கிழக்கு தொகுதியின் திரு விஜய் பாலாஜி, ராசிபுரம் தொகுதியின் திரு லோகேஷ் தமிழ்செல்வன், சேலம் தெற்கு தொகுதியின் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், ஸ்ரீரங்கம் தொகுதியின் திரு ரமேஷ், வேளச்சேரி தொகுதியின் திரு குமார், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் திரு தென்னரசு, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியின் திரு சம்பத்குமார், அறந்தாங்கி தொகுதியின் திரு முகமது பர்வேஸ், தாம்பரம் தொகுதியின் திரு சரத்குமார், ஆர் கே நகர் தொகுதியின் திரு மரிய வில்சன், கிணத்துக்கடவு தொகுதியின் திரு விக்னேஷ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் உள்பட மாநில

அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதற்கிடையே அமைச்சர்களுக்கான இலாக்காக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. திரு ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறையும், திருமதி கமலிக்கு கால்நடை பராமரிப்புத்துறையும், திரு ரஞ்சித்குமாருக்கு வனத்துறையும், திரு வினோதிற்கு வேளாண் துறையும், திருமதி விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளதன் மூலம் அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதாகவும் இது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அசாம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். இடைக்கால பேரவைத் தலைவர் திரு சந்திரமோகன் பட்டோவரி புதிய உறுப்பினர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். முதலாவதாக அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா சட்டப்பேரவை உறுப்பினராக பதவியேற்றார். மேற்கு வங்கத்தில் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நண்பகல் நிலவரப்படி 42% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலின்போது அந்த தொகுதியில் முறைகேடுகள் நடைபெற்றதாக பெறப்பட்ட புகாரையடுத்து வாக்குப்பதிவு ரத்து செய்யப்பட்டது. ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். ராஞ்சியில் காவல்துறையின் முன் இவர்கள் சரணடைந்ததாக அம்மாநில காவல்துறை தலைவர் திரு டடாஷா மிஸ்ரா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சரணடைந்தவர்களுக்கான மறுவாழ்வினை மாநில அரசு உறுதி செய்யும் என்றும் அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் உள்ள மதரசாக்களில் இறைவணக்கத்தின் போது வந்தே மாதரம் பாடல் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. மதரசா கல்வித்துறை இதற்கான சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-16 என்ற சிற்கணக்கில் மலேசியாவின் கோ ஜான் வியை வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின், முதித் தானி, சனில் ஷெட்டி ஆகியோர் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 உள்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 12:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
0: நேர்களினை கேட்கலாம் மெல்லிசை தேசபக்தி பாடல்களாக.

0: ஏபி ஆபீஸ் வளைவில் தர்மபுரி.
1: டைம் நாலாச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவளை போய் கொஞ்சம் கூட்டு வந்துருங்களேன்.
2: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
3: சபா, என்ன வெயில் என்ன வெயில். அம்மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசிய போட்டு விடுங்கப்பா.
2: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
1: இப்பதானே வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசிய போடு ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு, கொஞ்ச நேரம் உட்காரு.
3: என்னம்மா, நீ போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலாம்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
1: கோவப்படாதுமா, இந்த மோர குடி.
3: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
1: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும். வெயில் காலத்திலயும் குளு

0: highlighting the transformative potential of artificial intelligence in reshaping healthcare systems. Union Health Minister Mr. Jagat Prakash Nadda has said, while AI presents immense opportunities for advancing healthcare delivery, it must be shaped by sound regulation, rigorous research and ethical oversight. Mr. Nadda, while addressing an event during the 79th World Health Assembly in Geneva, also said the country is governing AI for 1.4 billion citizens across 22 official languages and varying levels of healthcare access. The Directorate General of Health Services has issued an advisory regarding Ebola disease for passengers arriving from or transiting through affected countries. According to the advisory, travelers who have visited high-risk countries, including the Democratic Republic of Congo, Uganda and South Sudan, and are experiencing symptoms such as fever, headache, muscle pain, unexplained bleeding and vomiting, have been urged to seek immediate medical attention. The government has said no cosmetic product is permitted to be used as an injection by consumers, professionals and aesthetic clinics. The Central Drugs Standard Control Organization has said the cosmetics are only intended to be rubbed, poured, sprinkled or sprayed on the human body. It said the manufacture and import of cosmetics for sale and distribution are regulated under the provisions of the Cosmetics Rules 2020. The West Bengal government has announced that Vande Mataram will now be compulsory as the prayer song in all madrasas. The Madrasa Education Department has issued a directive stating that from now on, students in institutions under the Minority Affairs and Madrasa Education Department must sing Vande Mataram before the start of classes, replacing earlier guidelines and practices. In IPL cricket, Gujarat Titans will take on Chennai Super Kings in Ahmedabad this evening at 7:30 p.m. Gujarat Titans have already secured a place in the playoffs, while Chennai Super Kings will be looking to strengthen their chances for the fourth spot in the points table. And with that, we end this news bulletin.
1: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:10. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில் ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
2: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.

sunflower oil. நேயர்கள் தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை அஞ்சல் அட்டையில் எழுதி பிடித்த படம் பாடல் நிலைய இயக்குனர் அதியமான்கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி தருமபுரி 6368 07 நேயர் விருப்பம் என்ற நிகழ்ச்சி என்று எழுதி நீங்கள் அனுப்பினால் உங்களுக்கு பிடித்த பாடலை தினமும் நண்பகல் 1:10 கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில முதல் பாடலை கேட்டிருக்காங்க சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ் அவர்கள். இசைஞானி இசையில் வாலி அவர்களின் வரிகளில் பி சுசீலா குரல் வண்ணத்தில் சிட்டுக்குருவி திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழுங்கள் நேயர்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान।
3: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण।
2: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
3: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता

0: के लिए जुड़ना हो अब दोनों एक ही ऐप पर उपलब्ध।
1: डाउनलोड करें आज ही टेली लॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
5: நண்பகல் நேரத்தில் கேட்டு ரசித்திருக்கிறோம் நேயர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க, பெரியாம்பட்டியிலிருந்து பரமசிவம் சரளா அவர்கள். இசைஞானி இசையில் கண்ணதாசன், ஆலங்குடி சோமு, கங்கை அமரன் பாடல் வரிகளில் எஸ் ஜானகி அவர்களின் குரல் வண்ணத்தில். 16 வயதினிலே திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
5: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
6: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
5: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
7: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:25. யுசா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க கடக்குட்டை சிவகாமி அவர்கள். இசைஞானி இசையில பஞ்சி அருணாச்சலம் பாடல் வரிகளில் எஸ்பி சைலஜா அவர்களின் குரல் வண்ணத்தில் கல்யாணராமன் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

0: கோத்தகிரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

sunflower oil. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர் விருப்ப நிகழ்ச்சியில் நீங்களும் பாட்டை கேட்டு ரசிக்கணுமா? நேயர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு பிடித்தமான படம் பாடல், உங்களுடைய பெயர், உங்களுடைய முகவரி, நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி நிலையம், அதியமான்கோட்டை, அஞ்சல், நல்லம்பள்ளி, தர்மபுரி, 6368007 என்ற முகவரிக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்கள். நேயர்களே, உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை இந்த நண்பகல் நேரத்தில் கேட்டு ரசிக்கலாம். நேயர் விருப்ப நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து ஸ்லோஸ்னா தீபா அவர்கள். MSV இசையில் கண்ணதாசன் வைரமுத்து, வரிகளில் MS வாசுதேவன், வாணி ஜெயராமன் குரல் வண்ணத்தில். அந்த 7 நாட்கள் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: சரி சரி.
3: நேயர் விருப்ப நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. ஏழகிரியில இருந்து குணசேகரன் அவர்கள் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் குரல்ல ஜானகி குரல் வண்ணத்துல கேட்டு ரசியுங்கள் நேயர்களே. நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்தில் இருந்து

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நண்பகல் நேரத்துல இனிமையா நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில பிடித்தமான பாடலை கேட்டு ரசித்திருக்குங்க நேயர்களே. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து, தர்மபுரி பகுதியில் இருந்து எழிலன் அவர்கள், எஸ்பிபி குரல் வண்ணத்துல சித்ராவின் குரல்ல கேட்டு ரசியுங்கள் நேயர்களே.

0: வருவாய் பேரிடர் மேலாண் துறை வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் மொத்தம் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். அமைச்சரவையில் முதலமைச்சர் உட்பட தற்போது 33 பேர் இடம்பெற்றுள்ளனர். தமிழக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் இடம்பெறும் என்று அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு காதர் மொய்தீன் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழகத்தின் அழைப்பை ஏற்று இந்நடவடிக்கை என்றார். இதன்படி தஞ்சை பாபநாசம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷாஜகான் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார் என்றும் அவர் கூறினார். அமைச்சர்களுக்கு பல்வேறு துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆதி திராவிடர் சிறுபான்மையினர் நலத்துறை இதுவரை யாருக்கும் ஒதுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. மத்திய அரசின் கீழ் உள்ள பல்வேறு அமைச்சகங்களின் செயல்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என தெரிகிறது. மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் எரிபொருள் விலையேற்றம், முக்கிய வர்த்தக வழித்தடமான ஹார்மோஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள தடைகள், உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு நிலைமையின் பின்னணியில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. அனைத்து துறைகளைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் இந்த உயர்நிலைக் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். பிரதமர் தமது 5 நாட்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பியுள்ள நிலையில் இந்த கூட்டம் இன்று நடைபெறுகிறது. ஒரே வாரத்தில் பெட்ரோல் டீசல் விலை இருமுறை உயர்த்தப்பட்டது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் உலகின் பிரம்மாண்ட நோய் கண்டறியும் வசதி நம் நாட்டில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் உலக சுகாதார பேரவை சார்பிலான நுரையீரல் பரிசோதனை நிகழ்ச்சியில் பேசிய அவர், காசநோய் மற்றும் பிற நுரையீரல் நோய்களை கண்டறியும் நவீன வசதிகளை மத்திய அரசு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். தொழில்நுட்பம் கடைகோடி மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதி மறுதேர்தல் வாக்குப்பதிவில் பகல் 1 மணி நிலவரப்படி 60.43% வாக்குகள் பதிவாயின. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெறும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் தீவிரவாத தடுப்பு தினமாக இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1991 இதே நாளில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இந்நாளில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்திக்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தியின் நினைவிடமான வீர்பூமியில் காங்கிரஸ் கட்சியின் திருமதி சோனியாகாந்தி, திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. திருச்சி நாச்சிக்குறிச்சி சோழங்கநல்லூரில் தமிழ்நாடு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக இயக்கத்தின் சார்பில் ராஜீவ்காந்திக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கொரிய தீப கற்பத்தில் இந்தியாவின் மனிதநேய உதவிகளையும் அமைதிக்கான நிலைப்பாட்டையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார். சியோலில் இந்திய போர் சின்னத்தை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சருடன் இணைந்து திறந்து வைத்து பேசிய அமைச்சர், இந்திய கொரிய குடியரசின் நட்புறவை மேம்படுத்துவதற்கான வலுவான அடித்தளம் உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். இரு நாடுகள் இடையேயான வரலாற்று பிணைப்புகளை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். கொரிய போரின்போது இந்திய படைகளின் பங்களிப்பை காட்சிப்படுத்தும் புகைப்பட கண்காட்சி அமைச்சர் பார்வையிட்டார். முன்னதாக இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்புத்துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லையான புளியரை காவல் நிலைய சோதனைச் சாவடியில் கனரக வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் நள்ளிரவில் ஆய்வு செய்தார். போக்குவரத்து விதிகளை பின்பற்றாத வாகனங்களுக்கு அபராதம் விதிக்க அவர் அறிவுறுத்தினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சியில் தூய்மை மாத விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் துரைசாமிபுரம் கிராமத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட கல் குவாரி கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்ட 2 ஹிட்டாச்சி இயந்திரங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட புவியியல் சுரங்கத்துறை எச்சரித்துள்ளது. சர்வதேச தேயிலை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தேயிலையின் பொருளாதார முக்கியத்துவம், மருத்துவ குணங்களை எடுத்துரைக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இத்தினத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. நீலகிரி

0: தேயிலை விளைச்சல் குறித்து எமது செய்தியாளர்.
1: இந்தியாவில் மட்டும் சுமார் 1350 மில்லியன் கிலோ தேயிலை தூள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்தியாவின் மொத்த உற்பத்தியில் நீலகிரி தேயிலையின் பங்கு 40% உள்ளது. நீலகிரியில் உயரமான மலைப்பகுதியில் தேயிலை விளைவதாலும் இங்கு நிலவும் சீதோஷன் நிலை மற்றும் மண் இங்கு உற்பத்தி செய்யப்படும் தூளிற்கு டார்லிங் அசாம் டீயை விட அதிக சுவையும் தரமும் அளிக்கிறது. இங்கு சுமார் 60,000 குடும்பங்கள் தேயிலை விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர். 130 மேற்பட்ட தேயிலை தொழிற்சாலைகள் உள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: நெல்லையில் புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் திறந்து வைத்தார். தமிழகம் புதுச்சேரியில் 30 மையங்களை திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பெங்களூரு மண்டல துணை இயக்குநர் பிரியா ஸ்ரீகுமார் இந்நிகழ்ச்சியின் போது தெரிவித்தார்.
2: இந்த ஆதார் சேவா கேந்திரம் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்பெஷாலிட்டி யூஐடிஏ கூட உள்ள கிரீவன்ஸ் ரிலேட்டட் எல்லா இஷ்யூஸும் இங்கே நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். மற்ற சென்டர்ஸில் நீங்கள் ஆதார் பதிவு பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். இந்த சென்டரில் ஆதார் பதிவும் அப்டேட்டும் பண்ணலாம். கூடவே நீங்கள் ரீஜனல் ஆஃபீஸ் பெங்களூர் கூட ஏதாவது கிரீவன்ஸ் இருக்குன்னா அதையும் டேக்அப் பண்ணலாம். யூஐடிஏ ரன் பண்ணுற சென்டர் இந்த சென்டரை கொஞ்சம் பப்ளிசைஸ் பண்ணி மக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.
0: நாகை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயி கௌரவ நிதி திட்டத்தில் சேர்வதற்கான சிறப்பு முகாம் அடுத்த மாதம் 15 வரை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிஎம் கிசான் திட்டத்தில் 3,193 நபர்கள் விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண் பெறாமல் உள்ளனர். அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி, இசேவை மையங்களில் ஜூன் 15 வரை முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் கலந்து கொள்ள விவசாயிகள் ஆதார் அட்டை, நில உடைமை ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை போன்றவற்றை எடுத்து செல்ல வேண்டுமா கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், ஈரோடு ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அமைச்சரவை 23 அமைச்சர்களுடன் இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டு இலாக்காக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அமைச்சரவையில் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். தமிழக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இணைய உள்ளதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு காதர் முஹியின் அறிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவாக கிருஷ்ணகிரி மாவட்டம் வரதனப்பள்ளியில் 70.8 மில்லிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 3-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருந்தது. திருத்தணியில் 40 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக கன்னியாகுமரி மற்றும் அரியலூரில் 24 டிகிரி செல்சியஸும் கொடைக்கானலில் 13 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. எனினும் வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் சற்று உயரக்கூடும். தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய

0: வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 39 முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: விவசாயி
2: வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
0: அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 2 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் விவசாய அரங்கம்.

இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் எண்ணெய் வித்து பயிர்களின் உயிர் உரங்கள் பங்கு பற்றிய விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துறை நக்கீரன் தரும் தகவல்கள் கேட்கலாம்.

0: இந்தா புள்ள, உன்னோட கூட.
1: என்ன வள்ளி, கூட நிறைய வாழைப்பழங்களா இருக்கு, ஏது?
0: என் நாத்தனா வந்திருந்தால, வரும்போது அவங்க தோப்புல அறுத்த பழங்களெல்லாம் கொண்டு வந்திருந்தா. இந்த வட்டம் பழங்கள்லாம் ரொம்ப ருசியா இருக்கு. உனக்கு தான் செவ்வாழைனா பிடிக்கும்ல, அதான் உனக்கு கொண்டாந்தேன்.
1: வாழைப்பழங்க பார்க்கவே நல்ல திரட்சியா இருக்கே. இருந்தாலும் இம்புட்டு பழமா எனக்கு எடுத்துக்கிட்டு வருவே. இந்தா பிள்ள, எனக்கு இம்புட்டு போதும், மிச்சத்தை நீ எடுத்துட்டு போ.
0: இது எல்லாம் உனக்கு தான் செல்வி, எனக்கு நிறையவே இருக்கு. இதை எடுத்து வை, பிள்ளைக வந்து சாப்பிடுவாங்க. என் நாத்தனார் தான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னான், ஆனால் பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டா.
1: அப்படியா, என்ன விஷயமா பேசணும்னு நினச்சிருந்தாங்க?
0: ஆமனுக்கு போடலாம்னு யோசிக்கிறதா நாத்தனார் சொன்னான். எனக்கு உடனே ஓன் ஞாபகம் தான் வந்துச்சு. நீங்கள் தான் ஆமனுக்கு பயிரை நல்ல முறையில் பயிர் செஞ்சுட்டு வரீங்களே.
1: அது சரி, ஆனால் இது விஷயமா நான் என்ன உதவணும்?
0: வர வழியில் உங்கள் ஆமணக்கு செடிகள்லாம் பார்த்தோம், பயிரெல்லாம் அம்புட்டு செழிப்பால இருக்கு. பயிருக்கு முக்கியம் உர நிர்வாகம் தானே, அதான் அதை பற்றி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சா.
1: வள்ளி, நீ சொல்கிறதும் சரிதான். உர நிர்வாகத்தில் உயிர் உரங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. ஆமணக்கு பயிருக்கு மட்டும் இல்லை பிள்ள, நிலக்கடலை, எள் உள்ளிட்ட எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியில் உயிர்

0: உரங்களின் பங்கு பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவங்க எடுத்து சொல்றாங்க, கேட்டுக்க புள்ள.
1: எண்ணெய் வித்து பயிர்களில் நுண்ணுயிர் உரங்கள் என்ன பயன்பாடுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன் இந்த நுண்ணுயிர் உரங்களை நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக இதோட முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். 1969 முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா மக்கள் தொகை அதிகமாக இருந்துகிட்டே வந்தாங்க. அப்போ வந்து தானிய உற்பத்தி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய மண் வளம் நல்லா இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம நுண்ணுயிர்களை பற்றியெல்லாம் அதிகம் பேசலை. 1969 அப்புறம் பார்த்திங்கன்னா பசுமை புரட்சி வந்துச்சு. அப்புறம் புதிய அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்கள்லாம் வந்துச்சு. என்பிகே உரங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் இருந்துச்சு. நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அது வந்து நிறைய உரங்கள், செயற்கை ரசாயன உரங்கள், அப்புறம் களைக்கொல்லி இதெல்லாம் பயன்படுத்திகிட்டே வந்துகிட்டே இருந்தோம். இப்போ வந்து தண்ணீரை அடைஞ்சிட்டோம். தானிய உற்பத்தியில் தண்ணீரை அடைஞ்சிட்டோம். எண்ணெய் வித்து பயிர்களில் வந்து இன்னும் நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும். இப்படியான சூழ்நிலையில் இன்னைக்கு தொடர்ந்து விவசாயிகள் நம்ம என்ன பண்ணுறோம்னா மண் வளத்தை மேலும் மேலும் மேலும் மேலும் வந்து சிதைக்கக்கூடிய செயல்களை தான் நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருக்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் நம்ம இயற்கை உரங்களை இட முடியாத ஒரு சூழ்நிலை. களைக்கொல்லி பயன்படுத்துகிறோம், மேலே வந்து செயற்கை உரங்கள் பயன்படுத்துகிறோம். இப்படிலாம் பயன்படுத்தும் போது மண்ணில் உள்ள நன்மை செய்யக்கூடிய நுண்கிருமிகள் சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லணும். அதை நீங்கள் மண்ணை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, ஒரு விவசாயம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது மண்ணில் என்பிகே ஸ்டேட்டஸ்லாம் சொல்லுவாங்க. அதில் கரிமச்சத்துக்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள்லாம் கரிமச்சத்துக்கள்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 0.5% கீழே தான் இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப லோன்னு சொல்ல முடியும், ரொம்ப குறைந்த அளவுன்னு தான் சொல்ல முடியும். 0.5% மேலே வேணும். அதேமாரி 1.5 இருந்துச்சுன்னா ரொம்ப அருமையான மண்ணுன்னு சொல்லலாம். நம்ம மண்ணை வந்து 1.5 கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த மண்ணில் நம்ம என்ன போட்டாலும் அருமையாக விளையக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு வந்துடும். நம்ம அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. இப்போ நிறைய ரகங்கள், புதிய தொழில்நுட்பங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் வந்து நுண்ணுயிர்கள் பற்றி கவனம் எல்லாரும் செலுத்தணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. இதில் ஒரு சில விவசாயிகள் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இதில் நம்ம எண்ணெய் வித்து பயிர்களை பார்க்க போகும்போது நிலக்கடலை, எள், இது ரெண்டு தான் முக்கியமாக நம்ம பிரதான பயிராக இந்த ஏரியாவில் இருக்குது. மற்றபடி சூரியகாந்தி, ஆமணக்கெல்லாம் இருந்தால் கூட இந்த ரெண்டு பயிரும் தான் மெயினாக வந்து விவசாயிகள் அந்த கார்த்திகை மார்கழி பட்டங்களில் பயிரிடுறாங்க, மாசி பட்டத்தில் பயிரிடுறாங்க. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து இதை பயிரிட்டு வரும்போது இது உயர் தொழில்நுட்பங்களாக நம்ம கடைபிடிக்கணும். அப்படி பார்த்தோம்னா என்னென்ன நுண்ணுயிர் உரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து அசோஸ் பயிரலம், ரைசோபியம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, இதுதான் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இது இல்லாமல் அயன் சாலிபிளைசிங் பாக்டீரியா, அடுத்து சிங் சாலிபிளைசிங் பாக்டீரியா, சல்ஃபர் சாலிபிளைசிங் பாக்டீரியா, இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது எண்ணெய் வித்து பயிர்களுக்கு அந்த சல்ஃபர் சாலிபிளைசிங் பாக்டீரியாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொழில்நுட்பமாக நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒன்று ஒன்றும் பார்த்தோம்னா இப்போ நம்ம எண்ணெய் வித்து பயிரில் நிலக்கடலைக்கு பொதுவாக நம்ம என்ன பயன்படுத்தோம்னா ரைசோபியம் பயன்படுத்துவோம். இந்த ரைசோபியம் என்ன பண்ணோம்னா வேர் முடிச்சுக்கல அந்த ரைசோபியம் ஆனது தங்கி காற்றில் உள்ள தலைச்சத்தை இந்த வேரில் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்குது. அதனால் தலைச்சத்து போடக்கூடிய அளவை நம்ம குறைக்கலாம். அதுமாரி பாஸ்போ பாக்டீரியான்னு பொறுத்தளவு மண்ணில் உள்ள கரையாத மணிச்சத்துக்களை கரையை வச்சு பயிர் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு உண்டு. அதுமாரி பொட்டாஸ் பாக்டீரியா, பல விவசாயிகளுக்கு பொட்டாஸ் பாக்டீரியா பற்றி தெரியவே தெரியாது. அது வந்து நெல் விவசாயிகள் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். நம்மளுக்கு ஏற்கனவே வந்து பொட்டாஸ் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை வந்து மண் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த பொட்டாஸ் பாக்டீரியா போடும்போது கண்டிப்பாக அது வந்து பயிர் வந்து வாளிப்பாகவும் கிடைக்கக்கூடிய மணிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திரட்சியாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் வித்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நெல் விவசாயிகள் வந்து பல பேர் பயிர் சாஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க. அதில் இந்த பொட்டாஸ் பாக்டீரியா போட்டால் பயிர் சாயவே சாயாது. ஸோ இது மூணு விஷயம் மெயினாக சொல்லும்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் சாலிபிளைசிங் பாக்டீரியா. எண்ணெய் வித்து பயிர்களுக்கு முக்கியமாக நம்ம போட வேண்டிய ஒரு சத்து அப்படின்னா சல்ஃபர். சல்ஃபர் தான் அந்த எண்ணெயோட அளவை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்குது. அதில் வந்து எண்ணெய் வித்து பயிரில் கண்டிப்பாக அந்த சல்ஃபர் சாலிபிளைசிங் பாக்டீரியா பயன்படுத்தணும். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இது வந்து எவ்வளோ அளவு பயன்படுத்தணும்னு கேட்கலாம். நிறைய பேருக்கு தெரியும், இதில் புதுசாக இல்லை, இது எல்லாமே தெரிஞ்சது தான். நிறைய பேர் வந்து பயன்படுத்தும்போது இதை சரியான நேரங்களில் சரியான அளவு அந்த காலாவதி இருக்கான்னு பார்த்துட்டு பயன்படுத்தணும். இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலக்கரி தூளில் நம்ம வந்து அந்த இது கொடுத்து

0: அந்த ஆரிய அரிசி கஞ்சோட அதை விதையை கலக்க சொல்லுவோம். இப்போல்லாம் வந்து தொழில்நுட்பம் மாறி லிக்விடாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1 கிலோ 1/2 கிலோ 1/2 லிட்டர் பாட்டிலெலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. 1 ஹெக்டேருக்கே பார்த்தீங்கன்னா 1 ஹெக்டேர் விதையோட 250 மில்லி போதுமானது. அதன் கலந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்ச நேரம் நிழலில் வச்சுட்டு அதை விதைக்கி கொடுத்துடலாம். அதுமாரி இது வந்து ரைசோபியம் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா மூணும் வந்து நம்ம லிக்விடாக வந்து விதையில் விதை நேர்த்தி பண்ணலாம். அதேமாரி எள்ளை பொறுத்தளவு அசோஸ்பைரலம் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா மூணுமே நம்ம கொடுக்கலாம். 250 மில்லி போதுமானது. இன்னும் வந்து நான் நல்லா செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து நிலத்தில் போடுறது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். நிறைய விவசாயிகள் வந்து பண்ணுறதையெல்லாம் நான் வந்து மண்ணோட தரத்தை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோ இயற்கை எரு நம்ம சாண எருவில் ஒரு லிட்ரு வந்து ரைசோபியம், 1 லிட்ரு வந்து பாஸ்போ பாக்டீரியா, அப்புறம் வந்து 1 லிட்ரு பொட்டாஸ் பாக்டீரியா, இது மூணையும் கலந்துக்கிறோம். இது எண்ணெய் ஊற்று பயிராக இருந்துச்சுன்னா சல்ஃபர் சாலிபிளேசியம் பாக்டீரியாவும் கலந்துக்கிறோம். கலந்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டு 2 நாளைக்கு ஒருக்க நல்லா ஈரப்படுத்தி நிழலில் வச்சுருக்கணும். ஒரு வாரம் 10 நாள் நம்ம வச்சுருந்து அதை வந்து நம்ம பயிரிடுவதற்கு முன்னாடி நம்ம மண்ணோட சேர்த்துடணும். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, மண்ணில் ஈரப்பதம் இருக்கும்போது போட்டோம்னா, இப்போ உதாரணத்துக்கு 1 கோடி இருக்குன்னா அது பல கோடியாக மாறி மண்ணை வந்து வளப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு வந்துடும். கரிமச்சத்துக்கள் அளவு வந்து 0.5க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொன்னால அது வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும்போது அது வந்துடும். நம்மளுக்கு ஒரு 1.5 வந்துட்டாவே ரொம்ப அருமையான விளைச்சல் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதனால் விவசாயிகள் வந்து நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே தெரியும், இருந்தாலும் எங்கே கிடைக்கணுங்கிற ஒரு சந்தேகம் வரும். இப்போ வந்து பக்கத்தில் உழவு நலத்துறையோட பிளாக் ஆஃபீஸ்லாம் இருக்குது, அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கனாவே நல்லா ஃப்ரெஷ்ஷான லிக்விடில் உள்ளது வச்சுருக்குறாங்க, அவங்கள்ட்டையும் வாங்கிக்கலாம். அதேமாரி இல்லை எனக்கு சில புதுசாக சொல்கிறீங்க சார், சல்ஃபர் சாலிபிளைசிங் பாக்டீரியலாம் சொல்லியிருக்கீங்க, இது நான் எங்கே கிடைக்கும் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, நம்முடைய வேளாண்மை பல்கலைக்கழகம், இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட ஒவ்வொரு கேவிக்கு ஆராய்ச்சி நிலையங்கள்லாம் இருக்குது, அங்கேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை என்னால் போக முடியல அப்படிங்கிற விவசாயிகள் வந்து அக்ரிகார்ட், இப்போ வந்து ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி அக்ரிகார்ட்னு வந்துருச்சு, TNAU அக்ரிகார்ட். இதில் இருந்துக்கிட்டு நீங்கள் வீட்டில் இருந்தே என்ன வேணுமோ உங்களுக்கு அதில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான நுண்ணுயிர் உரங்களை அதில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது எல்லாமே இருந்தாலும் இது எல்லாருக்கும் நிறைய விவசாயிகள் தெரிஞ்சாலும் PPFM அப்படின்னு ஒன்று இருக்குது, அது ஒரு பாக்டீரியா நுண்ணுயிர். இது வந்து பல விவசாயிகளுக்கு தெரியாது. அந்த காவிரி டெல்டா மாவட்டங்களில் புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ளவங்களுக்கு அந்த வறட்சி காலங்களில் நம்ம அடிக்கிறதுக்காக கொடுக்குறோம். நிறையா பயிர் வந்து தண்ணி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி காலகட்டங்களில் PPFM இந்த பாக்டீரியாவை நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு 10 மில்லி அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தண்ணியில் கலந்து மேலே ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா, இது வறட்சியில் 10-15 நாள் வந்து பயிரை தாக்கு பிடிக்கும். அது இலையை பார்த்திங்கன்னா இலையோட அந்த ஸ்டொமேட்டான்னு சொல்கிறோம், அந்த இலை துளையெல்லாம் சொல்கிறோம், அதோட அந்த இயக்கங்களை கட்டுப்படுத்தி ஆவி அதில் தடுத்து, நான் இப்போ என்னால் தண்ணியே விட முடியல சார், போர் ரிப்பேர் ஆகிடுச்சு, வேறு வழியே இல்லை, தண்ணி வராது அப்படிங்கிற கண்டிஷனில் PPFM இது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் எல்லா இடங்கள்லாம் ஆராய்ச்சி நிலையங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாம். ஸோ இதை நீங்கள் மேலே அடிக்கலாம். இது எல்லாமே வந்து அப்பங்க வாங்குறத விட முன்னாடியே வாங்கி வச்சுருது பெஸ்ட். நான் அந்த பயிர் பண்ண போகிறேன்னா அது காலாவதி டேட்டும் பார்க்கணும். இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது அடிக்கும்போது களைக்கொல்லி சேர்த்து அடிக்கக்கூடாது. அடுத்தது வந்து உரங்கள், ரசாயன உரங்களாக சேர்த்து அதோட போடக்கூடாது. இது ரெண்டு மெயினானது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வெயிலில் கொண்டு போய் வச்சுருவாங்க, வீட்டில் வாங்கிட்டு வந்து எங்கேயாவது வெயிலில் கொண்டு வச்சுருவாங்க, அது அந்த நுண்ணுயிர்கள்லாம் செத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது. இந்த 3 விஷயங்களை மெயினாக கடைபிடிச்சி காலாவதி டேட்டையும் கரெக்டாக பார்த்து பயன்படுத்தும் போது ஆராய்ச்சியோட முடிவுகள் என்ன சொல்லணும்னா, 20-30% கூடுதல் மகசூல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பல விவசாயிகள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, இயற்கை விவசாயிகளும் அது வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய விவசாயிகள் இந்த எண்ணெய் ஊற்று பயிர்களுக்கு பயன்படுத்தி அதிக மகசூல் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.
1: என்ன வள்ளி, எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியில் உயிர் உரங்களின் பங்கு பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல அருமையா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
2: ஆஹா, எண்ணெய் வித்து பயிர்களுக்கு தேவையான அருமையான தொழில்நுட்பங்களை தெளிவால எடுத்து சொல்லிவிட்டாங்க. மண்வளம் காக்கறதுக்கும் நல்ல வாலிப்பான பயிர் வளர்ச்சிக்கும்

0: பயிரில் எண்ணெய்த்தன்மை அதிகரிக்கவும் தேவையான வழிமுறைகளை அருமையால புரிய வச்சுட்டாங்க.
1: இவங்க சொன்ன வழிமுறைகள் எண்ணெய் வித்து பயிர்களை சீராக பராமரித்து நிறைஞ்ச மகசூல் எடுக்க உறுதுணையாக இருக்கும்.
0: சரியாக தான் சொல்கிற. என் நாத்தனாருக்கு இது போல விவரங்கள் தானே தேவைப்படுது. அவளுக்கு இதை உடனே நான் தெரியப்படுத்துறேன்.
1: ஆகட்டும் வள்ளி.
0: சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா?
1: இரு இரு வள்ளி இரு.
0: எங்கே பேசிக்கிட்டே உள்ளார போகிற?
1: பிள்ளை எங்க தோட்டத்து கடலை எடுத்துக்கிட்டு போய் பிள்ளைகளுக்கு கொடு.
0: ஏதாவது கொடுத்து அனுப்பிடுற பிள்ளைகளுக்கு. அதனாலதான் எப்பவும் பிள்ளைகள் உன் மேல அம்பிட்டு பாசமா இருக்காங்க.

இருக்கு. கம்பு, சோளம், ராகி நெல், கரும்பு, மக்கா சோளம், காய்கறி பழங்கள். கம்பு, சோளம், ராகி நெல், கரும்பு, மக்காச்சோளம், காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். திராட்சையில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம். பழப்பயிர்களில் திராட்சை ஒரு முக்கிய பயிராகும். திராட்சை அனைவராலும் உண்ணப்படும் பழமாகும். திராட்சை பல ஆண்டுகளுக்கு வளரும் கொடி வகை பயிரை சார்ந்தது. திராட்சை உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா சுமார் 16% என்ற அளவில் பங்களிக்கிறது. இந்தியாவில் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் அதிக அளவு திராட்சை சாகுபடி செய்யப்படுகிறது. திராட்சையில் ஜெல்லி, கேண்டி, பழச்சாறு ஆகிய உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. மேலும் திராட்சை பல மருத்துவ குணங்களை கொண்டுள்ளதால் மருத்துவ பொருட்கள் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகின்றது. திராட்சையை தாக்கும் மிக முக்கியமான பூச்சி இலை வண்டு. இந்த வண்டின் புழுக்கள் மண்ணில் இருந்து கொண்டு உண்ணும். தாய் வண்டு இலைகள், தளிர்களை உண்ணும். தாய் வண்டை கையினால் தொட்டு பார்த்தால் வண்டு இறந்தது போல அசைவற்று இருக்கும். தாய் வண்டு திராட்சை கொடியினை கவாத்து செய்த பிறகு அதிலிருந்து உருவான புதிய தளிர் இலைகளை சேதப்படுத்தும். வண்டுகள் மொட்டு பகுதியினை துளையிட்டு இலையின் ஓரங்களை தின்பதுடன் இலைகளில் சிறிய துளைகளை ஏற்படுத்தும். தாய் வண்டு மிருதுவாகவும் பளபளப்பாகவும் மின்னும் விதமாகவும் இருக்கும். இதன் இறக்கைகளில் 6 கருப்பு திட்டுகள் காணப்படும். தாய் வண்டு முட்டைகளை மரப்பட்டைகளிலோ மண்ணிலோ கூட்டம் கூட்டமாக இடும். ஒரு தாய் வண்டு 220 முதல் 550 முட்டைகள் வரை இடும். முட்டையிலிருந்து புழு வெளிவர 4 முதல் 8 நாட்கள் ஆகும். புழுவின் வாழ்நாள் 34 முதல் 45 நாட்கள் ஆகும். கூட்டுப்புழு பருவம் 7 முதல் 11 நாட்கள் வரை நீடிக்கும். இந்த வண்டின் மொத்த வாழ்நாள் 53 நாட்கள் ஆகும். இனி இந்த இலை வண்டினை கட்டுப்படுத்தும் முறைகளை தெரிந்து கொள்ளலாம். கை வலை கொண்டு தாய் வண்டுகளை சேகரித்து அழிக்கலாம். கவாத்து

செய்த பிறகு எளிதில் விழக்கூடிய மரப்பட்டையை நீக்க வேண்டும். இதனால் தாய் வண்டுகள் முட்டையிடுவதை தவிர்க்கலாம். திராட்சை செடியின் அடியில் ஒரு அகலமான பாத்திரத்தில் மண்ணெண்ணெய் வைத்து திராட்சை கொடியினை நன்கு உலுக்குவதன் மூலம் வண்டுகளை மண்ணெண்ணெயில் விழ வைத்து அழிக்கலாம். இனி இலைப்பேன் தாக்குதலின் அறிகுறிகளை பார்க்கலாம். இந்தியாவில் திராட்சை சாகுபடி செய்யும் அனைத்து இடங்களிலும் இலைப்பேன் தாக்கி பெருமளவு சேதம் உண்டாக்கும். இரண்டு வகையான இலைப்பேன் திராட்சையை தாக்குகிறது. இந்த இலைப்பேன்கள் திராட்சை பழங்களில் உள்ள சாற்றை உறிஞ்சி சேதப்படுத்தும். இதனால் பழங்களில் வரிவரியாக கோடுகள் காணப்படும். இந்த பூச்சியின் வாழ்க்கை சுழற்சியை தெரிந்து கொள்ளலாம். பெண் பூச்சிகள் முட்டைகளை தளிர் இலைகளின் திசுக்களுக்குள் சொருகிவிடும். ஒரு பூச்சி 45 முதல் 50 முட்டைகள் வரை இடும். முட்டைகளிலிருந்து 4 முதல் 9 நாட்களில் இளம் பூச்சிகள் வெளிவரும். அவை இளம் சிவப்பு நிறத்தில் தென்படும். வாழ்க்கை சுழற்சி 11 முதல் 21 நாட்கள் வரை நீடிக்கும். வளர்ந்த பூச்சி பழுப்பு நிறமாகவும் மிகச்சிறியதாகவும் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட இலை மற்றும் பழங்களை சேகரித்து அழிக்க வேண்டும். 10 லிட்டருக்கு இமாமெக்டின் பென்சோயேட் 4 கிராம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக திராட்சை மாவு பூச்சி பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த மாவு பூச்சி திராட்சை பயிரிடும் அனைத்து இடங்களிலும் செடிகளை தாக்கி சேதம் உண்டாக்கும். காய் கொத்துகளில் கூட்டமாக இருந்து சாற்றை உறிஞ்சி பழங்களை சிறியதாக்கி புளிப்படைய செய்யும். விளைச்சல் வெகுவாக குறையும். இளம் மற்றும் முதிர்ந்த பூச்சி இலை பட்டை இளம் தளிர் மற்றும் பழத்தில் உள்ள சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் சுருங்கி மஞ்சள் நிறத்தில் காணப்படும். தாக்கப்பட்ட பழங்கள் அழுகி காணப்படும். மாவு பூச்சி தாக்கிய பழக்கொத்துக்கள் விற்பனைக்கு ஏற்றதாக தயாராகாது. இந்த மாவு பூச்சியினை கட்டுப்படுத்தும் முறைகளை தெரிந்து கொள்ளலாம். தாக்கப்பட்ட இலை மற்றும் பழங்களை சேகரித்து அழிக்க வேண்டும். வயல்வெளிகளில் ஒட்டும் பொறிகளை அமைக்கலாம். 1 லிட்டர் தண்ணீருக்கு மீனெண்ணெய் 25 கிராம் என்ற அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். ஆஸ்திரேலியன் பொறிவண்டு கொடிக்கு 10 வீதம் 3 முறை விடலாம். அடுத்து வெள்ளையி தாக்குதல் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இலையின் அடிப்புறத்தில் அமர்ந்து கொண்டு இளம் மற்றும் முதிர்ந்த பூச்சிகள் இலையின் சாற்றை உறிஞ்சுகின்றன. இதனால் இலைகள் மஞ்சளாகி பின் உதிர்ந்துவிடும். இப்பூச்சியின் தாக்குதல் அதிகரிக்கும் போது செடியில் உள்ள அனைத்து இலைகளும் உதிர்ந்துவிடும், குறுத்து வாடி சுருங்கிவிடும். வெள்ளை ஈயின் இளம் பூச்சிகள் மஞ்சள் கலந்த பச்சை நிறத்தில் முட்டை வடிவில் இருக்கும். கூட்டுப்புழு இலையின் அடிப்பகுதியில் இருக்கும். வளர்ந்த பூச்சி சிறிய அந்து பூச்சியை போன்று வெள்ளை நிற மாவு போன்ற பொருளால் உடல் முழுவதும் மூடப்பட்டிருக்கும். இந்த வெள்ளை ஈயினை மேலாண்மை செய்ய அதிக தழைச்சத்து இடுவதை தவிர்க்கலாம். 1 ஹெக்டருக்கு 12 மஞ்சள் ஒட்டு பசை பொறி வைத்து கவர்ந்தழிக்கலாம். 1 லிட்டர் தண்ணீரில் வேப்பெண்ணெய் 3 மில்லியுடன் ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்கலாம். அல்லது 50 கிராம் வேப்பங்கொட்டை தூளை 1 லிட்டர் தண்ணீரில் ஊற வைத்து அதன் சாற்றை தெளிக்கலாம். அடுத்ததாக திராட்சை தண்டு வெட்டும் வண்டு தாக்குதலின் அறிகுறிகள். இது திராட்சையை தாக்கும் மிகவும் முக்கிய பூச்சியாகும். மேலும் இது ரோஜா, பலா, மல்பெரி, குரோட்டன்ஸ் போன்ற செடிகளை தாக்கும். இரவு நேரங்களில் தாய் வண்டின் செயல்பாடு அதிகமாக காணப்படும். வண்டுகள் அதன் கூர்மையான பற்களை கொண்டு தண்டு பகுதியை அறுத்துவிடும். இதனால் கொடிகள் காய்ந்துவிடும். தண்டு வெட்டும் வண்டின் வாழ்க்கை சுழற்சி பற்றி தெரிந்து கொள்ளலாம். தாய் வண்டு சாம்பல் நிறத்தில் காணப்படும். வண்டுகளின் இறக்கைகளில் நடுவில் வெள்ளை நிற புள்ளி காணப்படும். தாய் வண்டு முட்டைகளை பட்டை மற்றும் தண்டுகளில் இடும். முட்டை உருண்டை வடிவில் இருக்கும். அதனை சுற்றி வெண்மையான காகிதம் போன்ற பொருள் மூடி காணப்படும். முட்டையிலிருந்து புழு வெளிவர 8 நாட்கள் ஆகும். முட்டையிலிருந்து புழு வெளிவந்தவுடன் தண்டு பகுதியினை துளை செய்து உள்ளே சென்றுவிடும். புழுவின் தலை கருப்பு நிறத்தில் காணப்படும். வளர்ச்சியடைந்த புழு கூட்டுப்புழு பருவத்தினை தண்டு பகுதியில் கழிக்கும். இந்த வண்டின் மொத்த வாழ்காலம் 1 ஆண்டாகும். இதனை கட்டுப்படுத்தும் முறைகளை தெரிந்து கொள்ளலாம். கவாத்து செய்யும் போது தாய் வண்டின் தாக்குதலால் வலுவிழந்த தண்டின் பட்டைகளை நீக்க வேண்டும். இதனால் முட்டையிடுவதை தடுக்கலாம். தாக்கப்பட்ட தண்டுகளை சேகரித்து அழிக்கலாம். வண்டுகளை காணும் போது அவற்றை பிடித்து அழிக்கலாம். மரத்தின் பாதிப்படைந்த பகுதிகளை சேகரித்து அழிக்கலாம். திராட்சை புழு. புழு திராட்சை இலைகளை உண்டு சேதப்படுத்தும். பச்சை நிறத்தில் இருக்கும். இவற்றை கையினால் சேகரித்து அழிக்கலாம். பெண் அந்துப்பூச்சி மஞ்சள் நிற முட்டைகளை தனித்தனியாக இலைகளின் மேல் இடும். வளர்ந்த புழுக்கள் பெரியவையாகவும் நல்ல தடிமனாகவும் பச்சை நிறத்திலும் உடலில் மஞ்சள் நிற சாய்வான கோடுகளுடனும் இருக்கும். உடலின் பின்பகுதியின் மேல் புறத்தில் மஞ்சள் நிற நீண்ட ஒற்றை கொம்பு காணப்படும். வளர்ந்த புழு மண்ணுக்கடியில் கூடு கட்டி அதனுள் கூட்டுப்புழுவாக மாறும். அந்துப்பூச்சிகள் மிக பெரியவைகளாகவும் பச்சை நிறத்திலும் மார்பு பகுதியின் மேல் மண்டை ஓடு போன்ற அமைப்புடன் வயிற்று

0: பகுதியில் ஊதா மற்றும் மஞ்சள் நிற குறுக்கு பட்டைகளுடனும் தென்படும். ரக்கைகளும் பச்சை நிறத்தில் இருக்கும். இந்த திராட்சை புழுவினை கட்டுப்படுத்த நிலத்தை ஆழமாக உழுது கூட்டுப்புழுக்களை அழிக்கலாம். புழுக்கள் பெரியவைகளாகவும் எளிதில் தென்படக்கூடியவைகளாகவும் இருப்பதால் அவற்றை சேகரித்து அழிக்கலாம். அடுத்ததாக திராட்சை அந்துப்பூச்சி. இது பழங்களில் துளையிட்டு சேதப்படுத்தும். ஒரு புழு அதிக பழங்களை சேதப்படுத்தும் திறன் கொண்டது. இதனால் பழங்கள் அழுகி தரமின்றி காணப்படும். பூச்சி தாக்கப்பட்ட பழங்கள் கீழே விழுந்துவிடும். இப்பழங்களை எடுத்து நசுக்கி பார்த்தால் உள்ளிருந்து நொதித்த சாறு நுரையுடன் துளை வழியாக வெளிவரும். பெண் அந்த பூச்சி பழத்தோட்டங்களிலும் சுற்றுப்புறங்களிலும் காணப்படும். சில களை செடிகள், வேலி செடிகள் போன்றவற்றின் இலைகளின் அடிப்பரப்பில் இளம் பச்சை நிற வழவழப்பான முட்டைகளை தனித்தனியாக இடும். ஒரு பூச்சி அதன் வாழ்நாளில் சுமார் 250 முட்டைகள் வரை இடக்கூடும். முட்டைகளிலிருந்து 5 முதல் 8 நாட்களில் இளம் புழுக்கள் வெளிவந்து களை செடிகளின் இலைகளை உண்டு 21 முதல் 28 நாட்களில் முழு வளர்ச்சியடையும். வளர்ந்த அந்துப்பூச்சி 5 முதல் 6 சென்டிமீட்டர் நீளமாகவும் தடிமனாகவும் மென்மையாகவும் கரு நீல நிற உடல் அமைப்பையும் பக்கவாட்டில் அடர் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற புள்ளிகளுடனும் காணப்படும். அவை இலை மடிப்புகளுக்கு இடையே மெல்லிய நூலாம்படையினாலான கூட்டினுள் கூட்டுப்புழுக்களாக மாறும். கூட்டுப்புழுக்கள் நல்ல தடிமனாகவும் செம்பழுப்பு நிறத்திலும் காணப்படும். கூட்டுப்புழு 7 முதல் 14 நாட்களில் அந்துப்பூச்சியாக வெளிவரும். அந்துப்பூச்சிகள் பெரியவைகளாகவும் 6 முதல் 9 சென்டிமீட்டர் அளவிலும் ஆரஞ்சு கலந்த மஞ்சள் நிற வயிற்று பகுதியுடனும் காணப்படும். அந்துப்பூச்சிகளில் ஆரஞ்சு கலந்த மஞ்சள் நிற பின் ரக்கைகளில் பிறை போன்ற அடையாளங்களும் வட்ட வடிவ பெரிய அளவிலான புள்ளிகளும் காணப்படும். முன்றக்கைகள் மங்கிய நிறத்திலும் செம்பழுப்பு மற்றும் பசுமை கலந்த சாம்பல் நிற அலைகள் போன்ற வளைந்த அடையாளங்களுடனும் காணப்படும். அந்துப்பூச்சிகள் இரவு நேரங்களில் சுறுசுறுப்பாக இயங்கி பழங்களை தாக்கும். பழுக்கும் பழங்கள் மற்றும் அழுகிய பழங்களிலிருந்து வெளிவரும் வாசனையினால் இந்த அந்துப்பூச்சிகள் கவரப்படுகின்றன. ஓராண்டில் 2 தலைமுறைகள் தோன்றும். இதனை கட்டுப்படுத்த களை செடிகளை அகற்ற வேண்டும். இரவு நேரங்களில் தீப்பந்தங்களை கொளுத்தி அந்துப்பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். பழங்களை காகிதம் அல்லது பாலித்தீன் பைகளால் சுற்றி வைப்பதன் மூலம் பூச்சிகள் தாக்காமல் பாதுகாக்கலாம். உணவு அல்லது கவர்ச்சி பொறி கொண்டு பூச்சிகளை கவரலாம். இதுபோன்ற ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாக முறைகளை கடைபிடித்து திராட்சையில் அதிக மகசூல் எடுக்கலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

நேயர்கள், இதுவரை இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் எண்ணெய் வித்து பயிர்களின் உயிர் உரங்கள் பங்கு பற்றிய விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டீர்கள்.

0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சி.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders, ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
8: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
9: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
11: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 2:31. நேயர்களே, இன்றைய பிற்பகல் நேரத்தில் நம்ம இந்த 2:31 பன்மொழி பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேயர்களே, பன்மொழி பாடல் என்பது ஒரே பாடலாக இருந்தாலும் சரி, பல பாடல்களாக இருந்தாலும் சரி, அது பல மொழிகளில் கலந்து வரக்கூடிய பாடல். இதில் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி என்று பல மொழிகளில் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. அந்த வரிசையில் நாம் முதல்ல கேட்டு ரசிக்க இருப்பது ஹரிஸ் ஜெயராஜ் இசையில் மதன் காக்கி பாடல் வரிகளில் விஜய் ஏசுதாஸ் குரல் வண்ணத்தில் வனமகன் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே.

நேயர்கள் இதுவரை மலையாளத்திலிருந்து எஸ்பிபி வெங்கடேஷ், எம்ஜி ஸ்ரீகுமார், கே எஸ் சித்ரா அவர்களின் பாடலை கேட்டு ரசித்தீர்கள். இனி தொடர இருப்பது தமிழில். மணமகன் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. 2:44 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. பன்மொழி பாடல்களை பாடல்களில் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது தெலுங்கு மொழியிலிருந்து ஆயுதம் திரைப்படத்திலிருந்து. கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. பன்மொழி பாடல்களை பன்மொழி பாடல்களில் அடுத்த பாடலாக உழைக்க வருகிறது. கன்னட மொழியில் இருந்து கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பன்மொழி பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. பன்மொழி பாடல்களில் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது ஹிந்தி மொழியில் இருந்து. லதா மங்கேஷ்கர், உதித் நாராயணன் குரல் வண்ணத்தில் கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

நேரம் பிற்பகல் 3 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஈர்க்காடு பண்பலை 103.7. கட்சவியில் கலக்கல் பாடல்கள். நேர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்கலாம். 0343 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயரை அனுப்பி உங்களுடைய விருப்ப பாடலையும் நிகழ்ச்சியில கேளுங்க. கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில முதல் பாடலை கேட்டிருக்காங்க. அதியமான் கோட்டை பகுதியிலிருந்து கோதண்டராமன் கேட்டிருக்காரு. மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக அவர் கேட்டக்கூடிய அந்த பாடல்.

0: ஃப்ரெஷ்ஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக மொரப்பூர்ல இருந்து பிரியதர்ஷினி கேட்டிருக்காங்க, நானும் ஒரு தொழிலாளி திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டக்கூடிய அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை. பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது கட்சவையில் கலக்கல் பாடல்கள். மதிய நேரம் பிற்பகல் நேரத்தில் வந்து நம்ம லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுக்கணும்பா. ஆனால் வந்து அந்த டைமில் ஒரு 1/2 hour, ஒரு 1 hourலாம் தூங்கிட்டு மறுபடியும் வேலையை கண்டினியூ பண்ண முடியாது. அப்படியே வேலை செஞ்சுட்டே அலுப்பு தெரியாமல் இருக்க பாடல் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் கேட்கணுன்னா கேளுங்க கட்சவியில் கலக்கல் பாடல்கள். உங்களுக்கு விருப்பமான பாடலையும் 0-43-42-24-40-30 இந்த நம்பருக்கு அனுப்புங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாக்கனூர்ல இருந்து காளியம்மாள் கேட்டிருக்காங்க பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்துக்காக. அவங்க கேட்கக்கூடிய அந்த பாடல்

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி பொம்மடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ், ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் CK சீனிவாசராவ் தெரு, தருமபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
7: சரி சரி.
8: நேரம் சரியா 3:20. கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்ததாக ஹலே தர்மபுரியிலிருந்து தேவி கேட்டிருக்காங்க. காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டுக்கூடிய அந்த பாடல்

உந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

நேரம் 3:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஈர்காடு பண்பலை 103.7. கற்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் நீங்களும் உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். 0043 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயரை அனுப்புங்க. 0434224400 இந்த நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடலை அனுப்புங்க. உங்களுடைய விருப்ப பாடலையும் நிகழ்ச்சியில கேளுங்க. நிகழ்ச்சியில அடுத்ததாக உளுந்தூர் பேட்டையிலிருந்து ராஜேந்திரன் கேட்டிருக்காரு. எஜமான் திரைப்படத்துக்காக அவர் கேட்டுக்கூடிய அந்த பாடல்

உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்ததாக ரெட்டியூர்ல இருந்து நவநீத் கேட்டிருக்காரு, தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து அவர் கேட்டக்கூடிய அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை.

0: என்எஸ்பி ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது கட்சவையில் கலக்கல் பாடல்கள். கட்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாலக்கோட்ல இருந்து கேட்டிருக்காங்க கண்ணன் உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திற்காக பாடல் கேட்டிருக்காரு. அவர் கேட்டக்கூடிய அந்த பாடல் இது.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நேரம் சரியா 3:45. இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட்சோவையில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூந்தோட்ட காவல்காரர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. நாமக்கல் அத்தப்பாளையம்ல இருந்து செந்தில்குமார் அவர் கேட்டக்கூடிய பாடல் இந்த திரைப்படத்திலிருந்து.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
2: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
3: ஸ்ரீனி சார், நீங்களா?
2: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
4: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
2: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
5: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
0: கட்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தென்காசி சுருண்டையிலிருந்து சவுந்தர பாண்டியன் கேட்டிருக்காரு. அந்த 7 நாட்கள் திரைப்பட்டிலிருந்து அவர் கேட்டக்கூடிய பாடல்

0: மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர் நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாளருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
5: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
4: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
5: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
4: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
5: மாமா, எனக்கு ஒன்னும் புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
4: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
6: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
5: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
4: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
5: அட்டகாசமா இருக்கே மாமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
4: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன இந்த

0: விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
1: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
2: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நிகழ்ச்சியில் பாடலை கேட்ட நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள்.

0: இனிமையான மாலை வணக்கம் அன்பினர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலைத்த நேரம் மாலை 4 மணி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமலையை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வணக்கங்க லக்ஷ்மண்.
2: வணக்கம் அறிவித்து.
0: சூடா ஒரு டீ சாப்பிட்டீங்களா?
2: ஆமாங்க.
0: அப்படிதான் எல்லாருக்கிட்டே நம்ம கேட்போம். அப்படிதான் இப்போ ஒரு மனிதன் வந்து காலைல எந்திரிச்ச உடனே நைட்டு படுத்து தூங்க போற வரைக்கும் டீ குடிக்காத டைமே இல்லை. யாராவது பாக்குறோம், ஃப்ரெண்டா பாக்குறோம், இல்ல யாராவது தெரிஞ்சவங்களை பாக்குறோம், இல்ல குழந்தைங்களோட போறோம், எங்க போனோம் எங்க போனோம் டீ கடைக்கு தான் போவோம். மனிதனோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கமா மாறிடுச்சு டீன்னு சொல்லுவோம். நீங்க ஒரு நாள் எத்தனை டீ குடிப்பீங்க?
2: ஆரம்பத்துல டீ குடிச்ச மாதிரி இப்போ அதிகமா குடிக்கிறது இல்ல.
0: ஓ, டீ டோட்டலா இருக்கு. பாரு, டீ என்ன டீ டோட்டலா சொல்லுவாங்க நிறைய பேர். இப்போ பொதுவா நம்ம பேச்சுலர்னு சொல்லல, வெளியூர்ல வேலை செய்யற பசங்களுக்கு ரொம்ப ஒரு அவங்களுக்கு ஆறுதல் அப்படின்னு சொன்னா ஒரு டீ குடிப்பாங்க.
2: ஆமா,
0: பொதுவா மனிதனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் என்ன பண்ணுவாங்க,
2: டீ பார்ட்டி.
0: டீ அப்ப என்ன பண்ணுவாங்க?
2: டீ குடி, டீ பார்ட்டி தான்.
0: சோகமா இருந்தாலே என்ன பண்ணுவாங்க, ஒரு டீ குடிப்பாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக இருந்தாலையும் டீ குடிப்பாங்க. அப்படி டீன்றது ரொம்ப ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக
2: மாறிடுச்சுன்னு.
0: நிறைய பேர் ட்ரெஷ் ரொம்ப ப்ரெஷராக இருக்குன்னா அது ரிலீஸ் பண்ணுறது கூட நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க,
2: டீ குடிப்பாங்க,
0: டீ குடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு இவ்வளோ லீட் நம்ம கொடுக்குறோம்.
2: அது மனிதனினுடைய கலாச்சாரத்தின் ஒரு அடையாளமாக இருக்கு மாதிரி.
0: ஆமாம், இப்போ ஏதாவது பொண்ணு பக்கம் போனாலும் என்ன சார் கொடுப்பாங்க?
2: ஆமாம், டீ தான் கொடுப்பாங்க. எங்கே போனாலும் டீ இல்லாமல் அந்த உபசரிப்பே இல்லை.
0: கிடையாது. அது அரசு விழாவாக இருந்தாலும் சரி, இல்லை முக்கியமான திருவிழாக்களாக இருந்தால் சரி டீ குடிப்பாங்க.
2: அது மட்டும் இல்ல மாதிரி சமூக ஒற்றுமையை காக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சின்னு கூட சொல்லலாம்.
0: ஓ, அப்படி டீ
2: டீ குடிக்கிறது
0: எப்படி அதை சொல்ல வரீங்க?
2: ஆமா, எல்லா சமூகத்தினரும் ஒன்றுபட்டு சேரக்கூடிய ஒரு இடமாவும் நம்ம டீ கடைகளை பார்க்கலாம்.
0: நம்ம நம்ம நிறைய அறிவிப்பாளர்களை இங்கே அப்படி பயங்கரமா பரபரப்பா பேசுவாங்க. போய் டீ குடிக்கிறதா டீ இல்லை, நிறைய பேர் அங்கே டீ கடை ஒன்று இருக்கு நிலம்பு இல்லை, அங்கே தான் எல்லாருமே ஐக்கியமாக ஏதாவது பேசிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி டீ கடை என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றா மாறிடுது. ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம ஏன் இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னா, இன்னைக்கு இன்டர்நேஷனல்
2: உலக தேயிலை தினம்,
0: டீ டே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் டீ குடிக்கிறாங்க. ஸோ அது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்றது அது தொடர்பாக நம்ம நிகழ்ச்சியை பேச போகிறோம்.
2: சரிங்க.
0: நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்,
2: புதிய நேயர்களாக இருந்தால் 0043 42 முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்கள் 0043 42 முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு தாங்கள் நாங்கள் கேட்கும் வினாக்களுக்கு ஏற்ற விடைகளை தந்து தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: இப்போ நம்ம கொடுக்கிற குறிப்புலாம் எப்படின்னா அப்படின்னா ஒரு பூக்கள் மாதிரி அப்படின்னு நம்ம வந்து கோர்வையா சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் உடல் அலுப்பா இருக்கும்
3: பிள்ளைங்களை விட்டு ஒரு வாங்கிட்டு வந்து

0: உங்களுக்கான
1: ஒரு குறிப்புகள் கொடுக்கறேங்க. இது வந்து ஒரு சுற்றுலா தலங்க, மிகவும் பிரபலமான ஒரு இடங்க, வரலாற்று சிறப்பு மிக்க இடமும் கூட. ஆமாங்க.
0: என்ன மாவட்டம் மட்டும் நம்ம அறிந்து கொள்ளலாம்?
1: இந்தியாவுல இருக்குங்க.
0: இந்தியாக்குள்ளீங்களா?
1: ஆமாங்க, இந்தியாக்குள்ளதான் இருக்கு.
0: சுற்றுலாத்தலம்னா நிறைய சொல்லலாங்க, ஊட்டி, கொடைக்கானல், சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல ஏற்காடு.
1: சரிதாங்க, நீங்க என்ன சொல்றீங்க?
0: இந்தியாக்குள்ளன்னு சொல்றீங்க.
2: சொல்லுங்க.
3: அப்ப
2: நீங்க டீ கிடைச்சு நீங்களே போட்டு குடிச்சுப்பீங்களா?
1: சரிங்க.
2: உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
1: இது வந்து ஒரு இடங்க, வருடம் முழுவதும் ரொம்ப ஒரு பனி நிறைந்த ஒரு இடமா இருக்கும்.
2: இல்ல, இப்போ நம்ம டீ பத்தி பேசிட்டு இருக்கலாம், அதுக்கு இதுக்கு நான் கொஞ்சம் தொடர்பு
1: இருக்கிறது தான் பேசுறோம்.
2: இல்ல, ஒரு இது ஒரு மலைங்கய்யா, ஒரு மலையை பத்தி பேசிட்டு இருக்கோம். மலை.
1: நல்ல முயற்சிங்க.
2: இனிப்பில் இனிமே அடுத்த நேயர்
1: வரவேற்போம். மிருக வணக்கம்.
4: குளிர்ச்சியான
1: காலநிலை வந்து நிலவுங்க.
4: குளிர்ச்சி அப்படிங்கறது சுற்றுலா அப்படிங்கறத வச்சு சொல்றேன். இது நார்த் இந்தியா பக்கத்துல சிம்லால இருக்கக்கூடிய
2: குளு மணாலி அப்படிங்கிற சுற்றுலாத்தலம். தேயிலைகள் விளையும். நீங்க அப்படியே நார்த் சைடு போயிட்டீங்க, அங்க இந்த உத்தரகாண்ட், ஜம்மன் காஷ்மீர் இங்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய ஆப்பிள் தோட்டங்கள் நிறைய விளையும். அது கண்டு கிளைமேட் வேற வேற இருக்கும். அதனால நீங்க சொல்ற பிளேஸ் அது இல்லைங்க.
1: நல்ல முயற்சிங்க சந்திரசேகர்.
2: வாங்க, இனிப்பில் இனி அடுத்த நேயர்.
1: வணக்கம். வணக்கம். குறிப்புகள் கேட்டிங்களா?
5: கிருஷ்ணகிரி மாவட்டம், சாமல்பட்டி, கோபால்.
1: கோபால் சார், குறிப்புகள் கேட்டிங்களா?
5: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
1: சரிங்க. இங்க அதிகமா தேயிலை தோட்டங்கள் மட்டும் ஒரு 35 கிலோமீட்டர்ல இருக்குங்க.
5: இது தமிழ்நாடு, கேரளாவில இருக்கா?
1: இந்தியாவில இருக்குங்க.
2: ஒரு மலைங்க, ஒரு மலையை பத்தி பேசிட்டு இருக்குங்க.
1: இந்தியாவில இருக்கக்கூடிய ரொம்ப சிறப்பு மிக்க ஒரு மலை. அதுவும் இது வந்து ஒரு மலை கிராமம்னு கூட சொல்லுவாங்க.
5: தென்மேற்கு தொடர்ச்சி மலை.
1: தென்மேற்கு தொடர்ச்சி.
2: சரிங்க, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கேறீங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு இதுங்க. தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் இருக்குங்க இந்த இடம். இதை கூட என்ன குறிப்பு சொல்ல முடியும்? ஆமாம்,
5: திண்டுக்கல் சொல்லலாங்களா?
2: இல்லைங்க, திண்டுக்கல் இல்லைங்க. திண்டுக்கல் திண்டுக்கல்
1: திண்டுக்கல்லாம் ஒரு மாவட்டம் தானேங்க. தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம்.
2: சரிங்க, நன்றி. இனி
1: சரிங்க, முயற்சிங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேரை வரவேற்போம். மிருக வணக்கம்.
6: ஹலோ, நாங்கள் பழைய தர்மபுரியிலிருந்து பேசுறேங்க.
1: சொல்லுங்க, உங்களுடைய பேரை சொல்லிங்க.
6: தேவி.
1: சரிங்க சரிங்க. குறிப்புகள் கேட்டிங்களா? சொல்ல முடியுங்களா பதில்?
2: இல்ல, மாநிலம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மலையை பத்தி பேசிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டுங்க. கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து ஒரு 7130 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேயிலை தோட்டமலை.
6: அதான்.
1: சரிம்மா, நல்ல முயற்சிமா. இணைப்பில் இனி மடுத்த நேரை வரவேற்போம். மிருக
7: வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
7: சரிங்க
1: சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க.
2: உங்க பேர் சொல்லுங்க.
7: என் பேர் சாரன் பாஷா, பிரம்மநேரி சார்.
1: பிரம்மநேரி.

0: உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கேரள மாநிலம் மூணார் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவிலும் போடி நாயக்கனூர்ந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க இது.
1: குன்னூர் சார்,
0: குன்னூர் இல்லைங்களே, குன்னூர் நீலகிரி ஊட்டியில் இருக்கு.
2: நல்ல முயற்சிங்க. இணைப்பில் நீங்கள் மடுத்து நேரில் வரவேற்போம். வருக வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
3: உங்களுக்கு வணக்கம் சார்.
0: கொஞ்சம்
3: சொல்லுங்க.
2: இணைப்பில் இணையம் அடுத்த நேரை வரவேற்போம்.
0: வணக்கம்
2: வருக வணக்கம், சொல்லுங்க. யாருங்க? சிவமா?
4: குண்டூர் சத்தியதேவன்.
2: சத்தியதேவன், குறிப்புகள் கேட்டீங்களா? சத்தியதேவன்
4: சார், இன்னும்
2: குறிப்பு சொல்லணுமா? இது கடல் மட்டத்திலிருந்து ஒரு 8000 அடி உயரத்துல இந்த மலை இருக்குங்க. அது என்ன மலைங்க? நாங்க கேக்குறது ஒரு மலை.
0: அவ்வளவுதாங்க.
4: மலை?
2: ஆமாங்க.
4: இங்க இமயமலை இருக்குங்களா?
0: இல்லைங்க. சரி, நன்றிங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு 103.7 ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.
5: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அப்பா, அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
6: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
7: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
9: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
11: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
10: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
11: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
10: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
11: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
10: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
12: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
13: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
14: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
15: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
16: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
0: 4:13, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். விடை தேடும் நாக்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு டீயை பற்றி பேசிட்டுருக்கோம். பொதுவாக எவ்வளோ டீலாம் இருக்குது அப்படின்னா, நமக்கு பிளாக் டீ, லெமன் டீ, சுக்கு டீ, டம் டீ, க்ரீன் டீ, மசாலா டீ, நர்ஸ் ஒயிட் டீ, நீலகிரி டீ, ஒயிட் டீ, எல்லோ டீ, ஸோ இதுமாதிரி நிறைய டீ இருக்குது. டம் டீ தான் எல்லாருக்கும் மேக்ஸிமம் பிடிக்கும். டம்னா அந்த பாயிலர் வச்சு போடுவாங்களே, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா செப்பு இருக்கிறதுனால அது நிறைய பேருக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டீயாக இருக்கும். நம்ம ஒரு இடத்த பற்றி குறிப்புகள் கொடுத்துட்ருக்கோம். யார் சரியாக சொல்கிறாங்க? இப்போ வணக்கம்.
2: கொஞ்சம் முயற்சி பண்ணலையே.
0: கரெக்டா, அது ஒரு மலைதான். கொஞ்சம் இதாச்சுங்களே.
2: சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா.

0: இணைப்பில் இனி அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
0: சொல்லுங்க.
2: டெய்லர் குமார்
1: குமிலிங்கிற இடம்ங்க, தேனி மாவட்டத்துல,
2: கேரளா பக்கத்துல இருக்குங்க அது. கேரளா
0: இல்லைங்களே, அதுவும் இல்லைங்களே. சரி, நன்றி. இணைப்பில் இனி அடுத்த நேர். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க.
3: கரூர் மாவட்டம் புலியூர்லேருந்து மனோகரன்.
2: கரூர் மாவட்டம் புலியூர்லேருந்து
0: மனோகரன். சொல்லுங்க
2: மனோகர். குறிப்புகள் கேட்டிங்களா மனோகர்? சரிங்க. இது ரொம்ப உலகத்திலே உயரமான தேயிலை தோட்டம் இது தாங்க.
0: பொதுவாக இது போடி நாயக்கனூர் தாலுக்கால் இருக்குதுங்க. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் தாலுக்கால் இருக்கக்கூடிய ஒரு மலை.
2: இப்படியே ஒரு குறிப்பு எடுத்துருக்காங்க பாருங்க. சொல்லுங்க.
3: என்ன
2: மலை?
0: சூப்பருங்க, வாழ்த்துக்கள். சரி, நான் என்னங்கடா 4:14 சேர்த்து ஒன்று கடன.
2: மனோகரா அவர்,
0: மனோகரன், கருந்து மனோகரன், கொழுக்குமலை என்பது சரியான
2: சரியான பதில்.
0: வாழ்த்துக்கள், ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பாடுகளை சொல்லுங்க.
3: எனக்கு
0: என்னங்க?
3: ஹலோ
2: சொல்லுங்க. சொல்லுங்க மனோகர்.
0: சந்திரமுகி ராரா சர சக்க. என்னங்க பாட்டுங்க? தேவடா பாட்டு கேக்குறீங்களா?
2: பாட்டு
0: சரிங்க. சரிங்க, கேட்போம். நன்றிங்க. இது என்ன, இது தொடர்பான இருக்கு பாருங்க.
2: நிறைய இருக்கு மாரிமுத்து.
0: எதை சொல்றதுன்னு தெரியலன்றீங்களா?
2: வருடம் முழுவதும் இந்த கொழுக்கு மலையில வந்து ரொம்ப மூடு பண்ணி இருக்கும். குளிர்ச்சியான காலநிலைகள் இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த கொழுக்கு மலை வந்து ஒரு மலை கிராமம் அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த மலை மேல ஏறி நின்று பார்த்தா மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அழகிய காட்சிகளை நம்ம வந்து பார்க்கலாங்களாம். ஆமா, 35 கிலோமீட்டர் தேயிலை தோட்டங்கள் இந்த பகுதியில வந்து அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க. ரொம்ப பழமையான தேயிலை தோட்டம் இதுதான் அப்படின்றாங்க. தேயிலை தொழிற்சாலை பாரம்பரிய முறைப்படி செயல்படுவதால் இந்த பகுதியில் அதிக புத்துணர்ச்சி உள்ள மக்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய அந்த தேயிலை தேநீர் வந்து ரொம்ப விரும்பத்தக்க சுவையுள்ளதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியன் உதயமாகறக்கூடிய காட்சியையும் மறையக்கூடிய காட்சியையும் அந்த பகுதியில் இருந்து அழகாக பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாங்க.
0: சூப்பருங்க, அருமையாக சொன்னீங்க.
2: அது மட்டும் இல்லை மாரிமுத்து, இந்த தேயிலை உற்பத்தி வந்து இன்னும் இந்த தேயிலை தினன்றதுனால ஒரு சில விஷயங்களையும் சொல்லிக்கிறேன். சீனாவில் 48% வந்து இந்த தேயிலை வந்து குங்பூ சாயாவை பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் 20% சாயா பிராந்திய சுவைகளை பயன்படுத்துகிறாங்க. கென்யாவில் 8% கருப்பு தேயிலையை பயன்படுத்துகிறாங்க. துருக்கியில் 4% சமூக பானத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. இலங்கையில் 33% வந்து சிலோன் டீ அப்படின்றத வந்து
0: பயன்படுத்துகிறாங்க. அந்த நாட்டில் கிடைக்கக்கூடிய டீ வகைகள்.
2: ஆமாம், டீ வகைகள் ப்ளஸ்ஸு அங்கே இருக்கக்கூடிய சதவீதம்
0: மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
4: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
5: IMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி ஓசூர், அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமோ கோர்ஸ்கள் வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.
6: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, பெண்ணாகரம் மெயின் ரோடு, தருமபுரி.
7: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6வகுப்பு முதல் 12வகுப்பு வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
6: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
7: நீட் JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
6: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
7: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
6: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, தருமபுரி.
8: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
9: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.

0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: மேற்பட்டி 25,000+

0: ஆணையர்களையும் சாதனையாளராகும். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500 5984.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரி நகரில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என்ற பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய பொலிவுடன் வருகின்ற 24ஆம் தேதி உதயமாகிறது.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
6: என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
7: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
6: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
7: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
6: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.

0: வைஷ்யா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
4: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள், கிருஷ்ணகிரி.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
10: 4:27, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். விடைத்தேடு வினாக்கள். நம்ம ஒரு மலையை பத்தி கேட்டோம் இல்லைங்களா?
11: ஆமா.
10: ஸோ பொதுவாக அடுத்ததாக நம்ம 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய கடற்படையை கொண்டு கடல் கடந்து தெற்காசியம் முழுவதும் ஆட்சி செய்தவர்கள் நமது மாமன்னர்கள், சோழ மன்னர்கள். நமக்கு எல்லாம் தெரியும். அவங்களுடைய வெற்றிகளையும் அவங்க கொடுத்த கொடைகளையும் பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டில் எழுதி விட்டு போகாமல் காலத்தால் அழியாத செப்பு தகடுகளாக வந்து பதிச்சாங்க. ஏன்னா வரலாறு மிக முக்கியம் அமைச்சர்
11: அதே
10: மாதிரி செப்பு தகடுகள் வந்து பதிச்சாங்க. இப்போ பரபரப்பாக சமீப நாட்களில் நமது பாரத பிரதமர் அவர்கள் வந்து வெளிநாடு பயணம் போயிருந்தார். அப்போது வந்து நம்ம பரபரப்பாக பேச ஒரு விஷயம் என்னென்னா செப்பு தகடு அப்படின்னு ஒன்று பேச பார்த்தோம். அது என்ன தகடு? ஸோ அது எதுக்காக தான் பேசணும் அப்படின்றத இப்போ நம்ம அடுத்த குறிப்பாக வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம கொடுக்குற குறிப்புக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. சரிங்க, இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
12: வணக்கம்.
10: வணக்கம், சொல்லுங்க. சரிங்க,
11: உங்களுக்கு நான் குறிப்புகள் கொடுக்கலாங்களா துரை? இது வந்து ஒரு பல்கலைக்கழகங்க.
12: பல்கலைக்கழகம்,
11: ஆமாங்க. இது வந்து 1575 இந்த பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டதுங்க. கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. 3 குறிப்புகள் கொடுத்துட்டோம்.
10: அண்ணா பல்கலைக்கழகம் இல்லை. நன்றி. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
11: வருக வணக்கம்.
12: வணக்கம் சார்.
11: வணக்கம். வணக்கம். குறிப்புகள் கேட்டீங்களா?
12: கேட்டேன் சார்.
11: உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க.

0: நல்லமல்லி ஒன்றியம் சாத்தம்பட்டி என்ஆர் முத்து.
1: என்ஆர் முத்து. குறிப்புகள் கேட்டீங்களா, சொல்ல முடியுங்களா பதில?
0: இல்ல ஒரு குறிப்பு கொடுங்க சார், முயற்சி பண்ணி சார்.
1: பொதுவாக 1857 சென்னை மும்பை கல்கத்தா அப்படின்ற மூன்று இடங்களில் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டதுங்க. ஆனால் அதற்கு முன்பே இந்த பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டுச்சுங்க. அந்த பல்கலைக்கழகம் தான் எது அப்படின்னு கேட்குறோம்.
2: சரி வாங்க, நன்றி. இனிப்பில் இனிமே அடுத்த நேயர் 4:29 இது விட திருவிழாக்கள். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. நெதர்லாந்து நாட்டில் அமைந்திருக்குதுங்க, இந்தியாவில் இல்ல. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இல்லைங்களா, நெதர்லாந்து இல்லைங்களா? அது
1: ஆக்ஸ்போர்ட் எங்க இருக்குங்க?
2: இங்கிலாந்தில் இருக்கு. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க.
0: சேலம்
1: மாவட்டம்
2: குளத்தூர்ல பல்கலைக்கழகம் நெதர்லாந்து.
0: என்ன
2: பாலகல சொல்லுங்க. பொதுவா நம்ம இந்த இது இது வந்து கேட்டிருக்கோம் அப்படின்றது அதுக்கு முன்னாலே.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விழத்தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதரவு தள்ளுபடி.
2: ஸோ நம்ம அவர் சொன்னது சரியான பதில் தாங்க. என்ன அப்படின்னா, லைடன் பல்கலைக்கழகம் நெதர்லாந்தில் இருக்குது. நம்ம இது ஏன் கேட்டோம் அப்படின்னு இருக்குன்னு சொன்னோம். சமீபத்தில் ஆனமங்கலம் செப்பேடு அப்படின்றது வந்து நம்ம பாரத பிரதமர் அவர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போயிருந்தாங்க. அப்போது அந்த நாட்டோட பிரதமர் வந்து பல்கலைக்கழகத்துலேருந்து இந்த செப்பேடு கொடுத்தாங்க. ஸோ இந்த செப்பேடை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோழ மன்னர்கள் வந்து கடல் கடந்து நிறைய வாணிபம் வந்து செஞ்சாங்க. அப்போ சிறிவிஜயம் அப்படின்ற ஒரு நாடு, இப்போ இந்தோனேஷியா அப்படின்ற பேர் நம்ம அழைச்சிட்ருக்கோம். ஸோ அந்த மன்னருக்கும் ராஜா நமக்கு ராஜராஜ சோழனுக்கும் மிக நெருங்கிய ஒரு ரிலேஷன்ஸ் பெறக்கூடிய அந்த வணிக உறவு இருந்துச்சு. அந்த வணிக உறவுனால அவங்க என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கவங்க பொதுவாக அங்கே இருக்க நாடு இல்லாமல் பௌத்தர்களை பின்பற்றக்கூடிய பௌத்த விகாரம் நிறைய பேர் பின்பற்றக்கூடிய பௌத்த மதத்தை பின்பற்றுவாங்க. ஸோ அங்கே இங்கே வந்து ஒரு மடாலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜ சோழங்கிட்ட வந்து அந்த இடத்தை கேட்குறாங்க. அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஆனமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். கிட்டத்தட்ட அது ஒரு 26 கிராமங்கள் சேர்ந்த ஒரு பகுதி தானமாக ராஜராஜ சோழன் கொடுக்குறாரு. ஸோ பொதுவாக அவர் வாய் வழியாக வந்து கொடுத்துட்றாரு. ஆனால் கொடுத்தாலும் கூட அதுக்கு பிறகு வந்து அவர் அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் பார்த்தீங்கன்னா அவருடைய எழுத்து வழியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தாங்கள் தந்தை கொடுத்த சொல் மாறக்கூடாதுக்காக ஒரு ஏடு எழுதுறாரு. ஸோ அந்த ஏடு செப்பேடு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆனமங்கலம் செப்பேடு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பிறகு வந்த அவங்க குலோத்துங்க சோழனும் அதை வந்து பாதுகாத்து வர்றாங்க. அதுக்கு எப்போ இதை வந்து எழுதுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது. சரியாக சொல்லணும் அப்படின்னா கிறிஸ்து பிறப்பிற்கு பண்பு கிபி 1016 இந்த செப்பேடு எழுதப்பட்டது. 1020 ஆண்டுகள் பழமையான இந்த செப்பேடு வந்து இப்போ நம்ம தமிழகத்துக்கு இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஸோ இது நம்ம மூலமாக இது மூலம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தமிழர்கள் கடல் கடந்து கூட செல்வாக்கு இருந்தாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடியும் கூட ரொம்ப வலிமையான கடற்படையை கொண்டிருந்தாங்க. வாணிபம் செய்யக்கூடிய அந்த செல்வாக்கு இருந்தது அப்படின்ற ஒரு ராஜ உறவு. நம்ம வெளிநாட்டு கூட இப்போ நம்ம சொல்கிற நிறைய வந்து வெளிநாட்டு உறவுன்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி கடல் கடந்து ராஜ உறவு கொண்ட சோழர்கள் நம்ம தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அவங்களுடைய ஒரு அர்ப்பணிப்புணர்வு, ஒரு வீரத்தை பறைசாற்றக்கூடிய இந்த செப்பேடை பற்றி நம்ம பேசுகிறதுக்காக அந்த குறிப்புகள் கேட்டோம். சரியான பதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்கள்,
1: லைடன் பல்கலைக்கழகம். இது எப்போ நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா பிப்ரவரி 8 1575 நிறுவப்பட்டதுங்க. இதை நிறுவியவர் வில்லியம் ஆஃப் ஆரஞ்ச் அப்படின்றவர். இது எதற்காக இந்த பல்கலைக்கழகத்தை நிறுவினாங்க அப்படின்னா, 1577-74 ஸ்பெயின் படையெடுப்பை எதிர்த்து லைடன் நகரம் ரொம்ப வீரத்துடன் போராடியதற்கான

0: ஒரு பரிசுக்காக இந்த லைடன் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டதுங்க. இங்கே கிட்டத்தட்ட 7 கல்வி பீடங்கள் வந்து இருக்குது. மாணவர்கள் கிட்டத்தட்ட 33,839 பேர் வந்து இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் 2,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இந்த லைடன் பல்கலைக்கழகம் உருவாக்குறதுக்கு 974 மில்லியன் செலவு செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 40 மேற்பட்ட தேசிய மற்றும் சர்வதேச ஆராய்ச்சி நிறுவன நிலையங்கள் இங்கே வந்து இருக்குது. இந்த பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க 16 நோபல் பரிசு பெற்றிருக்காங்க, 26 லைப்னோசா பரிசு பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
1: இப்போ பல்கலைக்கழகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட நம்ம அந்த பல்கலைக்கழகத்தில் இந்த சிப்பேடு பாதுகாத்து வச்சுருந்தாங்க. டச்சுக்காரர்கள் இங்கே காலனி காதுகத்தில் இருக்கும் போது இங்கேருந்து அந்த சிப்பேடு கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 300 ஆயிடுச்சு அது கொண்டு போய், அப்போ மீண்டு வரதுனால நம்ம அந்த லிங்க் பண்ணி அது கேட்டோம்.
0: வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தளமாக நம்மளுடைய மூதாதையர்கள் பயன்படுத்தியதை காக்கக்கூடிய ஒரு தளமாக இந்த பல்கலைக்கழகம் இருந்ததை நம்மளால அறிய முடியுது.
1: காக்கக்கூடியதோட இங்கிருந்து ஆட்டிப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுதான் மறுபடியும் நம்ம கிட்ட வந்திருக்கிறது பெரிய மகிழ்ச்சி. ஆனிமங்கலம் செப்பேடை பற்றி இதில் தான் இவ்வளோ விஷயம் நம்ம அந்த வார்த்தையை கேள்விப்படுறதுக்கு காரணம் இதுதான். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. அந்த நேருக்காக அவர் கேட்ட பாடல் கேட்போம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருப்போம்.
2: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
3: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
5: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
6: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
7: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர், நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: முடிஞ்சு எது முடிஞ்சது?
3: ஸ்ரீனி சார், நீங்களா?
2: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
4: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
2: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலுமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரத்த விரைத்தை.
5: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
6: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
7: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
8: BPT பிசியோதெரபி, BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
7: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
9: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
10: நான்கு மணி 43 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். விடை தேடி வினாக்கள் நிகழ்ச்சி. ஒரு பல்கலைக்கழகத்தை பற்றி, லைடன் பல்கலைக்கழகத்தை பற்றி பேசுவோம். பொதுவாக இப்போது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கெல்லாம் தேர்வு முடி வந்து நிறைய பேர் காலேஜுக்கெலாம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று 10ஆம் வகுப்போடைய மாணவர்களே தேர்வு முடியெலாம் வந்திருக்கு. ஸோ பொதுவாக மனிதனோட வாழ்க்கையில் என்பது இப்போது அந்த பாடப்புத்தகங்கள் மட்டும்தான் வந்து வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கூடியதல்ல. ஸோ அதையும் தாண்டி படிப்பறிவு இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம நிறைய மார்க், இப்போ நிறைய பேர் 480, 490, 470 மார்க்லாம் வாங்கியிருப்பாங்க. ஒரு சில 300, 350 தான் இருப்பாங்க. அவ்வளோ 480, 470 மார்க் வாங்கின மாணவர்கள் மட்டும்தான் சாதனையாளர்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இவ்வளோ மார்க் வாங்கினாலையும் கூட நம்ம சாதனைகள்னா, நேற்று சமீபத்தில் இன்றைக்கி பேப்பர் கூட பார்த்தோம், தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் குறைவாக மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான முடிவுகளிலேருந்து எடுக்கக்கூடிய மாணவர்கள், ஏன்னா அவங்க பக்குவப்படாத வயசு அப்படின்னு சொல்லுவோம். அதில் மார்க்லாம் ஒரு பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க அப்பா அம்மாலாம் குழந்தைங்க சொல்லி கொடுக்கணும். மார்க் பக்கத்தில் இருக்கிற பையனே அவ்வளோ மார்க் எடுத்துட்டாங்க.

0: எடுப்பேன் அவ்வளோ மார்க்கு தான், அக்கா பையன் மாமா பையன். ஸோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. புத்தகத்தை படித்து எடுக்கிற மார்க்கு முக்கியமான இருந்தாலும் கூட அது மட்டும் ஒரு
1: ஒரு
0: லைஃப்பை வந்து,
1: மாணவனினுடைய திறமையை வந்து
0: ஆமாம்,
1: நினைக்காதீங்க.
0: ஒரு லைஃப் டெசிடட் ஃபேக்டர் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் வந்து அதையும் தாண்டி நிறைய லைஃப் இருக்குது.
1: ஆமாங்க,
0: அதனால் புத்தகங்கள் நிறைய இருக்குது, படிங்க. புத்தகங்கள் படித்து ஒரு வாழ்க்கையை
1: 460 மதிப்பெண் எடுத்த ஒரு மாணவன், 10ஆம் வகுப்பு மாணவன், தான் வந்து முதல் மதிப்பெண் எடுக்கலையே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில்
0: தவறான முடிவு,
1: ஆமாம், தவறான முடிவு எடுத்திருக்கான். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது மாணவர்கள்.
0: ஸோ அதனால்
1: குறைவான மதிப்பெண் எடுத்திருந்தாலும் அது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்காது. எட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது.
0: ஸோ அதுமாதிரி மதிப்பெண்களும் இப்போ நம்ம 10ஆம் தான் படிச்ச ஒரு மார்க் இருக்கும், அடுத்த தானே அது 14ஆம் நமக்கு பிடித்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படித்து அதுக்கு மாதிரி மார்க் இருக்கலாம். இல்லை 12ஆம் மாணவர்கள் அவங்க எல்லாமே ஒரு ஃபீல்டு தான் போன சொல்லி எவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது, படிக்கக்கூடிய துறைகள் இருக்குது. ஸோ அதை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கணும். இது யார் சொல்லணும் அப்படின்னா, முக்கியமாக கூடவே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும். லைஃப்ன்றது மார்க்கையும் தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சரி, இவ்வளோ விஷயம் பேசுகிறோம், ஏன்னா நம்ம ஒரு எழுத்தாளரை பற்றி வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு முக்கியமாக நீங்கள் செல்ஃபோனை கொடுக்காதீங்க, புத்தகத்தை ஒன்று கொடுங்க. ஏன்னா இப்போது நிறைய லோ சின்ன சின்ன கிளாஸ் படிக்கிறாங்க அப்படின்னா வச்சுக்கேன், அவங்க எப்போ பார்த்தாலே அந்த எல்கேஜி பசங்க யூகேஜி பசங்க அந்த முக்கியமான என்ன தெரியும் அப்படின்னா, அந்த விரல் நுனியில் அப்படியே இந்த செல்ஃபோனை மூவ் பண்ணது மட்டும் அவ்வளோ விஷயங்கள் தெரியுது. அந்த செல்ஃபோன் வாங்கி வச்சுட்டு புத்தகத்தை புரட்ட சொல்லுங்கள், அது நிறைய விஷயங்கள் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. நம்ம இப்போ ஒரு எழுத்தாளரை பற்றி கேட்க போகிறோம். ஏன்னா இவர் குழந்தைகளுக்காக இல்லை பெரியவங்களுக்கான நிறைய புத்தகங்கள், நாடக தொகுப்புகள், மொழிபெயர்ப்பு நூல்கள், கற்றை சிறுகதை, இப்படி எவ்வளவோ நூல்களை வந்து எழுதியிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளரை பற்றி நம்ம அடுத்தது
1: ஸோ பேச போகிறோம்,
0: கொடுக்க போகிறோம். சரி, இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க, வணக்கம்.
1: இணைப்பில் இணையும் நேயரை வரவேற்போம். மிருக வணக்கம்.
0: இல்லைங்க, அவர் இணைப்பிலேருந்து போயிட்டாருங்க. வாங்க, வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க? கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, உங்களுடைய ஒளிபெருக்கினுடைய அளவை குறைச்சிட்டு.
0: சரி, அவங்க அங்க பேசிட்டு இருக்காங்க. வணக்கங்க.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க.
2: இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம், பேசுங்க.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம், பேசுறேன்.
1: மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா, குறிப்புகள் கொடுக்கலாமா? உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
2: கொடுங்க.
1: இவர் வந்து ஒரு சிறந்த படைப்பாளருங்க, நவீனத்துவத்தை முன்னிறுத்திய முக்கிய எழுத்தாளருங்க, மொழிபெயர்ப்பாளருங்க.
3: என்ன
0: அரிசி ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க மக்கள் உங்க கலந்து வாங்குவாங்க? நிறைய பேர் இந்த ஹாபாயில்லாம் சொல்லுவாங்களா, பச்சை அரிசி ஹாபாயில்லாம் சொல்லுவாங்களா, அது அந்த மாதிரி
1: பொன்னியரிசி வாங்குவாங்க?
0: இல்லை, நிறைய பேர் அதில் வரைக்கும் இல்லை, பச்சை அரிசி இருக்குது, ஹாபாயில் இருக்குது, ஃபுல் பாயில் இருக்குது, அதான் கேட்டங்க.
3: ஆமாம் ஆமாம், ஏன்னா 39 பெரு பெரு அரிசி உடம்புக்கு நல்லது தான்.
0: ம்,
3: இருந்தாலும் வந்து இந்த ஆஃபீஸ் இந்த மாதிரி வேலை செய்கிறவங்கலாம் வந்துங்க இந்த மாதிரி அரிசி தான் கேட்குறாங்க.
0: பொதுவாக
3: விவசாயி வேலை செய்கிறீங்களா வந்துங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய அரிசியாக பதிவு நல்லா கட்டும் அப்படி கேட்குறாங்க.
0: அது பொதுவாக நம்ம இந்த பச்சை அரிசிக்குள்ள அதுக்கு பச்சை அரிசி சாப்பாடு செஞ்சு அது என்ன குழம்பு வச்சாலும் செம்ம டேஸ்ட் இருக்கும். இந்த ஹாபாயில் இருக்குல்ல, அதுக்கு என்ன தான் குழம்பு வச்சாலும் கூட அது ஒட்டாத மாதிரியே தான் இருக்கும். சரிங்க, ஓகேங்க, நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துடலாங்க. அரிசி கடையெல்லாம் ஐயா பேசுகிறாரு, என்ன குறிப்பு கொடுங்க. இவர் இந்த இலக்கண
1: அரிசி கடையை பற்றி பேசுறதுனால சொல்கிறேங்க, நெற்களஞ்சியம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது தஞ்சாவூர் தான். நாம் பார்க்கக்கூடிய ஒரு படைப்பாளர் பிறந்த ஊரும் தஞ்சாவூர்.
0: தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்தவர் தாங்க. அவர் யார் நீங்கள் சொல்லணும்?
1: பொதுவாங்க
0: நமக்கு இந்த எழுத்தாளர் வந்து, வணக்கங்க.
1: வணக்கம், வணக்கம், வணக்கம், சொல்லுங்க. வலங்கை மாணி அப்படின்ற ஒரு கிராமத்துல பிறந்தவருமா இவரு? போதுமா ஒரு குறிப்பு?
4: ரொம்ப நன்றி, உங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி.
0: மகிழ்ச்சி, நன்றிமா. இனிப்பில் இனிக்குடிய அடுத்த நேர் வணக்கம்.
5: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க.
5: வணக்கம், சொல்லுவது கண்ணப்ப நகர் மலை.

0: என்ன ஒரு கண்ணாடி தங்கராஜ் பேசுறேன்.
1: சரிங்க, உங்களுக்கு நான் குறிப்பு 2006 கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கப்பட்டு இருக்கிறது 2006 முன்னாடி. ஆமாம் இல்லைங்களா? 2006 என்ன கொடுத்துருக்காங்க?
2: 1986 இவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு.
1: ஆனால் 2006 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவருடைய படைப்பு வந்து நாட்டுமையாக்கப்பட்டுள்ளது.
2: ஆமாம்
1: ஆமாம், ஏன்னா ரெண்டு குறிப்பு கொடுக்குறோம் ஐயாவுக்கு, அவதான் சரியாக பதில் சொல்லுவாங்க.
2: ஐயா குறிப்புகள் கேட்டீங்களா? பதில்
0: சொல்லியார் நினைக்கிறேன். ஆனால்
1: இல்லைங்க இல்லைங்க, பாரதியார் இல்லைங்க. நன்றி. என்ன பிள்ளை, அடுத்த நேரம் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
3: ஐயா வணக்கம், தருமபுரி உழவர் சந்தை விழுப்புரம் தான் பேசுகிறேன்.

0: இவர் எழுத்தாளர், விமர்சகர், இதழாளர், மொழிபெயர்ப்பாளர்,
1: இப்படி பல்வேறு பன்முகம் கொண்டவர்.
2: படிப்பாளர் வெளிநாதன். படிப்பாளர் வெளிநாதன்
1: இல்லைங்க, அவர் இல்லைங்க. நன்றிங்க. இனிப்பிள்ளி நீங்க அடுத்த நேர். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம். யாருங்க பேசுறீங்க? சரிங்க.
4: ஹலோ. ஹலோ.
1: சரிங்க சொல்லுங்க. யாருங்க பேசுறீங்க?
4: மண்டலி விஸ்வநாதன்.
1: சரிங்க விஸ்வநாதன். ஏன் பதில் தெரியுங்களா?
4: மேட்டூர்ல இருந்து.
1: மேட்டூர்ல இருந்து இப்ப அங்க ஷிஃப்ட் ஆயிட்டீங்களா?
4: ஆமா ஷிஃப்ட் ஆயிருக்கிறேன்.
1: சரிங்க.
4: கானா சுப்பிரமணியம்.
1: ஆஹா சூப்பருங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கானா சுப்பிரமணியம் சரியான
0: பதில். ரொம்ப சொன்னங்க ஐயா. அவருடைய முழு பெயர் தெரியுங்களா?
4: தெரியாதுங்க.
1: சரிங்க பரவாயில்ல. என்ன பாண்டுகளை சொல்லுங்க.
0: இவருடைய முழு பெயர் வந்து கந்தாடை நாராயணசாமி சுப்பிரமணியங்க. இவர் எப்ப பிறந்தார் அப்படின்னா 1912 பிறந்தாரு. தஞ்சாவூர்ல வளங்கைமானி அப்படின்ற ஒரு கிராமத்துல. இவர் வந்து முக்கிய எழுத்தாளருங்க, விமர்சகர், மொழிபெயர்ப்பாளர், இதழாளர் அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய முக்கியமான படைப்புகள் அப்படின்னா பொய்த்தேவு அப்படின்ற ஒரு நாவலை வந்து சொல்லுவாங்க. அதிகமாக இவர் விமர்சகர் அப்படின்னு அறியப்பட்டவருங்க. ஆனால் இவர் விமர்சனத்தையும் தாண்டி நிறைய படைப்புகளை வந்து எழுதியிருக்கிறாருங்க. சிறுகதைகள், புதினங்கள், கவிதைகள், மொழிபெயர்ப்புகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து செஞ்சிருக்கிறாரு. 1986 இலக்கியத்துக்கு ஒரு இயக்கம் அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கிறாருங்க.
1: சூப்பருங்க. சரியான பதில் சொல்லிருக்காரு. அவருக்கு பாடல கேட்போம். அவருக்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
5: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
6: வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகள் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
7: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கோமடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
8: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
9: சரியான சாய்ஸ். ஏனா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மென்ட் ட்ரெய்னிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரெய்னிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ प्रिपरेशनும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500-50984.
10: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
11: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, கோமடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
13: ஹலோ.
14: ஏ குரு, பொலஸ்டாடா.
13: எந்த ஹாஸ்பிடல் டா?
14: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் டா. செம ட்ரீட்மென்ட், பைபாஸ் ரோட்ல இருக்கு. சீக்கிரமா
15: கொடிய விஷக்கடியையும் குணமடைய செய்யும் கிருஷ்ணகிரி டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோட்டில். கண்ணாடி விரியன், கட்டு விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷக்கடிகள் மற்றும் நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்
16: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல். வாருங்கள் எங்களிடம் டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர்2 வாட்டர் ஹீட் பம்ப்.
3: ஸ்டெர்வெட்டன் ஏர்2 வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
4: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில்.

0: உலக தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு மூன்று வினாக்கள் கேட்டோம். முதல்ல இன்னைக்கு உலக தேநீர் தினம் அப்படின்னால
2: கொழுக்கு மலையை பற்றி கேட்டோம். தேனி மாவட்டத்தில்
1: போடிநாயக்கனூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி கேட்டோம்.
2: அப்புறம் லைடன் பல்கலைக்கழகம்,
1: அது ஏன்னா ஆனமங்கலம்
2: செப்பேடு
1: அங்கே தான் இருந்தது. அது சோழர்களோட வரலாற்றை சொல்லக்கூடிய, அதுவும் குறிப்பாக நமக்கு அந்த புத்த விகாரம் அந்த பகுதியை சொல்லக்கூடியது தான். சரிங்க, அடுத்தது மூன்று
2: ஆளுமையை பற்றி கேட்டோம்.
1: அது என்ன,
2: சுப்பிரமணியம் ஒரு 1986 இலக்கியத்துக்கு ஒரு இயக்கம் அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். அது மட்டும் இல்ல, நிறைய எழுத்தாளர்களை அவர் விமர்சனங்களின் மூலமாக வளர்த்திருக்கிறாரு. அவரின் மூலமாக நிறைய எழுத்தாளர்கள் இந்த உலகுக்கு வந்திருக்கிறாங்க.
1: சரிங்க, அதனால சாரபதி கதம் மூன்று நாளுக்கு அற்புதமாக பேசினாங்க. நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை நிறைவு குறைகிறது. தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7 இதுவரை நம்ம இணைந்திருந்தோம். விடுதிரை நாக்கள் நிகழ்ச்சியில் இதுவரை அறிவிப்பாளர்கள் மாரிமுத்து,
2: அறிவிப்பாளர் லக்ஷ்மன்.

0: இனிய மாலை வணக்கம் நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

மனதை மயக்கும் மாலை நேரம், மனதிற்கு பிடித்த இதமான பாடல்களை கேட்கும் நேரம். மாலை தென்றலில் முதல் பாடலாக பகல் நிலவு திரைப்படத்திற்காக

0: Bulking Bunions and Briefs.
1: The Kaveri Engineering College Autonomous.
2: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Kaveri Engineering College Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
5: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
6: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக காக்கி சட்டை திரைப்படத்தில் இருந்து இளையராஜா இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்,

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஹே, தெரியுமா நேத்து சுந்தர் சூசைட் அட்டம் பண்ணிட்டான்.
2: அச்சோ, அப்புறம் என்னாச்சு?
1: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க, இப்போ பொழைச்சுக்கிட்டான்.
3: கிருஷ்ணகிரி டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோடில். விஷக்கடிகள், நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சையோடு பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.
1: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வாருங்கள் எங்களிடம்.
3: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.

0: வாழ்க்கையின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா

0: மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
6: சரி சரி,
7: நேரம் சரியா 5:15 ஆயிட்டு இருக்கு. மாலை தென்றல் கேட்டுட்டு இருக்கோம். மாலை தென்றல் அடுத்ததாக தென்றலே என்னை தொடு திரைப்படத்துல இருந்து

0: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Tல வர்க் பண்றேன்.
0: நீங்க எங்க படிச்சீங்க?
2: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
3: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.

0: Viking Bunions and Briefs.
1: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஜே என் மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில் தருமபுரி,
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: நேர்மாலை 5:25. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு இருக்கும் மாலை தென்றல். மாலை தென்றலில் எடுத்ததாக ஆண் பாவம் திரைப்படத்திற்காக.

0: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட், அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில், தர்மபுரி.
3: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரி நகரில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என்ற பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய பொலிவுடன் வருகின்ற 24ஆம் தேதி உதயமாகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கே

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றலில் எடுத்ததாக பாண்டியன் திரைப்படத்திற்காக.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப்.
3: ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: அறுவடைக்கு நெல்லுங்கள போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
6: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
7: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566-723-823.
9: நேரம் 5:40. மாலையை தென்றலில் அடுத்ததாக பூவை பூச்சுடவா திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் சித்ரா குரலில்.

0: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர், அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட் JEE கிளாஸ், AI அண்ட் STEM லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.

0: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: நேகல் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராஜாதி ராஜா திரைப்படத்தில் இருந்து
3: சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம்.

0: தெருவுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது மாலை தேன்றல். மாலை தேன்றலில் அடுத்ததாக ராமன் அப்துல்லா திரைப்படத்திற்காக

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை. பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
3: மாலை தென்றலில் ஒலிக்கு வருகிறது நிறைவு பாடல் நாயகன் திரைப்படத்திற்காக.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய மாலை தென்றல். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்த்தி. நன்றி நேர்களே. நேரம் மாலை 6 மணி, இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா.

0: த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா. த வெட்டிங் பாரடைஸ்
1: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், பிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
0: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

0: நாம் தினம் ஒரு திருக்கோவில் தரிசிக்க இருக்கிற கோவில் திருவாடனை ஆதிரத்தினேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடனேர் ஊரில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்தின் கீழ் நிர்வகிக்கப்படும் கோவிலில் ஒன்றாகும். தேவாரம் பாடலில் இடம்பெற்ற இந்த திருத்தலம் திருவாடனை ஆதிரத்தினேஸ்வரர் திருக்கோவில். இங்குள்ள இறைவன் ஆதிரத்தினேஸ்வரர் என்று இறைவி சிநேகவல்லி என்றும் அழைக்கப்படுகின்றனர். இத்தலம் தல விருட்சமாக வில்வ மரமும் தீர்த்தமாக சூரியனால் உருவாக்கப்பட்ட சூரிய புஷ்கரணி நீராவி தீர்த்தம் கோயிலுக்கு உள்ளேயும் கோவிலுக்கு முன்பும் வருண தீர்த்தமும் தெப்பக்குளமும் உள்ளது. கோவிலுக்கு மேற்கே வாருணி தீர்த்தமும் கோவிலுக்கு தெற்கே அகத்தியர் தீர்த்தமும் மார்க்கண்டேய தீர்த்தமும் மற்றும் மணிமுத்தாறு என்ற ஆறு தீர்த்தங்கள் உள்ளன. வருண பகவானின் மகன் வாருணி சாப விமோசனம் பெற்று முனிவரால் பிறப்பெடுத்து உருவான இடம் இது. வாருணியின் மகனே நவகிரகங்களின் ஒருவரான சுக்கிரன் இங்குள்ள ஆதிரத்தின லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தவர் சூரிய பகவான். மகாபாரத காலத்தில் முன்பு கிருஷ்ண ராமராக அவதாரம் எடுத்த பொழுது ராமர் ராவணுடன் போர் செய்ய போவதற்கு முன்பு சூரியனின் கர்வத்தை போக்கிய தலம் உள்ளது. ஒரு முறை சூரியன் தான் பிரகாசமுடையவன் என்று கர்வம் ஏற்பட்டது. இறைவனின் சிரசில் சூரியன் ஒளிய பிரகாசித்த நந்தியால் அந்த ஒளி இழக்கப்பட்டு சூரிய ஒளி போய்விட்டது. மனம் வருந்திய நந்தி பகவானிடம் பரிகாரம் கேட்டார். சுயம்பு மூர்த்தியாக திருவாடனில் இருக்கும் இறைவனை நீல ரத்தினக்கல்லால் அவ்வோடே அமைத்து வழிபட்டால் சாபம் நீங்கும் என கூறினார். அத்தகைய சூரியனின் நீல ரத்தினக்கல்லால் வழிபட்டதனால் ஆதிரத்தினேஸ்வரர் என்றார். உச்சி காலத்தில் இவர் மீது பால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் நீல நிறத்தில் காட்சியளிப்பார். நாம் இங்கு தரிசித்த திருக்கோவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடனை ஊரில் அமைந்துள்ள திருவாடனை ஆதிரத்தினேஸ்வரர் கோவில். நாமும் இங்கு தரிசித்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யலாம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: பண்பலினை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6:10. மனதை மயக்கும் மாலை நேரத்தில் எல்லோரும் மனதிலும் நீங்காமல் இடம் பெற்றிருப்பது பாட்டு தாங்க. பட்டி தொட்டி எங்கும் பரவி இருக்கிறதும் பாட்டு தாங்க. காலை முழுவதும் பணி செய்து மாலை நேரத்தில் நம்ம வீடு திரும்பும் நேரத்தில் மனதுக்கு பிடித்த இனிமையான பாடலை கேட்கும் பாட்டு தான் நிகழ்ச்சி தாங்க. இப்போது இந்த பாட்டு தான் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வளம் வரம் இருக்கிறது. வித்யாசாகர் இசையில் சாதனா சர்குணம், மாது பாலகிருஷ்ணன் குரல் வண்ணத்தில், மதுர திரைப்படத்தில் இருந்து. கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்று தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
5: மேச்சேரி தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
6: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
1: மாலை நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 எல்லோர் மனதிலும் நீங்காமல் இடம்பெற்றிருக்கும் பாட்டுதான் நிகழ்ச்சி. பாட்டுதான் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்கிறோம். யுவன் சங்கர் ராஜா இசையில், வாளி வித்யாசாகர் வரிகளில், பவதாரணி முருகன் குரல் வண்ணத்தில், தீனா திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே.

0: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைய பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடேக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
2: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी.
0: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி, மத்தூர். யோகா, கராத்தே, செஸ் ஃபுளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: மாலை நேரத்தில் அடுத்த பாடலாக பாட்டுதான் நிகழ்ச்சியில் ஒழிக்க வருகிறது. SA ராஜ்குமார் இசையில், வைரமுத்து வரிகளில், ஹரிஹரன், KS சித்ரா குரல் வண்ணத்தில். துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

0: ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது பாட்டுதான் நிகழ்ச்சி. இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள்.

0: வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாகூர் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர், மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமரின் இந்த பயணம் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்தது என்று தெரிவித்தார். உலக நாடுகளுக்கிடையே இந்தியா நம்பிக்கை மிகுந்த நாடாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் இந்த பயணத்தின்போது 57 முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவில் 100 பில்லியன் டாலர் வரை முதலீடு செய்ய உறுதி அளித்துள்ளதையும் திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டினார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் நாட்டில் லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் அக்ரிகோலா விருது கிடைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். விவசாயிகளின் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அமைச்சர் திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாவேகா அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இணைய உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்.
1: வரும் காலங்களில் மிகப்பெரிய துறையான மின்சாரத்துறை முழுவதுமாக சீரமைத்து கண்டிப்பாக இது முழுவதும் மக்கள் பயன்பாட்டிற்காக எந்தவித முறைகேடும் இல்லாமல் இந்த துறை மீண்டும் புத்துணர்வு பெறும். அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். 160 மேற்பட்ட இடத்துல வந்து இந்த மத்த பணிகளுக்காக தோண்டப்படும் குழிகளில் கவர் கேபிள்ஸ் வெட்டப்பட்டுள்ளது. கடந்த 1 ஆண்டில் மட்டும் இந்த மாதிரியான பணிகள் இருக்கு. ஸோ அது ஒரு முக்கிய ரீசன். அது இல்லாமல் ஆங்காங்கே டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர். ஸோ இதெல்லாம் சீரமைக்கும் பணிகள் இன்றிலிருந்து துவங்கப்பட்டிருக்கு. நிறைய தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருது. இப்போ அதுக்கு எந்த விதமான மின்சார கட்டணம் உயர்த்தும் எண்ணம் அரசிடம் கண்டிப்பாக இல்லை.
0: 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் நாளை முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், தனித் தேர்வர்கள் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் நாளை காலை 11 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக வரும் 27ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு பாடத்திற்குமான விடைத்தாள் நகல் பெறுவதற்கு 275 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல் ராஜை நியமித்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இப்பொறுப்பில் இருந்த திரு அபின் தினேஷ் மோதக் குற்றப்பிரிவு கூடுதல் காவல்துறை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு

0: இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் நாமக்கல், சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய வங்கக்கடல் பகுதியில் இருந்து தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நாமக்கல், சேலம், வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 41 முதல் 42 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை மாலை நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் சந்தையில் ஆடு விற்பனை களை கட்டியுள்ளது. பக்ரீத் பண்டிகை அடுத்த வாரம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் இன்று விற்பனை செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடு மற்றும் மாட்டுச்சந்தையில் வியாபாரம் களை கட்டியது. இஸ்லாமியர்களின் புனித பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் 28ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் ஆடு மற்றும் மாடுகளை வாங்குவதற்காக இஸ்லாமிய பெருமக்கள் அதிக அளவில் வருகை புரிந்து சந்தைகளில் வாங்கிச் செல்கின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ஆடு மற்றும் மாட்டுச்சந்தையில் வியாழக்கிழமை நடைபெறும் இந்த சந்தைக்கு மதுரை, திண்டுக்கல், தேனி, ஒட்டச்சத்திரம், அண்டை மாநிலமான கேரளா, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து ஏராளமான ஆடு மற்றும் மாடுகளை விற்பனைக்காக வியாபாரிகள் கொண்டு வருவது வழக்கம். இங்கு செம்பரி ஆடு 10,000 ரூபாய் முதல் 75,000 ரூபாய்க்கும், அதேபோல 10,000 ரூபாய் முதல் 140,000 வரை மாடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. இதனால் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேலாக விற்பனை நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை சிறப்பு முகாம் நடைபெறும் என்று ஆட்சியர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி பூங்குடி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் பாலாற்றின் குறுக்கே சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணையை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை நகராட்சி நிர்வாகம் சார்பில் திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். கொடுங்கையூர் குப்பைக் கிடங்கில் நடைபெற்று வரும் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர், மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-1, 11-6, 11-7 என்ற செட் கணக்கில் நைஜீரியாவின் தைவோ மாட்டி ஃபேவர் ஓஜோ இணையை வென்றது. இப்போட்டியில் மனுஷா தியா சிட்டேல் இணையும் ஹர்மித் தேசாய், யசஸ்வினி கோர்படே இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா மனோ தாக்கர் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஐகிகா முகர்ஜியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வர்மன்யு சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 3-6, 6-1 என்ற செட் கணக்கில் யுக்ரைனின் வாசில் மெக்ரென்கோவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனவ் தாக்கர் மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: கண்ணா, நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

6:41, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. படித்த இளைஞர்கள் விடாமுயற்சியோடு வேலை தொழில் கொண்டிருப்பவர்களுக்கான வேலை வாய்ப்பு செய்து கொள்ளுகின்றோம். வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, கொச்சியில் உள்ள கப்பல் கட்டம் தளத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்த காலி பணியமாக 40 பணியிடங்கள் உள்ளன. இதற்கு டிப்ளமோ முடித்தவர்கள், 18 முதல் 23 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஓராண்டு இதற்கான பயிற்சி காலம், எழுத்து தேர்வு, அதனைத் தொடர்ந்து நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 30ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு கொச்சின் shipy.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்த நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, நிலக்கரி நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்த காலி பணியிடமாக 660 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பிஇ பிடெக் முடித்தவர்கள், 18 முதல் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலமாக இதற்கான தேர்வு நடைபெறும். நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பிக்கின்ற இணையதள முகவரி coalindia.in என்ற இணையதள முகவரில் வருகின்ற June 14 விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 1180 ரூபாய் செலுத்த வேண்டும். SC/ST பிரிவுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். வேலை காத்திரு நிகழ்ச்சி நாம் இணைந்திருக்கின்றோம். 6:43 அடுத்த செய்தியாக, துணை இராணுவ படையான SSP-யில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்தம் 404 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு 18 முதல் 25 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். சர்வதேச அளவில் தேசிய பல்கலைக்கழக இடையிலான போட்டிகளில் சான்றிதழ் பெற்றவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பு, உடல் தகுதி தேர்வின் அடிப்படையில் தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள் SC/ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 7ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு PPLYSSP.in என்ற இணையதள முகவரில் விண்ணப்பிக்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்த காலி பணியிடமாக 91 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அல்லது IT அல்லது பட்டப்படிப்பு முடித்தவர்கள், 18 முதல் 20 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 1500 ரூபாய் செலுத்த வேண்டும். SC/ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணமாக 700 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு FRIDU.edu.in என்ற இணையதள முகவரில் விண்ணப்பிக்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசில் உள்ள பல்வேறு துறைகளுக்கான வேலைவாய்ப்பு செய்தினை UPSC வெளியிட்டுள்ளது. மொத்த காலி பணியிடமாக 45 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்போ அல்லது பிஇ அல்லது பிடெக் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 45 வயதுக்குள் இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 25 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள் SC/ST பிரிவு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 29ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு upsc.gov.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். 6:44 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிறைவு அறிவிப்பாக, இந்திய ராணுவத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்த காலி பணியிடமாக 15 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பிஇ அல்லது எம்எஸ்சி அல்லது எம்சிஏ முடித்தவர்கள், 18 முதல் 24 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி joinindianavy.gov.in என்ற இணையதளில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி.

0: இனிமையான இந்த மாலை வேளையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழைகளாக அறந்தாங்கியில் 44 சென்டிமீட்டர் மழையளவும், காரைக்குடி, நாகுடி, நெய்யூர் ஆகிய பகுதியில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவும், ஆவுடையார் கோவில், சேது பாஸ்கர் அக்ரி கல்லூரி, மணல்மேல்குடி, நத்தம், தேவக்கோட்டையாக பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும், காரியப்பட்டி, பாலமோர், ஆம்பூர், ஆயங்குடி, பரமக்குடி, சிங்கம்புணரி, இரணியல் ஆகிய பகுதியில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிக்கையாக, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னக்கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் வெப்பநிலை வீசக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 42 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக, தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் அதற்கு இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியான அந்தமான் கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் அதற்கு இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளான தென்கிழக்கு அரபிக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் அதற்கு இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இப்போது கூறப்பட்ட இந்த நேரங்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவிக்கிறார். நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை. இனிமையான இந்த மாலை வேளையில் நேயர்கள் பயணித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் உள்ளூர் உலா. தர்மபுரி அரசு சிறப்பு பள்ளியான செவித்திறன் குறையுடையோருக்கான அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. தர்மபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலக அருகில் அமைந்துள்ள தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் செயல்படும் அரசு சிறப்பு பள்ளியான செவித்திறன் குறையுடையோருக்கான அரசு மேல்நிலைப் பள்ளியில் செவித்திறன் குறையுடைய மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்த பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் திறன் வகுப்பறைகள் மற்றும் உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகங்களின் வழியாக தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மாணவ மாணவியர்கள் தங்கி பயில இலவச சத்துணவுடன் கூடிய பாதுகாப்பான தனித்தனி விடுதி வசதியுடன் சீருடை, பாடப்புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையுடன் அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர்கள் சேர்க்கை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்கு 94-88-47-37-60 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து பயன்பெறலாம். பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கான முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. சிவில் பொறியியல், இயந்திரவியல், மின்னணுவியல், மின்னணு மற்றும் தொடர்பியல் துறை, இயந்திரவியல் ஆகிய பாடப்பிரிவுகள் மற்றும் டிஜிட்டல் மேனுபேக்சரிங் டெக்னாலஜி, ரோபாட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன் போன்ற சிறப்பு பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கையும் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்கு 94-42-22-21

0002 என்ற தொலைபேசி எண்ணையும் தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து பயன்பெறலாம். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு: தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் தனியார் துறை நிறுவனங்களும் தனியார் துறையில் பணிபுரிய விருப்பமுள்ள மனுதாரர்களும் கலந்து கொள்ளும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் நாளை காலை 10 மணிக்கு தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் நடைபெறவுள்ள தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் tngaesa.in என்ற இணையதள முகவரியில் பெனகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குறியீட்டு எண் 10310016 என்ற எண்ணை பயன்படுத்தி இம்மாதம் 29 தேதி வரை சேர்க்கை விண்ணப்பத்தினை பதிவேற்றம் செய்யலாம். பெனகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ தமிழ், பிஏ ஆங்கிலம், பிகாம் வணிகவியல், பிஎஸ்சி கணிதவியல், பிஎஸ்சி கணினி அறிவியல் ஆகிய பாடப்பிரிவுகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இணையதளம் மூலம் தாமாக விண்ணப்பிக்க முடியாதவர்கள் கல்லூரியில் செயல்படும் உதவி மையம் மூலம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மாணவர்கள் நேரடியாக வந்து விண்ணப்பிக்கலாம். கல்லூரி மூலம் விண்ணப்பிக்க விரும்பும் மாணாக்கர்கள் 10, 11 மற்றும் 12 வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள், ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் 2 மின்னஞ்சல் முகவரியுடன் வந்து விண்ணப்பிக்கலாம் என பெனகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளியில் செயல்பட்டு வரும் தோட்டக்கலை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தில் 2026-2027 ஆண்டிற்கான தோட்டக்கலை பட்டய படிப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. இதற்கு மொத்தம் 50 இடங்கள் உள்ளன. கணிதம், அறிவியல், ஒகேஷனல் பாடப்பிரிவுகளில் +2 முடித்த மாணவ மாணவியர் இதற்கு விண்ணப்பிக்கலாம். தோட்டக்கலை பட்டய படிப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி வருகின்ற ஜூன் மாதம் 8 தேதி. விண்ணப்பிக்க விருப்பமுள்ளவர்கள் tnau.ucanapply.com மற்றும் tnau.ac.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்கு 73-58-78-58-72 என்ற எண்ணிலோ 72-00-78-31-22 ஆகிய எண்களிலோ தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு விண்ணப்பித்து பயன்பெறலாம்.
1: நிறைவுக்கு வருகிறது இன்றைய உள்ளூர் உலா.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
3: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தருமபுரி.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
4: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: ஒரு நாள் மாலையில நானு எங்க வீட்டு தோட்டத்துல உட்கார்ந்து இந்த பூ இதெல்லாம் பாத்துட்டு இருந்தேன். அப்ப தொலைபேசியில ஞானசம்பந்தன், நீங்க ஒரு செய்தி சொன்னீங்க பாருங்கயா, அது அந்த பாட்டு இல்ல அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. முதல்ல எனக்கு நான் நல்லாவே சொல்றேன், இந்த குரலை கேட்டோன்னு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு மட்டும் தெரியுது. டக்குன்னு எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல, அதை உடனே அனுமானிக்க முடியல. நான் என்ன பண்ணிட்டேன், இல்லைங்க நான் கரெக்டாக தான் சொன்னேன், செஞ்ஞானியினுடைய 1000வது பாட்டுக்கு அமிதாப் பச்சன் வந்து அங்க விழா கொண்டாடுறப்ப அவர் அந்த பாட்டாங்க சொன்னாரு அப்படின்னு சொல்றேன். அட அன்னைக்கு பேசவே இல்லைங்க, நான் தான் அங்க இருந்தேன்ல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே செவ்வொரு பாண்டி வாதாடின நக்கீரர் மாதிரி ஆகி போயிட்டேனே அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் கடவுளும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாட்டு சொல்லியிருந்தீங்க அது அந்த பாட்டு இல்லைங்கிறதுக்காக சொன்னேன் அப்படின்னாரு. அவங்க உண்மைதாங்க உண்மைதாங்க. அப்புறம் நான் உங்களுடைய பேட்டி பார்த்தேங்க அப்படின்னேன். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உண்மையிலே நம்மோட வாழ்ற கடவுள் இவர் தாங்க, இசை கடவுள்னு நம்ம சொல்லலாம். எனக்கு இவரோட ஒரு நல்ல 10 காலமாக தொடர்புண்டு. எங்களுடைய தியாகராசர்கள் இவருடைய இசை மையத்தை இவங்க தான் தொடங்கி வச்சாங்க. அதே போல திருவண்ணாமலைக்கு அவங்க வந்தாங்கன்னா நான் போய் சென்று அவரோட சென்று ரமணருடைய ஆசிரமத்தில் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வருவேன். நிறைய உரையாடிக்கிட்டு இருந்திருக்கோம். நல்ல ஒரு அந்த ஞான கண்களை பார்க்குற போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். கூங்கா அப்படின்னு ரொம்ப மகிழ்வோட கூப்பிடுவார். அவரு ஒரு பேட்டியில் சொல்றாருங்க, அதாவது திருச்சூரில் ஒரு யானை அது மதம் பிடிச்சிருந்த போது இவருடைய தாலாட்டு பாட்டை கேட்டு அந்த மதம் அடங்கி அது அமைதியாக தூங்கினதை அவர் குறிப்பிடுறாருங்க. இன்னொரு செய்தி சொன்னாரு, ஒரு குழந்தைக்கு மருத்துவத்தில் ஆப்ரேஷன் பண்ண போகிறப்ப அந்த திருவாசகத்தினுடைய அந்த பாடலை சிங்காணி அவர்கள் இசையமைத்த அந்த திருவாசகத்தை கேட்டு அந்த குழந்தை வந்து அப்படியே அமைதியாக

0: அதை கேட்டுட்டு இருந்தது, அதனுடைய அந்த வலி இதுகள்லாம் தெரியல அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாருங்க. அதுக்கு மேல ஒண்ணு சொன்னாரு, ஒரு டூரிங் தியேட்டர்ல இவர் சேமித்த படம் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு, ஒரு யானை கூட்டம் கரெக்டா ஒரு பாட்டுக்கு வருவாங்க, அது பாட்டுக்கு வருங்கிறது இல்ல, இவர் பாட்டுக்காக வருமா, வந்து வர்ற வழியில அங்க இருக்கக்கூடிய பயிர்களையோ வாழைத்தோப்பையோ சேதம் பண்ணாம வந்து அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் நின்று கேட்குமா. ரெண்டு வாரமோ மூணு வாரமோ அந்த படம் ஓடி இருக்கு, அந்த படத்தை ஓடினனுக்கெல்லாம் கரெக்டாக அந்த பாட்டு வர்ற நேரத்தில் வந்து நிற்குமா, பிறகு பாட்டு முடிஞ்ச உடனே போயிருமா. அப்புறம் அந்த படம் போன பிறகு அந்த யானை வர்றதுன்னு நின்றுச்சான். அது என்ன படம் அப்படின்னா, வைதேகி காத்திருந்தால் வரக்கூடிய ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சம் காத்தாடி போலாடுதேங்க அந்த பாட்டு. உண்மையாவேங்க, காட்டு விலங்கறியும் கை குழந்தை தானறியும் பாட்டின் இசை இதனை பாம்பறியும்னு பாரதி தன்னுடைய குயில் பாட்டில் சொல்லுவாருங்க. இந்த மூணு இதில் பொருத்தமாக இருக்கு பார்த்தீங்களா. காட்டு விலங்கறியும், யானையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும், கை குழந்தை தானறியும் அந்த ஆப்ரேஷனுக்காக வந்த குழந்தை, பாட்டின் இசை இதனை பாம்பறியும்னு சொல்கிறாருன்னா, அப்படியான அந்த இசையை தரக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவர் இவர் தானங்க. இத்தனை பெருமைகளை உடையவரோடு நாம் வாழ்கிறோங்கிறது தான் நமக்கு பெருமை. அவர் கூட சொன்னார், நான் சில நேரங்களில் கர்வத்தோடு பேசுகிறேன்னு சொன்னேன், எனக்கு இல்லாமல் யாருக்கு இருக்கும், உண்மையிலேயே அது வித்யா கர்வங்க, சாதாரணம் இல்லை. இத்தனை சாதனைகளை யார் பண்ண முடியும், உலகத்திலேயே யார் பண்ண முடியும், நினச்சி பாருங்க. அப்படியான ஒரு இசை கடவுளோடு நாம் வாழ்ந்து வருகிறோம் என்பதும், அவரோடு பேசுகிறோம், அவரோடு இப்போ தொடர்பில் இருக்கிறோம் என்பதும் நமக்கு கிடைத்த பெருமை தானே. ஒரு முறை கூட கவர்னர் மாளிகையிலே ஒரு விழாவிற்கு சென்றிருந்த போது இசைஞானி அவர்களை பார்த்து பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. உண்மையில் அவரை போன்றவர்கள் வாழுகிற காலம் இசைக்குரிய காலம், இசை மும்மூர்த்திகள் என்று சொல்வதை போல இவரும் தனக்கென ஒரு தனியிடத்தை கொண்டிருக்கக்கூடிய இசை கடவுள்தான் என்பதில் மாற்றமில்லை. இந்த தலைமுறை மட்டுமில்லை, அடுத்த தலைமுறையும் திரும்ப திரும்ப கேட்டு மகளக்கூடிய இசையை தரவல்ல ஒரு ஞானி நம் இசைஞானி இளையராஜா தான். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான இரு பாடல்களோடு இணைகின்றோம் திரை இசை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையில் பென்னி தயாள் மற்றும் அம்சிகா ஐயர் இருவரும் இணைந்து பாடியிருக்கிறாங்க அங்காடி திரை என்ற திரைப்படத்திற்காக.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.

7 மணி 5 நிமிடம், இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். திரை இசை நிகழ்ச்சி நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஹாரிஸ் ஜெயரோட இசையில்

0: நேரம் 7:10. ஆகாஷவாணி திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். வழங்குபவர் என். ரவிச்சந்திரன்.
1: திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டத்தின் தகுதியுடைய அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் ஒரு மாத காலம் சிறப்பு முகாம் நடைபெறுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் தெரிவித்துள்ளார். பிரதம மந்திரியின் கௌரவ நிதி திட்டத்தின் தகுதியுடைய அனைத்து விவசாயிகளும் விடுபடாமல் பயன்பெறும் வகையில் சிறப்பு முகாம்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் மற்றும் அனைத்து துணை வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் இம்மாதம் 15 முதல் அடுத்த மாதம் June 15 வரை ஒரு மாத காலம் நடைபெறும். தகுதியுடைய விவசாயிகள் இந்த முகாமில் கலந்து கொண்டு தங்களது நிலம் தொடர்பான ஆவணங்கள், வங்கி கணக்குடன் ஆதார் இணைப்பு மற்றும் நில உடைமைகளை பதிவேற்றம் செய்வது, KYC போன்ற அனைத்து விதமான PM கிசான் தொடர்பான விவரங்களை சரி செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.

0: இத்திட்டத்தில் இதுவரை சேர்ந்து பயனடையாத விடுபட்ட தகுதியுள்ள விவசாயிகளும் ஏற்கனவே பதிவு செய்து பயன்பெற்று பல்வேறு காரணங்களால் தற்போது நிதியுதவி நிறுத்தப்பட்ட பயனாளிகளும் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் ஏற்கனவே பயன்பெற்று வந்த விவசாயிகள் மரணம் அடைந்திருந்தால் அவர்களது தகுதியுடைய வாரிசு உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து தங்களது பெயருக்கு இத்திட்டத்தில் புதிதாக பதிவு செய்து பயனடையலாம் என்றும், இறந்த பயனாளிகள் விவரங்களை சமர்ப்பிக்காமல் இறந்த பிறகும் தொடர்ந்து தவணைத்தொகை பெற்று வருவது ஆய்வில் தெரியவரும் பட்சத்தில் தவறுதலாக பெறப்பட்ட தொகை வாரிசாரிடமிருந்து வசூலிக்கப்படும். எனவே இறந்த பயனாளிகளின் இறப்பு சான்றிதழை சமர்ப்பித்து அவர்கள் பெறும் நிதியினை நிறுத்தப்பட வேண்டும். உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து வாரிசுதாரர்கள் புதிதாக பதிவு செய்து இத்திட்டத்தின் பயன்பெறலாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. PM கிசான் திட்டத்தில் பயன்பெறும் அனைத்து விவசாயிகளும் தங்களது நில உரிமையை பதிவு செய்தால்தான் 23வது தவணைத்தொகை நிறுத்தாமல் பெறப்படும் என்றும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இதுவரை நில உரிமை பதிவு செய்யாத 23,069 கிசான் திட்ட பயனாளிகள் இந்த முகாமில் கலந்து கொண்டு பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட காரப்பட்டு ஊராட்சியில் கல்லாறு ஆற்றின் குறுக்கே ரூபாய் 2,77,00,000 மதிப்பீட்டில் காரப்பட்டு மட்டவெட்டு ஊராட்சிகளை இணைக்கும் வகையில் புதிய மேம்பாலம் கட்டும் பணிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்பொழுது தரமாகவும் விரைவாகவும் முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அரசு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். அதைத் தொடர்ந்து காரப்பட்டு ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் வகையில் பொது இடங்களில் 100 மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கப்பட்டு வருவதையும் பார்வையிட்டு, கோடை காலத்தில் மரக்கன்றுகள் பாதிக்கப்படாமல் இருக்க பணியாளர்கள் மூலம் தண்ணீர் பாய்ச்சி முறையாக பராமரிக்க வேண்டும் என்று ஊராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அதைத் தொடர்ந்து புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் பல்வேறு இடங்கள் மரக்கன்று நடுவதற்காக உரந்தவாடி ஊராட்சியில் நாற்றங்கால் பண்ணை ரூபாய் 630,000 மதிப்பில் தேக்கு, மா, பொங்கன் போன்ற 5,000 மரக்கன்றுகள் வளர்க்கப்பட்டு வருவதையும் பார்வையிட்டார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகள் மத்திய மாநில அரசின் மானிய திட்டங்களை பெற கட்டாயம் தனித்துவ அடையாள எண் பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பராஜ் தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசின் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கும் பல்வேறு மானிய நலத்திட்டங்களை பெற விவசாயிகளுக்கு தனித்துவமான அடையாள எண் வழங்கப்பட்டு வருவதாகவும், தனித்துவமான அடையாள எண் பெற்றிருந்தால் மட்டுமே விவசாயிகள் பயிர்க்கடன், விவசாய இடுபொருள், மழை மற்றும் வறட்சி நிவாரணம், வேளாண் உழவு நல திட்டங்களை பெற முடியும் என்பதால் அனைத்து விவசாயிகளும் தனித்துவமான அடையாள எண் பெற வேண்டும் என்றும், இதற்காக மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகவனைத்துறையின் மூலம் தனித்துவ அடையாள எண் பெற பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், மேலும் பொது சேவை மையங்களிலும் இந்த தனித்துவ அடையாள எண் பெற பதிவேற்றம் செய்யப்படுகிறதாகவும், தனித்துவமான அடையாளம் பெற விவசாயிகள் பட்டா, சிட்டா, ஆதார் அட்டை மற்றும் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட கைபேசியோடு நேரில் சென்று பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என்றும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 268,059 விவசாயிகளில் இதுவரை 209,240 விவசாயிகள் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் அனைத்து விவசாயிகளும் இம்மாதம் 24ஆம் தேதிக்குள் தனித்துவமான அடையாளம் பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாவட்ட அளவிலான கூட்டாய்வுக் குழுவினர் ஆய்வு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் சிரமமின்றியும் பாதுகாப்புடனும் பயணிக்கும் வகையில் ஆண்டுதோறும் பள்ளிகள் திறப்பதற்கு முன்பு பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்வது வழக்கம். அந்த வகையில் கோடை காலம் முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்தில் மாவட்ட கூட்டாய்வுக் குழுவினால் ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வின் போது தனியார் பள்ளி வேன் மற்றும் பேருந்துகளில் வேக கட்டுப்பாட்டு கருவி, முதலுதவி பெட்டி, அவசர கால வெளியேறும் வழி, தீ தடுப்பு கருவி, கண்காணிப்பு கேமராக்கள் அனைத்தும் முழுமையாக செயல்படுகிறது என்று ஆய்வு செய்யப்பட்டது.
1: திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என். ரவிச்சந்திரன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது. இலங்கையில் 30,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள்.

0: மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த ஆந்திர மாநிலம் குண்டூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுடன் உரையாடிய அவர், தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து கவலையடைய வேண்டாம் என அறிவுறுத்தினார். அரசு பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், அதற்கான கட்டமைப்பை மேம்படுத்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்காற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். கல்வி சுற்றுலாவுக்கு வந்த இந்த குழுவில் 27 மாணவிகளும் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாட்டில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாளொன்றுக்கு 47,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,34,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து இதுவரை குழாய் மூலம் சமையல் எரிவாயு இணைப்பு 760,000 வீடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய திருமதி சுஜாதா சர்மா, 800,000 பேர் இதற்காக பதிவு செய்துள்ளதாகவும் கூறினார். மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் வெளிப்படைத்தன்மையுடனான நிர்வாகத்திற்கு பள்ளி மேலாண்மை குழுக்கள் அமைக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. அரசு, பள்ளிகள், பெற்றோர், சமூகத்தினர் ஒருங்கிணைந்து கல்வித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பள்ளிகளின் செயல்பாடுகளை சீராக நடத்த அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கல்வி அமைச்சகம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைவருக்கும் சுகாதார வசதிகள் வழங்க முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று உயிரி தொழில்நுட்பத்துறையில் மரபியல் ரீதியிலான நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் குறைந்த செலவில் சோதனைகள் மேற்கொண்டு உரிய சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். ரயில் விபத்துகள் குறித்த ஆரம்ப நிலை விசாரணை தொடர்பாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் புதுதில்லியில் உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அண்மையில் ரயில்களில் ஏற்படும் தீ விபத்துகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்ட அவர், ரயில்வே பாதுகாப்பு படை இது தொடர்பான விசாரணைகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். சமூக விரோதிகளின் செயல்பாடுகள் இந்த விபத்துகளில் எந்த அளவுக்கு ஏற்பட்டுள்ளது என்பதை கண்காணித்து உடனடி நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாகவும், விபத்துகளை தவிர்ப்பதில் தகவல் சேகரிப்பு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிசிடிவி கேமராவில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள், சந்தேகிக்கப்படும் நபர்கள் பயன்படுத்தும் தொலைபேசி உரையாடல்களை கண்காணித்தல், சைபர் பாதுகாப்பு முறைகளை வலுப்படுத்துதல், செயற்கை நுண்ணறிவு தொடர்பான கண்காணிப்பு ஆகியவற்றை வலுப்படுத்தி விபத்துகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.5% அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினையின் போதும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்ததாக கூறினார். நிதி பற்றாக்குறை குறித்து அரசு துறைகளுடன் ஒருங்கிணைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இலங்கையில் நடப்பாண்டு 30,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இலங்கை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 15 பேர் இந்த காய்ச்சலால் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இலங்கையில் 22,500 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கொழும்பு, கண்டி, ரத்னபுரா உள்ளிட்ட பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் பரவி

0: வருவதாகவும் அது மேலும் கூறுகிறது. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவது குறித்து பொதுமக்கள் மாணவர்கள் இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் இலங்கை சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற தீவிரவாதத்திற்கு எதிரான 11வது பிரிக்ஸ் குழு கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை மேற்கு பிராந்திய செயலர் திரு சிபி ஜார்ஜ் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். தீவிரவாதத்தை ஆதரிக்கும் அமைப்புகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தீவிரவாதத்திற்கு நிதி உதவி அளிக்கப்படுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்தார். நடப்பாண்டில் கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை மேற்கொள்ளும் யாத்திரிகர்களுக்கான கணினி குலுக்கல் முறையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். அடுத்த மாதம் தொடங்கும் இந்த யாத்திரை ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவு பெறும். இந்த யாத்திரையில் மொத்தம் 1000 யாத்ரிகர்களின் பெயர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் கணினி உதவியுடன் கூடிய இந்த குலுக்கல் முறை வெளிப்படையாக நடத்தப்பட்டது என்றும் அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. குழுவிற்கு 50 பேர் என்ற எண்ணிக்கையில் 20 குழுக்கள் லெபுலேக் மற்றும் நத்துலா மலைப்பாதை வழியாக இந்த யாத்திரையை மேற்கொள்வார்கள் என்று அரசு கூறியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளன. மேலும் 011-230-88-214 என்ற தொலைபேசி எண் வாயிலாகவும் இந்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம். சர்வதேச கடல் பகுதியில் இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்காக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல்துறை கூடுதல் செயலர் திரு முகேஷ் மங்கல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை வளைகுடா பகுதிகளில் இருந்து 3300 மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் துறைமுகங்கள் தடையின்றி செயல்பட்டு வருவதாகவும் திரு முகேஷ் மங்கல் கூறினார். கேரளம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால பேரவைத் தலைவர் திரு ஜி சுதாகரன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெறுகிறது. ஆளும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் திருவஞ்சூர் ராதாகிருஷ்ணன் போட்டியிட உள்ளார். விளையாட்டுச் செய்திகள். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4-6-4 என்ற செட்கணக்கில் துருக்கியின் எரிகி கிர்கின் ரஷ்யாவின் மரத் ஷரிபோவ் இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வர்மான்யூ சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மாணிக்கா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியில் மனுஷா தியா சித்தால் இணையும் ஹர்மி தேசா யசஸ்வினி கார்படே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா மானவ் தாக்கர் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஆய்கிகா முகர்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது. இலங்கையில் 30,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
4: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
3: நீங்க எங்க படிச்சீங்க?
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
6: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAC A கிரேட் அக்ரிடிட்டட், NBA அக்ரிடிட்டட், Apple ஆத்தரைஸ்ட் ட்ரைனிங் சென்டர், 3D பிரிண்டிங் ஃபெசிலிட்டின்னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க ஒர்க் பண்ற ஃபேக்கல்டிஸ்ல 50% மெம்பர்ஸ் PhD டிகிரி ஹோல்டர்ஸ், ICT

0: ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸோட லேர்னிங் என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வெளி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வயல்வெளி.
1: வயல்வெளி
2: இங்க போறது யாரு? தமிழ் மாதிரியே இருக்குதே. ஏப்பல தமிழு தமிழு
3: நம்மள யாரு கூப்பிடுற மாதிரியே இருக்கே. எதுக்கு திரும்பி பாப்போம். அட நம்ம சீதா. என்ன சீதா சொல்லு, என்ன விஷயம் கூப்பிடுற?
2: என்னப்புல, ஆளை பார்த்து ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது. வீட்டை தாண்டி தான் போற, எட்டி கூட பார்க்காம போற. அம்புட்டு வேலையா உனக்கு?
3: கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு புல, அதான் வேக வேகமா போயிட்டு இருக்கேன்.
2: எதுக்கு நேரமாச்சு, என்ன வேலை?
3: என்னப்புல இப்படி கேட்ட, டைம் என்ன? ஏழைகள் ஆயிடுச்சு, இன்னும் 10 நிமிஷத்துல வயல்வெளி போட்டுருவாங்க. இன்னைக்கு குறிப்பா இந்த மழைக்காலத்துல எப்படி கால்நடைகளை பராமரிக்கிறதுன்ற தகவலை சொல்றதா சொன்னாங்க. உன்னை பார்த்து பேசிட்டு நான் போய் வயல்வெளி கேட்டு முடியுமா? இல்ல நீ தான் என்ன பார்த்து சீக்கிரம் பேசிட்டு அனுப்பி விட்டுருவியா? அதான் வேகமா போயிட்டு இருக்கேன்.
2: வாஸ்தவமான பேச்சுதான். ஆனா இப்படி என்ன விட்டுபிட்டு நீ மட்டும் போய் கேட்டா எப்படி? இரு நானும் வர, இந்த கதவை சாத்திட்டு உன் கூடவே வந்துடுறேன். இரு
3: சீக்கிரம் சீக்கிரம் வரசாவா.
2: ஏப்ல நான் இங்க உட்கார்றேன், அந்த எஃப்எம் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸோட வந்து உட்காருப்புல.
3: இவ சும்மா வந்ததும் போதும், எனக்கு வேலை வைக்கிறதும் போதும். இரு இரு எல்லாத்தையும் எடுத்துன்னு வரேன். முதல்ல எஃப்எம் போடுறேன்.
4: மழைக்கால கால்நடை பராமரிப்புக்கு தயாராவோம். கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் மற்றும் மூத்த விஞ்ஞானி டாக்டர் MS கண்ணதாசன் அவர்களின் உரை கேட்கலாம்.
5: விவசாய பெண்மக்கள் வணக்கம். குறிப்பா இந்த கால்நடை வளர்ப்புல ஈடுபட்டு இருக்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும், அந்த பண்ணையாளர்களுக்கு ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொரு சவால் இருக்கும். இப்போ வெயில் காலம், இந்த சூழலில் அதற்கேற்ற சவால்களை அவங்க சமாளிச்சுட்டு இருப்பாங்க. என்ன இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் முன்கூட்டியே சில விஷயங்களுக்கு தயாராகிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. அப்படி இருக்கும் சூழலில் இப்போது இந்த வெயிலை தாண்டி வரக்கூடிய இந்த பருவமழை காலத்தில் நம்ம வச்சுருக்க கால்நடைகளில் என்னென்ன மாதிரியான நோய் தொற்று உண்டாகலாம், வேறு என்னென்ன சிக்கல்கள் நமக்கு வரலாம், அதுக்கு என்னென்ன விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும், எதெல்லாம் தவிர்க்கலாம், முன்னெச்சரிக்கையாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? சார் வணக்கம்.
6: சார் வணக்கம் சார்.
5: இந்த கால்நடை வளர்ப்பு ஈடுபட்டு இருக்க நம்ம பகுதிகளில் இருக்கக்கூடிய நம்ம தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி இந்த பகுதியில் இருக்க விவசாயிகள் இந்த பருவமழை காலத்தை ஒட்டி என்னென்ன விஷயங்கள்ல முதல்ல அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணுங்க சார், எதெல்லாம் அவங்க தடுப்பு நடவடிக்கைகளை ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
6: வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் வந்து நம்ம சொல்லுவோம். மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வு எழுத போகிறாருன்னா தேர்வு அன்னைக்கு வந்து தயாராகக்கூடாது. தேர்வுக்கு முன்ன நாள் வந்து படித்து தயாராகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வில் வந்து வெற்றி அடைய செய்யும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கால்நடை பராமரிப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பருவ காலத்துக்கும் ஏற்றவாறு அந்த பருவ காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம தயார் பண்ணோம். உதாரணமாக கோடைக்காலம்னா அதுக்கு முன்னாடியே தயாராகிடணும், மழைக்காலம்னா அதுக்கு முன்னாடியே தயாராகணும். அந்த வகையில் இப்போ வந்து நம்ம கோடையில் ஏற்கனவே வந்து நிறைய சவால்களை வந்து சந்திச்சுட்ருக்கோம். அதிக அளவு வெப்ப இதில் வெப்ப அயற்சி வெப்பச்சலனம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் காரணமாக கால்நடைகள் மிகவும் அசௌகரியமாக உணர்ந்து பருவத்துக்கு வராமல் போகிறது, அப்புறம் பால் குறைஞ்சிடுறது, பால் வந்து தண்ணியாக போகிறது, அப்புறம் கோழிகளில் வந்து பார்த்திங்கன்னா இழைப்பு மாதிரி மூச்சு வாங்கி இறந்து போகிறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இப்போ நம்ம வந்து எதிர்கொண்டு வரோம். ஸோ இதே சமயத்தில் இதில் மட்டும் கவனம் இல்லாமல் நம்ம அடுத்து வரப்போகுது, கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலம் வரப்போகுது. ஸோ அந்த மழைக்காலத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தயாராகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது மழைக்காலம் வருது அப்படின்னாவே மழை அன்னைக்கு கொடையை தேடிட்டு ஓடக்கூடாது. ஸோ மழைக்கு முன்னாடியே நம்ம கொடை வாங்கி வச்சுருக்கணும், கொடையை வந்து சரி செய்யணும். அதே மாதிரி தான் நம்ம செய்ய வேண்டிய

தெரியும். மழைக்கால தயார் பணிகள் அப்படின்னு கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் வந்து பார்க்கும் பொழுது ஒரு மூன்று தலைப்புகளில் வந்து நம்ம இதை வந்து முக்கியமாக பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு மற்றும் வெளிப்புற சுகாதாரம் மற்றும் வெளிப்புற மேலாண்மை விஷயங்கள், அதாவது கொட்டகை சார்ந்த இடங்கள், குப்பை கொட்டுற இடம், இதெல்லாம் வந்து எப்படி நம்ம முன்னாடியே தயார் பண்ணி வைக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மழைக்காலத்துக்கு கால்நடைகளை தயார்படுத்தணும். மழைக்காலத்துக்கு கால்நடைகளை தயார்படுத்தணும்னா எனவே கால்நடைகள் வந்து இப்போ அசௌகரியமாக இருக்கும், வெப்பத்தின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அசௌகரியமாக இருக்கும், தீவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக தீவன குறைபாடு இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மழைக்கும் வந்து நம்ம கால்நடைகளை தயார் பண்ணணும். இதோடு இல்லாமல் மழைக்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும், நிறைய பிரச்சனைகள். உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுடைய வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா புழுக்கள் வரும், மாடு ஆடு கோழிகள் வயிற்றில் வந்து புழுக்கள், அதாவது குடற்புழு சொல்லுவோம், ஒட்டுண்ணிகள் இதெல்லாம் இருக்கும். இது இல்லாமல் புற ஒட்டுண்ணிகள்லாம் வந்து இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நோய் கிளர்ச்சி, நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. உதாரணத்துக்கு செம்மறி ஆடுகள் பார்க்கும்போது உங்களுக்கு துள்ளுமாறி நோய் வரும். மழைக்காலத்தில் அதிகப்படியான மேய்ச்சல், அதாவது திட்டமிடாத ரொம்ப அதிகப்படியான அளவில் வந்து மேய்ச்சல் அனுமதிக்கும் பொழுது இந்த நோய் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிகிறதோடு இல்லாமல் இந்த நோய்கள்லாம் தடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது வருமுன் காப்போம் என்பது தான் வந்து மிகச்சிறந்த விஷயம். ஸோ அதை வருமுன் காப்பது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நோய்களுக்கான தடுப்பூசியை வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். ஸோ இந்த தடுப்பூசியை போட்டுக்கிறோம் போது அதுக்கான ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கொரோனா வந்து நமக்கு நிறைய விஷயத்த வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. கொரோனா வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 நாட்கள் தனிமைப்படுத்தினா தான் நோயினுடைய அறிகுறி தெரியும். தடுப்பூசி போட்டப்புறம் 21 நாட்கள் கழித்து தான் வந்து அந்த நோயுடைய எதிர்ப்பு உயிரி மருந்து, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து முதல்ல உண்டாகும். ஸோ இதெல்லாம் வந்து கால்நடைகளுக்கும் வந்து பொருத்தம். ஸோ கால்நடைகளுக்கும் வந்து இந்த தடுப்பூசிகள் வந்து குறைந்தபட்சம் 21 நாளுக்கு முன்னாடி போடணும். போன்ற விஷயங்களை வந்து விவசாயிகள் வந்து மனதில் கொண்டு தயார்படுத்திக்கணும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா தீவனம். ஸோ தீவனம்னு வரும்போது இப்போ வெயில் காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து பச்சை தட்டுப்பாடு, பச்சை சுத்தமாக இருக்காது. பட் எதிர்காலத்தில் அதாவது மழை வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீவனத்தில் வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். சாதாரணமாக ஒரு பசுந்தீவனத்தில் வந்து 70-75% நீர்ச்சத்து இருக்குன்றது, மழைக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80-85% வரைக்கும் நீர்ச்சத்து போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் நம்ம உலர்த்தீவனத்தையும் அடர்த்தீவனத்தையும் நம்ம வந்து சார்ந்து இருக்க வேண்டியதாக இருக்கும். உலர்த்தீவனம் அடர்த்தீவனம் போது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எளிதில் பாதிக்கப்படையக்கூடியது. ஸோ அதற்கான பாதுகாப்பு, அதாவது சேமிக்கிற வசதிகள் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டும். அந்த வகையில் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொட்டகை சார்ந்த விஷயங்கள், மாடு ஆடு கோழி எதுவாக இருந்தாலும் சரி அதோடைய கொட்டகை சார்ந்த விஷயங்கள். இந்த கொட்டகை ஆய்வுன்றது வந்து ஒரு வெளிப்புற கேடயம் மாதிரி, ஒரு ஷீல்டு மாதிரி, நம்ம எப்படி தலைக்கு வந்து ஒரு ஹெல்மெட் போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடுகளுக்கு வந்து ஒரு ஷீல்டு மாதிரி, கேடயம் மாதிரி வந்து பாதுகாக்கும் கொட்டகை. ஸோ அந்த கொட்டகையை பார்க்கும்போது ஒவ்வொன்றையும் வந்து நம்ம நுணுக்கமாக ஆராயணும். அது எப்போன்னா இப்போயே செஞ்சிட்டோம்னா தான் வந்து நல்லது. உதாரணத்துக்கு ஒரு கூரை இருக்குது, வெயில் காலத்தில் நீங்கள் கூரையை வந்து நல்லபடியாக பரிசோதிக்கணும். ஒரு கண்ணில் நல்லா அதை பார்த்து அந்த கூரையில் வந்து ஏதாவது ஓட்டை இருக்கா இல்லை விரிசல் இருக்கா, வேறு ஏதாவது பால் பட்டிருக்கா, பால் பட்டினா கெட்டு போகிறது ஏதாவது உடஞ்சிது அது மாதிரி இருந்ததுன்னா மாற்றுறது இருந்தால் மாற்றிடலாம். இல்லாட்டி ஏதாவது சின்ன துளை அது மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடைச்சிடணும், அது வந்து பண்ணணும். அடுத்தபடியாக வந்து செவரெல்லாம் செக் பண்ணணும். தரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாடு ஆடு கோழி எதுவாக இருந்தாலும் சரி தரை வந்து பார்த்திங்கன்னா பள்ளம் மேடு இருக்கக்கூடாது, அதேமாதிரி ஒரே சீராக இருக்கணும். ஏன் பள்ளம் மேடு இருக்கக்கூடாது அப்படின்னா பள்ளம் மேடு இருக்கும்போது அந்த கிராக்ஸ் அண்ட் கிரவிஸ்னு வாங்க சின்ன சின்ன இண்டு இடுக்கு அதெல்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ அது என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல வந்து தண்ணீர் வந்து தேங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து அதிகம். தண்ணீர் அதிகப்படியாக வந்து தேங்கும் பொழுது என்னாகும் ஒரு பெரிய பிரச்சனைனா மாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு, கால் குழம்பு, கால் சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா கோமாரி நோய் வந்து ஒருவேளை நோய் கிளர்ச்சி ஏற்பட்டால் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மடிநோய், மாடு வந்து பார்த்திங்கன்னா பால் கறந்த உடனே உடலில் ஏற்படுற ஒரு அயற்சியின் காரணமாக என்ன ஆகும்னா மாடு உடனடியாக படுக்கிறதுக்கு போகும். அந்த சமயத்தில் வந்து நம்ம விவசாயிகள் வந்து அடர்த்தீவனம் போட்டு மாடை வந்து நிற்க வைப்பாங்க. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு சுணக்கம் ஏற்படுது, ஒரு குறைபாடு ஏற்படுதுன்னா என்னாகும்னா மாடு கீழே படுக்கும். ஸோ கீழே படுத்தால் என்னாகும்னா இந்த கிராக்ஸ் அண்ட் கிரவிஸ் சின்ன கீழே இருக்க சின்ன இண்டு இடுக்கு பள்ளம் மேடில் வந்து அசுத்தமான நீர் இருக்கும். மழைக்காலத்தில் வந்து நம்ம தூய்மையை பராமரிக்கலைன்னா அசுத்தமான நீர் இருக்கும். ஸோ அதர் வழியாக வந்து கிருமிகள் வந்து உள்ளே போய் மடிநோய் வந்து ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து அதிகப்படியாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். மேலும் வந்து தண்ணி தேங்குச்சுன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஈக்கள் கொசு இதெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வர்றதோடு இல்லாமல் இனப்பெருக்கமும் செய்யும், அதோ எண்ணிக்கை வந்து அதிகமாகும். ஸோ அதனால் வந்து ஈக்கள் கொசுக்கள் வழியாக வர்ற நோய் வந்து அதிகப்படியாக வந்து வரும். இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த சமீப காலமாக வந்து தட்டம்மை நோய் அப்படின்ற இளம்பி நோய் வந்து வருது. இதற்கு மெயினான காரணம் வந்து பார்த்திங்கன்னா கொசுக்கள் தான் கடிக்கும். கொசு கடிச்சதுன்னா அந்த இடத்துலேருந்து ரத்தம் சொட்டும். அந்த ஒரு காட்சி ரொம்ப மனசுக்கு வருத்தம் தரக்கூடிய காட்சியை வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடும். அதனால் வந்து நம்ம வந்து பள்ளங்கள் மேடு இல்லாதவாறு, தண்ணீர் வந்து தேங்காதவாறு நம்ம வந்து

பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்பயே தரையை வந்து சீராக சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி சமமாக இருக்கும் பொழுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கோடு வந்து சீராக கோடு போட்டுக்கணும். ஏன் கோடு போடணும்னா, ஒரு வரவரப்பு தன்மை சொர சொரன்னு இருந்தால் மட்டும்தான் மாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் குழம்பு வழுக்காது, படுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உடல் வெளிப்புற தோல் வந்து பாதிக்கப்படாது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி நம்ம தரையை பாதுகாக்கும் பொழுது தண்ணீர் வந்து தேங்குது, இல்லை வந்து எளிதில் ஈரமாகுது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ரப்பர் மேட் வச்சுருப்பாங்க, ரப்பர் படுக்கை, மாடுகளுக்கெல்லாம் ரப்பர் படுக்கை வச்சுருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வெளிப்புற வர்த்தக ரீதியாக வணிக ரீதியாக கிடைக்கிற அந்த ரப்பர் மேட்டை வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் அளவுக்கு வந்து உயரம் கூடிடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் தேங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் குறையும். மாடுகள் வந்து கீழே படுத்து எந்திரிக்கும் பொழுது அதனுடைய எலும்போ இல்லை மூட்டோ வந்து பார்த்திங்கன்னா அடிபடாமல் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம நிச்சயமாக வந்து பண்ணணும். அடுத்தது என்னென்னா, சுற்றுப்புறம். நீங்கள் ஒரு கொட்டகையை வச்சுருக்கீங்க, மாடோ இல்லை ஆடோ இல்லை கோழியோ, எந்த கொட்டகையை வச்சுருந்தாலும் அந்த கொட்டகையை சுற்றி வந்து ஒரு 10 to 15 meters அளவிற்கு சுற்றளவு எல்லா பக்கமும் 4 புறமும் வந்து 10 to 15 meters அளவுக்கு வந்து புதரும் இருக்கக்கூடாது, நீர்த்தேக்கமோ குப்பையோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ ஏன் இருக்கக்கூடாதுன்னா, புதர் இருந்தது இல்லை நீர் தேங்கிறது இல்லை வந்து ஏதாவது நீங்கள் அங்கே வந்து குப்பை தேங்கிறது அது மாதிரிலாம் இருந்ததுன்னா என்னாகும்னா, புதர் இருந்ததுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எலி பாம்பு போன்ற தொல்லைகள் வந்து இருக்கும். அதே மாதிரி நீர் தேங்குச்சுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கொசு ஈக்கள் அதனுடைய வாழிடமாகவும் இனப்பெருக்கத்துக்கு ஏற்ற இடமாகவும் வந்து அது வந்து இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குப்பைகள். ஸோ குப்பைகளையும் வந்து வச்சுக்கூடாது. ஏன்னா குப்பையும் 10-15 meters இருக்கும் பொழுது மழை நீரோ இல்லை கழிவு நீரோ ஏதோ வந்ததுன்னா அது வந்து இனப்பெருக்க தளமாகிடும். அதனால் திருப்பி கொசுக்கள் ஈக்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொட்டகை நீங்கள் பார்க்கும் பொழுது கழிவு நீர் வடிகால் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மாடை வந்து கழுவி விடுறீங்க, இல்லை வந்து மாடு வந்து கோமியம் போகுது, இல்லை ஆடு கோமியம் போகுது, இல்லை கோழியோட எச்சம் இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஈரத்தன்மை இருந்தாலும் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரத்தன்மை வந்து போய் உலர்ந்த நிலையை வந்து அடையும். சூரிய வெளிச்சம் தான் இயற்கையிலேயே ஒரு உகந்த ஒரு நல்ல கிருமி நாசினின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அது வெயில் காலத்தில் வந்து ஸோ அது மாதிரியான பதமான இல்லை ஈரம் சார்ந்த பொருட்கள் வந்து அசுத்தம் ஏற்படுத்தும் பொழுது சூரிய வெளிச்சம் வந்து அதை பார்த்துக்கொள்ளும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலத்தில் இதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து கிடையாது. அதனாலேயே வந்து நம்ம கழிவுநீர் அமைப்புகளை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு கழிவுநீர் வந்து போகிற இடம் வந்து நல்லா சாய்வாக இருக்கா, ஏன்னா சாய்வாக இருந்தால் தான் இந்த கழிவுநீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் எந்த இடத்துக்கு கொண்டு போகிறீங்களோ அந்த இடத்துக்கு போகும். அதேமாதிரி அடைப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு வந்து பார்த்து இதெல்லாம் வந்து சரி செஞ்சுக்கணும். தேவைப்பட்டதுன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணியை ஊற்றி அதனுடைய சாய்வு எந்த அளவுக்கு சாய்வாக இருக்குது கரெக்டாக போகுதான்றதையும் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஏதாவது மாற்றி கட்டணும் அப்படின்னா நீங்கள் உடனடியாக அதை வந்து கொத்தனார் கூப்பிட்டு அதை வந்து சரி பண்ணிக்கணும். சுவர் இருக்குது இல்லைங்களா, கால்நடைகள் வளர்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா மாடோ இல்லாட்டி ஆடு வளர்க்கும் பொழுதோ இல்லாட்டி கோழிகள் வளர்க்கும் போதோ, கோழிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டில் சைடில் வந்து ஒரு அடி உயரத்துக்கு வந்து சுவர் மாதிரி கட்டியிருப்பாங்க, ஹாலோ பிரிக் வச்சுருப்பாங்க, செங்கல் வச்சுருப்பாங்க. அந்த சுவர்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வெள்ளை எடுத்து அப்படின்னா வந்து நல்லது. சுண்ணாம்பு கொண்டு வெள்ளை அடிக்கும் பொழுது பெயிண்ட் இல்லை, சுண்ணாம்பு கொண்டு வெள்ளை அடிக்கும் போது அது இயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிருமி நாசினியுடைய வேலைகளை வந்து பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுவர்லையோ இல்லை தரையில் எங்கேயோ இருக்கிற ஓட்டைகள் எதுனா இருந்ததுன்னா அதை வந்து நிச்சயமாக அடைச்சிடணும். ஏன்னா ஓட்டைகள் இருக்கும் பட்சத்தில் அது எலிகள் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாம்புகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ ஏன் எலிகள் வந்து மிக குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு இடத்துல எலி இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த தீவனம் கெட்டு போயிடும். உதாரணத்திற்கு மாடு வளர்க்கும், அதாவது கறவை மாடு வளர்க்கும் கொட்டைகளில் வந்து பார்த்திங்கன்னா தீவனங்கள் இருக்கும் பொழுது அங்கே எலி இருந்ததுன்னா எலியுடைய எச்சம் அதெல்லாம் வந்து படும் பொழுது என்னென்னா தீவனம் வந்து எளிதில் மாசடையும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜீரணக்கோளாறு மற்றும் உடல் உபாதைகள் வந்து கால்நடைகளுக்கு ஏற்படும். ஆனால் இந்த உடல் உபாதை வந்து கோழிகளை வந்து தாக்கும் பொழுது, அதாவது கோழிகள் வந்து எலியுடைய எச்சத்தினால பாதிக்கப்பட்ட இல்லை அசுத்தமடைந்த தீவனத்தை வந்து உண்ணும் பொழுது கோழிகளுக்கு அஃப்லோடாக்சின்ற நச்சு நோய் ஏற்பட்டு அது இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் எலிகளை வந்து சாதாரணமாக நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு பண்ணை சுகாதாரமாக இருக்கா அப்படின்றதுக்கு வந்து எலி இருக்கா இல்லையான்றதை வச்சும் ஒரு அளவுகளாக நம்ம வந்து கருதலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு வந்து கவனம் கொடுக்கணும். அடுத்தது வந்து தண்ணீர் தொட்டி. தண்ணீர் தொட்டியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னமே வந்து பார்த்து தண்ணீர் தொட்டியோட உட்புறம், அதாவது சிமெண்ட் தொட்டியாக இருந்ததுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சுண்ணாம்பு வந்து அடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. உள்ளேயும் வெளிப்புறம் எல்லா பக்கமும் சுண்ணாம்பு அடிக்கிறது நல்லது. அதே மாதிரி கொட்டையுடைய காற்றோட்டம் இதெல்லாம் வந்து உறுதி செஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குப்பை மேலாண்மை. ஸோ இந்த குப்பை மேலாண்மை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குப்பை எங்கே கொண்டு போய் கொட்டுறோம், ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய பண்ணையை சுற்றி அதாவது கொட்டகையை சுற்றி ஒரு 10-15 meters அளவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குப்பையை வந்து கொட்டக்கூடாது. அந்த குப்பையை அங்கே கொட்டும் பட்சத்தில் மழைநீர் சேர்ந்ததுன்னா நிச்சயமாக வந்து ஈக்கள் கொசுக்களுடைய உற்பத்தி அதிகமாகி அதில் வந்து பார்த்திங்கன்னா

ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, சப்போஸ் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பண்ணைகள் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணை வச்சுருக்கவங்க தங்களுடைய மின் இணைப்புகளை வந்து சரி செஞ்சுக்கணும். ஏன்னா மழைக்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயர்லாம் ஈஸியாக அறுத்து போகிறதுக்கு வாய்ப்புண்டு, கீழே வந்து பார்த்திங்கன்னா அதான் பிஞ்சு போகும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மழைக்காலத்தில் வந்து ஈரமாக இருக்கும் பொழுது மின்சாரம் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக கருதப்படும். அதனால் வந்து கோடை காலத்தில் வந்து மின் இணைப்புகள், அந்த மின் வழித்தடங்கள், அந்த ஒயரு, அப்புறம் சுவிட்ச் போர்டு, இதெல்லாம் வந்து நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதை நம்ம செஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணைனு பார்க்கும்போது, ஒரு கொட்டகைன்னு பார்க்கும்பொழுது யார் வேணால் வரலாம் போகலாம் அப்படின்ற சூழ்நிலை இல்லாமல் வெளிப்புற ஆட்களை அனுமதிக்கிறதுல வந்து ஒரு திட்டமிடல் வேண்டும். இல்லாட்டி ஒரு யார் வரலாம் யார் போகக்கூடாதுன்றதில் ஒரு தெளிவான சிந்தனை வந்து நமக்கு வேண்டும். ஸோ இதையும் தாண்டி என்ன அப்படின்னா, நம்ம உள்ளே நுழையிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய கால்களும் கிருமி நாசினி கலந்த தண்ணீரில் வந்து நனைச்சதுக்கப்புறம் உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது ஒரு கொட்டகைக்குள்ளே, மாடு கொட்டகைக்குள்ளேயோ ஆடு கொட்டகைக்குள்ளேயோ கோழி கொட்டகைக்குள்ளேயோ போகிறாங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து அந்த கிருமிநாசினி கலந்த தண்ணீரில் தங்களுடைய காலை நனைச்சிட்டு போகிறது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய சக விவசாயிகளாக இருந்தாங்கன்னா, வெளியில் வெளியூரில் இருந்தோ இல்லை பக்கத்து பண்ணைகள் இருந்தோ வராங்கன்னா, ஒரு இயல்பாக கேட்குற மாதிரி கேட்டுக்குங்க. உங்கள் பண்ணையில் ஏதாவது வியாதி இருக்கா, கோழி நல்லா இருக்கா அப்படின்றத கேட்டு, பண்ணையில் வந்து கோழி நல்லா இல்லை, கால்நடைகள் நல்லா இல்லை, ஏதாவது வியாதி இருக்கும் பட்சத்தில் வெளியாட்களை அனுமதிக்காதீங்க. குறிப்பாக உங்களுடைய ஊர்களிலோ இல்லை அருகிலுள்ள கிராமங்களிலிருந்தோ யாராவது நோய்வாய்ப்பட்ட பண்ணையிலிருந்தோ இல்லை நோய்வாய்ப்பட்ட இடத்துலேருந்தோ, கால்நடைகள் நோய்வாய்ப்பட்ட இடத்துலேருந்தோ விவசாயிகள் வந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்கள வந்து அனுமதிக்க தேவையில்லை. அவங்கள நாசுக்காக விஷயத்தை சொல்லி மறுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணை வந்து பெரிய அளவில் இருந்ததுன்னா நீங்கள் முன்னாடியே யூபிஎஸ், ஜெனரேட்டர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கோங்க, சர்வீஸ் பண்ணிக்கோங்க, நல்லபடியாக இயங்குதான்றதை வந்து பார்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவரைக்குரிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிப்புற கேடயங்களாக வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மழைக்காலத்தை உட்புற கேடயங்களாக பார்க்குறதுன்னு வந்து பார்க்கும்போது, கால்நடைகளை

0: வந்து நம்ம தயார் பண்ணுறது.
1: ஸோ கால்நடைகளை எப்படி தயார் பண்ணணும்னா, கால்நடைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ கால்நடைகள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்னென்ன செய்யணும்?
0: ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பருவ காலம் மாறும் பொழுது கால்நடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதீத தயாரிப்பு பணி அல்லது தயார் செய்யும் பணி வந்து நமக்கு தேவைப்படுது. உதாரணமாக வந்து மழைக்காலம் ஆரம்பிக்கும் பொழுது குடற்புழு நீக்கம், தடுப்பூசி போன்றவை வந்து நிச்சயமாக வந்து தரப்பட வேண்டும். ஏன் மழைக்காலத்துக்கு முன்னே குடற்புழு நீக்கம் தரணும்னா, மழைக்காலத்தில் முளைக்கிற புற்கள் இல்லாட்டி மழைக்காலத்தில் செழித்து வளர்கிற புற்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புழுக்களோட, அதாவது ஒட்டுண்ணிகளோட புழுக்கள் வந்துருக்கும், முட்டைகள் இருக்கும். இதெல்லாம் சாப்பிடும் பொழுது மாட்டுடைய வயிற்றில் வந்து ஒட்டுண்ணிகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா, பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது குறைந்தபட்சம் ஒரு 3 வாரங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குடற்புழு நீக்கம் வந்து உங்களுடைய கால்நடைகளுக்கும் கோழிகளுக்கும் வந்து செய்யணும். இந்த மாதிரி குடற்புழு நீக்கம் செய்யும் போது விவசாயிகள் என்ன பண்ணுறோன்னா, எனக்கு ரோஸ் கலர் மருந்து கொடுங்க, அது ஊற்றிக்கிறேன், இல்லை மஞ்சள் கலர் பவுடரை கொடுங்க, அது போட்டுக்கிறேன் அப்படின்வாங்க. நேரடியாக போய் மெடிக்கல் ஸ்டோர்லேயும் வந்து வாங்குவாங்க. இது வந்து ஒரு தவறான நடைமுறை. இது நீங்கள் வந்து அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை போய் அணுகுங்க, இல்லாட்டி பக்கத்தில் இருக்கிற கால்நடை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தோட தொலை நிலையங்கள், உதாரணத்துக்கு ஒரு கேவிகேவோ இல்லாட்டி வியூடிஆர்சியோ எஃப்டிசியோ இல்லை கல்லூரியோ ஏதோ ஒன்று அணுகுனா அங்கே இருக்கிற கால்நடை மருத்துவர்கள் வந்து உங்களுக்கு முறையான ஆலோசனைகளை தருவாங்க. அந்த ஆலோசனைகளின் அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குடற்புழு நீக்க மருந்தை வந்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நீங்கள் ஒரு பதிவேடு மாதிரி, சின்ன பதிவேடு மாதிரி பராமரித்து, இந்த முறை மழைக்காலத்துக்கு முன்னே என்ன மருந்து கொடுத்தோம், அடுத்து வெயில் காலத்துக்கு முன்னாடி என்ன கொடுக்கணும், குளிர்காலத்துக்கு முன்னே என்ன கொடுக்குறோம், இது போன்ற பதிவுகளை வந்து மேற்கொள்றது வந்து நல்லது. அதே மாதிரி நம்ம குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கும் பொழுது எவ்வாறு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணுன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம மழை வர்றதுக்கு ஏறக்குறைய ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்குற அந்த மருந்து வந்து முறையான அளவில் முறையான படி கொடுத்தா மட்டும்தான் அந்த மருந்து வந்து நல்லபடியாக வேலை செய்யும். ஸோ அந்த குடற்புழு நீக்க மருந்து வந்து நம்ம கொடுக்கணும். உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம கொடுக்க வேண்டிய நேரம்னு வந்து பார்க்கும்போது அதிகாலை பொழுது தான் வந்து குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கணும். அதாவது மாட்டுடைய கோழிகளுடைய வெறும் வயிற்றில் வந்து குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அல்லது 4 மணி நேரம் வந்து நீங்கள் தீவனம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. இப்போ இதோ உச்சி வெயில்லையோ இல்லாட்டி காலையில் ஒரு 8 மணிக்கோ 9 மணிக்கோ நீங்கள் குடற்புழு நீக்க மருந்து கொடுத்தீங்கன்னா அடுத்த 4 மணி நேரம் நீங்கள் தீவனம் கொடுக்கலன்னா மாடோ இல்லை கோழியோ ரொம்ப சிரமப்படும் பசியில். அதனாலதான் தூங்கி எழுந்தோடனே காலையில் ஒரு 5-6 மணிக்குள்ளே நீங்கள் குடற்புழு நீக்க மருந்து கொடுத்துறது வந்து ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக அந்த குடற்புழு நீக்க மருந்து கொடுத்த உடனே ஒரு வாரம் கழித்தோ இல்லை ஒரு 10 நாட்கள் கழித்தோ நீங்கள் தடுப்பூசி கொடுக்கணும். அதாவது கணக்கு பார்த்தீங்கன்னா மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் தடுப்பூசி வந்து கொடுக்கணும். ஸோ அந்த தடுப்பூசி கொடுக்கும் பொழுது நீங்கள் அருகில் உள்ள கால்நடை மருத்துவர் அணுகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா தடுப்பூசிகள் வந்து நிறைய இருக்கு, ஆனால் உங்கள் ஊரில் நோய் கிளர்ச்சி என்ன இருக்கு? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சப்பை நோய் இருக்கும், ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இளம்பி நோய் இல்லை தட்டம்பை நோய் இருக்கும், ஆடுகளில் ஒரு சில ஊர்களில் வந்து துள்ளு மாறி இருக்கலாம், ஒரு சில ஊரில் ஆட்டுக்கொல்லி நோய்கள் இருக்கலாம், அதே மாதிரி கோழிகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிடின்னு சொல்லுவாங்க கம்போரான்னு சொல்கிற ஒரு வியாதி இருக்கலாம், இல்லாட்டி கொக்குநோன்னு சொல்கிற அந்த கழிச்சல் வியாதி இருக்கலாம். ஸோ எந்த வியாதி இருக்குன்றதை கால்நடை மருத்துவரை அணுகி அதற்கான தடுப்பூசிகளை அவர்களுடைய ஆலோசனைப்படி அவர்கள் மூலமாகவே வந்து நம்ம தடுப்பூசி போட்டுக்கிறது வந்து நல்லது. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நல பரிசோதனை, இப்போ கால்நடைகளுக்கு வந்து உடல்நல பரிசோதனை, பெரும்பாலும் மழைக்காலத்தில் வந்து கறவை மாடுகளுக்கு வந்து மடிநோய் ஏற்படும். அதனால் இப்போ வந்து மடிநோய் வந்து பண்ணை அளவுலேயே, அதாவது பண்ணையிலே வந்து பரிசோதனை செய்கிறதுக்கான பெட்டகங்கள், அதாவது இந்த மாஸ்டைட்டிஸ் டயக்னோஸ்டிக் கிட்டுன்னுவாங்க, ஸோ அந்த மாதிரியான பெட்டகங்கள்லாம் வந்து கிடைக்குது, அதையும் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சனவசிலாம் போட்டிருப்பாங்க, சனவசி போட்டிருப்பாங்க, ஆனால் மாடு சினையாக இருக்கா இல்லை இல்லையான்றது வந்து தெரியாது. அது டாக்டர் கூப்பிட்டு பரிசோதிக்கிறதுலையும் வந்து கொஞ்சம் தொய்வு இருக்கும், இல்லாட்டி சுணக்கம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் தொழில்நுட்பங்கள் இருக்குது, அதாவது மாடு வந்து சினையாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான தொழில்நுட்பங்கள் வந்து இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்களில் எப்படி வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்டு, அதாவது கர்ப்பகால சோதனை, கர்ப்பமாயிருக்காங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுற சோதனை கிட்டு இருக்கோ அதே மாதிரி மாடுகளுக்கும் வந்து இருக்குது. ஸோ அதை ஏன் பார்த்துக்கணும் அப்படின்னா, வெயில் காலத்தில் வந்து உங்களுக்கு ஆடுகளில் இல்லை மாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா சினை பிடிக்கும் திறன் வந்து வெயில் காலத்தில் குறைவாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஊர்ஜிதமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எதிர்வரும் மழைக்காலங்களில் நீங்கள் சினைப்பருவத்துக்கு வரும்பொழுது தவறாமல் அந்த சினைப்பருவத்தை நீங்கள் வந்து உபயோகித்து அதை பயன்படுத்தி நீங்கள் மாடையோ இல்லை ஆடுகளையோ வந்து சினையாக்க முடியும். ஸோ அதையும் வந்து நம்ம வந்து பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து கால் குழம்பு பராமரிப்பு. ஸோ கால் குழம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது ஆடு மாடுகள்னா அதை உடனடியாக கவனத்தில் கொண்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் செய்யணும். உதாரணத்துக்கு கோழிகளில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த காலுக்கு மேலே ஸ்பர்ன்னு வாங்க அந்த கொக்கி மாதிரி ஒரு நகம் இருக்கும். ஸோ அது கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டாணி அளவிற்கு ஒரு வீக்கம் வரும். ஸோ இந்த வீக்கத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை மருத்துவரை அணுகி நம்ம வந்து

உடனடியாக வந்து சிகிச்சை அளிக்க வேண்டும். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே மழைக்காலத்தை எதிர்நோக்கி முதலுதவி பெட்டியை வந்து தயாராக வச்சுக்கணும். ஸோ முதலுதவி பெட்டி அப்படின்றது வந்து மழைக்காலத்தில் கால்நடைகள் எதிர்கொள்கிற சாதாரண பிரச்சனைகளுக்கு உடனடியாக தர்ற அவசர சிகிச்சைக்கான முதலுதவி பெட்டி. ஸோ இந்த முதலுதவி பெட்டியை நீங்கள் வாங்கிறதுக்கோ இல்லை தயார் பண்ணுறதுக்கோ முன்னாடி அருகில் உள்ள கால்நடை மருந்தகங்களையோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் தொலை நிலையங்களையோ நீங்கள் அணுகுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து உகந்த ஆலோசனைகளை வந்து வழங்குவாங்க. அதன்படி நீங்கள் வந்து அவர்களுடைய

இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் தொலை நிலையங்களையோ நீங்கள் அணுகுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து உகந்த ஆலோசனைகளை வந்து வழங்குவாங்க. அதன்படி நீங்கள் வந்து அவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதலுதவி பெட்டியை வந்து தயார் செஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தது வந்து வெளிப்புற கடையும் நம்ம சுற்றுப்புறம் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். அடுத்து மாடை எப்படி தயார் பண்ணிக்கணும்னு வந்து பார்த்தோம். அதாவது நோய் எதிர்ப்பு விஷயங்களில் மாடை எப்படி பார்த்துக்கணும்னு பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிறது தீவனம் மற்றும் தீவன உற்பத்தி. ஸோ தீவனம் தீவன உற்பத்தின்னு வந்து பார்க்கும்பொழுது மழைக்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த ஈரப்பதம், ஈரத்தன்மை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனீங்கனாலையும் தீவனத்தையோ இல்லை பில்லையோ எங்கே போட்டிங்கனாலையும் அந்த தரை வந்து ஈரமாக தான் இருக்கும். இதை சரி செய்யணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தீவனத்தை எந்த இடத்துல சேமிக்க போகிறீங்க, உதாரணத்துக்கு உலர் தீவனத்தை எங்கே சேமிக்க போகிறீங்க, அடர்த்தீவனத்தை எங்கே சேமிக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற இடங்களில் வந்து பார்த்து தீர்மானமாக எடுத்துக்கணும். ஸோ அந்த எடுக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழையில் பாதிக்கப்படாததாக இருக்கணும். ஸோ எளிதில் ஈரத்தால் பாதிப்பு அடையாத இடமாக வந்து இருக்க வேண்டும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வறு வந்து டக்குன்னு மழையில் வந்து ஈரமாயிடும். ஸோ நம்ம வந்து அதை கேட்டுக்கலாம் செவ்வறு ஈரமாகுதா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வச்சுக்கணும். செவுத்த ஒட்டியும் வந்து வைக்கக்கூடாது. ஏன்னா செவுத்த ஒட்டி வைக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் வந்து செவுத்துலேருந்து உடனடியாக தீவனத்துக்கு வந்து மாறிடும், அதுவும் வந்து செய்யக்கூடாது. ஸோ அடுத்தபடியாக தரைப்பகுதியும் வந்து பார்த்திங்கன்னா தரையில் வந்து அப்படியே கிடக்கையாக படுக்க போடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா மேலே பலகைகள் போன்ற ஏற்பாடு அதாவது கட்டம் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா பலகை மாதிரி அடுக்கி பலகைக்கு மேலே வந்து நம்ம வந்து தீவனத்தை சேமிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அடர்த்தீவனம் உலர்த்தீவனம் வந்து எங்கே எப்படி சேவிக்கிறோன்றது வந்து மிக முக்கியமான விஷயம். விவசாயிகள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொட்டகைக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரவானத்தில் கூட்டம்லாம் சொருகி அங்கேயே வந்து உலர்த்தீவனம் பில்லெல்லாம் வந்து வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பில்லெல்லாம் வைக்கும்பொழுது அப்பப்போ வந்து நீங்கள் ஒரு பரிசோதனை ஒரு பார்வை பார்த்துக்கிறது வந்து நல்லது. ஏன்னா அந்த மாதிரி செய்யும்பொழுது என்னாகனா அந்த ஓலக்கொட்டாய் இதிலெல்லாம் எலிகள் பாம்புலாம் ரொம்ப ஈஸியாக வந்து மேலே உட்காரும். ஸோ அதை செக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ விவசாயிகள் வந்து அதையும் வந்து நம்ம பண்ணிக்கணும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உலர்த்தீவனம்னும் போது உலர்த்தீவனம் நமக்கு கிடைக்குமா, அந்த சீசனில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை. ஸோ விவசாயிகள் என்ன பண்ணணும்னா ஒரு 2 மாதத்துக்கு தேவையான உலர்த்தீவனத்தை வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நல்ல வெயில் காலத்தில் உலர்த்தீவனத்தை வந்து நல்ல தரமான உலர்த்தீவனங்களை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கணும். ஸோ அந்த மாதிரி உலர்த்தீவனங்கள் வாங்கும் பொழுது அந்த உலர்த்தீவனம் உண்மையிலே நல்ல தீவனமானது வந்து பார்த்தீங்கன்னா அதை நல்லா பிரித்து முகந்து பார்க்கலாம், இல்லாட்டி கசக்கி பார்க்கலாம், ஏதாவது ஸ்மெல் வருதா இல்லை உள்ளே ஏதாவது கலர் மாறி இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லது. அதே மாதிரி அடுத்தது வந்து அடர்த்தீவனம். அடர்த்தீவனத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலத்தில் வந்து எளிதில் வந்து பூஞ்சைகளால் பாதிப்படையக்கூடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விவசாயி வந்து ஒரு மாடு தான் வச்சிருப்பார், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோ தீவனம் தான் தேவைப்படும். இப்போ மூட்டை வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோ மூட்டை இருக்கும் இல்லை 100 கிலோ மூட்டை இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவார்னா அவர் மூட்டையை வந்து ரொம்ப நாள் பயன்படுத்துகிற மாதிரியான சூழ்நிலை வரும். இந்த சமயங்களில் என்ன பண்ணால் விவசாயிகள் பக்கத்தில் இருக்க விவசாயிகளோட சேர்ந்து ஒரு மூட்டையை வாங்கி அவங்க பிரிச்சுக்கணும். இதனால் என்ன ஆகுனா உங்களுக்கு கிடைக்கிற அந்த தீவனம் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் கிடைக்கிற தீவனமாக இருக்கும். அதாவது தயாரித்த உடனே இங்கே வந்து கால்நடைகளுக்கு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி போடுறது நல்லது. அதே மாதிரி கால்நடை விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தீவனம் வாங்கும் பொழுது அதாவது அடர்த்தீவனம் வாங்கும் பொழுது நீங்கள் அந்த விற்பனையாளர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பேட்ச் எந்த நாள் செஞ்சது, ஸோ எவ்வளவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்பைரி இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். வாங்கும் பொழுது புதிய பேட்சில் வாங்குறது வந்து உங்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து ஒருவேளை உங்களால் முடியும் அப்படின்ற பட்சத்தில் பதன பசுந்தீவனம் அதாவது ஊறுகாய் புல்லுன்னு வாங்க. ஸோ அதை வந்து நீங்களே தயாரிக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முறையான பயிற்சி வந்து தேவை, இல்லைனா வந்து எளிதில் பூஞ்சை பாதிக்கப்படக்கூடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அழுகல் கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஊறுகாய் புல்லில் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இதுக்கு மாற்று ஏற்பாடு என்னென்னா வணிக ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5 கிலோ அளவுக்கே வந்து சைலேஜ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, அதை நீங்கள் வாங்கி வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இப்போ கொடுக்குற தாது வைப்பை வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து கொடுக்கணும். அடுத்தது வந்து மழைக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாடு வந்து கன்று போட்ட புதுசில் அதாவது கன்று போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா பால் சுரம்னு சொல்லுவாங்க. அதாவது மாடு படுத்துக்கும் எந்திரிக்காது, கால்சியம்ன்ற ஊசி போட்டால் தான் அதாவது வெயினில் போடுவாங்க சிறை அப்படின்னு சொல்கிற வெயினில் போடுவாங்க, அது போட்டால் தான் மாடு எந்திரிக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாடு சில டைம் படுத்துட்டு டவுனர்னு வாங்க, படுத்துட்டு எந்திரிக்காது எந்திரிக்கவே எந்திரிக்காது, அது வந்து பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும். ஸோ இதை சரி செய்கிறதுக்கு PAM 21 அப்படின்ற ஒரு பவுடர் மருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தால் கண்டறியப்பட்டிருக்கிறது. ஸோ இதை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா அதிகப்படியாக பால் கறக்கிற மாடுகள் வந்து இந்த பால் சுரத்துலேருந்து பாதுகாக்கப்படும். ஸோ அதை வந்து நிச்சயமாக வந்து நம்ம வந்து செய்யலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கோடை காலத்திலிருந்து மழைக்காலத்துக்கு மாறும் பொழுது நிறைய அசௌகரியங்கள் ஏற்படும் மாடுகளுக்கு. இப்போருந்தே வந்து மாடுகளுக்கு நல்ல நிழல் தந்து நல்ல நீர் தந்து நல்ல தீவனம் சமச்சீர் தீவனம் தந்தோம்னா மாடு வந்து ஓரளவு

0: நல்ல செழுமையாகவும் ஆரோக்கியமாக வந்து இருக்கும். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தயாரிப்பு பணிகள், அதாவது தயாராகிறத பற்றி நம்ம பார்த்தோம். அதாவது எதிர்வரும் மழைக்காக நம்ம வந்து இன்றே தயாராகிறத வந்து பார்த்தோம். இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து விவசாயிகள் என்ன பண்ணுன்னா உன்னிப்பாக கேட்டு, ஸோ உங்களுடைய பண்ணைக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து நடவடிக்கை அட்டவணை, அதாவது ஒரு ஷெடியூல் கேலண்டர் மாதிரி டைம் டேபிள் மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து கொட்டகை, கழிவுநீர், குப்பை, பசுந்தீவனம் ஏதாவது நடுறது, இனப்பெருக்கம் சம்பந்தமான விஷயங்களை வந்து பார்த்துக்கிறது வந்து நல்லது. அதே மாதிரி இரண்டு வார காலத்திலிருந்து ஒரு மாத காலத்திற்குள், அதாவது மழை வர்றதுக்கு ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு வாரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குடற்புழு நீக்கும் தடுப்பூசி, அப்புறம் தீவனம் சேகரிக்கிற சம்பந்தமான விஷயங்கள், அப்புறம் மேய்ச்சல் இடங்களை பார்வையிடுறது, இதெல்லாம் பார்த்துக்கிறது வந்து நல்லது. ஒரு 15 நாள் முன்னாடி இல்லை ஒரு வாரம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொட்டகையை வந்து இந்த தூய்மை பண்ணுறது, சுண்ணாம்படிக்கிறது, தொட்டிக்கு சுண்ணாம்படிக்கிறது, செவத்துக்கு சுண்ணாம்படிக்கிறது, இதெல்லாம் பண்ணோம்னா நிச்சயமாக வந்து இந்த பிரச்சனைகள் வந்து எதுவுமே வந்து இருக்காது. ஸோ ஆக மொத்தம் ஒட்டு மொத்தமாக பார்க்கும் பொழுது நம்ம மழைக்காலத்தை எதிர்கொள்ளணும்னா நம்ம வந்து ஒரு தம்புருள், அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் என்ன கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, கொட்டகையும் கொட்டகை சுற்றுப்புறமும் உலர்ந்து சுகாதாரமாக இருக்கணும். நம்ம கொடுக்குற தீவனம் வந்து சமச்சீர் தீவனமாக இருக்கணும். குடிக்கிறதுக்காக நம்ம கொடுக்குற தண்ணீர் வந்து தூய குடிநீராக இருக்கணும். அடுத்தது நோய் மேலாண்மையில் நம்ம கவனமாக இருக்கணும். அடுத்தது அதனுடைய இனப்பெருக்கம் சார்ந்த விஷயங்களை வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா மழைக்காலத்தில் வர்ற பருவங்களை வந்து நம்ம விட்டுடாமல் மாடுகளையோ இல்லை ஆடுகளையோ கோழிகளையோ வந்து சினைப்படுத்துறது வந்து நல்லது. கோழிகள் வந்து அதாவது முட்டையிடுறதுக்கு தயாராகிறது நல்லதாக இருக்கும். அதனால் விவசாயிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களை உங்களுடைய பண்ணை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் இதை கடைபிடிக்கிறது வந்து நல்லது. உங்களுக்கான நடவடிக்கை அட்டவணை, அதாவது டைம் டேபிள் மாதிரி நீங்களே போட்டுக்கிட்டு நீங்கள் செய்கிறது வந்து நல்லபடியாக இருக்கும். அந்த வகையில் விவசாயிகள், கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் இந்த மழைக்காலத்தை எதிர்கொள்கிறது சம்பந்தமாகவோ இல்லை மழைக்காலத்தில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் சம்பந்தமாகவோ உங்களுக்கு விளக்கங்களோ ஆலோசனையோ தேவைப்பட்டால் நிச்சயமாக எனது அலைபேசி எண்ணில் வந்து அழைத்து நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் விளக்கங்களையும் கேட்டு பெறலாம். ஸோ எனது பெயர் முனைவர் MS கண்ணதாசன், கேவிகே காலசமுத்திரம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பணிபுரிகிறேன். என்னுடைய தொலைபேசி எண் 9487258877. நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வயல்வெளி. இன்று மழைக்கால கால்நடை பராமரிப்புக்கு தயாராவோம். கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் மற்றும் மூத்த விஞ்ஞானி டாக்டர் MS கண்ணதாசன் அவர்களின் உரை கேட்டீர்கள். என்ன பிள்ள சீதா, ஸ்நாக்ஸும் தீர்ந்துருச்சு, நிகழ்ச்சியும் முடிஞ்சிருச்சு, என்ன தெரிஞ்சுக்கிட்ட?
2: நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். உன் கூட வந்ததுனாலதான் இந்த மாதிரியான அற்புதமான தகவல் எல்லாம் கேட்க முடிஞ்சிச்சு. மழைக்காலத்துல கால்நடைகளுக்கு என்ன நோய் வரும், அதை எப்படி காப்பாற்றணும், அதுக்கு எப்படி முன்னேற்பாடு செய்யணும் அப்படின்னு நிறைய தகவல்கள் தெரிஞ்சிக்க ஒரு வாய்ப்பா இருந்தது பிள்ள. உனக்கு நன்றி சொல்லணும் தான், ஆனா நமக்குள்ள எதுக்கு நன்றியெல்லாம்?
1: அதானே, நீ சொல்லிட்டாலும் எனக்கு உன் நன்றியெல்லாம் வேணாம். உன் கால்நடைகளை பத்திரமா பாத்துக்கோ நோய் வராம, அது போதும் எனக்கு.
2: உனக்கு வேணா நன்றி வேணான்னு சொல்லலாம், ஆனா எனக்கு இப்ப நீ கொடுத்திய இந்த முறுக்கு செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுத்தனா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவேன். நான் வேணான்லாம் சொல்ல மாட்டேன்.
1: அதானே, நீ போய் வேணான்னு சொல்லுவியா? பாக்ஸில் என்ன, அந்தா மொத்த தூக்கையுமே கொடுக்குறேன், எடுத்துகிட்டு போய் வச்சு சாப்பிடு ஒரு வாரத்துக்கு. கிளம்பு கிளம்பு, காற்று வரட்டும், நான் போய் என்ன.
3: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சி.
1: என்னோட கொட்டகையெல்லாம் நல்லபடியாக பராமரிக்கிறதுக்கான வேலையை பார்க்குறேன்.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.

0: இனிமையான இரவு வணக்கம் அன்பினர்களை, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. திரை இசை நிகழ்ச்சியில் நாம் இணைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் சினிமா சினிமா இளந்தண்ட நிகழ்ச்சியில் இன்னைக்கு இளந்தண்டல் சினிமா சினிமா. ஆமாங்க, சினிமா தொடர்பான பொதுத்திரவினை தான் நம்ம கேட்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 043-42-24-40 என்ற எண்ணிலும், மொடனாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணிலும், மொடனாக 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைக்கலாம். இணைப்பில் இணைக்கூடிய முதல் அன்பு நேயர், வாங்க வணக்கம். முதல் நேரம் கட் பண்ணிட்டு போறாரு. வணக்கம். வணக்கமா, யார் எங்க பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கான வினா கேட்கலாமா? சரிங்க. ரஜினிகாந்த் நடிப்பில் அதிக வெளிநாடுகளில் வசூல் சாதனை படைத்த திரைப்படம் எதுங்க? குறிப்பா ஜப்பான். ஜப்பானுக்கு வந்து நம்ம ரஜினிக்கு அதிகமா ரசிகர்கள் இருக்காங்க. அது என்ன திரைப்படம் எதுவும் ஞாபகம் இருக்கு? முத்து திரைப்படம் பேர் முத்து. ஒரு உலகின் மட்டும் அந்த படம். சரி, இனிப்ப நீ அடுத்த நேரம் வாங்க வணக்கம். சரி, விடுபட்டாங்க. நேர்களை நின்றிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தண்டல் சினிமா சினிமா. வாங்க வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நாகலாபுரம் மாரியப்பன்.
0: நாகலாபுரம் மாரியப்பன், உங்களுக்கு வேணா கேட்கலாமா?
1: கேளுங்க சார்.
0: சரிங்க, உங்களுக்கான வேணா ரொம்ப எளிமையா வேணா கேட்கற பாருங்க.
1: நடிகர்
0: திலகம் என்று அன்போடு அழைக்கப்படுபவர் யார்?
1: சிவாஜி கணேசன்.
0: ஆஹா, ஊப்புறங்க. தெரியுமா, பாத்துக்கீங்க சார், ஐயா பாத்துருக்கீங்களா? சரிங்க, ஓகேங்க. உங்களுக்கு நான் அடுத்து என்ன கேட்கலாமா? சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு நான் அடுத்து என்ன வந்து உலக நாயகன் என்று யாரை நம்ம அழைப்போம்?
1: உலக நாயகனா?
0: உலக நாயகன் என்று அழைக்கப்படும் நடிகர் யாருங்க?
1: கமலஹாசன்.
0: ஆஹா, கமலஹாசன் அருமையான வாழ்த்துக்கள். சூப்பருங்க, பட்டை கிளப்பிட்டீங்களே. சரிங்க, இன்னொன்னு வேணா சொல்லுங்க. மெதுவா சொல்லட்டுமா? இல்ல, கேட்காத மாதிரி மெதுவா சொல்லட்டுமான்னு
1: கேட்டோம்.
0: சரிங்க, நம்ம எம்எஸ்வி அப்படின்னு ஒருத்தர், ஒரு இசையமைப்பாளரை கூப்பிடுவோம். அவரோட பேர் என்ன தெரியுமா? எம்எஸ்வி அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவோம். அவரோட பேரு
1: கிருஷ்ணநாதன்.
0: முழுசு எம்எஸ்
1: கிருஷ்ணநாதன்.
0: ஆஹா, சூப்பருங்க, வாழ்த்துக்கள்ங்க. எங்க பாத்துருக்கீங்க அவரு? ஐயா, எவ்வளவு பெரிய ஜாம்பவன் அவரு. ஆமாங்க, அது மணையங்கத்து சுப்பிரமணியன் விஸ்வநாதன் தான் அவர். எம் எஸ் விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயாவே விஸ்வநாதன் பொட்டு வச்சு அடையாளம் விஷயங்கிறீங்க. அது நிறைய இசை கட்சி நடப்பாங்க டிவி சேனல்ல, அது பாத்துருக்கீங்க அவர். சரிங்க, சரி, ரொம்ப இருக்குங்க. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம் கேளுங்க. முத முத ஜெயிச்சுருக்கீங்க, என்ன பாட்டு கேட்கலாம் சொல்லுங்க.
1: பொன்னியின் செல்வத்துல ஒரு பாட்டு கொடுங்க.
0: பொன்னியின் செல்வத்துல இருந்து ஒரு பாட்டு கேட்டுக்கிறீங்களா? பொன்னி நதி பாக்கணுமே அப்படின்னு.
1: நல்ல நல்ல பாட்டு.
0: சரிங்க, ஓகே, உங்களுக்கு நல்ல பாட்டு கேட்கலாம். என்ன வேலை செய்றீங்க?
1: நான் விவசாயம் தான் சார் பண்ணிட்டு தரேன் வீட்டுல.
0: அப்படி என்ன போட்டீங்க நிலத்துலாம்?
1: மேலையும்
0: ஒரு விளம்பர. சரிங்களா?
1: சார், கொடுங்க.

0: Asia Sunflower Oil.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
4: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
5: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
6: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
7: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளந்தென்றல் இன்றைக்கி இளந்தென்றல் சினிமா சினிமாவாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. அன்பு நேர் ஒருத்தருக்காக அந்த பாடல் கேட்போம், பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து.

0: ஐயா வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
0: நாகலாபுரம் கன்னியப்பன்.
1: சரிங்க, உங்களுக்கு யாரை பத்தி கேட்கலாம்?
0: ஏதோ
1: ஒன்று கேளுங்க. சரிங்க, உங்களை பற்றி பார்த்தீங்கன்னா, இப்போது சமீபத்தில் நம்ம இளையராஜா அவங்கள 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றார் இசைத்துறைக்கு வந்து. அவர் கேட்கட்டுமா? எம்ஜிஆர் சார், மணிக்கும் இளையராஜா, இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த முதல் திரைப்படம் என்ன திரைப்படங்க? நேற்று கூட அதுக்கு முன்னாடி கூட 2 நாள் கூட விடைத்திறனாக கேட்டோம். 18ஆம் தேதி
0: முதல் திரைப்படம்.
1: அன்னக்கிலேயே ஒன்று தேடுது, அந்த படம் தாங்க. சரி, இனிப்பிணி மருதனே வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க.
2: ஈரோடு மாவட்டம் மடக்குறிச்சி சிவம்பாளையம் சரவணன்.
1: சரவணன், சரிங்க. உங்களுக்கு என்ன கேட்கலாம், இதை கேட்கலாமா?
2: கேளுங்க, எதை வேணாலும் கேளுங்க.
1: சரிங்க, என்ன கேட்க பாருங்க. இளையராஜா அவர்கள் எத்தனை முறை தேசிய விருது பெற்றுள்ளார்?
2: 6 முறை.
1: ஆஹா, சூப்பருங்க. 5 முறைங்க ஐயா.
2: 5 முறைங்களா?
1: ஆமாங்க ஐயா. சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றிங்க,
2: நன்றி.
1: இனிப்பில் இனியும் அடுத்த நேரம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
3: தர்மபுரி மாவட்டம்
1: மேல் கன்னியங்கோட்டையிலிருந்து உங்க பேர் என்னங்க?
3: ஹரிசங்கர்.
1: ஹரிசந்திரனா?
3: ஹரிசங்கர்.
1: ஹரிசங்கர், சரிங்க. ஹரிசங்கர், உங்களுக்கு என்ன கேட்கலாமா? சரிங்க. எந்திரன் அப்படி ஒரு திரைப்படம் வந்துச்சு. எந்திரன் ரோபோட்டா ரோபோட்டா ரோபோட்டா வந்து பாத்தீங்களா? அந்த படம் பாத்துறீங்களா? சரிங்க. எந்திரன் திரைப்படத்தில் நடித்த நடிகர் யாருங்க? எந்திரன் திரைப்படம். சரி, வா, நன்றி. இனிப்பிள்ளை அடுத்த நேரம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சமேடு மகாலிங்கம் பேசுறேன்.
1: மஞ்சமேடு மகாலிங்கம், சரிங்க. உங்களுக்கான கேட்கலாமா?
4: கேளுங்க. சிவாஜி கணேசன் பத்தி
1: கேட்கணும். சரி, சூப்பருங்க. அவ்வளவுதாங்க, ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அப்படி டக்குனு கேட்டுறோம் அதை பத்தி. சரிங்க, உங்களுக்கான சிவாஜி என்ற பட்டம் அவருக்கு யார் கொடுத்தது? இல்ல இல்ல, கொஞ்சம் சவுண்ட் வால்யூம் சவுண்ட் குறைங்களே, சவுண்ட் கொஞ்சம் கொடுங்க. சரிங்க, இல்ல அவங்க எக்கோ வருது பாருங்க. யார் கொடுத்தது அப்படின்னா, நமது தந்தை ஈவேர் அவங்க தான் கொடுக்குறாங்க. பெரியார் இருக்காரு, அவர் தான் வந்து. ஆமா, மராத்தி மன்னர் சிவாஜி அந்த நாடகத்தில் நடிக்கிறார் இவரு. பார்த்து பிரம்மி அப்படியே மிரண்டு போற, அவ்வளோ அழகான நடிப்பு அந்த படத்தில். நேரே சிவாஜி பகவே தெரிஞ்சான் அவருக்கு. ஸோ அந்த நாடகத்தை பார்த்துட்டு தான் பாராட்டி அவருக்கு சிவாஜி அப்படின்னு கொடுக்குறாங்க. பரவாயில்ல, நன்றி. வாங்க, இனிப்பில் நீ மாற்றி நேர். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சரிங்க, பிம்ராஜ், உங்களுக்கு என்ன கேட்கலாமா? பராசக்தி திரைப்படத்தில் நடித்த நடிகர் யாருங்க, ஹீரோ? நடிகர் சொன்ன போதும் எனக்கு, யார் நடிச்சேன்னு சொன்ன
5: போதும்.
1: ஆஹா, சூப்பருங்க. சிவாஜி கணேசன் என்பது சரியான பதில். சரிங்க, உங்களுக்கு நான் அடுத்த என்ன கேட்கலாமா? சரிங்க, சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த புகழ் பெற்ற அந்த புராண படங்கள்னு சொல்லுவாங்கல்ல, புராண படங்கள்னா சாமி படம்லாம் சொல்லுவேன் இல்லைங்களா, புராண படங்கள்.
5: ஆமாங்கய்யா.
1: அது எந்த புராண படம் எதுங்க? சிவாஜி கணேசன் நடித்த புகழ்பெற்ற புராண படம்.
5: கர்ணன்.
1: கர்ணன், சரிங்க. கர்ணன் திருவிழியால், ஓகே, 2-1. சரி, ஓகே, நன்றிங்க, சூப்பருங்க.
5: கர்ணன் திருவிழா.
1: ஆமாம், உங்களுக்கு நான் அடுத்த என்ன கேட்கணுமா?
5: கொடுங்க.
1: எம்ஜிஆர் பற்றி கேட்கணுமா, சிவாஜி அவங்கள பற்றி கேட்குமா?
5: சிவாஜி, சிவாஜி கொடுங்க.
1: சரிங்க, உங்களுக்கு அது என்னன்னா,
5: நவர கொடுங்க.
1: நவராத்திரி அப்படின்ற திரைப்படத்தில் வந்து எத்தனை வேடங்களில் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்தார்கள்? ஆஹா, சூப்பருங்க, பட்டை
5: கிளப்பிட்டீங்க.
1: நவராத்திரினாவே 9 இதுதான், சரிங்களா? தசாவதாரம் நம்ம பார்த்துருவோம். தசாவதாரம் அப்படின்னா 10 வேடங்கள்ல தசாவதாரம், 10 வேடங்கள். சரிங்க, சூப்பர். என்ன பாடல்கள், அருமையான ஒரு பாட்டு சொல்லுங்க.
5: சச்சின்.
1: சச்சின்
5: வாடி வாடி ஒரு பாட்டு.
1: வேற எதுவும் நல்ல பாட்டு சொல்லுங்க. பாக்கலாம்
5: இரவு நேரத்துல சுற்று பாக்கலாம்.
1: அப்படிங்களா? சரி சரி, நன்றிங்க, கேட்போம் அந்த பாடலை. அதுக்குன்னா தருமபுரி 2.5 ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: நம்ம தருமபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
2: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர், சிபிஎஸ்இ கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர் கே ஜி நெய்.
6: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளந்தண்டல நிகழ்ச்சியில் இருந்துக்கின்றோம். இன்னைக்கு இளந்தண்டல சினிமா பொதுவாக மனுஷனோட வாழ்க்கையில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீல்டு அப்படின்னா சினிமா. ஒரு தடவை ஒரு படம் பார்க்குறோம், ஒரு பாட்டு கேட்கணும், அது எப்பயுமே நம்மளுடைய ஆள் மனதில் அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சினிமா அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம் சினிமா நிகழ்ச்சியில். இனிப்பில் இனிக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். சரிங்க, யார் எங்கே பேசுறீங்க?
1: செந்தில்குமார் பேசுறேன் சார்.
0: செந்தில்குமார், எங்கே பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியிலிருந்து சார்.
0: கன்னிவாடி, அது எங்க கன்னிவாடின்னு பேர் வந்துச்சு உங்க ஊருக்கு?
1: ஜமீன் சார்.
0: அப்படிங்களா?
1: அரண்மனை கிராமம்
0: சார். சரி சரி, ஓகேங்க சார். உங்களுக்கு என்ன க்வெஸ்சன் கேட்கலாம்? ஏதோ நீ
1: கேளுங்க
0: சார். சரி, இது நான் கேட்கலாமா?
1: நீ கேளுங்க சார். சினிமா துறை.
0: சரி ஓகேங்க. சரிங்க, உங்களுக்கான வேணா கேட்கட்டுமா?
1: கேளுங்க சார்.
0: பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கவுண்டர் அப்படின்னு ஒரு திரைப்படம் இருந்துச்சு இல்லைங்களா? அந்த சின்ன கவுண்டர் திரைப்படத்திற்கு இசையமைத்த இசையமைப்பாளர் யார்?
1: இளையராஜா.
0: ஆஹா, சூப்பருங்க, வெரி குட்ங்க. சமங்க. உங்களுக்கு ரெண்டாவது என்ன கேட்கலாமா?

0: கேளுங்க சார்.
1: அவர் ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு பாட்டு, அந்த தென் பாண்டிசி மயிலே தேரோடும் வீதியிலே ஒரு பாட்டு வரும் இல்ல, நாயகன்
0: ஆமாம்
1: திருப்பம்
0: சார்,
1: அந்த
0: நாயகன்.
1: அடடா நம்ம பதில சொல்லிட்டா. சரிங்க, அந்த திரைப்படத்தில் கதாநாயகர் யாருங்க?
0: கமல் சார்.
1: கமல்ருங்க. ஆஹா, ரெண்டு வினா சமையா பதில் சொல்லிட்டாரு. சரிங்க, மூன்றாவது வினா கேட்குறேங்க. நம்ம இளையராஜை பற்றி கேட்டுட்டு இருக்கோம், உங்களுக்கு மூன்றாவது வினா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பாடல் கேட்கலாம்.
0: ஓகேங்க சார்.
1: சரிங்க, அன்னைக்கிளி அப்படின்ற ஒரு திரைப்படம், அது எந்த ஆண்டு வெளிவந்துச்சுங்க?
0: 1970 சார்.
1: ஆஹா, 76ங்க. ரொம்ப அழகாக ரெண்டு வினா பதில். ஆமாங்க, சூப்பர், நன்றிங்க, நன்றிங்க, நன்றி. சரிங்க, இனிப்பில் இனியக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்,
1: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் மதுரை மாவட்டம் சண்முகசுந்தரம்.
1: சரிங்க சண்முகசுந்தரம், உங்களுக்கு என்ன கேட்கலாமா?
2: கேளுங்க.
1: பொதுவாக நம்ம ஹாலிவுட் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, வெளிநாட்டு படம்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபீல்டு இருக்கணும், ஒவ்வொரு திரைப்படத்துறைக்கு ஒரு பேர் இருக்கும். தமிழ் திரைப்படத்துறைக்கு என்ன பேர் சொல்லுவாங்க?
2: பாலிவுட்.
1: சரிங்க, அது இல்லைங்க, மும்பை. மும்பையில இருக்குல்ல ஹிந்தி படம் வரும் இல்லைங்களா, அதான் பாலிவுட் சொல்லுவோம். கோடம்பாக்கம் பிளஸ் ஹாலிவுட் ரெண்டும் சேர்ந்து கோலிவுட் சொல்லுவோம். ஹிந்தினா ஹாலிவுட் சொல்லுவோம், தெலுங்குனா டோலிவுட் அப்படின்னுவோம், மலையாளம்னா மாலிவுட் அப்படின்னு சொல்லுவோம், கன்னடனா சாண்டல்வுட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க, நன்றிங்க. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர், அவருக்கு வணக்கம். வணக்கம், வணக்கம், சொல்லுங்க.
3: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க.
3: மாறி
1: மாறி பேசுறீங்களா? சரிங்க, உங்களுக்கு நான் வேணா
3: கேட்கலாமா?
1: சரிங்க, எம்ஜிஆர் அவங்களுக்கு வந்து நடித்திருக்கோம் சார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்களுக்கு எந்த ஆண்டில் பாரத ரத்ன விருது கொடுக்கப்பட்டது? அவர் மறைவு பின்ன தான் கொடுக்குறாங்க.
3: 1982
1: சரிங்க, நன்றிங்க. 88 இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர், 8:35. வணக்கம்
4: ஐயா. வணக்கம,
1: வணக்கம், சொல்லுங்க
4: ஐயா. நான் தருமபுரி புலவர்சந்திரிலிருந்து பேசுகிறேன்.
1: சரிங்க, சொல்லுங்க முனியப்பன், உங்களுக்கான வினா கேட்கலாமா? சரிங்க, உங்களுக்கான வினா கேட்கணுமா? நாடோடி மன்னன் அப்படின்னு படம் இருக்குங்களா?
4: ஆமா.
1: அந்த திரைப்படத்தோட கதாநாயகர் யாருங்க?
4: எம்ஜிஆருங்க.
1: எழுமைய குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது தெரியாது அப்படின்னு வேற சொல்றீங்க. சரி, நல்லது.
4: எனக்கு ஒரு ஒரு 30-40 ஆண்டுக்கு பிறகு அதை மட்டும் சொல்லுங்க, நான் அப்படி சொல்ற முயற்சி பண்றேன்.
1: சரி, சூப்பர் சூப்பர், நல்லது,
4: சொல்லுங்க.
1: சரிங்க, உங்களுக்கான அடுத்த வினா கேக்கட்டுமா? எம்ஜிஆர் இருக்காங்கல்ல, எம்ஜிஆர் அவங்க எந்த ஆண்டு பிறந்தார்கள்?
4: எம்ஜிஆருங்களா?
1: 1911 நல்லது, நன்றிங்க. நம்ம தொடர்ந்து அடுத்த நேயரை சந்திப்போம், அதுக்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தர்மபுரி பண்பலை

0: 92.5 நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
4: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: எட்டு மணி 37 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். இளம் தண்டர் இன்னைக்கு சினிமா சினிமா கேட்டுருக்கோம். இனிப்பில் இனிக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: வணக்கம், சொல்லுங்க.
6: அரூர்ல
5: இருந்து செந்தில் குமாருங்களா? அருள் எந்த எந்த ஏரியாங்க? சூப்பர். இப்போ இப்போ ஓரளவுக்கு நம்ம பண்பலை அங்கே எடுக்குது இல்லைங்களா, நமக்கு அந்த ரிசீவ் வந்தோம்ல, நல்லா எடுக்குதுங்களா?
6: நல்லா எடுக்குது சார்.
5: சூப்பர் சூப்பர், ஆமாம்மா, சந்தோஷங்க. என்ன வேலை செய்றீங்க
6: சார்? நான் சித்தா டாக்டர். சித்தா டாக்டர் சார். சித்தா டாக்டர்.
5: ஓ டாக்டர்ஸ், வெரி குட். சரி, என்ன நடிகர் ரொம்ப விரும்பி படம் பார்ப்பீங்க?
6: கமல் ஹாசன் சார்.
5: ஆஹா, கமல் நடிகர், உலக நாயன் கமல் நடிகரை பற்றி ரொம்ப நீங்கள் விரும்பி விரும்பி படம் பார்த்துருக்கீங்களா? சரிங்க, நம்ம அவரை பற்றி க்வெஸ்சன் கேட்போம். சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கான முதல் வினா, உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றி நம்ம கேட்க போகிறோம். கமல்ஹாசன் அவரோட முழு பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஐடியா இருக்கா?
6: சரிங்க.
5: என்னன்னா பார்த்தசாரதி சீனிவாசன் கமல்ஹாசன். அவர் எந்த ஊரில் பிறந்தா தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? சூப்பர், வெரி குட். சரிங்க, நம்ம மகிழ்ச்சி, சந்தோஷம். இனிப்பில் இனிக்கூடிய அடுத்த நேயர் 8:38. வாங்க, வணக்கம்.
7: வணக்கம்,
5: சொல்லுங்க.
7: திருப்பத்தூர் மாவட்டம். ஜெயராமன்.
5: சரிங்க, உங்களுக்கான வினா, என்ன நடிகர் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எந்த நடிகர் ரொம்ப பிடிச்ச நடிகர் உங்களுக்கு? சிவாஜி கணேசன் பெற்ற இந்தியாவின் உயரிய திரைப்பட விருது எதுங்க? நடிகர் திலகம், சிவாஜி,
7: செவாலியர் விருது.
5: இல்ல இல்ல, செவாலியர் விருது வந்து வெளிநாட்டுல கொடுக்கறாங்க. இல்ல, தாதே சாகே பால்கே விருது.
7: ஓ, இந்தியா, நம்ம இந்தியா கொடுத்தது. பால்கதா.
5: சரிங்க, நல்லதுங்க. வாங்க, வணக்கம். அடுத்த நேயர் இனிப்பிள்ளை நீயும் நேயர். வாங்க, வணக்கம். வணக்கம், இனிப்பு வந்துட்டீங்க, சொல்லுங்க.
7: என்ன
5: நடிகர் ரொம்ப பிடிக்குங்க? என்ன நடிகர் ரொம்ப பிடிச்ச நடிகர் உங்களுக்கு? எந்த நடிகர் ரொம்ப பிடிக்கும்? ரஜினி யாருக்குதான் ரஜினி? சூப்பர் சார். நடந்தா அழகு, இன்ன அழகு, கைய காட்டினா அழகு. சரிங்க, நல்லதுங்க. உங்களுக்காக அவர் அவர் சம்பந்தப்பட்ட வினாவே நான் கேக்குட்டுங்களா? சரிங்க. அவர் நடித்த திரைப்படம் ஏதாவது ஒரு மூணு திரைப்படம் சொல்லுங்க.
7: என்னங்க?
5: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மூன்று திரைப்படம், ஏதாவது மூன்று திரைப்படம் சொல்லுங்க.
7: முத்து.
5: ஆஹா,
7: பிரியா.
5: பிரியா,
7: அருணாச்சலம்.
5: சூப்பருங்க, வெரி குட்டுங்க, ரொம்ப அழகா வந்து சொல்றீங்க. உங்களுக்கு அடுத்த நான் கேட்கட்டுமா? சரி, உங்களுக்கு அடுத்த நான் கேட்கறேன் பாருங்க, கேட்கட்டுமா?
7: கேளுங்க.
5: சரிங்க, உங்களுக்கு நான் அடுத்த வினா, ரஜினிகாந்தே திரைப்படத்துறைக்கு அறிமுகப்படுத்திய இயக்குனர் யார்?

0: பாருங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லைங்களா, அவரு எந்த நடிகை எந்த இயக்குனர் அறிமுகப்படுத்தினாரு திரைப்படத்துக்கு? ஆமா, அவர் நடிக்க வச்ச முதல் இயக்குனர் யாருங்க? அவர் நடிக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். எந்த இயக்குனர்
1: யஜமான்ல வந்து நடிச்சது?
0: சரி இல்லைங்க ஐயா. சரி, கே பாலச்சந்திரன் அவர் தான் முதல்ல அவர் அறிமுகப்படுத்தினாரு. வணக்கம் சொல்லுங்க.
2: உள்ளது உள்ளபடி சொல்றேன், ரொம்ப மகிழ்ச்சியா?
0: அப்படிங்களா, எனக்கு தான் மகிழ்ச்சிங்க. எப்படி பதில் சொல்லிடுவீங்க தெரியும்? என்ன நடிகர்கள் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க பாலாம். டக்கு டக்குனு அவரை பத்தி இப்போ கேட்போம்.
2: ஐயா, ஒரு இடைக்கால கேள்வியா கேட்ட உடனே பதில் சொல்ற மாதிரி நீங்களே ஒரு முடிவு பண்ணி கேளுங்க.
0: அதான், என்ன நடிகர் ரொம்ப பிடிக்கும் அதை சொல்லுங்க
2: ஐயா. அஜித், விஜய், பிரசாந்த், எல்லாமே பிடிக்குங்க.
0: சரிங்க, உங்களுக்கு அஜித்தை பத்தி கேட்கலாமா? சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அஜித்குமார் இருக்கலாம், அல்டிமேட் அஜித்குமார் இருக்க இல்லைங்களா, அவர் எந்த ஊர்ல பிறந்தார்?
2: அவர் வந்து பாத்தீங்கன்னா சொந்த ஊரு வேற ஊரு ஹைதராபாத் பிறந்தாருங்க.
0: ஹைதராபாத் அங்க தப்பா சொல்லுது கட்ட சொல்லுது இதுல. சரிங்க, ஹைதராபாத் என்பது சரியான பதில். சூப்பருங்க. ஓகே, உங்களுக்கு நான் அடுத்த கேட்கலாமா? சரிங்க, அஜித்குமார் அவர்கள் நடித்த முதல் திரைப்படம் எதுங்க? அமராவதி பாட்டை கிளப்புங்க. அப்படி போடுங்க, உங்களுக்கு அடுத்த நிறைவு வினா கேக்கட்டுமா?
2: பாட்டு ஒண்ணு இளையராஜா இசையில, சம்மதம் தந்து விட்டேன் நம்பு, அந்த பாட்டு வேணுங்கயா?
0: சரிங்க சரிங்க, கேக்குறவங்க ரொம்ப எளிமையான கேக்குறங்க. வாலி திரைப்படத்தில் அஜித்குமார் அவர்கள் எத்தனை வேடங்களில் நடித்தார்?
2: இரண்டு வேடங்கயா.
0: அப்படி பட்டையை கிளப்புங்க. சூப்பருங்க, வாழ்த்துக்கலுங்க, பயங்கரமா சொல்றீங்க. இருக்கு
2: முதல் படம், அந்த படம் 18 முறை பாட்டீங்க தர்மபுரி மாதேஸ்வரா தியேட்டர்ல.
0: அப்படி அது ரொம்ப பிடிச்சமான கேரக்டர்னா அந்த வில்லன் வருவாரு, அங்க அண்ணா வருவாரு
2: கேரக்டர் தாங்கயா.
0: பெரிய மாஸ்,
2: அவருடைய வாழ்க்கையினுடைய தலையெழுத்து மாத்தி அவரு ஸ்டாருக்கு அந்தஸ்து கொடுத்த படம் அது.
0: வாலி, சரி நல்லது. என்ன பாடல் கேக்கலாம் சொல்லுங்க?
2: படம் காதல் தேவதை.
0: காதல் தேவதை,
2: ஆமீங்க. 90 காலகட்டத்தில் வந்தது இளையராஜா இசையில, சம்மதம் தந்து விட்டேன் நம்பு, அந்த பாட்டு வேணுங்கயா? வாய்ப்புக்கு நன்றிங்கயா.
0: காதல் தேவதில ஒரு நல்ல பாடல் கேட்டீங்க. இவரை படம் ரொம்ப, அஜித்குமார் படம் இருக்குங்களா வச்சுக்கேன்.
2: ஆமாங்கயா.
0: அது எந்த படம் ரொம்ப, நீங்க நிறைய படம் பார்த்துருவீங்க, அது எந்த படம் அதிகமாக பார்த்தது
2: ஐயா? அஜித் படம் பார்த்தீங்கன்னா எனக்கு மிகவும் பிடிச்சது இதுங்கயா, அமர்கலா.
0: இப்ப கூட ரீரிலீஸ் பண்ணாங்கல்ல?
2: ஆமாங்கயா, சமீபத்தில் கூட வந்து எல்லாருடைய வசூல் சாதனையும் முறியடிச்சு அந்த படம் வந்து தியேட்டர்ல ஆபரேட்டரா இருப்பாரு, அவருடைய அந்த பிளாஸ்பேக் வந்து ரொம்ப இதுயா. அவர் சக நடிகர்களுக்கு முழுசா முழு கேரக்டர் கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் கொண்ட ஒரு மிக உயர்ந்த நடிகர்யா. அவர் செஞ்ச உதவி வெளி உலகத்துக்கு தெரியாதுங்க, எவ்வளவோ செஞ்சுங்கிறாரு.
0: சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க.
2: நன்றிங்கய்யா.
0: சரி, நன்றி நன்றிங்க நன்றிங்க. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இருந்திருக்கின்றோம். இளம் தென்றல் இன்னைக்கு சினிமா, அதாவது பொதுவாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஃபீல்டு அப்படின்னா நமக்கு சினிமா துறை தான். ஏன்னா நமக்கு பிடித்த நடிகராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடியது. அந்த மாதிரி உங்களுக்கு சினிமா தொடர்பட்ட விஷயம் நிறைய எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இணைப்புக்கு அழைக்கலாம். இணைப்பு அழைத்து உங்களுக்கான 3 வினாக்கள் நம்ம தொடர்ந்து கேட்போம். தொடர்ந்து 3 நாட்கள் கேட்கும்போதும் அதுக்குண்டான சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பரிசு பாடல வந்து கொடுக்க போகிறோம். இன்றைக்கி நேரில் வந்து சும்மா படப்படப்படன்னு சொல்லி பதிலாக சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம அவங்களுக்குண்டான பாடலாம் கொடுத்துருக்கோம். இப்போது ஜெயிச்ச அந்த நேருக்காக நம்ம ஒரு அருமையான பாடலை கேட்போம். நன்றி. இணைப்பு இணைந்ததுங்கள் தர்மபுரி 102.5, ஏற்காடு 103.7.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம்தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கலைமகள்

0: கோப்பைய மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எட்டு மணி 52 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். இளந்தன்று இன்னைக்கு சினிமா சினிமாவாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம கூட இணையக்கூடிய அடுத்த நேயர்,
2: ஐயா வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: தருமபுரி மாவட்டம் முட்டலாண்டு பஞ்சாயத்துல மேல்தண்ணி கிராமத்துல இருந்து முருகேசன் பேசுறேன் ஐயா.
1: சொல்லுங்க முருகேசன், உங்களுக்கு என்ன வேணா கேட்கலாம்.
2: நீங்க தான் கேட்கணும்.
1: அது என்ன, இது எந்த நடிகரை பத்தி கேட்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம்
2: ஐயா.
1: எந்த நடிகரை பத்தி கேட்கலாங்க? முன்னாடி அடைமொழி மாதிரியே அந்த பெயர் எப்படி வந்ததுங்க? சரிங்க, அது என்னன்னா ஜெமினி ஸ்டூடியோ, ஒரு ஸ்டூடியோ இருக்கு, அந்த நிறுவனத்தில் அவர் அந்த நிறுவனத்தில் பணியாற்றி.
2: கணேசன் சொல்றது புரியல. ஜெமினின்றது தெரியாது, ஜெமினி கணேசன் சொல்லுவாங்க.
1: சரிங்க, நன்றிங்க. இனிப்பிள்ளையும் அடுத்த நேரம் வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
3: திருப்பூர் மாவட்டம் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க ஈஸ்வரன்.
3: எனக்கு புரட்சி தலைவரை பத்தி கேளுங்க.
1: புரட்சி தலைவர், ஓகே. எம்ஜிஆர் பத்தி கேட்கணும்.
3: ஆமாங்க சார்.
1: சரிங்க, ரொம்ப எளிமையில கேட்கற பாருங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஏதேனா ஒரு மூணு திரைப்படம் சொல்லுங்க பார்க்கலாம். மூணு திரைப்படங்கள்.
3: உலக சுத்தம் வாழிவான்.
1: சரிங்க, சூப்பருங்க. உங்களுக்கு நான் ரெண்டாவது கேட்கலாமா? எம்ஜிஆர் அவர்கள் எந்த வருடம் மறைந்தாருங்க? 1987. எம்ஜிஆர் அவர்கள் பெற்ற இந்தியாவின் மிக உயரிய விருது எதுங்க? ஆஹா, சூப்பருங்க. பாரத ரத்னா விருது என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். சரிங்க, ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க. சரிங்க, பாடலாம். என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க? இடைக்கால பாடல் கேட்கலாமா? சரிங்க, சரிங்க, நன்றிங்க. ஒரு விளம்பர இடத்துல வந்து நம்ம பாடல் கேட்போம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சேலம்.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருக்க இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளந்தென்றல். இன்று சினிமா சினிமாவாக வளம் வந்து கொண்டிருந்தது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு 103.7 தொடர்ந்து கேட்கலாம். ஆங்கில செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.
1: Good evening. This is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the news at 9. The headlines. Commerce and Industry Minister Piyush Goyal says Prime Minister Narendra Modi's five-nation visit guarantees advantages for every segment of the society. Asserts world is looking towards India as a trusted partner. Railway Minister Ashwini Vaishnav stresses on enhancing technology-driven security systems and improving operational security. Government reiterates that country has sufficient supplies of crude, petrol, diesel, natural gas and LPG. Centre issues health advisory for passengers arriving from or transiting through Ebola-affected countries. India-Africa Forum Summit postponed. IMD issues red alert for heatwave conditions over Uttar Pradesh, Madhya Pradesh and Vidarbha for tomorrow. And in IPL cricket, match between Gujarat Titans and Chennai Super Kings underway in

நேரம் 9:30. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உங்கள் இரவுகளை இனிமையாக்க இடைவிடாத இசை மலை.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம். செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஜிகே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி,
3: மேச்சேரி, த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
4: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7
1: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: சாஞ்சாடுமா சாஞ்சாடு,
1: மாட்டேன்
0: தாயை கிளியே சாஞ்சாடு,
1: மாட்டேன்
0: மிட்டாய் வாங்கலாம் சாஞ்சாடு,
1: வாங்கலாம்
0: மெதுவா திங்கலாம் சாஞ்சாடு.
1: அக்கா அக்கா, எங்க அப்பா ஒரு பாட்டு பாடாரு, அது உனக்கு தெரியுமா?
0: என்ன பாட்டு ராஜா?
1: அண்ணன் கிளியே உன்னை தேடுதே. ஆ ஆ.

0: பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள் 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட் JEE கிளாஸ், AI அண்ட் STEM லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: இனிமையான இரவு வணக்கம் அன்பினர்களே. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பகல் முழுவதும் இமைத்து இமைத்து களைத்து போன இமைகளுக்கு சிறிது ஓய்வு கொடுக்கும் இந்த இரவு வேளையில் அற்புதமான 1000 பாடல்கள் கேட்டாலும் கூட இன்றும் சில பாடல்கள் நமது மனதோடு இறங்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கும். 1000 அர்த்தங்கள் என்று அது இசைக்கு பிடித்தவர்களுக்கும், ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய இளமை காலங்களில், இப்போ 1960-70களில் சில பேர் இளமையோடு இருந்திருப்பாங்க, அந்த இளமை காலங்களில் பார்த்த அல்லது அந்த கேட்ட பாடல்கள் எப்போதும் நமக்கு பசுமை மாறாத நினைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா மனிதனோட வாழ்க்கையில் நினைவு மட்டும்தான் என்றும் பயணிக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த, உங்கள் நினைவை விட்டு நீங்காத அற்புதமான பழைய பாடல்களை கேட்கப் போகிறோம் இன்றைக்கி சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைக்கி எந்த மாவட்டம் அப்படின்னா, பொதுவாக நம்ம தமிழ்நாட்டோட 30வது மாவட்டமாக மாம்பழ உற்பத்திக்கான மாங்கனி நகரம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக நம்ம எல்லாருமே சேலத்து மாம்பழம்னு சொல்லுவோம், ஆனால் உண்மையாக அது சேலத்து மாம்பழம் கிடையாது. தர்மபுரியும் கிருஷ்ணகிரியும் சேலத்தோடு இருக்கும்போது தான் அது அதிகமான உற்பத்தி இருந்ததுனால அது நம்ம சேலத்து மாம்பழம் சொல்லலாம். உண்மையான இந்த மாவட்டம் தான் இந்த சேரும். அதையும் தாண்டி வர இயற்கையில் கொஞ்சக்கூடிய மலைகள், அணைகள், தொன்மையான பாறை ஓவியங்கள் தன்னகத்தை கொண்டுள்ள அற்புதமான ஒரு மாவட்டம். இப்போ பொதுவாக நம்ம மாம்பழ சீசன் சொல்லுவோம், நீலாமல், கோவா, வங்கனப்பள்ளி என பல்வேறு வகையான மாம்பழங்கள் விளையக்கூடியது. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நகரம், தொழில் மையமாக வர்த்தக மையமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நகரம், வரலாற்று சின்னங்களாக மயிலாடம்பாறை நிறைந்த ஒரு நகரம். கிருஷ்ணகிரி அணை, சந்திர சூரியசர் திருக்கோயில், கிழவரப்பள்ளி அணை, ஏரிகள், மலைகள், இப்படி பல்வேறு வகையான இயற்கையில் சூழ்ந்த ஒரு நகரம், அதையும் தாண்டி ஒரு மாவட்டம் ஆமாங்க, அது கிருஷ்ணகிரி மாவட்டம். இன்றைக்கி நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ஏலக்கிழமை என்பதால் கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 043-42-24-40-30 என்ற எண்ணிலும், மற்றநகர் 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்றநகர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணிலும், மற்றநகர் 94-86-65-20-25 என்ற எண்ணில் அளிக்கலாம். இணைப்பில் இணைக்கூடிய முதல் அன்பு நேயர் வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்கள், யாருங்க பேசுகிறீங்க? என்ன பால் கேக்கலாம் சொல்லுங்க? என்னங்க இவ்வளவு சோகப்பட கேக்குறீங்க?
1: என்ன கேச்சு? இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க.
0: சரிங்க, ஓகே. ஏதோ உங்களோட மனசோடு பயணிக்கூடிய ஒரு நினைவு அப்படிதானுங்களே? சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க, கேட்கலாங்க. நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
3: பத்து மணி 9:09 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். சுகமானார்கள். இன்னைக்கு வியாழக்கிழமை என்பதால் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் பங்கேற்று தங்களுக்கு பிரதமான பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. இனிப்பில் இனிக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
3: சொல்லுங்க. வணக்கங்க.
4: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சிப்பட்டி சக்கரவர்த்தி.
3: சொல்லுங்க சக்கரவர்த்தி, என்ன பாடல கேட்கலாம்?
4: படம் வேட்டைக்காரன். உண்மை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இந்த பாடல் அடுத்த நேயருக்காக கொடுங்க. நன்றி.
3: நன்றிங்க.

0: பத்து மணி 14 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். சுகுமன்றார்கள் நம்முடைய இணைக்குரிய அடுத்த கிருஷ்ணமரி நேர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: எங்கள் புன்னகை அறிவிப்பாளர் மாரிமுத்து ஐயா அவர்களுக்கு இரவு வணக்கம்.
0: ம், சொல்லுங்க
1: ஐயா. எம்ஜிஆர் நடித்த இறைவன் என்ற திரைப்படத்திலிருந்து டிஎம்எஸ் பாடிய காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் என்ற பாடல் வேணுங்க ஐயா.
0: சூப்பருங்க, அருமையான
1: பாடல்.
0: வாழ்த்துக்கள், கேட்பாங்க. நன்றிங்க.
1: நன்றிங்க ஐயா.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீரங்கா மெடிக்கல்ஸ் தருமபுரி.

0: 10:23 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். சுகமான ராகன் இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுடைய பாடல்களை கேட்டு ரசிக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க.
1: என்எம்துறை நாகரசம்பட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம்.
0: சொல்லுங்க துறை, என்ன பாடல் கேட்கலாம்?
1: நாடோடி மன்னல்ல பாட்டு.
0: சரிங்க, கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி.

ಕಂಡಾಶಿ ಮಾಡಿ ಮಾಡಿ.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம், இன்றே கேட்போம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர் கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: பத்து மணி 30 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். சுகுமான ராகல் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர். வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் அருங்கேறி காமராஜ் முருகசாமியா.
2: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
3: குற்றவாளி அறிவிப்பு விஜய் இருக்கு.

ஒன்ன சந்தோஷப்படுத்தணும் அதுக்கு இது மங்காம எரி

கோடிராசோ என்னான்னு புரியும். கிரித்தார கழியடு தெரியும், மூவேலாசோ என்னான்னு புரியும். நீ கத்ததெல்லாம் எத்தனையோ கரகம், அது மற்றவங்க கண்ணுக்கு தான் விரசம். நீ கத்ததெல்லாம் எத்தனையோ கரகம், அது மற்றவங்க கண்ணுக்கு தான் விரசம். ஒரு குத்தாட கருவி குடிக்கையில் இருக்கு, குடிக்கத்தான் போறேன். கிளி கொத்தாத பழந்தான் கொத்தோட இருக்கு.

0: பாட்டு என்ன சாமி அட அவருக்கு தோஷம் இல்ல
1: சாமியிட்டு போகாத பழம் தான் கொத்தோட இருக்கு பறிச்சுட்டு
0: குடிக்கத்தான் போறேன் தொட்டாத பழம் தான் கொத்தோட

0: 10:35 நிமிடத்தில் நம்மோடு இணைக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வேல்முருகன்
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாங்க?
1: அன்னையூர் ஆலயத்திலிருந்து ஒரு பாடல் கொடுங்க ஐயா.
0: கேட்கலாங்க.
1: நன்றிங்க.

0: பத்து மணி 39 நிமிடத்தில் நம்மோடு இணைக்கூடிய அடுத்த நேரம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: கூத்தங்கரையிலிருந்து மூங்கிலேரி சிவமணி பேசுறேங்க.
0: சொல்லுங்க சிவமணி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் முத்தான முத்தல்லவோ, ஜெயச்சந்திரன் பி சுசிலா பாடிய பாலாபிஷேகம் செய்யவோ அந்த பாடல் போடுங்க சார்,
0: கேட்கலாங்க.

0: 19:44 நிமிடம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கின்றோம். சுகமன்றாங்கள் நம்ம இணைக்கூடிய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: இளையராஜா பேசுறோம் சார், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆதரம் கிராமம் சார்.
0: இளையராஜா சார், என்ன பால் கேட்கலாங்க
1: சார்? எங்களுக்கு தர்மயுத்தம் பக்கத்துல இருந்து ஆதாய கங்கை சங்கம்.
0: சரிங்க, ஓகேங்க,
1: தேங்க்யூ.

0: 10:49 இது தருமபுரி பண்பலை 102.5 சுகமான ராகங்கள். இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் தங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்குறாங்க. அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க
1: சார். நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் அம்மன் நகர்ல இருந்து சோமசுந்தரம் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சோமசுந்தரம், என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? சம்சாரம் மின்சாரம் பார்த்து சம்சாரம் மின்சாரம் பாட்டு சார். அனைத்து நேரத்தில் உங்களுக்கு ஆகும் சார். நன்றி.

0: 10:56 நம்மோடு இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கங்க, இனிப்பில் இருக்கீங்க, சொல்லுங்க, என்ன பல்ல கேட்கலாம்
1: சார்? நான் வந்து படகோட்டி படம் வந்து தரைமையில் பேசுறேன்.
0: படகோட்டி படம், எந்த ஊர்ந்து பேசுறீங்க
1: சார்? கிருஷ்ணகிரி மாவட்டம், ஓசங்கரை வட்டம், எக்கூர் கிராமம் சார்.
0: எக்கூர் கிராமம். என்ன பேருங்க உங்க பேரு?
1: ராமமூர்த்தி சார்.
0: சரி சரிங்க, தரைமையில் பிறக்க வைத்தான். என்ன வேலை செய்றீங்க
1: சார்?
0: என்ன வேலை செய்றீங்க?
1: நான் வந்து விவசாயி சார். சார், ஒரு மிஷினரியில் ஒர்க் பண்றேன். நான் வந்து, எனக்கு வந்து 53 வயசு சார். நான் வந்து 40 வருஷம் தெரிய வானொலியில் கேட்குறேன் சார்.
0: ரொம்ப சந்தோஷம். ஆனால் பார்த்தா இது 20 வயசு பையன் மாதிரி குரல் வருது, சூப்பராக இருக்குது
1: சார். உண்மையிலே எனக்கு 53 வயசு. இன்னைக்கு சார், இன்னைக்கு வந்து ராஜீவ்காந்தி இறந்த நாள் இல்லைங்களா?
0: சரி, சொல்லுங்கள்.
1: எனக்கு வந்து +2 ரெசிப்ட் இன்னைக்கு தான் சார்.
0: சரி, சரிங்க, ஓகேங்க. பாடல் கேட்கலாங்க.
1: ரொம்ப நன்றி சார்.
0: ம் நன்றி.

0: 11 மணி 2 நிமிடம் நம்ம கூட கூடிய அடுத்த நிறைவு நேர் வாங்க. வணக்கம். சொல்லுங்க.
1: என்ன
0: பாடல்கள் சொல்லுங்க?
1: படம் பத்திரகாளி. பாடல்

0: And Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan today said that India has presented a new model to the world by increasing agricultural production, strengthening food security and bringing positive changes in the lives of millions of farmers. Expressing happiness over the conferment of Food and Agriculture Organization FAO Agricola Medal to Prime Minister Narendra Modi in Rome, Mr. Chauhan said that this honor is a symbol of the growing prestige of New India. He said the world looks upon India's policies, leadership and humanitarian vision with respect. He said that this award is a living testament to country's hard-working farmers. Railway Minister Ashwini Vaishnav today held a high-level security review meeting in New Delhi with field officers. During the meeting, it was noted that preliminary investigations into several recent fire incidents in trains have revealed the involvement of antisocial elements. The ministry said that such incidents has been taken up seriously and the Railway Protection Force is actively probing them. The government today reassured that India has sufficient supplies of crude, petrol, diesel, natural gas and LPG. Addressing an interministerial briefing in New Delhi on the West Asia situation, Joint Secretary in the Ministry of Petroleum and Natural Gas, Sujata Sharma, said that refineries are operating at optimum capacity to meet the demand. Ms. Sharma said steps are being taken to ensure availability across all petrol pumps. Supply of LPG for cooking purposes is stable and in the last 3 days, delivery of 1 crore 34 lakh domestic LPG cylinders has been made while the supply of commercial LPG remained 1 lakh 32,000 tons since 1st of this month. India Meteorological Department IMD has issued a red alert for heat wave to severe heat wave conditions over Uttar Pradesh, Madhya Pradesh and Vidarbha for tomorrow and it will continue this week. Similar conditions are likely to prevail over Delhi, Haryana, Chhattisgarh and coastal Andhra Pradesh. In the Malaysia Masters Super Badminton, India's Ashmita Chaliha advanced to the women's singles quarterfinals in Kuala Lumpur today. She will next face 8th seed Line Hoymar Kitzfark of Denmark. And that is the end of this news bulletin.
1: இனிமையான இரவு வணக்கம் அன்பினர்களே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்த நேரம் 11:10. இனி நாளை நாம் பண்பலையின் நிகழ்ச்சி நிரலினை கேட்கலாம். நாளை காலை 6:10 என்னைத்தானும் நல்லவை கேட்க வாடி பயிரை கண்ட வாடிய மகான் வணங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். 6:15 பக்தி மலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிபால் மருத்துவமனை வழங்கும் மழை மொழி. நாளை மலையாக நம்மோடு இணைகிறார் எஸ் கவிக்கா. காலை 7 மணிக்கு காலை வணக்கம், காலை வணக்கம் நிகழ்ச்சி காந்தி அஞ்சலி. தருமபுரி ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் 4 மணி. தருமபுரி அரசு பட்டுக்குடி அங்காடியின் விளைநேரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விளைநேரம், நிறைவாக தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோட்டிக்ஸ் இரத்த பரிசோதனை வழங்கும் இனிது. 7:25 தருமபுரி துரசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலந்தானி. 7:30 சந்தோஷர், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சிலக்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகள், 8:45 சர்மரோகர்ணிவனி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு தருமபுரி சங்கஸ்கான்ஸ் வழங்கும் இனிய சொல்லும் போது, 9:05 வானொலியில் வசந்தம் ஆரோக்கியமான எதிர்காலம் குழந்தைகள் மருத்துவர் டாக்டர் தீபக் அவர்கள் பங்கேற்கும் நேரலை, 10 மணிக்கு மத்தூர் கலைமகள் கலாலய மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றி கேட்போம் இன்று கேட்போம், 10:05 அருள் தரும் ஆலயங்கள் சேலம் வீரகானூர் அறம் வளர்த்த நாயகி உடனுரை திருமஞ்சன அழகிய தம்பீரான திருக்கோவில், 10:30 நீங்கள் கேட்டவை கட்சவியில் கலக்கல் பாடல்கள், 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கம், 11:05 பூவை பெண் பூவை, 12:10 உங்கள் களம் சிற்றூரில் சிறுபொழுது, 1:30 திரையிசை, 1:20 விவசாய அரங்கம் செம்மறையாடு வளர்ப்பு மற்றும் கொட்டகை அமைத்தல் முறைகள் பற்றி, காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை அறிவியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எம் முருகன் அவர்கள் தரும் தகவல்கள், 2:30 இலக்கியம் பேசுவோம் திருநான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள், 3 மணிக்கு கட்சேவில் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு இடைத்திருவினாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணன் ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோயில், 6:10 பாட்டுதான், 6:40 வேலை காத்திற்கு, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி ஜெயன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியின் நம்பிக்கை வார்த்தைகள், 7:25 வயல்வெளி

தென்னகத்தின் பூர்வீக கால்நடை இனங்கள் வளர்ப்பு மற்றும் பாதுகாப்பு வானொலி வேளாண் பாடம் 11 நாட்டினங்களின் அறிவியல் சார்ந்த பாதுகாப்பு நடைமுறைகள். பேராசிரியர் டாக்டர் ஆர் ராஜேந்திரன் அவர்கள் நடத்தும் பாடம் கேட்கலாம். 8 மணிக்கு இளந்தன்றல் சொல்லோடு விளையாடு, 9:30 இடைவிடாத இசை மலை, 10 மணிக்கு சுகமான்றாங்கள், ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. நேர்கள் இதுவரை நாளை நம் பண்பலையில் வளமுறை நிகழ்ச்சி நிரலினை கேட்டீர்கள். உறங்கவன் சிந்தனையாக மகாத்மாவின் சிந்தனைகள். நல்ல நண்பனை விரும்பினால் நல்ல நண்பனாய் இரு என்ற மகாத்மாவின் வரிகளோடு தர்மபுரி பண்பலை 102.5 இந்த ஒளிபரப்பை துறை நிறைவு பெற்று இதே அலைவரிசையில் நாளைக்கு 5:50 தொடங்கும் சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெயஹிந்த்.